5:35 ஆயிற்றுக்க வேலையில நாம் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி இசை அமுதம். ஊருக்கு வந்திருக்கக்கூடிய துறவியை பார்த்து எல்லாருமே வணங்கி மகிழ்கிறாங்க. வந்திருக்கக்கூடிய துறவி கிட்ட ஒரு ஒரு நாளுமே கடந்து போகிறது ரொம்ப சிறப்பானதாக இருக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தோடு தான் ஒரு ஒருத்தருமே இருந்துக்கிட்டு இருக்கோம். இருந்தாலுமே கூட கூடுதலாக நாட்கள் எப்படி அதிகரிச்சுக்கிட்டு போயிட்டுருக்கோ, மணி நேரங்கள் எப்படி ஓடிக்கிட்டு இருக்கோ, அதே மாதிரி வாழ்க்கையிலையும் சில பிரச்சனைகள் வந்து வந்து போயிட்டு தானே இருக்குது. அதனாலேயே என்னமோ தெரியல, துறவி உங்களை பார்க்குறப்ப எங்களுக்கு மனசு பயங்கர நிம்மதியாக இருக்குது. ஏதோ ஒரு விஷயம் உங்களை பார்த்து கேட்டுக்கிட்டு அது எல்லாத்தையும் சரி பண்ணிக்கணும் அப்படிங்கிற எண்ணம் தோன்றிக்கிட்டே இருக்குது அப்படின்னு அங்கே இருக்கக்கூடிய மக்கள் எல்லாரும் அவங்கள போய் சந்திச்சுட்டு வந்துட்டு இருக்காங்களாம். எல்லா மக்களும் போய் சந்திக்கிறாங்க. அந்த துறவி அற்புதமாக நிறைய விஷயங்கள் பண்ணக்கூடிய ஒரு துறவியாக இருக்காரு அப்படிங்கிற நம்பிக்கை ஒரு ஒருத்தருக்குள்ளே இருக்கும். இருக்கிறப்ப ஒரே ஒரு நபர் மட்டும் எல்லாம் சரிதான், ஆனாலும் இந்த துறவியை நம்ம சோதிக்கணும் அப்படின்னு நினைக்கிறார். துறவியை சோதிக்க நினைச்ச மனிதர் என்ன செய்கிறாரு, என்ன பண்ணி அந்த துறவிக்கிட்ட எந்த மாதிரியான விஷயங்களை அவர் நிறைவுபடுத்திக்கிறாரு, தெரிஞ்சுக்கலாம். இணைந்திருங்கள், இது இசை அமுதம்.

5:40 ஆகக்கூடிய வேளையில் எஃப்எம் ரெயின்போ மதுரை 103.3 மற்றும் எஃப்எம் ராமேஸ்வரம் 100.9 நாம் கேட்டுக்கிட்டே இருக்கோம் இசை அமுதம். ஊர் மக்கள் எல்லாரும் ஒன்று கூடி இருக்காங்க, ஒரே ஒரு நபர் மட்டும். அது எப்படி வந்த நபர்கள் எல்லாரையுமே நம்ம ஏற்றுக்கிறதுங்கிறது சரிதான், இருந்தாலுமே இவரை எப்படி சோதிக்காமல் எல்லாரும் வந்து இவரை நம்புறீங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி அவளுக்குரிய இருந்துக்கிட்டே இருந்திருக்கு. அந்த நபரும் இந்த துறவியை எப்படியாவது சோதிக்கணும் அப்படின்னு நினைக்கிறார். என்ன பண்ணலான்னு பயங்கரமாக ஒரு ஆலோசனைக்குள்ளேயும் போகிறார். போன நபர் திடீர்னு வெளியில் போய் பார்க்குறாரு, நல்ல பசுமையான அந்த கிராமத்தில் அங்கங்கே அழகான இயற்கை செழில் மிக்கக்கூடிய இடமாக அந்த இடம் இருந்துக்கிட்டு இருக்கு. அந்த இடத்துல நிறைய பட்டாம்பூச்சிகளும் பறவைகளும் பறந்துக்கிட்டு இருக்கு. போன நபர் கையில் ஒரு பட்டாம்பூச்சியை பிடிக்கிறார். பட்டாம்பூச்சியோடு போய் துறவிக்கிட்ட நிற்கிறாரு. நின்னது என்ன பண்ணுறாரு, துறவிக்கிட்ட என்ன கேட்குறாரு, என்ன விஷயம் அங்கே நடக்குது, துறவியை சோதித்த நபருக்கு கிடைச்ச பதில் தான் என்ன, தெரிஞ்சுக்கலாம். இணைந்திருங்கள், இது இசை அமுதம்.

5:45 ஆயிட்டிருக்க வேலையில் நாம் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி இசை அமுதம். துருவியார்கிட்ட கையில் அந்த பசுமையான இடத்துல இருந்த ஒரு பட்டாம்பூச்சியை பிடிச்சிட்டு வந்து நின்று மனிதர் கேட்குறார். துருவியாரே, எல்லாரும் உங்களை வேண்டி வணங்கிக்கிறாங்க, எல்லாமே இருக்குங்கிறாங்க, ஆனாலும் உங்களை தேடி வராங்க, அதுக்கு என்ன காரணம்னு நினைக்கிறீங்க? உடனே துருவி சிரிச்சுக்கிட்டே பதில் கொடுக்குறார். இங்கே பாருப்பா, எல்லாரும் வராங்க, எல்லாமே இருக்குன்னு தான் சொல்கிறாங்க, அத்தனையும் இருந்தும் என்னமோ தெரியல, ஏதோ ஒரு குறை இருக்குங்கிறாங்க. வாழ்க்கையில் இருக்கக்கூடிய குறைகளை மற்றவர்கள்கிட்ட நம்ம பகிர்ந்துக்கும் போது ஏதோ ஒரு மன அமைதி கிடைக்குது. அதனாலே என்னவோ தெரியல, என்கிட்ட எல்லாரும் வந்து எல்லாத்தையும் பகிர்ந்துக்கிறாங்க, அதனால் அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய மன நிம்மதியும் மகிழ்ச்சியும் அவங்களுக்கு அதிகரிக்குது அப்படிங்கிறார். சரி, எல்லாரும் வந்து பார்க்கறதுனால நீங்கள் எப்படி பெரிய துறவியாருன்னு நீங்களே நினச்சிப்பீங்களா அப்படின்னு அடுத்த கேள்வியை கேட்குறார். என்றைக்குமே நான் என்னை பொறுத்த வரைக்கும் நான் எப்பவும் வந்துட்டு என்னை பெரிய ஆள்னு நான் நினச்சதே கிடையாது. எல்லாரும் மிக சமம்தான். அவங்களாம் பார்க்குறாங்க, வராங்க, என்கிட்ட கேள்விகளை கேட்குறாங்க, அதுக்கான பதில்களை தெரிஞ்சுக்கிறாங்க, அவ்வளவுதானே தவிர இங்கே யாரும் பெரியவங்க சின்னவங்கன்னு கிடையாது. என்னுடைய அனுபவத்தை நான் பகிர்ந்துக்கிறேன், அவ்வளோதான்ப்பா அப்படின்னு ரொம்ப தன்மையாக அந்த துறவியாரும் பதில் சொல்கிறார். அடுத்ததா, சரி ஓகே, எல்லாம் சரியாக சொல்லிட்டீங்க, இப்போ என் கையில் என்ன இருக்குது அப்படிங்கிறத சொல்லுங்கள் பார்க்கலாம். நீங்கள் தான் பெரிய ஞானியாக இருக்கீங்க, பெரிய துறவியாக இருக்கீங்களே, இத்தனை பேர் உங்களை நம்புகிறாங்கல்ல, நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு அவர் கேட்குறாரு. அதற்கு அந்த துறவி என்ன பதில் கொடுத்துருப்பார்? கையில் இருக்கக்கூடிய அந்த பட்டாம்பூச்சி

அவர் கண்டுபிடிச்சு சொல்லியிருப்பாரா? என்ன வச்சிருக்காருன்னே தெரியல. அவர் கையில் அவருக்கு இவர் என்ன வச்சிருக்காருங்கிறது எப்படி தெரியும்னு யோசிச்சு நிற்கிறாரா? என்ன நடக்குது தெரிஞ்சுக்கலாம். இணைந்திருங்கள், இது இசை அமுதம்.

கேட்டிருக்க வெளியில் நாம் கேட்டுட்ருக்கிற இந்த நிகழ்ச்சி இசை அமுதம். என்ன நடக்குது, அந்த கையில் ஒரு பட்டாம்பூச்சியோட போன நபர் அவர் என்ன நினைப்போட போகிறாரு அப்படின்னா, துறவியாரை இன்னைக்கு ஏதாவது கண்டிப்பாக எல்லோரும் முன்னாடியும் பண்ணி ஆகணும், ஏன்னா அவர் இந்த பட்டாம்பூச்சி உயிரோடு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாருன்னா கண்டிப்பாக நம்ம கையில் வச்சு நசுக்கி இதை வந்துட்டு நம்ம போக வச்சிடலாம். இல்லை அது வந்து இறந்துருச்சு அப்படின்னு சொல்கிறாருன்னா நம்ம கையை விரைச்சு இங்கே பாருங்கள் அது பறந்துருச்சு அப்படின்னு சொல்லலாங்கிற ஒரு எண்ணத்தோடு துறவி முன்னாடி போய் நின்று கேட்குறாரு, என் கையில் என்ன இருக்குது கண்டுபிடிச்சிட்டிங்களா, அது இப்போ எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் சேர்த்தே நீங்கள் கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. துறவியார் பார்க்குறாரு, பார்த்தவர் உன் கையில் இருக்கிறதுக்கு நீ தான்ப்பா பொறுப்பு அப்படின்னு சொல்கிறாரு. இவருக்கு ஒன்றும் புரியலை, என்ன சொல்கிறீங்க, என் கையில் இருக்கிறதுக்கு நான் எப்படி பொறுப்பாக முடியும், நீங்கள் என்ன இருக்குன்னு எதுவும் சொல்லவே இல்லையே அப்படிங்கிறார். அப்படி என்ன சொல்லியிருப்பார் துறவியார் கண்டுபிடிச்சாரா, ஏன் உன் கையில் இருக்கிறதுக்கு நீயே பொறுப்புன்னு சொன்னார். தெரிஞ்சுக்கலாம், இணைந்திருங்கள், இது இசை அமுதம்.

இசையமுதம் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கும் நேர்களே, அந்த நபர் போய் கேட்குறாரு, என்ன இதை இப்படி சொன்னால் எப்படி அப்படின்னு. அதற்கு அதை துருவி சொல்கிறாரு, ஆமாம், உன் கையில் இருக்கக்கூடிய உயிருக்கு நீ தான் பொறுப்பு. நீ கையை இறுக்கமாக பிடிச்ச அப்படின்னா அது போயிடும், நீ கையை விரைச்ச அப்படின்னா அது பறந்து போயிடும் அப்படிங்கிறாரு. அந்த மனிதர் திகைத்து போய் நிற்கிறார், அடடா துறவினா சரியாக தான் இருக்குது, எல்லோரும் நம்புகிறாங்கன்னா சும்மாவா அப்படின்னு சொல்லி அவருக்குள்ளேயே வந்துட்டு ஒரு குற்ற உணர்வோடு அவர்கிட்ட மன்னிப்பும் கேட்டுக்கிறாரு. இதே மாதிரி தான் வாழ்க்கையில் நமக்கு வரக்கூடிய பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் அது நம்ம கையில் தான் இருக்குது, அதை எப்படி சரி செய்யணும் அப்படிங்கிறதுக்கான பதிலும் அப்படிங்கிற விஷயத்தோட இன்றைக்கி நம்ம இசையமுதம் நிகழ்ச்சியை நிறைவு செய்யலாம். மீண்டும் இசையமுதம் நிகழ்ச்சியை நாளைக்கு காலையில் 5:30 கேட்கலாம். மகிழ்விப்போம், மகிழ்ச்சியாயிருப்போம். நிகழ்ச்சி தொகுப்பில் உங்களோடு நான் நிவ்யா.

0: இனி தொடர்வது காலை 6 மணிக்கான செய்தி சுருக்கம். சென்னையிலிருந்து அஞ்சல் செய்திட கேட்கலாம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ரங்கநாதன். காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டியில் பங்கேற்ற இந்திய அணியில் இடம்பெற்ற ஒவ்வொருவரும் தங்களின் சிறப்பான செயல்பாடுகள் மூலம் தேசத்திற்கு பெருமையை தேடி தந்துள்ளனர் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். நாட்டிலிருந்து போதைப் பொருட்களை முற்றிலுமாக ஒழிக்க அதற்கான இயக்கத்தை மக்கள் இயக்கமாக மாற்ற வேண்டும் என்று மத்திய இளைஞர் விவகாரங்கள் மற்றும் விளையாட்டுத்துறை இணையமைச்சர் திருமதி ரக்ஷா கட்சே கூறியுள்ளார். மத்திய பிரதேச மாநிலத்தில் கடந்த 12 ஆண்டுகளில் விமானப் போக்குவரத்து கட்டமைப்பு மிகப்பெரிய அளவில் வளர்ச்சியடைந்துள்ளதாக சிவில் விமானப் போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு ராம்மோகன் நாயுடு தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றத்தில் இன்று பல முக்கிய மசோதாக்கள் இரு அவைகளிலும் தாக்கல் செய்யப்பட உள்ளன. கேரள மாநில பெயரை அதிகாரப்பூர்வமாக கேரளம் என்று மாற்ற வகை செய்யும் மசோதாவை மக்களவையில் இன்று உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தாக்கல் செய்கிறார். தேசிய குடற்புழு நீக்க தினத்தை முன்னிட்டு இன்று மாநிலம் முழுவதும் சிறப்பு முகாம்களுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. காவிரியில் தமிழ்நாட்டிற்கு உரிய நீர் பங்கீட்டை கர்நாடகா வழங்க வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு வீரபாண்டியன் வலியுறுத்தியுள்ளார். சென்னை மெரினா கடற்கரையில் நேற்று நடைபெற்ற தமிழ்நாடு பாரம்பரிய கலை நிகழ்ச்சிகளை ஏராளமான பொதுமக்கள் கண்டுகளித்தனர். கொடைக்கானல் பிரையன் பூங்காவில் 6 வருடத்திற்கு ஒருமுறை பூக்கும் நீல குறிஞ்சி மலர்களை சுற்றுலாப் பயணிகள் ஆர்வத்துடன் கண்டுகளித்து வருகின்றனர். நாகை மாவட்டம் வேளாங்கண்ணியை அடுத்த புனித அந்தோணியார் ஆலயத்தின் ஆண்டு பெருவிழாவை ஒட்டி திருத்தேர் பவனி நேற்று வெகு விமரிசையாக நடைபெற்றது. ரயிலில் கடத்தி வரப்பட்ட 10 கிலோ எடையுள்ள போதைப் பொருட்களை திருப்பத்தூர் மாவட்ட காவல்துறையினர் பறிமுதல் செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். அசாம் மாநிலத்தில் மழை வெள்ளத்திற்கு உயிரிழந்தோர் எண்ணிக்கை 100 அதிகரித்துள்ளது. காசாவிலிருந்து இஸ்ரேல் படைகள் முழுவதுமாக வெளியேற வேண்டும் என்றும் பாலஸ்தீன மக்களுக்கு நிவாரண உதவிகள் தடையின்றி

நேரம் 6:02. இனி சேவை செய்திகள் கேட்கலாம். குடியரசு தினம் 2027 ஆண்டை முன்னிட்டு சிறப்புமிக்க பணிகளை அங்கீகரிப்பதை நோக்கமாக கொண்டு கலை, இலக்கியம் மற்றும் கல்வி, விளையாட்டு, மருத்துவம், சமூக பணி, அறிவியல் மற்றும் பொறியியல், பொது விவகாரங்கள், குடிமைப் பணிகள், வர்த்தகம் மற்றும் தொழில் போன்ற அனைத்து துறைகளிலும் பிரிவுகளிலும் சிறந்த மற்றும் விதிவிலக்கான சாதனைகள் சேவைக்காக பத்ம விருதுகள் 2027 வழங்கப்படுகின்றன. இனம், தொழில், பதவி அல்லது பாலினம் என்ற வேறுபாடின்றி அனைவரும் இந்த விருதுகளுக்கு தகுதியானவர்கள். இதன் அடிப்படையிலான விளையாட்டுத்துறை சார்ந்த விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. பத்ம விருது நாட்டின் 2வது உயரிய குடிமக்கள் விருது என்பதால் விண்ணப்பிக்கக்கூடிய நபர் தத்தம் துறைகளில் இதற்கு முன்னர் ஏதேனும் தேசிய விருதோ அல்லது மாநில விருதோ பெற்றிருத்தல் வேண்டும். மருத்துவர்கள் மற்றும் விஞ்ஞானிகளை தவிர பொதுத்துறை நிறுவனங்களில் பணிபுரிபவர்கள் உட்பட மற்ற அரசு ஊழியர்கள் பத்ம விருதுக்கு தகுதி பெற மாட்டார்கள். பத்ம விருதுகளுக்கு விண்ணப்பம் செய்ய வேண்டிய இணையதள முகவரி https://awards.gov.in. இதன் வழியாக ஆன்லைனில் மட்டுமே விண்ணப்பிக்க முடியும். பத்ம விருதுகளுக்கு இணையவழி விண்ணப்பத்திற்கான கடைசி தேதி 31/8/2026 என்று ஆட்சித்தலைவரின் மூலம் அறிவிப்பு வெளியாகியுள்ளது.

0: இணைத்தானும் நல்லவை கேட்க. வழங்குபவர் முனைவர் மு கற்பகம் அவர்கள்.
1: இந்த உலகில் புகழை விரும்பாத மனிதர்களே இல்லை. அந்த புகழ் எத்தகு காரியங்களால் வரும் என்பதனை சிந்தித்து செயல்பட வேண்டும். நம் முன்னோர்களின் அறம் சார்ந்த செயல்கள் அனைத்தும் அவர்களுக்கு புகழை சேர்த்தன. அதன் காரணமாகவே புகழியனின் உயிரும் கொடுக்குவர், பழியனின் உலகுடன் பெறினும் கொல்லலர் என்ற சிந்தனை தோன்றியது. தியாகம், பொறுமை, ஈகை, அன்பு இவையெல்லாம் மனிதர்களுக்கு புகழை வழங்கக்கூடியவையாகும். இவற்றின் வழியாக வருகின்ற புகழ் மனிதர்கள் இறந்த பின்பும் நின்று நிலைத்திருக்கக்கூடியவையாகும். காலம் கடந்தும் பல புகழோடு வாழ்கின்றனர் என்பது நாம் அறிந்ததே. கடையெழு வள்ளல்கள் வறியவர்களுக்கு கொடுத்து கொடுத்து வாழ்ந்தமையினாலே 100 ஆண்டுகள் கடந்தும் இன்றும் அவர்கள் இலக்கியங்களின் வழியாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றனர். இதனையே வள்ளுவம் உரைப்பார் உரைப்பவை எல்லாம் இறப்பார் கொன்று ஈவார் மேல் நிற்கும் புகழ் என்கிறது. அதாவது, இந்த உலகத்தில் மற்றவர்களால் பாராட்டப்பட்டவர்கள் பாராட்டப்படுபவர்கள் அனைவரும் எளியவருக்கு ஈகை வழங்கி புகழ் பெற்றவர்களே ஆவர். புகழ் பெறுவதற்காக தொண்டு செய்வது நிலைத்திருக்காது, அது வெறும் நடிப்பாகவே இருக்கும். இதனை தெருத்தெருவாய் கூட்டுவது பொதுநலத் தொண்டு, ஊரார் தெரிந்து கொள்ள படம் பிடித்தால் சுயநலம் உண்டு என்கிறார் வாலி. உண்மையான தொண்டு உள்ளத்தோடும் நேர்மையோடும் உழைப்பவர்கள் யாரோ, மற்றவர்கள் மீது அன்பு பாராட்டுபவர்கள் யாரோ, அவர்களது புகழ் மட்டுமே உலகம் உள்ள வரையில் நிலைபெற்றிருக்கும். அத்தகு செயல்பாடுகளை கொண்டவர் அண்ணல் காந்தியடிகள் ஆவார். அவரது புகழ் உரைப்பார் உரைத்த உரைக்கின்ற புகழாக இன்றும் உள்ளது. இந்தியாவின் தந்தை என்று காந்தி இருந்தார். அவர் இடைநிலை ஏழையைப் போல் கந்தை அணிந்தார். ஏணியாக தாழ்ந்தவர்க்கே உதவி புரிந்தார். இன்று இயேசுவோர்கள் அவரால் தான் பதவி அடைந்தார் என்று காந்தியடிகளின் புகழ் நிலைபெற்றிருக்கிறது. உண்ணான் ஒளி நின்றான் ஓங்கு புகழ் செய்யான் துண்ணரும் கேளிர் துயர்களையான் கொன்னே வழங்கான் பொருள் காத்திருப்பானேல் ஆ ஆ இழந்தான் என்று எண்ணப்படும். இந்த உலகில் புகழ் தேடுவது என்பது தனக்கும் தன்னை சார்ந்தவர்களுக்கும் பயன்பட வேண்டும் என்பதற்காகவே. ஆனால் ஒருவன் தான் தேடிய பொருளை தானும் அனுபவிக்காமல் அறவழியில் நின்று புகழையும் தேடாமல் உறவினர்களின் துன்பத்தையும் தீர்க்காமல் மற்றவர்களுக்கும் கொடுக்கவும் செய்யாமல் சேர்த்து மட்டும் வைப்பானாகில் அவன் தன் வாழ்க்கையை இழந்தவனாக கருதப்படுவான். எனவே தேடிய பொருளை மற்றவர்களுக்கு கொடுத்து உதவி செய்து புகழை தேடிக்கொள்வது அவசியமாகும். மனிதர்களது வாழ்வை 2 நிலைகளில் பகுக்கலாம். மனிதனாக பிறந்தவன் உண்டு உடை உடைத்து மணந்து மகிழ்ந்து குழந்தைகள் பெற்று வாழ்ந்து இறந்து போவது ஒரு நிலை. மற்றொன்று புகழோடு வாழ்வது, இது அறத்தால் வருவது. அறத்தால் யார் ஒருவர் இன்பம் அடைகின்றாரோ அவர் புகழ் அனைத்து இடங்களிலும் பேசப்படும். இந்த உலகம்

0: உள்ளளவும் அவரது புகழ் நிலைத்திருக்கும். இதனை ஔவையார் அதியமானை வைத்து குறிப்பிடுகிறார். எரிபுணக் குறவன் குறையில் அண்ண கரிபுற விரையின் ஈம ஒல்லழல் குறுகினும் குறுகுக, குறுகாது சென்று விசும்புற நீளினும் நீள்க, பசுங்கதிர் திங்கள் அண்ண வெண்குடை ஒன் ஞாயிறு அன்னோன் புகழ் மாயளவி. மலைவாழ் குறவன் திணைப்புணத்தை எரிக்க அவன் வெட்டி எரித்த கட்டைகளில் மீதமான கரிந்து போன விறகில் இட்டு அவனது உடலை எரித்தாலும் எரியுங்கள், இல்லையெனில் வெறுமனை காட்டில் போட்டு வானத்துக்கு இரையாக்கினாலும் ஆக்குங்கள். வெண்கொற்ற குடையின் கீழ் இருந்து கொண்டு திங்கள் போல் மக்களுக்கு நிழல் தந்து அவனது ஞாயிறு போன்ற புகழ் மறையவே மறையாது என்கிறார். மக்களுக்காக தன்னை அர்ப்பணித்து வாழ்பவரின் புகழ் என்றும் நிலைத்திருக்கும் என்பதனையே ஔவையார் பாடல் உணர்த்துகிறது. பொறாமை, தீயவர்களுடன் உண்டான பழக்கங்கள், சூது, வீண்வம்பு இவையெல்லாம் ஒருவனின் புகழை கெடுப்பனவாகும். அதனாலே சூதும் வாதும் வேதனை செய்யும் என்றனர். நல்ல பண்புகளோடு ஒருவருக்கு கல்வியும் சேர்ந்து விட்டால் அவரது புகழ் அனைத்து இடங்களிலும் பரவும். அவருக்கு எங்கும் மரியாதை கிடைக்கும். ஒரு நாட்டின் அரசனுக்கு அவனது நாட்டிலே மட்டும் பெருமையும் புகழும் உண்டாகும். ஆனால் கல்வி கற்றவனுக்கோ அவன் செல்கின்ற இடம் எல்லாம் புகழும் மரியாதையும் உண்டு. இதனை மூதுரை மன்னனும் மாசர கற்றோனும் சீர்தூக்கின் மன்னனில் கற்றோன் சிறப்புடையோன். மன்னருக்கு தன் தேசம் அல்லால் சிறப்பில்லை, கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு என்கிறது. வஞ்சம் இல்லாத மனத்துடன் ஒருவர் இருப்பாரையானால் அவருக்கு அனைத்து நலன்களோடும் புகழையும் செந்தாமரை மலரில் வீற்றிருக்கும் திருமகள் வழங்குவாள். இதனை நல்வழி நீரும் நிழலும் நிலம் பொதியும் நெற்கட்டும் பேரும் புகழும் பெருவாழ்வும் ஊரும் வரும் திருவும் வாழ்நாளும் வஞ்சமில்லாருக்கு என்றும் தரும் சிவந்த தாமரையால் தான் என்கிறது. எனவே இந்த பிறவியில் அனைவரையும் அரவணைத்து அன்பு பாராட்டி வாழ்ந்து நிலைத்த புகழினை பெறுவோம்.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது இணைத்தானும் நல்லவை கேட்க. வழங்கியவர் முனைவர் மு. கற்பகம் அவர்கள்.
2: வாடிக்கையாளர்களின் விருப்பத்திற்கு ஏற்ப டோர் டெலிவரி செய்யப்படுகிறது.
3: ராணி விசேஷத்தை கிளம்பலையா?
4: நான் வரலங்க. காலையில எந்திரிச்சாலே கைகள்லாம் நீட்டி மடக்க முடியல, வலிக்குதுங்க.
3: ராணி இது சாதாரண வழியா இருக்கலாம், இல்ல முடக்குவாதமா கூட இருக்கலாம். எதுவா இருந்தாலும் தீர்வு இருக்குல்ல. அண்ணா நகர் நலன் மருத்துவமனைக்கு ஒரு 8 போயிட்டு வந்துருவோம்.
4: நலன் கை மற்றும் எலும்பு சிறப்பு மருத்துவமனை, வேளாங்கண்ணி சர்ச் அருகில், அண்ணா நகர், மதுரை.
5: பின்னணி பாடகன் தீபன் சக்கரவர்த்தி பேசுறேன். எப்பவுமே கேளுங்க மதுரை FM Rainbow 103.3.

0: நேரம் 6:15. இனி கேட்கலாம்.
1: ஆகஸ்ட் 10, இந்நாளின் சிறப்பு.
2: புதைப்பொருள் அல்லாத எரிபொருள்களின் முக்கியத்துவத்தை பற்றி விழிப்புணர்வு ஏற்படுத்துவதை நோக்கமாக கொண்டு 2018 ஆகஸ்ட் 10 உலகெங்கிலும் உயிரி எரிபொருள் தினம் கடைபிடிக்கப்படுகிறது.
1: 1519 ஆகஸ்ட் 10 மெகல்லனின் 5 கப்பல்கள் உலகை சுற்றிவர ஸ்பெயினின் செவியா நகரில் இருந்து புறப்பட்டன.
2: உலகிலேயே அதிக அளவு பார்வையாளர்கள் வரும் பாரிஸில் உள்ள இலுவா அருங்காட்சியகம் 1793 ஆகஸ்ட் 10 திறந்து வைக்கப்பட்டது.
1: 1948 ஆகஸ்ட் 10 அன்றைய இந்திய பிரதமர் ஜவஹர்லால் நேரு அவர்கள் இந்திய அணுசக்தி பேரவையை துவக்கி வைத்தார்.
2: 1990 ஆகஸ்ட் 10 மகிலன் விண்கலம் வெள்ளிக்கோளை அடைந்தது.
1: இந்தியாவின் 4வது குடியரசுத் தலைவர் வி கிரி அவர்களின் பிறந்த தினம் 1894 ஆகஸ்ட் 10.
2: தமிழக எழுத்தாளரும் இதழாசிரியருமான ச விஸ்வநாதன் என்ற சாவியின் பிறந்த தினம் 1916 ஆகஸ்ட் 10.
1: ஒலித்தது இந்நாளின் சிறப்பு.
0: இனி நிகழ்ச்சியும் நேரமும் கேட்கலாம். கலை 6

நாற்பது மணிக்கு இயற்கை இன்பம் சூழல் சிந்தனைகள் வழங்குகிறார் எம் கே மணிமேகலை அவர்கள். 6:35 ஒரு சொல் கேளீர், இன்று ஒரு செய்தி. 6:55 பூந்தளிர், 7 பிரேக்ஃபாஸ்ட் ஷோ பொய்கை பூக்கள். 7:25 ஸ்ரீ பாலகோபாலன் ஜுவல்லரி மார்ட் வழங்கும் ஆலய அற்புதங்கள். 7:30 பிரேக்ஃபாஸ்ட் ஷோ பொய்கை பூக்கள். 8 செய்திச் சுருக்கம் சென்னை அஞ்சலாக. 8:02 பாட்டு வேணுமா என்று மதுரை மாவட்ட நேயர்களின் விருப்ப பாடல் நேரலைகளில். 8:50 சைபாலின் இன்று பெரு தகவல் வழங்குபவர் தென்கட்சி கோஸ்வாமிநாதன் அவர்கள். 8:55 திரு இசை. காலை 9 செய்திச் சுருக்கம் சென்னை அஞ்சலாக. 9:02 டிரைவ் டைம் பீட்ஸ் காத்திருக்க நேரமில்லை. காலை 10 செய்திச் சுருக்கம் சென்னை அஞ்சலாக. 10:02 விருப்ப கானங்கள் விருந்தினர் விருப்பம் அம்பிகா அவர்களுடனான நேர்முகம். காலை 10:30 ஒருபட பாடல்கள் லவ் இன்சூரன்ஸ் கம்பெனி திரைப்படத்திலிருந்து. பிற்பகல் 11 செய்திச் சுருக்கம் சென்னை அஞ்சலாக. 11:02 கண்ணாடி மாளிகை. நண்பகல் 12 செய்திச் சுருக்கம் சென்னை அஞ்சலாக. 12:02 ஸ்நேகிதியே. பிற்பகல் 1 வசந்த கானங்கள். 1:55 பாரதியார் பாடல் கேட்போம். 2 துள்ளல் தாளம். 2:55 வானிலை அறிக்கை சென்னை அஞ்சலாக. 3 செய்திச் சுருக்கம் சென்னை அஞ்சலாக. 3:02 NCERT வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி. 3:32 மெல்ல வரும் பாட்டு. மாலை 4 செய்திச் சுருக்கம் சென்னை அஞ்சலாக. 4:02 ஆட்டக்களம். மாலை 5 செய்திச் சுருக்கம் சென்னை அஞ்சலாக. 5:02 மாலை தின்றல். மாலை 6 செய்திச் சுருக்கம் சென்னை அஞ்சலாக. 6:02 சேவை செய்திகள். 6:05 விளக்கேற்றும் வேலை. 6:25 நிகழ்ச்சியும் நேரமும். 6:30 அந்திப்பூக்கள். மாலை 7 பாட்டு இது ஹிட்டு. 8:00 செய்தி அறிக்கை சென்னை அஞ்சலாக. 8:05 பட்டாம்பூச்சிகள் நேரலை. 8:30 அறிவியல் மின்னல். 9:00 காற்றில் விரியும் கடித மலர்கள். 10:00 பட்டுச்சிறகு. இரவு 10:59 ராமேஸ்வரம் FM 100.9 ஒளிபரப்பு நிறைவு பெறுகிறது. 11:00 நிகழ்ச்சியும் நேரமும். 11:05 தேனும் பாலும். நள்ளிரவு 12 முதல் காலை 4:45 வரை சென்னை விவத் பாரதி தமிழ் FM 102.3 நிகழ்ச்சிகள் சென்னையிலிருந்து அஞ்சல் செய்திட கேட்போம். இதுவரை நிகழ்ச்சியும் நேரமும் கேட்டோம்.

0: மீனாட்சி, பிரமாதம்.
1: என்ன சொல்றேன்,
0: காஃபி பிரமாதம்.
1: இது காஃபி டே காஃபினா ஆல்வேஸ் பிரமாதம்.
0: காஃபி டே காஃபி பவுடர், காஃபி டே காஃபி பவுடர் வாங்க முரளி காஃபி டேக்கு வாங்க. சேதுபதி பள்ளி, HDFC பேங்க் சிக்னல் அருகில், மதுரை. வாடிக்கையாளர்களின் விருப்பத்திற்கேற்ப ஃப்ரீ டோர் டெலிவரி செய்யப்படுகிறது. என்ன குமார் ஒரே யோசனையா இருக்க?
2: இல்லனே, கையில் அடிபட்டு மணலாச்சு, என்ன பண்றதுன்னு தெரியல.
0: இதுக்கா யோசிச்சுட்டு இருக்க? அண்ணா நகர் நலன் மருத்துவமனைக்கு போப்பா. அடிபட்ட உடனாலும் சரி, இல்ல ரொம்ப நாள் ஆகி வைத்தியம் பாக்கலனாலும் சரி, அங்க போய் ஒரு தடவை பார்த்தா சரியா இருப்பா.
3: நலன் கை மற்றும் எலும்பு சிறப்பு மருத்துவமனை, வேளாங்கண்ணி சர்ச் அருகில், அண்ணா நகர், மதுரை.
4: வணக்கம், நான் வந்து நந்தினி ரமணி, பரதநாட்டிய கலைஞர். அனைவரும் கேளுங்கோ, மதுரை FM 103.3. மறக்காதீங்க, நமக்கு நல்ல ஒரு சந்தோஷத்தையும் ஆனந்தத்தையும் அளிக்கக்கூடிய சேனல் FM மதுரை 103.3.
5: நேரம் 6:30. இனி கேட்கலாம்
6: இயற்கை இன்பம் சூழல் சிந்தனைகள். வழங்குகிறார் MK மணிமேகலை அவர்கள்.
7: கடல் நீர் நிலப்பரப்பிற்குள் ஊடுருவி 3 பக்கங்களிலும் நிலத்தால் சூழப்பட்டும் ஒரு பக்கத்தில் கடல் அல்லது பெருங்கடலுடன் இணைந்த அமைப்பை வளைகுடான்னு சொல்றோம். உலகில் பல வளைகுடாக்கள் இருக்கின்றன. அவற்றில் உயிரின பன்மைக்கு புகழ்பெற்றது மன்னார் வளைகுடா. இது இந்தியாவிற்கும் இலங்கைக்கும் இடையில் அமைந்திருக்கு. உலகின் மிக முக்கியமான கடல்வள பகுதிகளில் இதுவும் ஒன்று. இது பல்லுயிர் வளம், பவளப்பாறைகள், கடற்புற்கள் மற்றும் முத்துச்சிப்பிகளுக்காக உலக புகழ் பெற்றது. இதோட அமைவிடம்னு பார்த்தா இந்தியாவின் தமிழ்நாடு மற்றும் இலங்கை இரண்டிற்கும் இடையில் அமைந்திருக்கு. பாக் நீரிணை மற்றும் இந்திய பெருங்கடல் ஆகியவற்றை இணைக்கும் முக்கிய கடற்பகுதி. இதோட பரப்பளவு சுமார் 10,500 சதுர கிலோமீட்டர். இந்திய பகுதியில் 21 தீவுகள் இருக்கு. இந்த வளைகுடால பவளப்பாறைகள், கடற்புற்கள் அதிக அளவில் பறந்து காணப்படுது. மேலும் முத்துச்சிப்பிகள், சங்கு, கடல் வெள்ளரிகள், கடற்பாசிகள் போன்ற கடல் வளங்களும் கொட்டி கிடக்கு. உலகின் மிகச்சிறந்த கடல் உயிரின வாழிடங்களில் மன்னார் வளைகுடாவும் ஒன்று என்பது பெருமையானது. இங்கு சுமார் 3,500 மேற்பட்ட கடல் உயிரினங்கள் பதிவு செய்யப்பட்டிருக்கு. டுகாங் கடற்பசு என்ற அரிய பாலூட்டி இங்கு வாழுது. டால்ஃபின்கள், கடல் ஆமைகள், பல்வேறு மீன் இனங்கள், கடற்பறவைகள் மற்றும் பவள உயிரினங்கள் அதிகம் காணப்படுது. மன்னார் வளைகுடா கடல்சார் தேசிய பூங்காவா 1989 அறிவிக்கப்பட்டது. அந்த ஆண்டு முதல் உயிர்கோள காப்பகமாகவும் அது பாதுகாக்கப்பட்டுட்டு வருது. பொருளாதார முக்கியத்துவம் பெற்றதாகவும்

0: மன்னார் வளைகுடா சிறந்து விளங்குது. முத்து மற்றும் சங்கு சேகரிப்பு வரலாற்று முக்கியத்துவம் பெற்றது. கடற்பாசி சேகரிப்பும் நடக்குது. சுற்றுலா வளர்ச்சிக்கும் இந்த பகுதி பெரும் பங்காற்றுது. இவ்வளவு சிறப்புகள் வாய்ந்த இந்த கடல்சார் சுற்றுச்சூழலுக்கும் பல அச்சுறுத்தல்கள் இருக்கு. அளவுக்கு மீறிய மீன் பிடிப்பு, பவளப்பாறைகள் சேதமடைவது, கடல் மாசுபாடு, காலநிலை மாற்றத்தால் கடல் வெப்பநிலை உயர்வு, சட்டவிரோத கடல் வள சுரண்டல், இப்படி நிறைய. இந்த அச்சுறுத்தல்களில் இருந்து இந்த வளைகுடாவை காப்பாற்ற நமது அரசும் பல திட்டங்களை வகுத்திருக்கு. பவளப்பாறை பாதுகாப்பு திட்டங்கள், கடற்பசு பாதுகாப்பு, கடல் மாசுபாட்டை கட்டுப்படுத்துதல், விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடத்துதல், நிலையான மீன்பிடி முறைகளை ஊக்குவித்தல், இப்படி நிறைய முன்னெடுப்புகளை நம்ம அரசாங்கம் எடுத்துட்டு தான் வருது. இத்தகைய முன்னெடுப்புகளை முனைப்போடு செயல்படுத்தும் கடமை நம் அனைவருக்கும் உண்டு.
1: இயற்கை இன்பம் சூழல் சிந்தனைகள் வழங்கினார் எம் கே மணிமேகலை அவர்கள்.

0: அதாவது
1: அவர் என்ன சொல்ல வர்றாருனா, இந்த ஊர்ல அழகான ஆறு, ஏரி, குளம், நதி, காடு, மலைகள் சூழ்ந்து ரொம்ப அழகா இருக்கான். அது அவரை பிரமிக்க வைக்குதுன்னு சொல்றாரு.
2: டேய், அந்த காலக்கையை ஏதோ சொல்றேன், ஆனா இந்த புள்ள வேற ஏதோ சொல்லுதுன்னு
3: நினைக்கிறேன்டா.
1: ஆனா அவருக்கு ஒரே ஒரு மனக்குறை இருக்குதான். அது என்னன்னா, சாலைகள்ல நீர்நிலைகளோட ஓரத்துல மக்கள் குப்பைகளை கொட்டுறாங்களாம். குப்பை தொட்டி இருந்தும் அங்க போய் கொட்டுறாங்க. அதுதான் ரொம்ப மோசமா இருக்குன்னு சொல்றாரு. அதனால மக்களே, குப்பைகளை இயற்கை சார்ந்த இடங்களுக்கு மற்றும் பொது இடங்களுக்கு போகிறப்ப குப்பைகளை குப்பை தொட்டில தான் போடணும்னு சொல்றாரு. நன்றின்னு சொல்றாராமா. அதாவது ஆகாஷ்வாணி மதுரை மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் எப்பவும் கேளுங்க, சந்தோஷமா இருங்க.
3: ஆமாங்க.
4: நேரம் 6:35. பராப வருடம், ஆடி 25 திங்கட்கிழமை. அன்பார்ந்த உழவர்களே, நேயர்களே, இன்று உங்களுக்காக ஒழிக்கவிருப்பது ஒரு சொல் கேளீர், இன்று ஒரு செய்தி.
5: அன்பார்ந்த விவசாய பெருமக்களே, தேனி மாவட்டம் காமாட்சிபுரம் சென்டெக்ட் வேளாண் அறிவியல் மையத்தில் நாளை காலை 11/8/2026 அன்று விவசாயிகளுக்கான பல்வேறு சந்தைப்படுத்துதல் வழிமுறைகள் குறித்த பயிற்சி நாகலாபுரத்தில் நடைபெறுகிறது. காளான் உற்பத்தி தொழில்நுட்பம் KVK வளாகத்தில் 14/8/2026 அன்றும், தோட்டக்கலை பயிர் சாகுபடி தொழில்நுட்பங்கள் வெள்ளையம்மாள்புரத்தில் 14/8/2026 அன்றும், கறவை மாடுகளில் மடிநோய் தடுப்பு மற்றும் கட்டுப்பாடு குறித்த பயிற்சி குப்பிநாயக்கன்பட்டியில் 19/8/2026 அன்றும், ஒருங்கிணைந்த ஊட்டச்சத்து மேலாண்மை குறித்த பயிற்சி கதிர் நரசிங்காபுரத்தில் 20/8/2026 அன்றும் நடைபெற உள்ளது. இப்பயிற்சியில் பங்கு பெற்று பயனடையுமாறு தேனி மாவட்டம் சென்டெக்ட் வேளாண் அறிவியல் மைய இயக்குநர் தெரிவிக்கின்றார். இயற்கை உர வகைகளும் தயாரிக்கும் முறைகளும் வயல்களில் தொடர்ந்து ரசாயன உரங்களை அதிகம் போட்டு வருவதாலும், பூச்சிக்கொல்லி மருந்துகளை அதிகம் பயன்படுத்துவதாலும் மண்வளம் குறைகிறது. நச்சு கலந்த உணவை பெற வேண்டியுள்ளது. ரசாயன உரங்களால் மண்வளம் தவிர பயிர்கள் பாதிக்கப்படுவதுடன் சுற்றுச்சூழலும் மாசுபடுகிறது. எனவே ரசாயன உரங்கள், பூச்சிக்கொல்லி மருந்துகள் ஆகியவற்றை அதிகம் பயன்படுத்துவதை தவிர்த்து இயற்கை வழி வேளாண்மையை கடைபிடிக்க வேண்டியதன் அவசியம் உருவாகி வருகிறது. நீர் வளங்களை பாதுகாத்து மாசற்ற நீரை தக்க வைத்தல், இயற்கை சூழல் மாசுபடாமல் காத்தல், உணவு நஞ்சாவதை தடுத்து உயிரினங்களை பாதுகாத்தல், மண்ணின்

0: மலட்டுத்தன்மையை நீக்கி பொன் விளையும் பூமியாக மாற்றுதல், சுற்றுச்சூழலுக்கும் உயிரினங்களுக்கும் கேடு ஏற்படாமல் தடுத்து ரசாயன உரங்களை தவிர்த்து சாகுபடி செய்வதே இயற்கை வேளாண்மை ஆகும். இயற்கை வழி வேளாண்மைக்கு மிகவும் அவசியமான இயற்கை உரங்கள் ஒன்று தொழு உரம். இரு மாடுகள் வைத்திருக்கும் விவசாயி ஓராண்டிற்கு 6 டன் தொழு உரம் தயாரிக்கலாம். மாட்டுச்சாணத்தை விட மாட்டின் சிறுநீரில்தான் தழைச்சத்து அதிகம் உள்ளது. எனவே மாட்டு கொட்டகையில் மண் பரப்பி மாடுகள் தின்றுகளித்த வைக்கோலை அதில் பரப்பி அவற்றில் மாட்டுச்சாண சிறுநீர் சேர்த்து அதை மக்க வைத்து இந்த வகை உரம் தயாரிக்கப்படுகிறது. கம்போஸ்ட் உரம் பண்ணை கழிவுகளில் இருந்தும் இலை சருகு மற்றும் குப்பைகளில் இருந்தும் புளுரோட்டஸ் என்னும் காளான் வித்துக்களை பயன்படுத்தி 1 மாதத்துக்குள் மக்க வைத்து இந்த உரம் தயாரிக்கப்படுகிறது. கால்நடை வளர்ப்போர் கவனத்திற்கு, ஆடு வளர்ப்பில் இழப்பை ஏற்படுத்தும் மடிநோய் பற்றி அறிந்து கொள்ளலாம். நோயின் தாக்கத்தை முறையாக கண்டறிந்து தகுந்த மருத்துவ சிகிச்சை அளிப்பதன் மூலம் பொருளாதார இழப்பை தவிர்க்கலாம். முறையாக பாலை கிருமி வளர்ச்சி படுக்கை சோதனைக்கு உட்படுத்தி முறையான எதிர் உயிரி அல்லது நுண்ணுயிர்கொல்லி மருந்துகளை கால்நடை மருத்துவரின் ஆலோசனையின் பேரில் சிகிச்சை அளித்து மடிநோயை குணப்படுத்தலாம். இதற்கான தடுப்பு முறைகள், நல்ல காற்றோட்டமுள்ள சமமான திடமுள்ள தளத்துடன் கூடிய கொட்டகைகளில் வெள்ளாடுகள் செம்மறியாடுகளை வளர்த்தல், முறையான சுகாதார பராமரிப்பு, மடிநோய் நலம் பேணுதல், சுத்தமான நீரில் முன் சப்பை கால்கள் வால் மடி காம்புகளை சுத்தமாக கழுவ வேண்டும், ஈக்கள் பரவாமல் பேணுதல் வேண்டும், காம்பில் புண் ஏற்படாமல் பாதுகாத்தல் வேண்டும், அவ்வாறு ஏதாவது இருப்பின் உடனடி சிகிச்சை செய்தல் வேண்டும், பால் கறக்கும் போது காம்புகளை கவனமாக கையாள வேண்டும், காம்பிலிருந்து தனித்தனியாக பெறப்பட்ட பாலை பரிசோதனை செய்தல் மூலம் சரியான அறிகுறி இல்லாத ஆனால் பாதிக்கப்பட்ட ஆடுகளை அடையாளம் காணுதல் இன்றியமையாதது ஆகும். இன்று ஒரு செய்தி. இன்றைய இன்று ஒரு செய்தியில் பயிர் பாதுகாப்பில் உயிரியல் கட்டுப்பாட்டு காரணிகளும் பயன்பாடுகளும் குறித்து விருதுநகர் உயிரியல் கட்டுப்பாட்டு ஆய்வக வேளாண் அலுவலர் க. அரிபுத்திரன் அவர்கள் தரும் தகவல்கள் கேட்கலாம்.
1: பயிர்களை மண்வழி பரவும் பூஞ்சை நோய்களில் இருந்து பாதுகாக்க உதவும் உயிரியல் நண்பன் ட்ரைகோடர்மா விரிடி எவ்வாறு செயல்படுகிறது என்பதை ஒரு சிறிய உதாரணத்தின் மூலம் தெரிந்து கொள்வோம். ஒரு பஸ்ஸில் இயற்கைகள் குறைவாக உள்ளன என்று நினைத்து கொள்ளுங்கள். முதலில் ஏறிய பயணிகள் எல்லா இயற்கைகளையும் பிடித்து கொள்கின்றனர். பின்னர் ஏறும் பயணிகளுக்கு உட்கார இடம் கிடைக்காது. அதே போலத்தான் விவசாயி விதை நேர்த்தி, நாற்று நேர்த்தி அல்லது மண்ணில் இடுதல் போன்ற முறைகளில் ட்ரைகோடர்மா விரிடியை முன்கூட்டியே பயன்படுத்தினால் அது பயிரின் வேரை சுற்றி வேகமாக வளர்ந்து அந்த இடத்தை ஆக்கிரமித்து கொள்கிறது. இதனால் பின்னர் வரும் நோய் உண்டாக்கும் பூஞ்சைகளுக்கு வேரில் தங்க இடம் கிடைக்காது, வளரத் தேவையான உணவும் கிடைக்காது. அதோடு ட்ரைகோடர்மா விரிடி நோய் பூஞ்சைகளை நேரடியாக தாக்கி அவற்றின் வளர்ச்சியையும் கட்டுப்படுத்துகிறது. மேலும் பயிரின் இயற்கை நோய் எதிர்ப்பு சக்தியையும் அதிகரிக்க உதவுகிறது. எனவே மண்வழி பரவும் வாடல் நோய், வேரழுகல் நோய் போன்ற நோய்களை கட்டுப்படுத்த பரிந்துரைக்கப்பட்ட அளவில் தரமான ட்ரைகோடர்மா விரிடியை பயன்படுத்துங்கள். நினைவில் கொள்ளுங்கள், பஸ்ஸில் முதலில் ஏறியவன் இயற்கையை பிடிப்பான். அதுபோல மண்ணில் முதலில் குடியேறும் ட்ரைகோடர்மா விரிடி நோய் பூஞ்சைக்கு இடம் விடாது, பயிரை காக்கும். ரைசோபியம் உயிர் உரம் எவ்வாறு செயல்படுகிறது என்பது பற்றி பார்க்கலாம். விவசாயிகள் எளிதில் புரிந்து கொள்ளும் வகையில் ஒரு சிறிய கதை மூலம் ரைசோபியத்தின் நட்பு மற்றும் பயிர்களுக்கான பயன்பாடு பற்றி காண்போம். ஒரு கிராமத்தில் ராமு என்ற விவசாயி பயிர் விதைத்தார். விதைகள் முளைத்தன. ஆனால் மண்ணில் தழைச்சத்து குறைவாக இருந்ததால் செடிகள் சற்று மெலிந்து காணப்பட்டன. அப்போது மண்ணில் வாழும் ஒரு சிறிய நுண்ணுயிர் ரைசோபியம் செடியிடம் வந்து, நண்பா, நான் உன்னுடன் கூட்டுயிர் வாழ்க்கை வாழ விரும்புகிறேன். நீ எனக்கு உணவும் பாதுகாப்பான இடமும் கொடு. அதற்கு பதிலாக காற்றில் இருக்கும் நைட்ரஜனை உனக்கு பயன்படும் தழைச்சத்தாக மாற்றித் தருகிறேன் என்றது. பயிர் செடியும் மகிழ்ச்சியுடன் சம்மதித்தது. உடனே டைசோபியம் செடியின் வேருக்குள் சென்று வேர்முடிச்சுகள் உருவாக்கியது. அந்த முடிச்சுக்களுக்குள் வாழ்ந்தபடியே காற்றில் உள்ள நைட்ரஜனை பிடித்து செடிக்கு

0: சரியான தலைச்சத்தாக மாற்றி கொடுத்தது. பதிலுக்கு செடி ஒளிச்சேர்க்கை மூலம் தயாரித்த சர்க்கரை மற்றும் பிற உணவுப் பொருட்களை ரைசோபியத்துக்கு வழங்கியது. இவ்வாறு இருவரும் ஒருவருக்கொருவர் உதவி செய்து வாழ்ந்ததால் செடி நன்றாக வளர்ந்தது. அதிக பூக்களும் பூத்தன, காய்களும் கிடைத்தன, மண்ணின் வளமும் அதிகரித்தது. அடுத்த பயிருக்கும் மண் நல்ல வளத்துடன் இருந்தது. இந்த கதையின் மூலம் நாம் பெறப்படும் நீதியானது, ரைசோபியம் தனியாக வாழ்வதில்லை, பயறு வகை செடிகளுடன் கூட்டுயிர் வாழ்க்கை வாழ்கிறது. செடி உணவு தருகிறது, ரைசோபியம் தலைச்சத்து தருகிறது. இந்த நட்புதான் நல்ல மகசூலுக்கும் மண் வளத்துக்கும் காரணம். அன்பார்ந்த விவசாயிகளே, பயறு விதைகளுக்கு ரைசோபியம் உயிர் உரம் தடவினால் அது வேரில் முடிச்சுக்களை உருவாக்கி காற்றில் உள்ள நைட்ரஜனை தலைச்சத்தாக மாற்றுகிறது. இதனால் இரசாயன நைட்ரஜன் உரத் தேவை குறைந்து மகசூலும் மண்வளமும் அதிகரிக்கும். நன்றி. மீண்டும் மற்றொரு வேளாண் தகவலுடன் சந்திப்போம். வணக்கம்.
1: இன்றைய இன்று ஒரு செய்தியில் இதுவரை பயிர் பாதுகாப்பில் உயிரியல் கட்டுப்பாட்டு காரணிகளும் பயன்பாடுகளும் குறித்து விருதுநகர் உயிரியல் கட்டுப்பாட்டு ஆய்வக வேளாண் அலுவலர் கா அரிபுத்திரன் அவர்கள் வழங்கிய தகவல்கள் கேட்டோம். இத்துடன் நிறைவு பெறுகிறது இன்றைய இன்று ஒரு செய்தி.

0: கண்ணம்மாக்கா, இந்த சூப்பு கடையில சூப்பு சூப்பரா இருக்குன்னு சொன்னாங்க, நம்மளும் சாப்பிட்டு தான் பாப்போமே.
1: சாப்பிட்டு தான் பாக்கலாம். அக்கா, உங்க கடையில என்னென்ன சூப்பு தான் வச்சிருக்கீங்க?
2: தொண்டைக்கு பதமா, காளான், மொடக்காத்தான், பூண்டு, தூதுவளை, இப்படி எல்லா வகையான சூப்பும் நம்ம கடையில இருக்கு. உங்களுக்கு என்ன சூப்பு வேணும்?
1: அக்கா, ரெண்டு காளான் சூப்பு தாங்க.
0: ஆஹா, ரொம்ப அருமையா இருக்கே.
1: காளான் சூப்பு ஒரு பார்சல் கொடுங்கக்கா.
2: என் கடையில உள்ள போர்ட பாக்கலையோ, நல்லா பாருங்க.
1: அப்படி என்னதான் உங்க போர்டுல எழுதி வச்சிருக்கீங்க, கொஞ்சம் சொல்லுங்களேன்.
0: பார்சல் பாத்திரத்தில் மட்டுமே வழங்கப்படும்.
1: காசு கொடுத்தானே வாங்குறேன், போன உடனே குடிக்க போறோம், எல்லாம் ஒண்ணும் ஆகாது.
2: பிளாஸ்டிக் பையில சூப்பு வாங்காத, பித்த பையில கேன்சர் வாங்காத. வாழையில சாப்பாடு ஆயுசு 100, பிளாஸ்டிக் எல சாப்பாடு ஆயுசு கேடு. பூமியை கெடுக்கும் பூதம் பாரு, பிளாஸ்டிக்னு அதுக்கு பேரு. புரியுதா?
1: இப்பதாங்க எனக்கு புரிஞ்சிருக்கு. இனிமே இந்த தப்ப நான் செய்யவே மாட்டேன்.
0: பார்சல்னாலே பாத்திரம் தான்.
3: பிளாஸ்டிக்கை ஒழிப்போம், சுற்றுச்சூழலை காப்போம்.
4: பொது நலனில் அக்கறையுடன் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி.

வணக்கம், நான் உங்க நடிகர் பரணி பேசுறேன். நீங்க கேட்டுக்கிட்டு இருக்குது 103.3 மதுரை வானவில் பண்பலை. நல்ல தகவல்களை கேளுங்க, ரசிச்சு கேளுங்க, மனசோட ஒட்டி உறவாட இனிமையான பாடல்களை கேளுங்க, மகிழ்ச்சியா இருங்க. உங்கள் 103.3 மதுரை வானவில் பண்பலை. அன்புடன் பரணி.

0: மீனாட்சி பிரமாதம்.
1: என்ன நான் சொல்றேன்,
0: இன்னைக்கு காஃபி பிரமாதம்.
1: இது காஃபி டே காஃபினா ஆல்வேஸ் பிரமாதம்.
0: காஃபி டே காஃபி பவுடர், காஃபி டே காஃபி பவுடர் வாங்க முரளி காஃபி டேக்கு வாங்க. சேதுபதி பள்ளி, HDFC பேங்க் சிக்னல் அருகில், மதுரை. வாடிக்கையாளர்களின் விருப்பத்திற்கு ஏற்ப ஃப்ரீ டோர் டெலிவரி செய்யப்படுகிறது. அக்கா எப்படி இருக்கீங்க? மிக்ஸி அரைக்கும் போது உங்க கை விரல் கட் ஆயிருந்துச்சு.
2: ஆமா தம்பி, நலன் மருத்துவமனையில வைத்தியம் எடுத்துக்கிட்டேன். இப்ப ரெண்டு விரலும் பழைய மாதிரியே ஆயிருச்சு.
0: விபத்தால் செயலிழந்த மற்றும் சிதைந்த கை கால் பகுதி அறுவை சிகிச்சைக்கு நலன் கை மற்றும் எலும்பு சிறப்பு மருத்துவமனை, வேளாங்கண்ணி சர்ச் அருகில், அண்ணா நகர், மதுரை.
3: நேரம் 6:55. இனி கேட்கலாம்.
4: வணக்கம் நேர்களே, ஆகாஷ்வாணி மதுரை FM ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் FM 100.9 ல இனி கேட்கலாம் பூந்தளிர். இன்னைக்கு ஒரு இளம் விளையாட்டு வீரர் தாங்க நம்மளோட வர காத்திருக்காரு. ரொம்ப இளசுங்க, கேட்டுருவோமா யாருன்னு? வணக்கம்.
5: வணக்கம், என் பேர் கணேசன், எங்க அம்மா பேர் பிரியா, எங்க அப்பா பேர் ராஜா, எங்க அக்கா பேர் அபிநயா, எங்க அப்பாத்தா பேர் மீனாட்சி, எங்க ஸ்கூல் பேர் அருள்மிகு தண்டீஸ்வரன் மெட்ரிகேஷன் ஸ்கூல், திருப்புவனம். என் பிடிச்ச விளையாட்டு கபடி.
4: உனக்கு பிடிச்ச விளையாட்டு கபடியா? எத்தனை பேர் விளையாடுவீங்க?
5: 10 பேர்.
4: எங்க விளையாடுவீங்க?
5: கிரவுண்ட்ல.
4: டெய்லி எத்தனை மணிக்கு விளையாடுவீங்க?
5: சாயந்தரம் விளையாடுவோம்.
4: கபடி மேல உங்களுக்கு எப்படி இன்ட்ரெஸ்ட் ஆச்சு?
5: ஒரு அண்ணே சொல்லி கொடுத்தாங்க.
4: அதுல இருந்து ரொம்ப கபடி பிடிச்சு போச்சா? கபடியில உங்களுக்கு என்னென்ன தெரியும் சொல்லுங்க, நான் கேட்போம்.
5: போனஸ், லாவி, பக்கு, தொடுகோடு, வெளிய, அவுட்டு.
4: அவ்வளவுதானா? சரி, இது போக என்னென்ன விளையாட்டு விளையாடுவீங்க?
5: வெளியில
4: போயிருவீங்க. வெளியில விளையாடுறதே உங்களுக்கு பிடிக்குது?

0: சரி சரி, எத்தனை பேர் விளையாடுவீங்க? இந்த 10 பேர் உங்க ஃப்ரெண்ட்ஸோட பேர்லாம் சொல்லுங்க, நான் கேப்போம்.
1: மனோஜ், தேவா, கணேசன், விகாஸ், பாலா, சுதேவ், ரித்திசனே, ஜஸ்வந்த், சுதேவ், அவ்வளவுதான்.
0: இவங்களோட டெய்லி விளையாடுவீங்களா? அப்ப
1: டெய்லி விளையாட மாட்டோம், ஒரு நாள் விட்டு விட்டு விளையாடுவோம்.
0: ஒரு நாள் விட்டு விட்டு விளையாடுவீங்க. சரி, படிப்புல நீங்க எத்தனாவது ரேங்க் இருக்கீங்க?
1: ஃபர்ஸ்ட் செகண்ட்.
0: ஃபர்ஸ்ட் செகண்ட், விளையாட்டுலயும் பிடிக்குது, ஃபர்ஸ்ட் செகண்ட் ரேங்க் எடுக்கிறீங்களா? உங்களுக்கு பிடிச்ச பாட்டு என்ன?
1: விஜய் பாட்டு.
0: என்ன பாட்டு?
1: கபடி.
0: அந்த பாட்டு ரொம்ப பிடிக்குமா? சரி கேப்போமா நம்ம? ரொம்ப நன்றி.
1: தேங்க்யூ.

இதுவரை பூந்தொல்லர்கள் கேட்டோம். நேர்களே, இதுடன் புதிய காலை நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. மீண்டும் புதிய காலை நிகழ்ச்சி நாளைக்கு காலையில 6 மணிக்கு கேட்கலாம். மகிழ்விப்போம், மகிழ்ச்சியாய் இருப்போம். நிகழ்ச்சி தொகுப்பில் உங்களோடு நான் நிவ்யா.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இசையோடு என்றும் நீங்கள்.
1: அதிகமா நம்ப வேண்டிய ஆள் நம்மளை பொறுத்த வரைக்கும் யார் தெரியுங்களா? நிச்சயமா நம்ம தாங்க. நம்ம மேல நமக்கு நம்பிக்கை இருக்கும் போது யாராவது நம்மள ஏதாவது சொன்னாலுமே அதை சரி பண்ணிட்டு போகக்கூடிய தைரியம் ஆட்டோமேட்டிக்கா வந்துடும் அப்படிங்கிற விஷயத்தோட இன்னைக்கு நம்ம பிரேக்ஃபாஸ்ட் ஷோ பொய்கை பூக்கள் நிகழ்ச்சியை துவங்கலாம். மகள் வெப்பம் மகிழ்ச்சியா இருப்போம் நிகழ்ச்சி தொகுப்பில் உங்களோடு நான் நவ்யா.

சங்கர் மகாதேவன் மற்றும் ஸ்ரேயா கோஷலோட வாய்ஸ்ல ஜிவி பிரகாஷ்குமாரோட இசையில பாடல் கேட்டு முடிச்சிருக்கோம். வெயில் படத்திற்காக நேரம் 7:07 ஆயிட்டு இருக்க வேலையில இன்னைக்கு வந்துட்டு இந்தியாவில தொழிலாளர் இயக்கங்கள் வளர்றதுக்கு ரொம்பவே பெரிய உதவி பண்ணவர். அதோட மட்டும் இல்ல, இவர் வந்துட்டு இந்தியாவுடைய 3வது துணை ஜனாதிபதியா 1967 இருந்து 1969 வரைக்குமே இருந்த ஒரு நபர். இந்தியாவுடைய 4வது ஜனாதிபதியா 1969 இருந்து 1974 வரைக்குமே கூட பணியாற்றியிருக்காரு. அதோட இவருக்கு வந்து தொழிலாளர்களுக்காக நிறைய நலன்கள் நிறைய திட்டங்கள்லாம் கொண்டு வந்ததாலேயே நாட்டின் உயரிய விருதான பாரத் ரத்னா விருதுமே வந்து 1975 வழங்கப்பட்ட நம்ம எல்லாருக்குமே வந்துட்டு ரொம்ப பரிச்சயமான வி கிரி அவருடைய பிறந்த தினம் இன்னைக்கு. எஸ், வராககிரி வெங்கட கிரி அப்படின்னு சொல்லக்கூடிய வி கிரி அவருடைய பிறந்த தினம் இன்னைக்கு. இந்த நாளில் நம்ம என்னென்ன நல்ல விஷயங்கள் எல்லாம் பிளான் பண்ணியிருக்கோமோ, அதே போல இன்னைக்கு யாருக்கெல்லாம் வந்து பர்த்டே இருக்கு, அனிவர்சரி இருக்கு, என்னென்ன நல்ல விஷயங்கள்லாம் நடக்க இருக்கு, நடந்திருக்கு, அது எல்லாத்துக்குமே வந்துட்டு நம்ம மதுரை FM Rainbow 103.3 மற்றும் ராமேஸ்வரம்

காலை 8:50 ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 நேயர்கள் கேட்கவிருப்பது சைபாலின் இன்று ஒரு தகவல். 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.

7:13 ஆயிற்றுக்கவில்ல. நம்ம கேட்டுட்டே இருக்கோம் பிரேக்ஃபாஸ்ட் ஷோ பொய்கை பூக்கள். நம்ம மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இன்னைக்கு வந்துட்டு உங்களுடைய தங்கங்கள் எல்லாம் எடுத்துக்கிட்டீங்க வெளியில அப்படின்னா இன்னைக்கு வந்துட்டு மண்டே. ஸோ ரொம்ப சூப்பரான ஒரு வைபோடு இன்னைக்கு நாங்கள் எல்லாரும் கிளம்பிட்டே இருக்கோம், வீட்டில் ரெடி ஆகிட்டே இருக்கோம். அடுத்ததான் எங்களோட வண்டி எடுக்க போகிறோம். எங்களுடைய தங்கங்கள் அப்படின்னா டூ வீலர் டிரைவ் பண்ணக்கூடியவங்க கண்டிப்பாக வந்துட்டு ஹெல்மெட் வியர் பண்ணுங்க, ஃபோர் வீலர் டிரைவ் பண்ணக்கூடியவங்க கட்டாயமாக சீட் பெல்ட்டும் வியர் பண்ணுங்க. சாலை பாதுகாப்பு உயிர் பாதுகாப்புங்கிற விஷயத்தை நம்ம எப்பவுமே ஃபாலோ பண்ணுறோம். ஆனால் டெய்லியும் வந்துட்டு நமக்கு எப்படி நிறைய கூடுதல் பொறுப்புகள் வருதோ அதே மாதிரி நம்ம சாலை விதிகளையும் மதிக்கணுங்கிற பொறுப்பும் அதிகமாயிட்டே இருக்கு. அதையும் வந்துட்டு நம்ம ஃபாலோ பண்ணலாங்கிற விஷயத்தை ஞாபகப்படுத்திக்கிட்டு இன்னைக்கு வந்துட்டு சில இடங்கள் எல்லாம் அப்படியே வந்துட்டு நம்மளுக்கு டிராஃபிக்லாம் இருக்குங்கிற மாதிரியான அப்டேட்ஸ் எல்லாமே இருக்கு. காலவாசல் சைடில், அதுக்கப்புறமா இந்த பக்கம் மாட்டுத்தாவணி சைடில், அங்கே எல்லாமே வந்துட்டு எப்போ இருக்கிறது தானே அப்படின்னாலுமே கூட இன்னைக்கு கொஞ்சம் கூடுதலாகவே இருக்கும். ஏன்னா வாரத்துடைய முதல் நாள் இல்லையா, அதனால ரொம்பவே ஜாஸ்தி இருக்குங்கிற மாதிரியான அப்டேட்ஸ் எல்லாம் வந்திருக்கு. ஸோ எதுவாக இருந்தாலும் சரி மிதவேகம் மிக நன்றுங்கிற விஷயத்தை மனசில் வச்சுட்டு டிரைவ் பண்ணுங்க. இப்போ ஒரு பாட்டு வெயிட்டிஸ்ல இருக்கு, கேட்டுட்டு வந்துருவோமா?

ஆஷா போஷல் மற்றும் மதுபாலகிருஷ்ணனோட வாய்ஸ்ல சந்திரமுகி படத்துக்காக பாடல் கேட்டு முடிச்சிருக்கோம். 7:18 நிமிஷம் ஆயிட்டு இருக்க வெளியில நாம கேட்டுட்டே இருக்கோம் பிரேக்ஃபாஸ்ட் ஷோ பொய்கை பூக்கள்.

0: நேரம் 7:25. இனி கேட்கலாம்.
1: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9. நேயர்கள் கேட்க விருப்பது ஸ்ரீ பாலகோபாலன் ஜுவல்லரி மார்ட்டின் ஆலய அற்புதங்கள் நிகழ்ச்சியை வழங்குவோர் குறைந்த சேதாரத்தில் தங்கம் வெள்ளி வைரநகைகள் வாங்க அன்பின் அடையாளம் அன்புடன் உங்களுக்காக ஸ்ரீ பாலகோபாலன் ஜுவல்லரி மார்ட் 217 மேலமாசி விதி போத்தி செய்தியில் மதுரை.
2: ஸ்ரீ பாலகோபாலன் ஜுவல்லரி மார்ட் மேலமாசி வீதி போத்தி சேதரில் மதுரை.
1: இதோ இறைவனை தரிசிக்க ஆலயத்திற்கு நம்மை அழைத்துச் செல்கிறார் பரமக்குடி மீ சீனிவாசன் அவர்கள்.
3: அன்பர்களே, இன்று சோம பிரதோஷம், மரக்காணம் ஸ்ரீ பூமீஸ்வரர் திருக்கோவிலுக்கு செல்கிறோம். இந்த திருக்கோவில் பாண்டிச்சேரியிலிருந்து 35 கிலோமீட்டர் தொலைவிலும் சென்னையிலிருந்து 120 கிலோமீட்டர் தொலைவிலும் உள்ள மரக்காணத்தில் உள்ளது. 1000 ஆண்டுகள் பழமையான தலம். முதலாம் ராஜேந்திர சோழன், ஜடாவர்மன் சுந்தரபாண்டியன் போன்றோரின் திருப்பணிகள் இந்த கோவிலுக்கு ஏராளம். இந்த கோவில் அக்கால மக்களின் வாழ்வியல், வணிகம் மற்றும் தான தர்மங்களை பதிவு செய்யும் வரலாற்று ஆவணமாக அமைந்துள்ளது. இந்த தலத்து இறைவனை கல்வெட்டுக்கள் பூமீஸ்வரமுடைய நாயனார் என்கிறது. சோழர் காலத்து கட்டடக்கலை நுணுக்கங்களோடு கருங்கற்களால் கட்டப்பட்ட ஆலயம். முன்னொரு காலத்திலே இந்த தலத்தில் சிவபக்தர் ஒருவர் வாழ்ந்தார். சிவபெருமானவரை சோதிக்க ஒரு முனிவராக அவர் வீட்டிற்கு சென்றார். அவரை வரவேற்ற பக்தர் உணவிட வந்த சமயத்தில் சிவாலய வழிபாடு செய்த பிறகே உணவு அருந்துவதாகவும் சிவாலயம் எங்குள்ளது என்று கேட்டார். அங்கு சிவாலயம் இல்லை. உடனே சிவபக்தர் நெல் அளக்கும் மரக்காலை கவிழ்த்து வைத்து அலங்காரம் செய்து வந்த முனிவரை அழைத்து வழிபாடு செய்ய வைத்து அவருக்கு உணவளித்து அனுப்பி வைத்தார். அந்த முனிவர் சென்ற பிறகு பக்தர் மரக்காலை எடுக்க முனைந்தபோது அதை எடுக்க முடியவில்லை. ஊர் மக்களை அழைத்து அதை காண்பித்தார். சற்று நேரத்தில் மரக்கால் மறைந்திட சுயம்புலிங்கம் அங்கு தோன்றியது. பூமியிலிருந்து தோன்றிய ஈசன் பூமீஸ்வரர் என பெற்றார். இறைவன் மரக்காலிலிருந்து தோன்றியதனால் ஊர் பெயரும் மரக்காணம் என ஆயிற்று. வெண்மையாய் விரியும் உப்பு வயல்கள், தன்மையாய் வரும் கடற்கரை காற்று, பண்டையாய் பெருகும் ஈசன் அருள், மண்மணம் கமழும் மரக்காணம் என்பது பழம்பாடல். மூலவர் பூமீஸ்வரர் சுயம்புலிங்கமாய் திருமேனியார் கிழக்கு நோக்கி அருள் பாலிக்கிறார். பூமிக்கு அதிபதி இவர்.

0: இவர் நிலம் தொடர்பான பிரச்சனைகளை தீர்த்து வைப்பாராம். பூமி தொடர்பான வழக்குகள் உடையவர், புதிதாக வீடு கட்ட விரும்புகிறவர்கள் இங்கு வந்து வழிபட்டு பலன் பெறுகிறார்கள். செவ்வாய் தோஷத்திற்குரிய பரிகார தலமும் இது. அம்பாள் கிரிஜாம்பிகை தனிச்சன்னதியில் நின்ற கோலத்தில் நான்கு கரங்களோடு காட்சி தருகிறாள். கருணைக்கு அரசி இவர். ராகுகால நேரத்திலும் மாலை வேளைகளிலும் அம்பாளுக்கு லலிதா சஹஸ்ரநாம அர்ச்சனை மற்றும் பாராயணம் நடைபெறுகின்றன. பௌர்ணமி நாளிலே ஊஞ்சல் உற்சவம் நடைபெறும். தட்சிணாமூர்த்தி, துர்கை, பிரம்மா, விஷ்ணு ஆகியோர் கோஷ்டத்திலே உள்ளார்கள். பிரதோஷம், பௌர்ணமி, சித்திரை பெருந்திருவிழா, மகாசிவராத்திரி, திருவாதிரை போன்றவை இங்கு விழா நாட்கள். பூமி சார்ந்த பிரச்சனைகளை போக்கி அனைத்து உயிர்களுக்கும் அருள் பாலிக்கும் மரக்காணம் ஸ்ரீ கிரிஜாம்பிகை சமேத ஸ்ரீ பூமீஸ்வரரை வழிபட்டு நல்லருள் பெறுவோமாக. ஓம் நம சிவாய.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது ஸ்ரீ பாலகோபாலன் ஜுவல்லரி மார்ட்டின் ஆலய அற்புதங்கள் நிகழ்ச்சியை வழங்கியோர். குறைந்த சேதாரத்தில் தங்கம் வெள்ளி வைர நகைகள் வாங்க அன்பின் அடையாளம் அன்புடன் உங்களுக்காக ஸ்ரீ பாலகோபாலன் ஜுவல்லரி மார்ட் 217 மேலமாசி வீதி போத்தி செதில் மதுரை.
2: ஸ்ரீ பாலகோபாலன் ஜுவல்லரி மார்ட் மேலமாசி வீதி போத்தி செதில் மதுரை.
1: நிகழ்ச்சி அமைப்பு பாலாமணி ஈஸ்வர்.

எல்லாத்தையும் மீறின சக்தி கிட்ட நம்மளும் கேட்டுக்கலாம், நமக்கும் சக்தியை கொடு எல்லாத்துலேயும் தாங்கிறதுக்கு. அதுவும் குறிப்பாக வந்துட்டு இப்போ இருக்கக்கூடிய கிளைமேட் எப்போ எப்படி இருக்குன்னே தெரியலையேப்பா அப்படிங்கிற மாதிரி இருக்குது. திடீர்னு வந்து மழை வர மாதிரி இருக்குது, ஆனால் மழை நான் வருவேனா அப்படிங்கிற மாதிரி இருக்குது. எனிவேஸ் சீக்கிரமாக மழை வரணும், நம்மளுக்கு வந்துட்டு விவசாயம் எல்லாம் செழிக்கணும், நம்மளுடைய ஊர் வந்து ரொம்ப சிறப்பாக இருக்கணும் அப்படின்னு எல்லாத்தையும் மீறின சக்தி கிட்ட வந்து நம்ம கேட்டுப்போம். அண்ட் இன்றைக்கி வந்துட்டு 28 டிகிரி செல்சியஸாக வந்துட்டு வெப்பநிலை இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே போல் 50% வந்துட்டு உங்களுக்கு மழை வர்றதுக்கான வாய்ப்புமே இருக்கும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் வானிலை அறிக்கை சொல்லியிருக்காங்க. ஆனால் 37 டிகிரியிலிருந்து 38 டிகிரி செல்சியஸ் வரைக்குமே வந்துட்டு வெயிலோட தாக்கம் இருக்கும், கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க. மழையோ வெயிலோ நம்மளோட பாதுகாப்பு நமக்கு ரொம்ப முக்கியம். ஸோ ரொம்ப சேஃப் அண்ட் செக்யூராக இருங்கன்னு சொல்லிக்கிட்டே அடுத்த பாட்டு கேட்டுட்டு வந்துருவோமா?

பலிராஜ் மற்றும் தீபா மரியமோட வாய்ஸ்ல சுப்பிரமணியபுரம் படத்துக்காக பாடல் கேட்டு முடிச்சிருக்கோம். 7:40 ஆயிட்டு வெளியில நம்ம கேட்டுக்கிட்டே இருக்கோம் பிரேக்ஃபாஸ்ட் ஷோ பொய்கை பூக்கள். நம்ம மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 ஏசா நம்ம ஊர்ல இருந்து வந்துட்டு நிறைய தங்கம் வெள்ளி அப்படிங்கிற மாதிரியான பரிசுகள் எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்காங்க சில்ல குட்டிகள். யாரெல்லாம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, தெலுங்கானால வந்துட்டு தேசிய ஜிம்னாஸ்டிக் போட்டி வந்து நடந்தது. ஸோ இதில் வந்து மதுரையை சேர்ந்த மாணவ செல்வங்கள் எல்லாமே போய் கலந்துக்கிட்டாங்க. அதில் வந்துட்டு அவங்க கிட்டத்தட்ட ஏகப்பட்ட பரிசுகளை குவிச்சிட்டு வந்திருக்காங்க அப்படின் தான் சொல்லணும். அபிமன்யு வந்து ஒரு தங்கம் வாங்கியிருக்காரு, 3 வெள்ளி வாங்கியிருக்காரு, 2 வெண்கலமும் வாங்கியிருக்காரு. அதே போல் கேர்ள்ஸ் நாங்களும் வந்து வாங்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு லக்ஷ்மி ராய் 2 வெள்ளி 2 வெண்கல பதக்கம், அதே போல் அனுவர்ஷினி வந்து 2 வெள்ளி 1 வெண்கலம்னு சொல்லி ஏகப்பட்ட பரிசுகளை வாங்கி குவிச்சிருக்காங்க. ஸோ இவங்களுக்கு வந்து நம்ம மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 நேயர்கள் எல்லோருடைய சார்பாகவும் பெரிய பெரிய வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் வந்து சொல்லிடலாம். ஸோ இன்னும் நிறைய போட்டிகளில் நிறைய பேர் வந்துட்டு அச்சீவ் பண்ணும், நம்மளுடைய ஊருக்கும் சரி நம்முடைய நாட்டுக்கும் சரி நிறைய பெருமைகளை வந்து தேடித்தரணுங்கிற வாழ்த்துக்களோட அடுத்த பாட்டு கேட்டுட்டு வந்துடலாம்.

எஸ் ஏ ராஜ்குமாரோட மியூசிக்ல ஹரிஹரனோட வாய்ஸ்ல துல்லாத மனமும் துள்ளும் படத்துக்காக பாடல் கேட்டு முடிச்சிருக்கோம். நேரம் 7:47 ஆயிட்டிருக்கு. வெளியில நாம கேட்டுகிட்டே இருக்கோம் பிரேக்ஃபாஸ்ட் ஷோ பொய்கை பூக்கள். ஸோ நிறைய விஷயங்கள் வந்துட்டு நம்ம டெய்லியுமே பிளான் பண்றோம் இல்லையா, அதுல குறிப்பா வந்துட்டு கரெக்டா நம்ம ஃபாலோ பண்ணிட்டு இருக்கக்கூடிய விஷயங்கள் ஒன்று அப்படின்னா அந்த குப்பைகளை குப்பை தொட்டியில போடுற பழக்கம் இல்லை. எஸ் இதுக்காக வந்து நம்மளோட மதுரையிலேயே கூட நிறைய இடங்கள்ல, அதுவும் குறிப்பா நேத்தெல்லாம் வந்து தூய்மை நகரா மதுரை நகரம் மாற்றணும் அப்படிங்கிறதுக்காக நிறைய விழிப்புணர்வு எல்லாமே நடந்தது. அதில் மாரத்தான் போட்டியுமே கூட நடந்துச்சு இல்லையா. பட் இந்த மாதிரி போட்டிகள்லாம் வச்சு விழிப்புணர்வுகள்லாம் பண்ணணும் அப்படிங்கிறத தாண்டி நம்ம மக்கள் எல்லாருமே கண்டிப்பாக குப்பைகளெல்லாம் கரெக்டாக குப்பை தொட்டியில் தான் போட்டுட்ருக்கோம். அங்கங்கே வந்து வீசி எறியாமல் எல்லாமே வந்து ப்ராப்பராக தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரியான மனநிலைக்கு நம்ம வருவோம். கண்டிப்பாக அப்படி தான் நடக்குது அப்படின்னு நம்புவோம். அப்படி நடக்கலைனாலும் சில இடங்களில் நடக்கலை அப்படின்னாலும் கண்டிப்பாக அதை நடத்தலாம். எஸ் நம்ம வந்து எப்போவுமே அப்படி போகிற இடங்களில் ரோடுகளில் அந்த மாதிரிலாம் போடாமல் நம்மளுடைய வீட்டையும் சரி நம்மளுடைய தெருவையும் சரி நம்ம ஊரையும் சரி நம்ம தூய்மையாக வச்சுக்கிட்டோம் அப்படின்னா தான் அடுத்தது நம்ம நாடும் வந்து எப்போவுமே சுத்தமான நாடு அப்படின்னு அந்த லிஸ்ட்டில் வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ அடுத்த பாட்டு கேட்டுட்டு வந்துடலாமா. இணைந்திருங்கள், இது எஃப்எம் ரெயின்போ மதுரை.

மதுரை பண்பலை 103.3. எனது பங்காளிகளுக்கு, எனது அக்காமார்களுக்கு, எனது தங்கைமார்களுக்கு மதுரை மதிச்சேம்பாளா சார்பாக பண்பலை நிகழ்ச்சிகளை தொடர்ந்து கேளுங்க. நானும் கேட்குறேன், வேற லெவல் பண்ணுறோம்.

0: என்னே மணி என்னாச்சு? இன்னும் எந்திரிக்கலையா?
1: நைட்டு வேலையை முடிச்சுட்டு வரதுக்கு லேட் ஆயிருச்சுமா.
0: அதுக்காக 8 மணி வரைக்குமா? இன்னும் ஏசியை கூட ஆஃப் பண்ணல.
1: அதுக்கு என்னமா பண்றது?
0: என்னவா எல்நினோ கேள்விப்பட்டிருக்கியா?
1: என்னது எல்நினோவா? ஸ்வீட் எதுவும் செஞ்சு வச்சிருக்கியா?
0: வெப்ப அலை வீச போகுது. ஒண்ணு நிக்காம மழை பெய்யும், இல்ல வெயில் வாட்டி வதைக்கும்.
1: சரிமா, அதுக்கு என்னதான் பண்றது?
0: இனி வரக்கூடிய காலங்கள்ல இது மாதிரி ஆகாம இருக்கணும்னா நீர் வளத்தை பாதுகாக்கணும், மழைய பெருக்கணும்.
1: அதுக்கு
0: அதுக்கு ஆளுக்கு ஒரு மரக்கன்னு நடணும்.
1: சூப்பர் தங்கச்சி. மரம் வளர்ப்போம், மழை பெறுவோம்.
2: பொது நலன் கருதி வெளியிடுவோம். ஆகாஷ்வாணி, மதுரை.

7:55 ஆகக்கூடிய வேலை ஆயிடுச்சு. ஏ ஸோ நம்ம நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்குமே வந்துட்டோம். இன்னைக்கு இடே வந்து ரொம்ப சூப்பராக நம்ம கையில் கிடச்சிருக்கு. என்ஜாய் பண்ணுறோம், சூப்பராக எல்லாத்தையுமே வந்து பர்ஃபெக்டாக பண்ணுறோங்கிற விஷயத்தோட இன்னைக்கு நம்ம பிரேக்ஃபாஸ்ட் ஷோ பொய்கை பூக்கள் நிகழ்ச்சியையும் நிறைவு செய்யலாம். மறுபடியும் நாளைக்கு காலையில் 7:00 பிரேக்ஃபாஸ்ட் ஷோ பொய்கை பூக்கள் நிகழ்ச்சி கேட்கலாம். நம்ம மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 மகிழ்விப்போம், மகிழ்ச்சியாக இருப்போம். நிகழ்ச்சி தொகுப்பில் உங்களோடு நான் நிவ்யா.

வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் ரங்கநாதன். காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டியில் பங்கேற்ற இந்திய அணியினர் தேசத்திற்கு பெருமையை தேடித் தந்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். நாடாளுமன்றத்தில் இன்று பல முக்கிய மசோதாக்கள் இரு அவைகளிலும் தாக்கல் செய்யப்பட உள்ளன. கேரள மாநில பெயரை அதிகாரப்பூர்வமாக கேரளம் என்று மாற்ற வகை செய்யும் மசோதாவை மக்களவையில் இன்று உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தாக்கல் செய்கிறார். போதைப் பொருட்களுக்கு எதிரான இயக்கத்தை மக்கள் இயக்கமாக மாற்ற வேண்டும் என்று மத்திய விளையாட்டுத்துறை இணையமைச்சர் திருமதி ரக்ஷா கட்ஸே கேட்டுக் கொண்டுள்ளார். மத்திய பிரதேச மாநிலத்தில் கடந்த 12 ஆண்டுகளில் விமான போக்குவரத்து கட்டமைப்பு மிகப்பெரிய அளவில் வளர்ச்சியடைந்துள்ளதாக சிவில் விமான போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு ராம்மோகன் நாயுடு தெரிவித்துள்ளார். புதை படிவ எரிபொருள் அல்லாத மின் உற்பத்தி திறன் இந்தியாவில் 300 GW தாண்டி வரலாற்று சாதனை படைத்துள்ளது. தேசிய குடற்புழு நீக்க தினத்தை முன்னிட்டு இன்று மாநிலம் முழுவதும் சிறப்பு முகாம்களுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. காவிரியில் தமிழ்நாட்டிற்கு உரிய நீர் பங்கீட்டை கர்நாடகா வழங்க வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு வீரபாண்டியன் வலியுறுத்தியுள்ளார். சென்னை மெரினா கடற்கரையில் நேற்று நடைபெற்ற தமிழ்நாடு பாரம்பரிய கலை நிகழ்ச்சிகளை ஏராளமான பொதுமக்கள் கண்டு ரசித்தனர். நாகை மாவட்டம் வேளாங்கண்ணியை அடுத்த புனித அந்தோணியார் ஆலயத்தின் ஆண்டு பெருவிழாவை ஒட்டி திருத்தேர் பவனி நேற்று வெகு விமரிசையாக நடைபெற்றது. ரயிலில் கடத்தி வரப்பட்ட 10 கிலோ எடையுள்ள போதைப் பொருட்களை திருப்பத்தூர் மாவட்ட காவல்துறையினர் பறிமுதல் செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். அசாம் மாநிலத்தில் மழை வெள்ளத்திற்கு உயிரிழந்தோர் எண்ணிக்கை 100 அதிகரித்துள்ளது. பாலஸ்தீன மக்களுக்கு நிவாரண உதவிகள் தடையின்றி கிடைக்க காசா பகுதியிலிருந்து இஸ்ரேல் வெளியேற வேண்டும் என்று எகிப்து வலியுறுத்தியுள்ளது. ஆசிய ஜூனியர் பளு தூக்குதல் போட்டியில் இந்திய வீரர் மகாராஜன் ஆறுமுக பாண்டியன் வெள்ளிப்பதக்கம் வென்றுள்ளார். 20 வயதுக்குட்பட்டோருக்கான உலக தடகள சாம்பியன்ஷிப் போட்டியில் இந்தியாவின் வசந்த்குமார் மெக்வால் மற்றும் ஷாநவாஸ் கான் ஆகியோர் பதக்கம் வென்றுள்ளனர். 18 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய கூடைப்பந்து போட்டி அகமதாபாத்தில் இம்மாதம் 13 முதல் 23 வரை நடைபெறவுள்ளது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: 8:03 ஆயாச்சு. நம்ம எஃப்எம் ரெயின்போ மதுரை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 நாம கேட்க போற இந்த நிகழ்ச்சியும் பாட்டு வேணுமா. இன்னைக்கு பாட்டு வேணுமால மதுரை மாவட்டம் சேர்ந்த நேயர்கள் எல்லாமே வந்து பங்கேற்று உங்களுக்கு விருப்பமான பாடல்களை நீங்க கேட்கலாம். ஸோ எல்லாரும் ரெடி ஆயிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய போன் எடுத்து டயல் பண்ணுங்க. 25:30 இல்லை 25:30 அப்படிங்கிற நம்பருக்கு வெளியூர் மற்றும் உங்களுடைய மொபைல் இருந்து நீங்க கூப்பிடுறீங்க அப்படிங்கிறா. நாங்க எங்கெங்க வெளியூர் எல்லாம் போறது, நாங்க தான் மதுரையிலேயே இருக்குமே அப்படின்னு நீங்க சொல்லுவீங்கன்னு எனக்கு தெரியும். எஸ் உங்க மொபைல் இருந்து நீங்க டயல் பண்றீங்க அப்படின்னா 04-52 அப்படிங்கிற இணைப்பை சேர்த்து கால் பண்ணுங்க. நிகழ்ச்சியில் வந்திருக்க நேயர் வணக்கம்.
1: ஹலோ
0: வணக்கம், யார் எங்க இருந்து பேசுறீங்க?
1: வாழ்க வளமுடன் நல்லது நடக்கும் இனிய காலை வணக்கம் மேம்.
0: சொல்லுங்க உங்க பேரு.
1: மதுரை மாவட்டம் கப்பலூர்ல இருந்து ஹரிஷ் பாஸ்கர்.
0: ஹரிஷ் பாஸ்கர், என்ன பாட்டு வேணும் உங்களுக்கு?
1: நிலையத்தில் அனைவரும் நலமா மேடம்?
0: எல்லாரும் சூப்பரா இருக்கும்.
1: நாங்களும் நல்லா இருக்கோம் மேடம்.
0: ஜெகமே தந்திரத்துல இருந்து பாடல் வந்துட்டு இருக்கு. அழைத்ததற்கு

0: பேசுறீங்க?
1: வாழ்க வளமுடன், நல்லது நடக்கும். இனிய காலை வணக்கம் மேம்.
0: சொல்லுங்க உங்க பேரு.
1: மதுரை மாவட்டம் கப்பலூர்ல இருந்து ஹரிஷ் பாஸ்கர்.
0: ஹரிஷ் பாஸ்கர், என்ன பாட்டு வேணும் இன்னைக்கு
1: உங்களுக்கு? நிலையத்தில் அனைவரும் நலமா மேடம்?
0: எல்லாரும் சூப்பரா இருக்கும்.
1: நாங்களும் நல்லா இருக்கோம் மேடம். ஜெகமே தந்திரத்துல இருந்து ரகிட ரகிட.
0: ஓகே, உங்களுக்காக பாடல் வந்துட்டு இருக்கு. அழைத்ததற்கு நன்றி.

0: 8 மணி 10 நிமிடம் ஆகக்கூடிய வேலையில் என்னமாச்சும் தொண்டைக்கன் கேட்குறீங்களே, எஸ் அப்பப்போ இடையில கிச் கிச் வந்துருதுங்க, அதெல்லாம் சரியாயிடும். இப்போ நம்மளோட நேர் யாருங்கிறதுன்னு பார்த்தலாம். நீங்களும் வந்துட்டு பாட்டு வேணுமா நிகழ்ச்சியில் பங்கேற்கணும்னா கால் பண்ணுங்கள் 2530170 அல்லது 2530171 அப்படிங்கிற நம்பருக்கு. அதே போல் உங்களுடைய மொபைலில் வந்து நீங்கள் கண்டிப்பாக நம்ம அந்த இணைப்பெண் இருக்கு இல்லையா, அதையும் நீங்கள் போட்டுக்கணும். 0452 அப்படிங்கிற இணைப்பினோட சேர்த்து நீங்கள் கால் பண்ணுங்கள். மதுரை மாவட்ட நேயர்கள் பங்கு பெறக்கூடிய பாட்டு வேணுமால வந்திருக்க நேயர் வணக்கம்.
1: மேடம் தங்களுக்கும் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் சொல்லிக் கொள்வது மதுரையிலிருந்து மணிமாறன், கடைசி நந்தல் யானமலை புதுப்பட்டி ரோட்.
0: ஓகே சொல்லுங்க மணிமாறன், என்ன பாட்டு வேணும் இன்னைக்கு?
1: எனக்கு வந்துட்டு வேட்டையில இருந்து மனசாயங்கிற பாட்டு போட்டு. நன்றி மேடம்,
0: நன்றி அழைப்பதற்கு. உங்களுக்காக பாடல் வந்துட்டு இருக்கு, கேட்டு நீந்திருங்கள்.

ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள ஜிஆர்டி ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.

கட்டல மூவி கண்ணா அண்டர் கட்டல தண்டர் குந்தர் அண்டர் அண்டர் ஜூட்டு கண்ணா அண்டர் சூட்டு கண்ணா வந்தர் ஜோட்டு கண்ணா இப்போது ஜோடு அண்டர் சூட்டு கண்ணா வந்தர் ஜோட்டு கண்ணா இப்போது ஜோடு அண்டர் சூட்டு கண்ணா வந்தர் ஜோட்டு கண்ணா இப்போது ஜோடு.

0: கால்பட்டையில இருந்து விரல் நுனி வரைக்கும் என்ன தொந்தரவா இருந்தாலும் சரி, அப்புறம் விபத்தால செயலற்ற முழு கையையும் சரி செய்வதற்கும்,
1: எலும்பு முறிவுக்கு வழியில்லா மாவு கட்டு மற்றும் அறுவை சிகிச்சை, முடக்குவாதம், சர்க்கரை நோய் உள்ளவர்களுக்கு பாதத்தில் புண்ணை சரி செய்வதற்கும் சிறந்த சிகிச்சை மையம்
0: நலன் கை மற்றும் எலும்பு சிறப்பு மருத்துவமனை, வேளாங்கண்ணி சர்ச்சையில், அண்ணா நகர், மதுரை.
2: நமது மதுரை பண்பலை.

0: மற்றும் ராமேஸ்வரம் பண்பலையில் தினமும் காலை மணி 7:25 ஸ்ரீ பாலகோபாலன் ஜுவல்லரியின் ஆலய அற்புதங்கள். குறைந்த சேதாரத்தில் தங்கம் வெள்ளி வைர நகைகள் வாங்க அன்பின் அடையாளம் அன்புடன் உங்களுக்காக ஸ்ரீ பாலகோபாலன் ஜுவல்லரி மார் 217 மேலமாசி வீதி மதுரை.
1: எட்டு மணி 15 ஆகக்கூடிய வேலையில நம்ம பாட்டு வேணுமா நிகழ்ச்சியில இன்னைக்கு மதுரை மாவட்ட நேயர்கள் பங்கேற்றுட்டு இருக்காங்க. அவங்களுக்கு விருப்பமான பாடல்களை கேட்டுட்டு இருக்காங்க. நம்ம எல்லாருமே அதை கேட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்கோம். அடுத்த நேயர் யார் எங்கிருந்து பாக்கலாம். வணக்கம் எஃப்எம் ரெயின்போ.
2: வணக்கம்.
1: சொல்லுங்க, யார் எங்கிருந்து பேசுறீங்க? ரொம்ப சிறப்பா இருக்கும். நீங்க எப்படி இருக்கீங்க?
2: நல்லா இருக்கமா, நல்லா இருக்கிறமா.
1: உங்க பேரு?
2: திருமங்கலத்திலிருந்து முனிசாமி பேசுறேன். தனி ஒருவன் படத்துல இருந்து நல்ல ஒரு பாட்டா போடுங்க.
1: பாடல் வந்துட்டு இருக்கு, அழைத்ததற்கு நன்றி.

0: 8:18 ஆயிற்றுக்கு வெளியில பாட்டு வேணுமால மதுரை மாவட்ட நேயர்கள் பங்கேற்று இருக்காங்க. அதுல நிகழ்ச்சியில் வந்திருக்க நேயர் வணக்கம். எஃப்எம் ரெயின்போ
1: காலை வணக்கம் மேடம்.
0: வணக்கம், யார் எங்க இருந்து பேசுறீங்க?
1: மாமதுரை நேயர் முத்துப்பட்டி பாலமுருகன்.
0: பாலமுருகன், என்ன பாட்டு வேணும் உங்களுக்கு?
1: விடுதலை படத்திலிருந்து மேடம், மனித காட்டு மழை.
0: ஓகேங்க, நல்லா பாடுறீங்க, நன்றி அழைத்ததற்கு.

0: நிகழ்ச்சியில வந்திருக்க நேயர் வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: யார் இங்க இருந்து பேசுறீங்க?
1: மத்தாபாளையம் தேசானாங்க, நம்ம வாடிப்பட்டி ஏரியா.
0: ஆ,
1: இளையபடத்துல இருந்து பாட்டு வேணுமா மேடம்?
0: சிறைப்படத்துல இருந்து பாட்டு வேணுமா? சரி, பாட்டு போட்டுடலாம். ஆனா வாடிப்பட்டியில இருந்து யாருன்னு தெரியல. ஏரியால இருந்து
1: மேடம்.
0: உங்க பேர் எங்களுக்கு தெளிவா கேட்கலையே.
1: சந்தன கண்ணன்.
0: சந்தன கண்ணன், சந்தன கண்ணனுக்காக பாடல் வந்துட்டே இருக்கு. நன்றி அழைத்ததுக்கு.

0: இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள் மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் வழங்கும் ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை. பாத்திரங்கள், பரிசு பொருட்கள், பிளாஸ்டிக் பொருட்களுக்கு 15% அதிரடி தள்ளுபடி. உலக தரம் வாய்ந்த பர்னிச்சர்களுக்கு 15% அதிரடி தள்ளுபடி. டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என எலக்ட்ரானிக் பொருட்கள் 20,000 ரூபாய்க்கு மேல் பர்ச்சேஸ்க்கு ஒரு தங்க நாணயம் இலவசம். குக்கர், மிக்சி, கிரைண்டர், ஸ்டவ் என அனைத்து வீட்டு உபயோக பொருட்களும் அதிரடி தள்ளுபடி. அத்துடன் அழகிய பரிசு பொருட்களும் இலவசம். வெள்ளி ஜரிகையும் வாங்கப்படும். இலவச டோர் டெலிவரி வசதியுடன் மங்களன் மங்கள் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம், NSB ரோட், திருச்சி.
1: எட்டு மணி 30 நிமிடம் ஆயிற்று வேலையில் மதுரை FM ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் FM-ல் வந்துட்டு 100.9 நம்ம கேட்டுகிட்டே இருக்கோம். பாட்டு வேணுமா? இன்னைக்கு மதுரை மாவட்ட நேயர்கள் பாட்டு கேட்டுட்டு இருக்காங்க. அவங்களுடைய விருப்ப பாடலா வந்திருக்கக்கூடிய நேயர், வணக்கம். சொல்லுங்க, யாருங்க இருந்து பேசுறீங்க? என்ன பாட்டு வேணும் எனக்கு உங்களுக்கு?
2: சூர்யா படத்துல இருந்து ஒரு நல்ல பாடல்.
1: ஓகே, நிச்சயமா உங்களுக்காக பாடல் வந்துட்டே இருக்கு. எல்லாரும் கேட்டு இணைந்திருங்கள்.

0: 8:35 ஆகக்கூடிய வேலையில நம்ம கேட்டுட்டே இருக்கும் பாட்டு வேணுமா நம்ம மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இன்னைக்கு வந்து மதுரை மாவட்ட நேயர்கள் எல்லாமே கலந்துக்கிட்டு அவங்களுக்கு விருப்பமான பாட்டெல்லாம் கேட்டுட்டு இருக்காங்க. எல்லாருமே வந்து அந்த பாடல்களை கேட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்கோம். அப்படி நிகழ்ச்சியில் வந்திருக்க அடுத்த நேயர் வணக்கம் எஃப்எம் ரெயின்போ.
1: கரை புரண்டு ஓடும் வைகை ஆற்றாய், நேரில் விருப்ப பாடலை வாரி வழங்கும் இன்னிசை ஊற்றாய், விண்ணிலிருந்து மண்ணில் வீசும் தென்றல் காற்றாய் ஒலிக்கும் 103.3 மதுரை தம்பளை மற்றும் 100.9 ராமேஸ்வரம் பண்பலை நேரில் அனைவருக்கும் இனிமையான காலை வணக்கம்.
0: வணக்கம் சொல்றது யாருங்க?
1: மதுரை செல்லூர் குமரன் மதுரமா.
0: ஓகே குமரன், என்ன பாட்டு வேணும் எனக்கு உங்களுக்கு?
1: தாய் எங்கள் செல்லூர் இயக்குனர் சிவகுமார் முருகன் இயக்குனர் தாய் கிழவி வரான.
0: ஓகே கண்டிப்பா உங்களுக்காக பாடல் வந்துட்டு இருக்கு, எல்லாரும் கேட்டு என்ஜாய் பண்ணலாம்.

0: 8:39 ஆயிற்றுக்கு வெளியில பாட்டு வேணுமா கேட்டுக்கிட்டே இருக்கோம். நம்ம மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இன்னைக்கு மதுரை மாவட்ட நேயர்கள் பங்கேற்று இருக்காங்க. அந்த வகையில நிகழ்ச்சியில் வந்திருக்க நேயர் வணக்கம் எஃப்எம் ரெயின்போ.
1: வணக்கம் மேடம்.
0: சொல்லுங்க, யார் இங்க இருந்து பேசுறீங்க?
1: பாண்டியம்மாள்.
0: பாண்டியம்மாளுக்கு என்ன பாட்டு வேணும் இன்னைக்கு? என்ன ஒரு சந்தோஷமா கேக்குறீங்க? அதே சந்தோஷம் பாட்டு கேட்டுட்டும் இருக்கட்டும். நன்றி அளித்ததற்கு.

சப்பா பீட் கொளுத்துடா. மஜாப்பா மஜாப்பா.

0: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி July 17 to August 17 வரை. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரம். மேலும் பவுனுக்கு 1500 ரூபாய் ஆதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1500 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில். வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி, மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
1: 8:45 ஆயிட்டிருக்க வேலையில பாட்டு வேணுமா நிகழ்ச்சியில வந்திருக்கக்கூடிய நேயர், வணக்கம்.
2: வணக்கம்,
1: சொல்லுங்க, யார் எங்க இருந்து பேசுறீங்க?
2: நான் மதுரையில இருந்து மஞ்சுளா தங்கராஜ் பேசுறேன்.
1: மஞ்சுளா தங்கராஜ், என்ன பாட்டு வேணும் உங்களுக்கு?
2: எனக்கு நிலவுக்கு என்மேல் என்னடி கோபம் படத்துல கோல்டன் ஸ்பேரோ, என் நெஞ்சிலே யாரோ, என் நெஞ்சில மதுரை வானொலி மதுரை பண்பொழி தான் இருக்கிறது.
1: ரொம்ப சந்தோஷங்க, நன்றி அழைத்ததற்கு. உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் அந்த பாடல் வந்துட்டே இருக்கு, கேட்டு என்ஜாய் பண்ணலாம்.

0: எஸ் 8:49 ஆக போற வேலையில் இன்னைக்கு நம்ம பாட்டு வேணுமா நிகழ்ச்சியில் மதுரை மாவட்ட நேயர்கள் எல்லாம் பங்கேற்று அவங்களுக்கு விருப்பமான பாடல்கள்லாம் கேட்டு எல்லாருமே வந்து என்ஜாய் பண்ணோம். பட் சிலர்லாம் வந்துட்டு லைன் கிடைச்சிருச்சு அப்படிங்கிற பயங்கர ஹாப்பியில் இருப்பீங்க. இன்னும் சிலர் வந்துட்டு நான் லைன் ட்ரை பண்ணிக்கிட்டே தான் இருந்தேன், இதே மாதிரி தான் லைன் அப்படி ட்ரை பண்ணிட்டே இருந்தேன், பட் வந்துட்டு எனக்கும் அந்த லைன் கிடைக்கல அப்படின்னா வருத்தப்படாதீங்க. மறுபடியும் அடுத்த வாரம் வந்துட்டு நம்ம மதுரை மாவட்ட நேயர்களுக்கான வாய்ப்பு வரும், அப்போ கண்டிப்பாக நம்ம கேட்டு என்ஜாய் பண்ணலாம். அண்ட் மறுபடியும் பாட்டு வேணுமா நிகழ்ச்சி நாளைக்கும் இருக்குது, வேறு டிஸ்ட்ரிக்ட் நேயர்கள் பங்கேற்பாங்க, பாட்டு கேட்டு நம்ம என்ஜாய் பண்ணலாம்னு சொல்லிட்டு இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியை நிறைவு செய்யலாம். மகிழ்வெப்போம் மகிழ்ச்சியாக இருப்போம். நிகழ்ச்சி தொகுப்பில் உங்களோடு நான் நிவ்யா.
1: வணக்கம், நான் கார்த்திக் நேதா, பாடலாசிரியர். நீங்க கேட்டு இருக்கிறது மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3. தோழர்களே, அடங்க அன்போடு இந்த உலகத்தை அணுகுங்கள், நல்ல நிகழ்ச்சிகளை தொடர்ந்து கேளுங்கள்.
0: நேரம் 8:50.
2: ஆகாஷ்வாணி மதுரை 103.3 நேயர்கள் கேட்கவிருப்பது சைபாலின் இன்று ஒரு தகவல். 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
3: முகத்தில்
4: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
5: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
6: ஒருத்தர் ரொம்பவும் மகிழ்ச்சியாக வந்துக்கிட்டு இருந்தார். என்ன விஷயம்னு விசாரித்தேன். நான் தோற்று போயிட்டேன், அதுதான் மனசுக்கு மகிழ்ச்சியாக இருக்குது அப்படின்னார். எனக்கு இது ரொம்ப ஆச்சரியமாக போச்சு. இந்த உலகத்தில் தோற்று போகிறவங்க யாரும் மகிழ்ச்சியாக இருக்கிறதில்ல. அப்படி இருக்கிறப்ப இவர் இப்படி சொல்கிறாரே, எங்கே தோற்று போனீங்கன்னு கேட்டேன். அதுக்கப்புறம் தான் அவர் விவரமாக சொன்னார், என்னோடய 5 வயசு குழந்தையோட நான் விளையாடிக்கிட்டு இருந்தேன், அந்த விளையாட்டில் என் குழந்தை ஜெயிச்சுட்டுது, நான் தோற்று போயிட்டேன் அப்படின்னார். ரொம்ப உற்சாகமாக நான் யோசித்து பார்த்தேன். அதாவது நாம் சின்ன குழந்தையாக இருக்கிறப்போ எந்த விளையாட்டில் கலந்துக்கிட்டாலும் அதில் நாம் தான் ஜெயிக்கணும்னு ஒரு வெறி நமக்குள்ளே இருக்கும். நம்மளை எதிர்த்து விளையாடுறவர் நல்லவரா கெட்டவரா பெரியவரா சின்னவரா அப்படிங்கிறதெல்லாம் முக்கியம் கிடையாது, அவர் தோற்று போகணும் நாம் ஜெயிக்கணும் அதுதான் முக்கியம். எதிரியை சந்தோஷப்படுத்த விளையாடுகிற கலை வந்து அப்போ நமக்கு தெரியறதில்ல. வாழ்க்கையில் ஒரு பக்குவம் வந்ததுக்கு அப்புறம் வெற்றி பெறணுங்கிற மன அழுத்தம் போயிடுது. போட்டியில் ஜெயிக்கணுங்கிறத விட குழந்தையை சந்தோஷப்படுத்தணுங்கிறது முக்கியமாக போச்சு. ஜெயிக்கணுங்கிற வெறி ஓடி போட்டுது. ஒரு குழந்தையாக இருந்தப்போ நம்ம வளர்ச்சிக்கு உதவிய வெற்றி வெறி பெரியவனானதுக்கு பிறகு நமக்கு எதிரியாக மாறுது. அதை சரியான சமயத்தில் நாம் புரிஞ்சுக்கிட்டோம்னா போதும், நாம் பொழைச்சிக்கலாம். ஒவ்வொரு மனுஷனுமே வாழ்க்கையோட அடுத்த கட்ட வளர்ச்சியில் அடி எடுத்து வைக்கிற நேரத்தில் தன்கிட்டே இருந்து ஏதோ ஒரு குணத்தை அல்லது தன் குணம் இருந்த ஏதோ ஒரு உறவை வந்து நாம் வந்து இழக்கத்தான் வேண்டியிருக்குது. ஒரு கட்டம் வரைக்கும் உதவியாக இருந்த குணம் வந்து அடுத்த கட்டத்துக்கு தடையாக கூட மாறிடலாம். இந்த பரிமாண மாற்றத்துக்கு உள்ளாகிற ஒவ்வொருத்தரும் பிரத்யட்சமாக இதை வந்து உணர்கிறாங்க. ஆனால் பல பேர் எப்படின்னா பழசை திறந்துட்டு புதிய கொள்கைகளை உருவாக்கிக்கிறதுக்கு இஷ்டம் இல்லாமல் இருந்துடுறாங்க, அல்லது அப்படி செய்ய முடியாமல் தவிக்கிறாங்க. இதையெல்லாம் மீறி அந்த பழசை திறந்துட்டா அதை இழந்ததால் உண்டாகிற மன அழுத்தம் சில காலத்துக்கு வருத்திக்கிட்டு தான் இருக்கும், வேறு வழி இல்லை. ஆரோக்கியமான ஒரு முன்னேற்றத்துக்காக அந்த மன அழுத்தத்தை தாங்கிக்கத்தான் வேணும் அப்படிங்கிறாரு அந்த உலக புகழ்பெற்ற மேதை ஒருத்தர், இந்த ஸ்காட் பெக் அப்படிங்கிறவர். பிறந்த நாள் முதல் இதுதான் சரி அப்படின்னு கற்பிக்கப்பட்டு வந்த ஒவ்வொரு தத்துவத்தையும் தங்களுடைய வளர்ச்சிக்கு தகுந்த மாதிரி மாற்றி அர்த்தப்படுத்தி கொள்ள முடியாமல் வாழ்க்கை சூழலில் அப்படியே அரைப்பட்டு தூளாகிறவர்கள் தான் ரொம்ப தவிக்கிறாங்களாம். இதுதான் அவருடைய கருத்து. பெரும்பாலும் மனிதர்களுடைய நடுத்தர வயசில், அதாவது 30 தாண்டுகிற சமயத்தில் தான் இந்த தவிப்பு உண்டாகுதான். இதை தான் மேற்கத்திய நாடுகளில் அடிக்கடி மிட் லைஃப் கிரைசிஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்பப்போ பழசையெல்லாம் தொலைச்சி விட்டு புதுசு புதுசாக பிறக்கிறதுக்கு கற்றுக்கணும். ஒவ்வொரு நிமிஷத்தையும் அந்த நிமிஷத்துக்கு ஏற்ற சித்தாந்தம் கொண்டவர்களாக சந்திப்போம் அப்படிங்கிறார் அந்த உளவியல் நிபுணர். இப்படி பழகிக்கிட்டால் வாழ்க்கை வந்து இன்பமயம் இல்லைன்னா தவிப்பு மயம்தான். பழசை தொலைக்க முடியாதவர்களில் எத்தனையோ பேர் உண்டு, எத்தனையோ ரகம் உண்டு. அதில் வேடிக்கையான நண்பர்களும்

0: உண்டு. ஒருத்தர் நண்பர் வீட்டுக்கு போனார், அவர் வந்து ஏதோ இனிப்பு பலகாரம் கொடுத்து சாப்பிட சொல்லியிருக்கிறாங்க அவங்க வீட்டில். இவர் சாப்பிட்டு பார்த்துட்டு சொன்னாராம், சார் 6 மாதத்துக்கு முன்னாடி ஒரு தடவை இங்கே வந்தேன், அப்போது ஒரு இனிப்பு பலகாரம் கொடுத்தீங்க, அது இதை விட நல்லா இருந்தது சார் அப்படின்னாராம். அப்போ செஞ்ச அதே இனிப்பு பலகாரம் தான் சார் இதுவும் அப்படின்னாராம் அவர்.
1: ஆகாஷ்வாணி மதுரை 103.3 நேயர்கள் இதுவரை இணைந்திருந்தது சைபாலின் இன்று ஒரு தகவல். 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
2: முகத்தில்
3: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
4: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.

வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் ரெங்கநாதன். காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டியில் பங்கேற்ற இந்திய அணியினர் தேசத்திற்கு பெருமையை தேடித்தந்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். நாடாளுமன்றத்தில் இன்று பல முக்கிய மசோதாக்கள் இரு அவைகளிலும் தாக்கல் செய்யப்பட உள்ளன. கேரள மாநில பெயரை அதிகாரப்பூர்வமாக கேரளம் என்று மாற்ற வகை செய்யும் மசோதாவை மக்களவையில் இன்று உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தாக்கல் செய்கிறார். போதைப் பொருட்களுக்கு எதிரான இயக்கத்தை மக்கள் இயக்கமாக மாற்ற வேண்டும் என்று மத்திய விளையாட்டுத்துறை இணையமைச்சர் திருமதி ரக்ஷா கட்ஸே கேட்டுக் கொண்டுள்ளார். அமலாக்க இயக்குநர் திரு ராகுல் நவீன் பதவிக்காலத்தை மத்திய அரசு ஓராண்டு நீட்டித்துள்ளது. தேசிய குடற்புழு நீக்க தினத்தை முன்னிட்டு இன்று மாநிலம் முழுவதும் சிறப்பு முகாம்களுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. காவிரியில் தமிழ்நாட்டிற்கு உரிய நீர் பங்கீட்டை கர்நாடகா வழங்க வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு வீரபாண்டியன் வலியுறுத்தியுள்ளார். ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் தண்ணீர் வரத்து 6500 கன அடியாக அதிகரித்துள்ளது. மேட்டூர் அணையின் நீர்மட்டம் இன்று காலை 78.69 அடியாக இருந்தது. நாகை மாவட்டம் வேளாங்கண்ணியை அடுத்த புனித அந்தோணியார் ஆலயத்தின் ஆண்டு பெருவிழாவையொட்டி திருத்தேர் பவனி நேற்று வெகு விமரிசையாக நடைபெற்றது. ரயிலில் கடத்தி வரப்பட்ட 10 கிலோ எடையுள்ள போதைப் பொருட்களை திருப்பத்தூர் மாவட்ட காவல்துறையினர் பறிமுதல் செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். அசாம் மாநிலத்தில் மழை வெள்ளத்திற்கு உயிரிழந்தோர் எண்ணிக்கை 100 அதிகரித்துள்ளது. பாலஸ்தீன மக்களுக்கு நிவாரண உதவிகள் தடையின்றி கிடைக்க காசா பகுதியிலிருந்து இஸ்ரேல் வெளியேற வேண்டும் என்று எகிப்து வலியுறுத்தியுள்ளது. ஆசிய ஜூனியர் பளுதூக்குதல் போட்டியில் இந்திய வீரர் மகராஜன் ஆறுமுக பாண்டியன் வெள்ளிப்பதக்கம் வென்றுள்ளார். 18 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய கூடைப்பந்து போட்டி அகமதாபாத்தில் இம்மாதம் 13 முதல் 23 வரை நடைபெறவுள்ளது. எமது செய்திகளை சமூக வலைதள பக்கங்களில் ஏஐஆர் நியூஸ் சென்னை என்ற முகவரியிலும் RNU சென்னை என்ற யூடியூப் சேனலிலும் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம். செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: எஃப்எம் ரெயின்போ 103.3 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் காலை 9:02. இது ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 உற்சாகமான பாடல்களோட உங்கள் காலை நேரத்தை சுறுசுறுப்பாக்க வந்தாச்சு. டிரைவ் டைம் பீட்ஸ், காத்திருக்க நேரமில்லை. நிலையத்திலிருந்து வணக்கங்களுடன் நான் சிவசங்கரி. மண்டே மார்னிங், இன்னும் ஒரு நாள் சேர்த்து லீவ் விட்டுருக்கலாம், இன்னும் 10 நிமிஷம் சேர்ந்து தூங்கியிருக்கலாம், ஏந்தா இந்த திங்கக்கிழமை வருதோ அப்படின்னு அடம் பிடிக்கிற மனசை கஷ்டப்பட்டு சமாதானப்படுத்திட்டு இருப்பீங்க. ஒன்று சொல்கிறேங்க, வேலைக்கு போகிற நம்ம திங்கட்கிழமையை விட வேலை இல்லாதவங்களோட திங்கட்கிழமை ரொம்பவே கஷ்டமானது. இந்த லைஃப் நம்ம கொடுத்துருக்கிற இந்த

0: சார் கரெக்டாக யூஸ் பண்ணி சக்ஸஸ் பண்ணுவோம். இதே பாசிட்டிவ் வைபோட நிகழ்ச்சியின் முதல் பாடல் கேட்கலாம். அழகிய தமிழ் மகன் திரைப்படத்தில் இருந்து.
1: சிரிக்கும் நிலத்தில் வித்திக்கும் நினைப்பை விதைக்கும்

0: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள ஜிஆர்டி ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: உற்சாகமான துள்ளலான பல பாடல்களோட தொகுப்போட இன்னைக்கு பல சுவாரஸ்யமான தகவல்களை தாங்க நாம தெரிஞ்சுக்க போறோம். அந்த வரிசையில இன்னைக்கு நாம தெரிஞ்சுக்க போற மத்திய அரசோட திட்டம் என்ன அப்படின்னா, பிஎம் ஆவாஸ் யோஜனா அர்பன், அதாவது பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா நகர்ப்புறத்திற்கான திட்டம்ங்க. 2028 நகர்ப்புறத்துல வசிக்கிற அனைவருக்கும் வீட்டு வசதி வழங்கக்கூடியதை நோக்கமாக கொண்டதுதான் இந்த திட்டம். நாட்டில் நகர்ப்புறங்களில் உள்ள ஏழை மற்றும் தேவையான குடும்பங்களுக்கு நிரந்தர வீடுகள் வழங்குவதுதான் இந்த திட்டத்தோட சிறப்பு நோக்கம்னே சொல்லலாம். நகர்ப்புறங்களில் உள்ள குடிசைவாழ் மக்கள் மற்றும் ஆண்டு வருமானம் நிர்ணயிக்கப்பட்ட வரம்புக்குள்ள இருக்க மக்கள் தங்களுக்கு வீடு கட்ட தேவையான தொகையை இந்த திட்டத்தின் கீழ மானியமாக பெறலாம். நகர்ப்புறத்துல வீடு வாங்க அல்லது வீடு கட்ட இத்திட்டத்தின் கீழ் ரூபாய் 2.5 லட்சம் வரைக்கும் நிதி உதவி பெறலாம். இதற்கு என்ன தகுதி அப்படின்னா, பொருளாதார ரீதியாக நலிவுற்றோர் பிரிவை சேர்ந்தவர்கள் ஆண்டு வருமானம் 3-6 லட்சம் வரையிலும், குறைந்தபட்ச வருமானம் பெறுவோருடைய குடும்பத்துடைய ஆண்டு வருமானம் 6 லட்சத்திலிருந்து 9 லட்சம் வரையிலும், அதாவது நடுத்தர வருமான குழு அப்படின்னு சொல்லப்படுறவங்க 6 லட்சத்திலிருந்து 12 லட்சம் வரைக்கும் ஆண்டு வருமானம் இருந்தால் அவங்க இந்த திட்டத்தின் கீழே பயன்படுறதுக்கு தகுதியானவங்க. இந்த திட்டத்தை பற்றின மேலும் விவரங்களுக்கு நீங்க PMAYMIS.gov.in, அதாவது திருப்பி சொல்றேன்,

www.aymis.gov.in என்ற இணையதள முகவரியை அணுகலாம். இந்த தகவலோடு நாம் தொடர்ந்து இணைந்திருப்போம். இது டிரைவ் டைம் பீட்ஸ், காத்திருக்க நேரமில்லை ஒரு பாடலுக்கு பிறகு.

நேரம் 9:16. இது ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க டிரைவ் டைம் பீட்ஸ். காத்திருக்க நேரம் இல்லை. பல சுவாரஸ்யமான தகவல்களோட மத்திய அரசோட திட்டங்களோட பல உற்சாகமான பாடல்கள் தான் கேட்டு ரசிச்சுட்டு இருக்கீங்க. அந்த வகையில் இந்த நாளோட சிறப்பு என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கலாமா? இன்னைக்கு இந்திய திருநாட்டின் 4வது குடியரசுத் தலைவரான வரககிரி வேங்கடகிரி, அதாவது விவி கிரி அவர்களின் பிறந்த நாள். இவர் ஆகஸ்ட் 10, அதாவது இதே நாளில் 1894 அன்றைய மெட்ராஸ் பிரசிடென்சியில் கஞ்சம் மாவட்டத்தில் பெர்ஹம்பூர் அப்படின்ற இடத்துல பிறந்திருக்கார். 1942 வெள்ளையனை வெளியேறு இயக்கத்திலும் பங்கேற்று சிறை சென்றிருக்கிறார். இவர் 1967-1969 இந்திய திருநாட்டின் துணை குடியரசுத் தலைவராகவும், 1969-1974 இந்தியாவின் 4வது குடியரசுத் தலைவராகவும் பதவி வகித்தார். இவரோட சேவையை பாராட்டிய இந்திய அரசாங்கம் 1975 இவருக்கு பாரத ரத்னா விருது வழங்கி கௌரவப்படுத்தினாங்க. நாமும் இந்நாளில் அவருடைய சேவையை போற்றுவோம், பாராட்டுவோம் சொல்லிட்டு இதே நேரத்தில் பாடல் கேட்டுட்டு மீண்டும் இணையலாம். இது ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 நீங்கள் கேட்டுட்ருக்கீங்க டிரைவ் டைம் பீட்ஸ். காத்திருக்க நேரமில்லை.

0: இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள் மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் வழங்கும் ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை. டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என எலக்ட்ரானிக் பொருட்கள் 20,000 ரூபாய்க்கு மேல் பர்ச்சேஸ்க்கு ஒரு தங்க நாணயம் இலவசம். இலவச டோர் டெலிவரி வசதியுடன் மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள் பர்னிச்சர்கள் மளிகை மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம் NSB ரோட் திருச்சி.
1: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க டிரைவ் டைம் பீட்ஸ். காத்திருக்க நேரமில்லை. பல

0: சுவாரஸ்யமான தகவல்களோட இன்னைக்கு வளம் வந்துட்டு இருக்குங்க. டிரைவ் டைம் பீட்ஸ் காத்திருக்க நேரமில்லை. அதற்கு முன்னதாக நேயர்களுக்கான நினைவூட்டல் என்ன அப்படின்னா, இன்னைக்கு காலையில 11:02 நேயர்களின் உள்ளங்களை பிரதிபலிக்கும் கண்ணாடி மாளிகை நிகழ்ச்சி வர காத்துட்டு இருக்கு. இன்னைக்கு கண்ணாடி மாளிகை நிகழ்ச்சியில நம்ம எதை பத்தி பேச போறோம் அப்படின்னா, இன்றைய தேவை எரிபொருள் சிக்கனம் அப்படின்ற தலைப்புல தாங்க இன்னைக்கு கண்ணாடி மாளிகை நிகழ்ச்சி வளம் வர காத்துட்டு இருக்கு. அட, இதை பத்தி நானும் பேசணும்னு நினைச்சேன்ப்பா. எரிபொருள் சிக்கனம் பண்ணணும்னு என்கிட்ட நிறைய ஐடியா இருக்கு அப்படின்னு ஷேர் பண்ண நினைக்கிறவங்க 0452 என்ற மதுரையின் முன்னிணைப்போடு, 25 30 170 என்ற எண்ணிலும், 25 30 171 என்ற எண்ணிலும் நிலையத்திற்கு கால் பண்ணி உங்களோட ஐடியாஸை ஷேர் பண்ணலாம். இன்னைக்கு நம்ம தெரிஞ்சுக்க போற சுவாரஸ்யமான தகவல் என்ன அப்படின்னா, இன்னைக்கு உலக சிங்கங்கள் தினமாங்க. காட்டுக்கே ராஜா அப்படின்னு சொல்லப்படுற இந்த சிங்கங்களை பாதுகாக்கவும் அதோட வழித்தடங்களை பாதுகாக்கவும் தான் இந்த சிங்கங்கள் தினம் 2013 இருந்து கொண்டாடப்படுது. பத்தி மேலும் சுவாரஸ்யமான தகவல் தெரிஞ்சிக்கலாம் ஒரு பாடலுக்கு பிறகு.
1: Do you smell what the rock is cooking? Do you smell what the rock is cooking? Do you smell what the rock is cooking? Do you smell what the rock is cooking?

ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள ஜிஆர்டி ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.

நேரம் காலை 9:32. இது உங்கள் இதயங்களோடு இன்பமாய் உறவாடும் இசை வாணி. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9. நீங்க கேட்டுட்ருக்கீங்க பல உற்சாகமான பாடல்களோட சுவாரஸ்யமான தகவல்களோட டிரைவ் டைம் பீட்ஸ். காத்திருக்க நேரம் இல்லை. இன்னைக்கு உலக சிங்கங்கள் தினம். இந்த சிங்கங்கள் தினத்துல நம்ம காட்டுக்கே ராஜாவான சிங்கத்தை பத்தி தாங்க பேசிட்டு இருக்கோம். பெரிய பூனை இனத்தை சார்ந்த இந்த சிங்கங்கள் ஒரு கூட்டமா வாழக்கூடிய விலங்கு. இந்த சிங்கத்தோட கூட்டத்தை பிரைடு அப்படின்னு சொல்றாங்க. இந்த இனக்குழுவுல சில ஆண் சிங்கங்களும் பல பெண் சிங்கங்களும் சிங்க குட்டிகளும் சேர்ந்து வாழுதாங்க. ஒரு நாளைக்கு சிங்கங்கள் 20 மணி நேரம் தூங்குமாம். சிங்கத்தோட கர்ஜனை சுமார் 8 கிலோமீட்டர் தூரம் வரை கேட்கும்னு சொல்றாங்க ஆராய்ச்சியாளர்கள். இந்த சுவாரஸ்யமான தகவல்களோட நிகழ்ச்சியில் அடுத்து கேட்கலாம் ஒரு பாடல்.

0: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள ஜிஆர்டி ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: ஹலோ, யாருப்பா பேசுறது?
2: வணக்கம், நாங்கள் ஏபிசி இன்டர்நேஷனல் நெட்ஒர்க்கிங் பிரைவேட் லிமிடெட் கம்பெனிலேருந்து கால் பண்ணியிருக்கோம்.
1: என்ன தாயி தசு புசுன பேசிட்டு இருக்க, என்ன விஷயம்?
2: நீங்க செல்லம்மா தானே?
1: நான் தான் செல்லம்மா, என்னவா?
2: அம்மா வணக்கம்மா, வாழ்த்துக்கள். உங்களோட மொபைல் நம்பர் லக்கி நம்பர் காம்படிஷன்ல ஜெயிச்சிருச்சு. உங்களுக்கு 1 லட்ச ரூபா பரிசு கொடுக்க போறோம் எங்களோட கம்பெனில இருந்து.
1: ஆத்தி, 1 லட்ச ரூபாயா? எனக்காதாயி, நம்பர் எல்லாம் செக் பண்ணியா? எனக்கு தானா?
2: ஆமாம்மா, நீங்க இப்ப பேசிட்டு இருக்க நீங்க கையில வச்சிருக்க மொபைல் நம்பருக்கு தான்மா இந்த பரிசு விழுந்திருக்கு. இந்த நம்பருக்கு ஓனர் நீங்க தானே?
1: ஆமாதாயி, என் பேராண்டி வாங்கி கொடுத்ததுதான். சரி, 1 லட்ச ரூபா இப்பயே கொடுப்பீங்களா, பெட்டியில கொடுப்பீங்களா, எப்படி பேங்க்ல போடுவீங்களா, இல்ல நானே நேர்ல வரணுமா சொல்லுதாயி?
2: இல்ல பாட்டி, நீங்க அலையணும்னு அவசியமே இல்ல, நாங்களே உங்களுக்கு பேங்க் அக்கௌண்ட்ல மாத்தி விட்டுருவோம்.
1: எப்பதாயி பண்ற, கொஞ்சம் சீக்கிரம் பண்ணுதாயி, நிறைய செலவு இருக்கு.
2: சரி பாட்டி, பண்ணிரலாம். நீங்க வந்து என்ன பண்றீங்க அப்படின்னா, ஒரு 10,000 ரூபாய் மட்டும் நம்ம கம்பெனிக்கு பேப்பர் ஒர்க்குக்காக முன்பணமா கட்டிட்டீங்க அப்படின்னா, உங்களுக்கு 1 லட்ச ரூபாய நாங்க பேங்க் அக்கௌண்ட்ல மாத்தி விட்டுருவோம்.
1: ஆத்தடி ஆத்தே.

0: பத்தாயிரம் ரூபாய்க்கு நான் எங்க போக, என் பேராண்டி 100 ரூபா கேட்டா கொடுக்க மாட்டேன்றியா? சரி ஒன்னு பண்ணு, நீ 50 பணத்தையும் கொண்டு வா, இந்த கையில கொடுத்துட்டு அந்த கீழே 10,000 ரூபாய் வாங்கிட்டு போ.
1: பாட்டி அப்பெல்லாம் பண்ண முடியாது பாட்டி, 10,000 கட்டினாதான் பேப்பர் ஒர்க் ஆரம்பிப்போம்.
0: ராசாத்தி என் பேத்தியா நினைச்சுக்கிறேன், நீ 10,000 ரூபாய போட்டு அதை எனக்கு வாங்கி கொடுக்க கூடாதா?
1: இல்லம்மா புரியல, என்ன சொல்றீங்க நீங்க?
0: இல்லதாயி, 10,000 ரூபாய் ஏக்குறீல்ல, பேங்க் அக்கௌண்ட்ல இருந்து 10,000 ரூபாய் கழிச்சு விட்டு மீதிய போட்டு விடுகத்தா?
1: ஐயோ இல்ல பாட்டி, அப்படிலாம் நம்ம கம்பெனில ரூல்ஸ் கிடையாது.
0: அப்ப ஒன்னு பண்ணு ராசாத்தி, உன் பேப்பர் அம்பிட்டு எடுத்துட்டு வீட்டுக்கு வா. உன் பேப்பர் எல்லாம் முடிச்சு விட்டு கையில காசை குடுதாயே, போன கையிலேயே வச்சிருக்கேன். உன் மேலதிகாரிட்ட அம்புடு வேத்து நீ பேசிவிட்டு ஒரு முடிவு பண்ணிட்டு உடனே போன் பண்ற என்ன?
1: பாட்டி பாட்டி,
0: அத்தடி அத்தே, ஆட்டைய போடுறதுக்கு ஆளு தேடுறாங்க யாருகிட்ட?
2: பாட்டி
3: தேவையற்ற ஸ்பாம் கால்ஸை நம்பி மோசடி கும்பலிடம் சிக்கிக் கொள்ள வேண்டாம். பொது நலனில் அக்கறையுடன் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி.

நேரம் 9:41. இது ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9. நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க பல சுவாரஸ்யமான தகவல்களோட உற்சாகமான பாடல்களோட டிரைவ் டைம் பீட்ஸ். காத்திருக்க நேரம் இல்லை. விலங்குகளின் ராஜா சிங்கம் எப்படின்னு சொல்லப்படுதோ அதே போலதான் பறவைகளின் அரசன் யாருன்னா கோல்டன் ஈகிள் அப்படின்னு சொல்லக்கூடிய தங்க நிற கழுகுதாங்க. இது ஏன் பறவைகளின் ராஜா அப்படின்னு சொல்லப்படுது அப்படின்னா இதோடைய வேட்டையாடக்கூடிய திறனும் இதோட உருவ அமைப்பும் தாங்க. சுமார் 30 வருஷம் வரைக்கும் வாழக்கூடிய இந்த பறவை 2.5 to 6.5 kilograms எடை வரைக்கும் இருக்குமாங்க. திறமையான வேட்டக்கர பறவையான இது தன்னுடைய இரையை பார்த்துருச்சு அப்படின்னா மணிக்கு 150 to 200 miles வேகத்தில் அந்த இரையை தாக்கி உட்கொள்ளக்கூடியது அப்படின்னு ஆராய்ச்சியாளர்கள் சொல்கிறாங்க. இந்த சுவாரஸ்யமான தகவல்களோட நிகழ்ச்சியில் கேட்கலாம் ஒரு பாட்டு. Bring back a classic soda fire.

0: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கீங்க?
1: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுனே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
0: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
1: சூப்பர்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்கறேன்.
2: 103.3 மதுரை எஃப்எம் இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.
3: இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள் மற்றும் வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் வழங்கும் ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை. பாத்திரங்கள், பரிசு பொருட்கள், பிளாஸ்டிக் பொருட்களுக்கு 15% அதிரடி தள்ளுபடி. உலக தரம் வாய்ந்த பர்னிச்சர்களுக்கு 15% அதிரடி தள்ளுபடி. மங்களன் மங்கள் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம், NSB ரோட், திருச்சி.

ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க டிரைவ் டைம் பீட்ஸ். காத்திருக்க நேரமில்லை. நேயர்களின் நினைவூட்டலுக்கு இன்னைக்கு காலையில 11:02 நேயர்களின் உள்ளங்களை பிரதிபலிக்கும் கண்ணாடி மாளிகை நிகழ்ச்சி வலம் வர காத்துட்டு இருக்கு. எனக்கு சில டிப்ஸ் எல்லாம் தெரியும், அதை நான் உங்களோட ஷேர் பண்ண நினைக்கிறேன் அப்படின்ற நேயர்கள் 04-52 என்ற மதுரையின் முன்னிணைப்போடு 25-30-170 மற்றும் 25-30-171 என்ற எண்ணிற்கு ஃபோன் பண்ணி உங்களுக்கு தெரிஞ்ச சிக்கனத்திற்கான டிப்ஸை எங்களோட ஷேர் பண்ணலாம்.

இன்னைக்கு டிரைவ் டைம் பீட்ஸ்ல பல சுவாரஸ்யமான தகவல்கள் தாங்க நம்ம கேட்டுட்டு இருக்கோம். விலங்கோட அரசன் பார்த்தாச்சு, பறவைகளோட அரசனை பத்தியும் கேட்டாச்சு, அப்ப மரங்களோட அரசன் யாருங்க? அட, நம்ம அரச மரம் தாங்க மரங்களின் அரசன் அப்படின்னு சொல்லப்படக்கூடியது. தாவரங்கள்லேயே அதிக ஆக்சிஜனை வெளிப்படுத்துறதும் ஆன்மீகம் மற்றும் மருத்துவ சிறப்பும் கொண்டிருப்பதாலும் இது மரங்களின் அரசன்னு சொல்றாங்க. புத்தர் ஞானம் பெற்றதாக சொல்லப்படும் போதி மரம் இந்த அரச மரம் தாங்க. நம் நாட்டுடைய உயரிய விருதான பாரத ரத்னா விருது இந்த அரச மரத்துடைய இலை வடிவமைப்புல தாங்க இருக்குது. இந்த சுவாரஸ்யமான தகவல்களோட நீங்க இணைந்திருங்க, மீண்டும் பேசலாம் ஒரு பாடலுக்கு பிறகு.

0: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க டிரைவ் டைம் பீட்ஸ். காத்திருக்க நேரம் இல்லை. மத்திய அரசின் திட்டங்கள் இன்றைய நாளோட சிறப்பு, அதோடு சேர்ந்து பல சுவாரஸ்யமான தகவல்களோட சுவாரஸ்யமான பாடல்களும் கேட்டு ரசித்தோம். நம்ம நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு. இப்போ நிகழ்ச்சியின் நிறைவான பாடலாக நம்ம கேட்க போகிறோம்.
1: மக்கள் திலகம் டாக்டர் எம்ஜிஆர் இன்

சுருக்கம் வாசிப்பவர் ரங்கநாதன். நாடாளுமன்றத்தில் தீர்ப்பாய சீர்திருத்த மசோதா உட்பட பல முக்கிய மசோதாக்கள் இன்று தாக்கல் செய்யப்பட உள்ளன. கேரள மாநில பெயரை அதிகாரப்பூர்வமாக கேரளம் என்று மாற்ற வகை செய்யும் மசோதாவை மக்களவையில் இன்று உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தாக்கல் செய்கிறார். போதைப் பொருட்களுக்கு எதிரான இயக்கத்தை மக்கள் இயக்கமாக மாற்ற வேண்டும் என்று மத்திய விளையாட்டுத்துறை இணையமைச்சர் திருமதி ரக்ஷா கட்ஸே கேட்டுக் கொண்டுள்ளார். மகளிர் இடஒதுக்கீடு மசோதாவை தொகுதி மறுவரையறையுடன் இணைக்கக்கூடாது என்று காங்கிரஸ் கூறியுள்ளது. அமலாக்க இயக்குநர் திரு ராகுல் நவீன் பதவிக்காலத்தை மத்திய அரசு ஓராண்டு நீட்டித்துள்ளது. அரசு நிகழ்ச்சிகளில் தமிழ்தாய் வாழ்த்து பாடலை முதலில் பாட வலியுறுத்தும் தனி தீர்மானத்தை சட்டப்பேரவையில் முதலமைச்சர் திரு விஜய் முன்மொழிந்துள்ளார். நடப்பாண்டு மருத்துவ மாணவர் சேர்க்கை கலந்தாய்வுக்கான தரவரிசை பட்டியல் இன்று வெளியிடப்படுகிறது. பொறியியல் படிப்பிற்கான துணை கலந்தாய்வில் பங்கேற்க மாணவர்கள் வரும் 17ஆம் தேதி முதல் விண்ணப்பிக்கலாம். ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் தண்ணீர் வரத்து 6500 கனஅடியாக அதிகரித்துள்ளது. மேட்டூர் அணையின் நீர்மட்டம் இன்று காலை 78.69 அடியாக இருந்தது. காஞ்சிபுரம் மாவட்டத்தில் உள்ள அரசு தொழிற்பயிற்சி நிலையங்களில் மாணவர் சேர்க்கை வரும் 14ஆம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளதாக மாவட்ட நிர்வாகம் அறிவித்துள்ளது. முத்துப்பேட்டை அலையாத்தி வனப்பகுதியில் கரை ஒதுங்கிய சுமார் 3 டன் எடை கொண்ட திமிங்கலத்தை வனத்துறையினர் மீனவர்கள் இணைந்து பாதுகாப்பாக மீட்டு மீண்டும் கடலில் விட்டனர். ஆந்திர அரசால் பறிமுதல் செய்யப்பட்ட விசை படகுகளை தமிழக அரசு மீட்டுத்தர வேண்டும் என்று காசிமேடு மீனவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். விருதுநகர் மாவட்டம் சதுரகிரி அருள்மிகு சுந்தர மகாலிங்கம் திருக்கோவிலில் ஆடி மாத பிரதோஷத்தை முன்னிட்டு 1000கணக்கான பக்தர்கள் குவிந்துள்ளனர். அசாம் மாநிலத்தில் மழை வெள்ளத்திற்கு உயிரிழந்தோர் எண்ணிக்கை 100ஆக அதிகரித்துள்ளது. பாலஸ்தீன மக்களுக்கு நிவாரண உதவிகள் தடையின்றி கிடைக்க காசா பகுதியிலிருந்து இஸ்ரேல் வெளியேற வேண்டும் என்று எகிப்து வலியுறுத்தியுள்ளது. ஈரான் மீது தரைவழி தாக்குதலை அமெரிக்கா நடத்தினால் கடும் விளைவுகளை சந்திக்க நேரிடும் என்று ஈரான் ராணுவ உயரதிகாரி ஒருவர் எச்சரித்துள்ளார். தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியில் நேற்று நடைபெற்ற ஆட்டத்தில் திருப்பூர் அணி நெல்லை அணியை வென்றது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 10:03. இனி கேட்கலாம்
2: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 மெகாஹெர்ட்ஸில் நேயர்கள் கேட்க இருக்கும் நிகழ்ச்சி விருந்தினர் விருப்பம். இன்றைய நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளும் விருந்தினர் அம்பிகா ராஜன் அவர்கள். வாங்க நிகழ்ச்சியில் இணையலாம். வணக்கம்மா.
3: வணக்கம் சார்.
2: உங்களை பத்தின ஒரு அறிமுகம் நேயர்களுக்கு சொல்லுங்க.
3: என்னோட பேர் வந்து அம்பிகா ராஜன். நான் வந்து மதுரையில வசிக்கிறேன். கிருஷ்ணாபுரம் காலனி பகுதியில இருக்கேன். நான் வந்து டிகிரி முடிச்சிருக்கேன். கெமிஸ்ட்ரி பண்ணியிருந்தேன் யூஜி. பிஜி வந்து இப்போ அப்ளைடு சைக்காலஜியும் முடிச்சிருக்கேன். என்னோட ஃபேமிலியில என் கூட என்னோட பிரதர் ஒருத்தர் இருக்காரு. ஸோ அப்பா அம்மா நாங்கள் தம்பி நானும் 4 பேர். அம்மாவோட பேர் ஷியாம்லா. என்னோட தம்பியோட பேர் அமர்நாத். தம்பிக்கு ஃபேமிலி இருக்கு. அவங்க ஒய்ஃப் பேர் ஸ்ரீமதி. அவங்க பாப்பா பேர் தேஜஸ்ரீ.
2: நிகழ்ச்சியில் உங்களுக்கு ஒரு பாடலை கேட்டுட்டு நம்ம இணையலாம். என்ன விருப்ப பாடல் என்ன கேட்க விரும்புறீங்க?
3: எனக்கு வந்து நான் சின்ன பிள்ளையிலேருந்தே என்னோட அம்மா வந்து நான் ரொம்ப அவங்களுக்கு பிறந்தது ரொம்ப லேட்டாக பிறந்ததுனால இந்த சாங்கை தான் அடிக்கடி பாடுவாங்க. அந்த சாங் வந்து படம் பேர் நிலவே மலரே. அதுலேருந்து சாங் நேம் வந்து மண்ணில் வந்த நிலவே. இந்த சாங் கேட்குறேன் சார்.
2: கேட்டலாம். விருந்தினர் கானங்கள் நிகழ்ச்சியில் விருந்தினருக்கு விரும்பி கேட்ட பாடலை இப்போ நம்ம கேட்டலாம்.

0: முடிச்சுட்டு எம்பிஏ முடிச்சிருக்காரு. பெரிய ஐடி துறையில் வேலை பார்த்துட்ருக்காரு.
1: அடுத்ததான் நீங்கள் என்ன விருப்ப பாடல் கேட்குறீங்க?
0: அடுத்த பாட்டு வந்து எனக்கு எங்கள் அப்பா வந்து அடிக்கடி இந்த பாட்டு தான் பேட்டா பேட்டான்னு சொல்லி என்னை கூப்பிட்டு எதுனாலும் ஒரு நல்லா பேசுவார். ஸோ இந்த சாங் வந்து மௌனகீதத்தில் வந்து டேடி டேடின்னு அந்த சாங்.
1: சரி, விருந்தினர் கானங்கள் நிகழ்ச்சியில் விருந்தினருக்கு விரும்பி கேட்ட பாடலை இப்போ நம்ம கேட்டுடலாம்.

0: உங்களோட குடும்பத்தாரை பத்தி சொல்லுங்க. அம்மா அப்பா என்ன வேலை பார்த்தாங்க?
1: என்னோட அம்மா வந்துட்டு அவங்க வந்து ஹவுஸ் ஒய்ஃபா இருந்தாங்க. இருந்தாலும் அவங்க வந்து சிட் ஃபண்ட்ஸ், சாரி சேல்ஸ் அந்த மாதிரிலாம் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. வீட்டில இருந்தே பண்ணிட்டு இருந்தாங்க.
0: ஆமா,
1: அது தவிர கேட்டரிங் சர்வீஸும் பண்ணி கொடுத்துட்டு இருந்தோம். ஸோ அப்போ வந்து விராலிமலை திருச்சியில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தாரு. வாலண்டரி ரிட்டைர்மெண்ட் எடுத்து வந்துட்டாரு. ஸோ நிறைய அங்கே மயில்கள் அங்கே நிறைய இருக்கும். இப்போ குழந்தையாக இருக்கிற என்னோட பருவம் நிறைய மயில்களோட கடந்து போனது அப்பா சொல்லுவார். ஸோ மயில்களுக்கு வந்து அந்த அரிசியை கொடுக்கும்போது அது குழந்தைன்னொன்னே அப்பா மெதுவாக பக்குவமாக எடுத்து சாப்பிடும் அப்படின்லாம் சொல்லுவார். அது ஒரு 85 அந்த மாதிரி பீரியடில் அவங்க அங்கேருந்து வந்துட்டாங்க மதுரைக்கு. வந்த பிறகு அவர் ஒரு நெசவு தொழிலாளி. நல்லா அவருக்கு இந்த பட்டு துணி நெய்கிறதெல்லாம் ரொம்ப நுணுக்கங்கள் நல்லா தெரியும். அதில் அப்பா வந்து நல்ல கைத்தேர்ந்தவர். அந்த தொழில் அவங்க பண்ணுறதுக்காக மதுரை வந்துட்டார். அதுக்கப்புறம் என்னோடய பிரதர் வந்து இப்போது பிஇ படிச்சிருக்காரு.

0: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 நாம் இணைந்திருக்கிறோம் விருந்தினர் விருப்பம் நிகழ்ச்சியில். விருந்தினர் விருப்பம் நிகழ்ச்சியில் அம்பிகா ராஜன் அவர்களுடன் இணைந்திருக்கிறோம். நேயர்களே, வானொலி கேட்கக்கூடிய பழக்கம் எப்படி உங்களுக்கு வந்தது? அப்பா அம்மா கேட்பாங்களா இல்ல நீங்களா எதுவும் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்ல வளர்த்துக்கிட்டீங்களா?
1: வானொலி கேட்கிற பழக்கங்கிறது வந்து என் கூடவே பிறந்த ஒரு பழக்கம் மாதிரி, ஏன்னா எங்க வீட்டுல எந்நேரமும் ரேடியோ ஓடிட்டேதான் இருக்கும்.

0: இருக்கும். எங்கள் அப்பா வந்து தறி நெய்கிறாரு. அவருக்கு வந்து தறியில் எப்பயும் ஒரு ரேடியோ இருந்துகிட்டே இருக்கணும். அதனால் நாங்கள் தூங்குகிற நேரமும் ரேடியோ தான், காலையில் எந்திரிச்சாலும் ரேடியோ தான், ஃபுல் டேவும் எங்களுக்கு ரேடியோ தான். அது இல்லாமல் நாங்கள் இருந்ததில்லை. அடுத்தது எங்களோட ஃபேமிலின்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் ஒரு கூட்டு குடும்பம். எங்கள் அப்பாவோட பிரதர்ஸ் ரெண்டு பேர், ரெண்டு சித்தப்பா எனக்கு, தாத்தா பாட்டி அப்படின்னு சொல்லி கூட்டு குடும்பமாக தான் நான் வாழ்ந்திருக்கேன். அதனால் எனக்கு இந்த வாழ்க்கையில் இருக்கிற சந்தோஷம் என்னன்றது எனக்கு ரொம்பவே நல்லா தெரியும். விட்டு கொடுக்கறது எல்லாமே இங்கேயும் இருக்கும்.
1: வாழ்ந்துருப்பீங்க கூட்டு குடும்பன்றப்ப, நம்ம விருப்பத்துக்கு மாறாகவும் சில நேரத்தில்
0: எவ்வளவா இருக்கும். ஆனாலும் வந்து அங்கே எல்லாம் அனுசரித்து கொஞ்சம் உறவுகள் கிட்ட விட்டு கொடுத்து போகிறனால நம்ம எங்கேயும் குறைஞ்சி போயிடுறதில்ல. அதனால எங்களுக்கு கிடைச்சது பெரிய பெரிய நன்மைகள் தான். அதை இங்கே நான் ரொம்ப சொல்லிக்கணும்னு விரும்புகிறேன். இந்த வாய்ப்பை பயன்,
1: இந்த நேரத்தில் உங்க குடும்பத்திற்காக என்ன பாட்டு நீங்கள் விரும்பி கேட்கலாம்?
0: கண்டிப்பாக சார்,
2: ஆனந்தம் படத்துல இருந்து ஆசை ஆசையாக இருக்கிறதே அப்படின்னு அந்த சாங்கு, அது எனக்கு ரொம்ப பிடித்த பாடல்.
1: விருந்தினர் கேட்ட விருப்ப பாடலை கேட்டுட்டு நிகழ்ச்சியில் இனிவம் நேயர்களே,

0: நீங்க பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி படிச்சிருக்கீங்க சொன்னீங்க இல்லையா?
1: ஆமா, அது ஒரு ஆக்சிடென்ட்லாம் நடந்த ஒரு விஷயம். எனக்கு என்னோட விருப்பம்னா பிளஸ் டூ முடிச்ச பிறகு எம்பிபிஎஸ் போகணுன்றது என்னோட விருப்பம்.
0: சரி சரி.
1: அந்த டைமில் வந்து எங்கள் பிரதர் அடுத்து எனக்காக படிக்கணும், எங்கள் ஃபேமிலிக்கு அவரோட இது எங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருந்தது. ஸோ நான் விட்டு கொடுத்துட்டேன். அப்போ வந்து அம்மா கிட்டேயும் சொல்லி, இல்லைம்மா பரவாயில்ல நான் அட்ஜஸ்ட் பண்ணி நார்மல் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் படிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லவும், என்னோட அம்மாவுக்கு வந்து நான் ஃபினான்ஸில் நான் போகணுன்றது அவங்களோட ஆர்வமாக இருந்தது. கடைசியில் எனக்கு பரீட்சைக்கு ஒரு மாதம் இருக்கும்போது தான் கிடைச்சனால, இந்த பீரியடில் வேணாம் இப்போ வரைக்கும் நீங்கள் கெமிஸ்ட்ரியில் இருங்கன்னு சொன்னாங்க. ஸோ அதுவே கன்யூ பண்ணுற சூழ்நிலை. இந்த மாதிரி கண்டிஷனில் நான் அந்த கோர்ஸ் வந்து பிஜி பண்ணாமல் விட்டுட்டேன்.
0: ஒரு விருப்ப பாடலுக்கு அப்புறம் நம்ம
1: கண்டிப்பாக
0: என்ன விருப்ப பாடல் கேட்கலாம் சொல்லுங்கள்.
1: நினைக்க தெரிந்த மனமேன்ற ஒரு படத்துலேருந்து எங்கெங்கு நீ சென்ற போதும்னு ஒரு சாங், அது ரொம்ப என்னை கவர்ந்த சாங். மியூசிக்கும் நல்லாயிருக்கும், பாட்டும் ரொம்ப அருமையாக இருக்கும். வரிகள்
0: நேர்களை விருந்தினர் விருப்பம் நிகழ்ச்சியில் விருந்தினரின் விருப்பமாக பாடலை கேட்டுவிட்டு மீண்டும் இணைவோம். Thank you.

0: அப்பா, பாதே கிழிஞ்சிரும் போல. எப்படித்தான் இவ்வளவு வேகமா வண்டி ஓட்டுறாங்களோ? இத கேட்க யாருமே இல்லையா? வண்டியில போறவங்க எல்லாருமே இவங்க ஸ்பீடா போறத பார்த்து அவங்கவுங்க வண்டிய விட்டுருவாங்க.
1: இனிமே பாருங்க, அவங்க கனவுல கூட வேகமா போகணும்னு யோசிக்கவே மாட்டாங்க.
0: ஏன் அப்படி சொல்றீங்க?
1: அதுதான் திருத்தப்பட்ட புதிய மோட்டார் வாகன சட்டம் அமலுக்கு வந்துருச்சுல, அதனாலதான் அப்படி சொன்னேன். ஃபைன் அமௌண்ட் எல்லாம் கூட எக்கத்தப்பா ஏறிடுச்சு. அதனால அமைதியா பதறாம மெதுவாதான் எல்லாருமே வண்டியை ஓட்டிட்டு போவாங்க.
0: திருத்தப்பட்ட மோட்டார் வாகன சட்டத்தின்படி சாலைகளில் வேகமாக வாகனம் ஓட்டுவோருக்கு ₹5,000 முதல் ₹10,000 வரை அபராதமும், 3 மாதத்திலிருந்து 1 வருடம் வரை சிறை தண்டனையும் விதிக்கப்படும். அதே போன்று 18 வயதுக்கு கீழ் உள்ளோர் சாலைகளில் வாகனம் ஓட்டினால் வாகனத்தின் உரிமையாளருக்கு ₹25,000 அபராதமும், 3 ஆண்டு காலம் வரை சிறை தண்டனையும் விதிக்க கூடும். வாகனம் ஓட்டி வந்த சிறுவருக்கு 25 வயது வரை ஓட்டுநர் உரிமம் வழங்கப்பட மாட்டார். சாலைகளில் மித வேகம் மிக நன்று.
2: பொது நலனில் அக்கறையுடன் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி.
3: ஆகாஷ்வாணி.

ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க ஒரு பட பாடல்கள் நிகழ்ச்சி. நேரம் தற்பொழுது 10:30. ஒரு படத்தோட சக்சஸ் அதோட பாடல்கள் அப்படின்னு சொன்னால் அது பொய் இல்லைங்க. அதனால தான் ஒரு படத்தை ரிலீஸ் பண்ணுறதுக்கு முன்னாடியே பாடல்களை ரிலீஸ் பண்ணுறாங்க. அந்த பாடல் வெற்றி ஆச்சுன்னா அந்த படமும் வெற்றி ஆகும்ன்றது தான் நம்பிக்கை. அந்த வரிசையில் இன்னைக்கு ஒரு பட பாடல்கள் நிகழ்ச்சியில் நாம் கேட்க போகிற பாடல் எந்த படத்துலேருந்து அப்படின்னா, விக்னேஷ் சிவன் எழுதி இயக்கிய, ரவிவர்மன் ஒளிப்பதிவில் வெளிவந்த, அனிருத் ரவிச்சந்திரன் இசையில் April 10, 2026 வெளிவந்த லவ் இன்சூரன்ஸ் கம்பெனி அப்படின்ற திரைப்படத்திலிருந்து தான் இன்னைக்கு ஒருபட பாடல்கள் நாம் கேட்க போகிறோம். நிகழ்ச்சியின் முதல் பாடல் விக்னேஷ் சிவன் வரிகளில், அனிருத் ரவிச்சந்திரன் குரலில் கேட்கலாம் காற்றலைகளில்.

நாவால கொஞ்சம் வழி சொல்லுன்னு காதலி காதலங்கிட்ட கேட்குற மாதிரி ஒரு அற்புதமான பாடல் தான் கேட்டு முடிச்சோம். நேரம் சரியாக 10:35 நாம ஒரு பட பாடல்கள் நிகழ்ச்சி தான் கேட்டுட்ருக்கோம். இன்னைக்கு ஒருபட பாடல்கள் நிகழ்ச்சியில நாம கேட்டுட்டு இருக்க படம் என்ன அப்படின்னா லவ் இன்சூரன்ஸ் கம்பெனி. நிகழ்ச்சியோட அடுத்த பாடல் விக்னேஷ் சிவன் வரிகளில், அனிருத் ரவிச்சந்திரன் இசையில், அனிருத் ரவிச்சந்திரன் ஆனந்த கிருஷ்ணன் இணைந்து குரல் கொடுத்த பாடல் கேட்கலாம் காற்றலைகளில்.

நேயர்களுக்கு வணக்கம். நான் உடன்பிறப்பு படத்துடைய இயக்குநர் இரா சரவணன். மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 நிகழ்ச்சிகளை தொடர்ந்து கேளுங்க. ரொம்ப நல்ல நிகழ்ச்சிகள், நிச்சயமா உங்க நெஞ்சத்துக்கு இதமானதா இருக்கும். தொடர்ந்து கேளுங்க.

ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 நீங்கள் கேட்டுட்டு இருக்கீங்க ஒரு பட பாடல்கள் நிகழ்ச்சி. இன்னைக்கு எந்த படத்துல இருந்து பாடல் கேட்டுட்டு இருக்கோம் அப்படின்னா லவ் இன்சூரன்ஸ் கம்பெனி. நேயர்களுக்கான நினைவூட்டல் என்ன அப்படின்னா, இன்னைக்கு காலையில 11:02 நேயர்களின் உள்ளங்களை பிரதிபலிக்கும் கண்ணாடி மாளிகை நிகழ்ச்சி தான் வலம் வர காத்துட்டு இருக்கு. இன்னைக்கு கண்ணாடி மாளிகை நிகழ்ச்சியில நாம எதை பத்தி பேச போறோம் அப்படின்னா, இன்றைய தேவை எரிபொருள் சிக்கனம் அப்படின்றத பத்தி தாங்க பேச போறோம். எரிபொருளை எப்படியெல்லாம் சிக்கனமாக பயன்படுத்தணும்னு எனக்கு சில டிப்ஸ் தெரியும்பா அப்படின்னு நினைக்கிறவங்க 04-52 என்ற மதுரையின் முன்னிணைப்போடு 25-30-170 என்று மற்றும் 25-30-171 என்ற எண்களில் ஃபோன் பண்ணி நம்ம நேயர்களோட அதை நீங்கள் பகிர்ந்துக்கலாம். இப்போ நம்ம ஒருபட பாடல்கள் நிகழ்ச்சியில் அடுத்ததாக கேட்க போகிற பாடல் என்ன அப்படின்னா,

0: கண்ணம்மாக்கா, இந்த சூப்பு கடையில சூப்பு சூப்பரா இருக்குன்னு சொன்னாங்க, நம்மளும் சாப்பிட்டு தான் பாப்போமே.
1: சாப்பிட்டு தான் பாக்கலாம். அக்கா, உங்க கடையில என்னென்ன சூப்பு தான் வச்சிருக்கீங்க?
2: தொண்டைக்கு பதமா, காளான், மொடக்காத்தான், பூண்டு, தூதுவளை, இப்படி எல்லா வகையான சூப்பும் நம்ம கடையில இருக்கு. உங்களுக்கு என்ன சூப்பு வேணும்?
1: அக்கா, ரெண்டு காளான் சூப்பு தாங்க.
0: ஆஹா, ரொம்ப அருமையா இருக்கே.
1: காளான் சூப்பு ஒரு பார்சல் கொடுங்கக்கா.
2: என் கடையில உள்ள போர்டை பாக்கலையோ, நல்லா பாருங்க.
1: அப்படி என்னதான் உங்க போர்டுல எழுதி வச்சிருக்கீங்க, கொஞ்சம் சொல்லுங்களேன்.
0: பார்சல் பாத்திரத்தில் மட்டுமே வழங்கப்படும்.
1: காசு கொடுத்தானே வாங்குறேன், போனவனே குடிக்க போறோம், எல்லாம் ஒண்ணும் ஆகாது.
2: பிளாஸ்டிக் பையில சூப்பு வாங்காத, பித்த பையில கேன்சர் வாங்காத. வாழை இல சாப்பாடு ஆயுசு 100, பிளாஸ்டிக் இல சாப்பாடு ஆயுசு கேடு. பூமியை கெடுக்கும் பூதம் பாரு, பிளாஸ்டிக்னு அதுக்கு பேரு. புரியுதா?
1: இப்பதாங்க எனக்கு புரிஞ்சிருக்கு. இனிமே இந்த தப்ப நான் செய்யவே மாட்டேன்.
0: பார்சல்னாலே பாத்திரம் தான்.
3: பிளாஸ்டிக்கை ஒழிப்போம், சுற்றுச்சூழலை காப்போம்.
4: பொது நலனில் அக்கறையுடன் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி.
5: உங்கள் இதயத்தோடு இன்பமாய் உறவாடும் இசைவாணி இது. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9. நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க ஒரு பட பாடல்கள் நிகழ்ச்சி. நம்ம வாழ்க்கையில எப்படி இன்பம் துன்பம் சந்தோஷம் வெற்றி அப்படின்னு கலந்து கலந்து வருதோ, அதே மாதிரிதான் ஒரு படத்துல சோகம் சந்தோஷம் காதல்னு எல்லா விதமான உணர்வுகளுக்கும் பாடல்கள் இருக்கு. அந்த வரிசையில இன்னைக்கு நாம கேட்டுட்டு இருக்கக்கூடிய பாடல் எந்த படத்துல இருந்து அப்படின்னா, லவ் இன்சூரன்ஸ் கம்பெனி. திரைப்படத்திலிருந்து அடுத்து பாடல் கேட்கலாம். விக்னேஷ் சிவன் வரிகளில், அனிருத் ரவிச்சந்திரன் பூமி குரலில், அனிருத் ரவிச்சந்திரன் இசையில் பாடல் இது உங்களுக்காக.

ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 நீங்க கேட்டுட்டு இருந்தீங்க ஒருபட பாடல்கள் நிகழ்ச்சி. ஒருபட பாடல்ல நம்ம எந்த படத்துல இருந்து பாடல் கேட்டோம் அப்படின்னா லவ் இன்சூரன்ஸ் கம்பெனி படத்துல இருந்து தாங்க பாடல் கேட்டோம். நீங்க கேட்டு முடித்த இந்த பாடலோட நினைவு பெறுகிறது ஒருபட பாடல்கள் நிகழ்ச்சி. இதனைத் தொடர்ந்து இன்னைக்கு காலையில 11:02 நேயர்களோட உள்ளங்களை பிரதிபலிக்கும் கண்ணாடி மாளிகை நிகழ்ச்சி வலம் வர காத்துட்டு இருக்குங்க. இன்னைக்கு கண்ணாடி மாளிகை நிகழ்ச்சியில நாம எதை பத்தி பேச போறோம் அப்படின்னா, இன்றைய தேவை எரிபொருள் சிக்கனம் அப்படின்ற தலைப்புல தாங்க பேச போறோம். எரிபொருளை எப்படி எல்லாம் சீக்கணப்படுத்தலாம் அப்படின்னு நேர்களுக்கு நீங்க ஷேர் பண்ணணும் விருப்பப்பட்டீங்க அப்படின்னா 04-52 என்ற மதுரையின் முன்னிணைப்போடு 25-30-170 மற்றும் 25-30-171 என்ற எண்ணில் அழைத்து உங்களுக்கு தெரிஞ்ச டிப்ஸை நீங்க ஷேர் பண்ணலாம். இனி தொடர்கிறது திரை இசை பாடல்.

செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். தமிழகத்தில் சன்னரக நெல்லுக்கான ஊக்கத்தொகையை குவிண்டலுக்கு 289 ரூபாய் உயர்த்தி 2750 ரூபாய் வழங்கப்படும் என்று முதலமைச்சர் திரு விஜய் சட்டப்பேரவையில் இன்று அறிவித்துள்ளார். பொது ரக நெல்லுக்கான ஊக்கத்தொகையை 159 ரூபாய் உயர்த்தி குவிண்டலுக்கு 2600 ரூபாய் வழங்கப்படும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். கரும்புக்கான கொள்முதல் விலையை டன்னுக்கு 709 ரூபாய் 50 காசு உயர்த்தி 4000 ரூபாய் வழங்கப்படும் என்றும் முதலமைச்சர் கூறியுள்ளார். அனைத்து நிகழ்ச்சிகளிலும் தமிழ்தாய் வாழ்த்து பாடலை முதலில் பாட வழிவகை செய்யும் தனி தீர்மானம் தமிழக சட்டப்பேரவையில் நிறைவேறியது. தேசிய குடற்புழு நீக்க முகாம்கள் இன்று மாநிலத்தின் பல்வேறு பகுதிகளில் நடைபெறுகின்றன. அமலாக்க இயக்குநர் திரு ராகுல் நவீன் பதவிக்காலத்தை மத்திய அரசு ஓராண்டு நீட்டித்துள்ளது. ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் நீர்வரத்து 6500 கன அடியாக அதிகரித்துள்ளது. மேட்டூர் அணையின் நீர்மட்டம் இன்று காலை நிலவரப்படி 78.69 அடியாக இருந்தது. காஞ்சிபுரம் மாவட்டத்தில் உள்ள அரசு தொழிற்பயிற்சி நிலையங்களில் மாணவர் சேர்க்கை வரும் 14 தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளதாக மாவட்ட நிர்வாகம் அறிவித்துள்ளது. முத்துப்பேட்டை அலையாத்தி வனப்பகுதியில் கரை ஒதுங்கிய 3 டன் எடையுள்ள திமிங்கலத்தை வனத்துறையினர் மீனவர்கள் இணைந்து பாதுகாப்பாக மீட்டு மீண்டும் கடலில் விட்டனர். ஆந்திர அரசால் பறிமுதல் செய்யப்பட்ட விசைப்படகுகளை தமிழக அரசு மீட்டுத்தர வேண்டும் என்று காசிமேடு மீனவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். ஆசிய ஜூனியர் பளுதூக்கும் போட்டியில் இந்திய வீரர் மகராஜன் ஆறுமுக பாண்டியன் வெள்ளிப்பதக்கம் வென்றுள்ளார். தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியில் சேலம் அணி இன்று மதுரை அணியை எதிர்கொள்கிறது. 18 உட்பட்டோருக்கான ஆசிய கூடைப்பந்து போட்டி அகமதாபாதில் இம்மாதம் 13 தேதி முதல் 23 தேதி வரை நடைபெறவுள்ளது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: பதினோரு மணி மூன்று நிமிடம் ஆகக்கூடிய வெளியில நம்ம இன்னைக்கு கண்ணாடி மாளிகை நிகழ்ச்சியில இணைந்திருக்கோம். ஸோ ஒரு ஒரு நாளுமே ஒரு ஒரு வித்தியாசமான விஷயங்கள் நம்ம எல்லாரும் தெரிஞ்சுக்கக்கூடிய வகையில ரொம்ப பயனுள்ள வகையில இந்த நிகழ்ச்சி அமையிறது அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான். பட் இன்னும் அதே மாதிரி தான் வந்து இன்றைய தேவை எரிபொருள் சிக்கனம் அப்படிங்கிற டாபிக்ல வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம் இல்லையா சிவசங்கரி?
1: ஆமா நிவ்யா.
0: எஸ் ஸோ நிகழ்ச்சியில வந்துட்டு நான் நிவ்யா மற்றும்
1: சிவசங்கரி
0: ரெண்டு பேருமே இருக்கோம். ரெண்டு பேர் கூடயுமே வந்து நீங்க பேசலாம் அண்ட் கால் பண்ணலாம். 2530170 அல்லது 2530170 அப்படிங்கிற எனக்கு கால் பண்ணுங்க. உங்களுடைய மொபைல்ல இருந்து கால் பண்றீங்கன்னா 04552 அப்படிங்கிற இணைப்பினையும் நீங்க சேர்த்துக்கலாம். எஸ் இந்த எரிபொருள் அப்படின்னாலே நமக்கு ஏகப்பட்ட விஷயம் மைண்டுக்கு வந்துருது இல்ல?
1: கண்டிப்பா கண்டிப்பா.
0: அதுல ஒன்னு ஒன்னா நம்ம பாக்குறோம் அப்படின்னா
1: கண்டிப்பா இன்னைக்கு ஏன் இந்த தினத்துக்கு இந்த பர்டிகுலர் டாபிக் நம்ம கொடுத்துருக்கோம் அப்படின்னா, இன்னைக்கு வேர்ல்ட் பயோஃபியூவல் டே. அதாவது 1893 ஆகஸ்ட் 10 இன்னைக்கு வேர்ல்ட் பயோஃபியூவல் டேவா உலக நாடுகள்லாம் அனுசரிச்சுட்டு இருக்காங்க. இந்த நாளுடைய நோக்கம் என்ன அப்படி தெரியுமா? நம்ம பூமியை, நம்ம காத்த நாம எப்படி பசுமையா பாதுகாக்கிறோம் அப்படின்றத முன்னிறுத்தியும், எரிபொருள் சிக்கனம் பத்திய விழிப்புணர்வை மக்களுக்கு கொடுக்கறத பத்தியும் தான் இந்த நாளோட முக்கியத்துவம் அமைஞ்சிருக்கு நிவ்யா.
0: ஆமா கண்டிப்பா. சோ எல்லாருக்குமே நம்ம தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். பட் அதே மாதிரிதான் நிறைய விஷயம் இன்னைக்கு வந்து நம்ம எரிபொருள் அப்படின்னு எடுத்துட்டோம்னாலே இதனால நம்ம வீட்டுல இருந்து நம்ம நாட்டு வரைக்கும் நிறைய கனெக்ஷன் இருக்கு அப்படிங்கறது நமக்கு தெரிஞ்ச ஒண்ணுதான் இல்லையா? சோ அந்த வகையில நம்ம இதை பயங்கர சிக்கனமா பயன்படுத்தணுங்கிறது நமக்கு தெரியும், ஆனா நம்ம அதை ஃபாலோ பண்றோமாங்கிறதா இங்க க்வெஸ்சன் இல்ல?
1: கண்டிப்பா. இன்னைக்கு டாபிக்கோட முக்கியத்துவம் என்ன அப்படின்னா, அடுத்தவங்களுக்கு அட்வைஸ் பண்ணாம இன்னைக்கு எரிபொருள் சிக்கனத்துக்கு நான் என்ன பண்றேன், என்னோட வாழ்க்கையில சின்ன சின்ன விஷயமா நான் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்றது மாதிரிதான். நீங்க சொன்ன மாதிரி எரிபொருளோட சிக்கனம் அப்படின்றது நம்ம நாட்டுல மட்டுமல்ல உலகளாவிய அளவுல நமக்கு இன்னைக்கு ரொம்ப முக்கியமான தேவையா இருக்குது.
0: கண்டிப்பா. ஏன்னா கவர்மெண்ட் சைட்ல பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 80% வந்துட்டு நமக்கு இந்த எரிபொருள் அப்படிங்கறதோடைய செலவு அப்படிங்கறது இருந்துகிட்டு

0: இருக்குங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். அதுல குறிப்பா நம்ம கவர்மெண்ட் மட்டும் இல்லாம ஒரு ஒரு வீடுகள்லயுமே நம்ம எவ்வளவு செலவு பண்றோம்ல. நாமெல்லாம் நம்ம ஒரு வெஹிக்கிள் எடுத்துக்கிறோம் அப்படின்னா பக்கத்துல இருக்கக்கூடிய இடங்களுக்கு போகணும் அப்படின்னு நினைப்போம். பட் ஆனா பக்கத்துல இருக்கக்கூடிய இடங்களுக்கு போகும்போது கூட நம்ம நடந்து அப்படி போயிட்டு வந்துடலாம். ஆனாலுமே வந்து வண்டி எடுத்துட்டு தான் போயிட்டு வருவோங்கும் போது அந்த இடத்துல ஒரு செலவுங்கிறது இருக்குதா இல்லையா?
1: கண்டிப்பா கண்டிப்பா.
0: அதுக்கு நம்ம ஏதாவது ஆல்டர்னேட் ஏதாவது நீங்க வச்சிருப்பீங்க இல்ல யூஸ் பண்ணிருந்திருப்பீங்க, அது நீங்க எங்க கூட ஷேர் பண்ணலாம். அண்ட் அதையும் தாண்டி இன்னைக்கு நிறைய வந்து சமையலறை சமையலறையில எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா சின்ன சின்ன விஷயங்களுக்கு எல்லாமே வந்து நம்ம கிச்சன்ல இருக்கக்கூடிய இப்ப நிறைய கேஸ் எல்லாம் யூஸ் பண்றோம்ல, அப்படி நம்ம பயன்படுத்தும் போது எந்த மாதிரி எல்லாம் நீங்க ரொம்ப சீக்கிரமா இதெல்லாம் பண்ணுங்க, இந்த டிப் நான் ஃபாலோ பண்றேன், சோ எனக்கு வந்துட்டு இவ்வளவு மிச்சமாகுது கேஸ் அப்படிங்கிற மாதிரி நிறைய டிப்ஸ் எல்லாம் லேடிஸ் கண்டிப்பா கைவசம் வச்சிருப்பீங்க. அதையுமே நீங்க எங்க கூட ஷேர் பண்ணிக்கலாம். அண்ட் அதோட வந்துட்டு நிறைய இப்ப வாகனங்களுமே வெளியில எடுத்துட்டு போறோங்கும் போது அதனால என்னென்ன விஷயங்கள்லாம் நடக்குது, நம்ம சிக்கனம் அப்படிங்கறது ஒரு பக்கம் பாக்குறத தாண்டி இன்னொரு பக்கம் இந்த பொல்யூஷன் ரிலேட்டடா என்னென்ன நடக்குதுங்கிறது எல்லாமே நம்ம சேர்ந்து பேசலாம். அதுக்கு முன்னாடி காலர் வந்திருக்காங்க, யாருன்னு கேட்டுருவோமா? வணக்கம் எஃப்எம் ரெயின்போ,
2: தமிழ் 103.3.
0: ஓகே, உங்க பேரு?
2: மதுரை.

0: வாகனங்களுமே வெளியில் எடுத்துகிட்டு போகிறோங்கும்போது அதனால என்னென்ன விஷயங்கள்லாம் நடக்குது, நம்ம சிக்கனம் அப்படிங்கிறது ஒரு பக்கம் பார்க்கறத தாண்டி இன்னொரு பக்கம் இந்த பொல்யூஷன் ரிலேட்டடாக என்னென்ன நடக்குதுங்கிறது எல்லாமே நம்ம சேர்ந்து பேசலாம். அதுக்கு முன்னாடி காலர் வந்திருக்காங்க, யாருன்னு கேட்டுருவோமா? வணக்கம் எஃப்எம் ரெயின்போ, ஓகே, உங்க பேரு?
1: நீங்க
0: வந்துட்டு இந்த எரிபொருள் சிக்கனம்ங்கிறது உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில எந்த அளவுக்கு கடைபிடிக்கிறீங்க, என்ன விஷயம் பண்றீங்க?
2: அதாவது இது நாள் வரைக்கும் நான் வந்து முதல் பெட்ரோல் வண்டி ஓட்டிக்கிட்டு இருந்தேன் ஆட்டோ, இப்போ அப்புறம் கேஸ் எல்பிஜி கேஸ் ஓட்டினேன். இப்போ அதையும் தாண்டி வந்து பாத்தீங்கன்னா இப்ப நம்ம பேட்டரியில ஒரு ஆட்டோ வாங்கி ஓட்டிக்கிட்டு இருக்கு. ஏன்னா அதனால வந்து நம்ம வந்து அதுல பொல்யூஷன் பிரச்சனையே கிடையாது. ஆமா, அது அது எது ஏன்னா அதே மாதிரி பாத்தீங்கன்னா எந்த வண்டி ஓட்டாலுமே இப்ப நம்ம சிக்னல்ல நிக்கும் போது ஒரு 5 செகண்ட் ஓடும், அது தெரியும் நம்மளுக்கு. 10 செகண்ட் இருந்துச்சுன்னா ஆப் பண்ண வேண்டியது இல்ல. ஒரு 60 செகண்ட் 75 செகண்ட் இருக்கிற தேவர் சிலைக்கெல்லாம் 75 செகண்ட் நிக்கும். அப்ப அந்த இடத்துல நம்ம வந்து வண்டி எந்த வண்டியா இருந்தாலும் ஆஃப் பண்ணிட்டு ஒரு 10 செகண்ட் இருக்கும் போது அதுக்கப்புறம் ஸ்டார்ட் பண்ணிட்டு போனோம்னா கொஞ்சம் எரிபொருள் ஏதோ எல்லாமே சிக்கனமாகும் அப்படின்றது என்னோட கருத்து.
0: சூப்பருங்க, வாழ்த்துக்கள், நன்றி அழைத்ததற்கு. ஸோ ஒரு ஒருத்தருமே வந்து இதே மாதிரி தான், நான் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கேன், நீங்களுமே வேணாலும் அப்ளை பண்ணி பாருங்க அப்படிங்கறத ஷேர் பண்ண ரெடி ஆயிட்டாங்க. அந்த வகையில் வந்திருக்கிற அடுத்த நேர் யாருன்னு பாத்துருவோமா?
1: வணக்கம், அடுத்த நேர் யார், எங்க இருந்து பேசுறீங்க?
3: கண்டிப்பா
1: கண்டிப்பா, ரொம்ப நிறைய அற்புதமான விஷயங்கள்லாம் சொன்னீங்க நிவ்யா. இவங்க சொன்ன மாதிரி எந்த ஒரு மாற்றமே முதல்ல நம்ம கிட்ட இருந்து துவங்கணும் இல்லையா? அந்த மாதிரி சின்ன சின்ன மாற்றங்கள் எல்லாம் அவங்க கிட்ட துவங்கினதை எல்லாமே ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நீங்க ஷேர் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா 04452 என்ற மதுரையின் முன்னிணைப்போடு 25 30 170 மற்றும் 25 30 171 அப்படின்ற எண்ணில் கூப்பிடலாம். அடுத்த நேயர் காத்துட்டு இருக்காங்க, யாருன்னு கேட்கலாம். வணக்கம், வணக்கம்,
0: இணைப்புல இருக்கீங்க, பேசலாம், சொல்லுங்க உங்க பேரு.
4: வணக்கம், மணிகண்டன், மதுரை கேக்கனர்ல இருந்து.
0: சொல்லுங்க மணிகண்டன், நீங்க எந்த அளவுக்கு எரிபொருள் சிக்கனமா பயன்படுத்துறீங்க, என்ன விஷயங்களை அப்ளை பண்றீங்க?
4: அதாவது பாத்தீங்கன்னா எங்க காமராஜர்ல தண்ணி மோட்டர் போடுவாங்க.
0: சரி,
4: தண்ணி மோட்டர் போட்டு அந்த தண்ணி டேங்கி நிறைஞ்சு கீழே வந்ததுக்கு அப்புறம் மோட்டர் ஆஃப் பண்ணுவாங்க.
0: ஓகே,
4: அதுல இருந்து கரண்ட் பின்னு வீணா போகுது, தண்ணி வீணா போகுது. இப்ப என்ன பண்ணிருக்கேன், 20 நிமிஷம் நிறையாங்க, 15 நிமிஷம் ஆஃப் பண்ணிருவேன் வந்து மோட்டர் வந்து. ஏன்னா 20 நிமிஷம் ஒன்னா ஃபுல்லாகி கீழே போகுது தண்ணி,
0: சூப்பர்,
4: 5 நிமிஷம் கரண்ட் வீணா போகுதுல. அதனால ஒரு 15 நிமிஷமா நான் ஓட விட்டுட்டு ஆஃப் பண்ணிருவேன் வந்து.
0: ஓகேங்க,
4: நான் போது தண்ணி சேமிப்பு கரண்ட் மின்சாரம் சேமிப்பு ஆகுது இல்ல?
0: ஆமா, கண்டிப்பா கண்டிப்பா, நல்ல விஷயம்.
4: நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன், நம்ம கடையில வேலை பாக்குறோம்னு சொல்லி வச்சிருக்கேன், இந்த மாதிரி ஆஃப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி வச்சிருக்கேன்.
0: சரி, சூப்பர், வாழ்த்துக்கள். இது நிறைய இடங்கள்ல நம்ம பாக்குறோம், ஏன்னா இவன் நான் காலையிலுமே கூட வரும்பொழுது பாத்திருந்தேன், நிறைய இடங்கள்ல தண்ணி அப்படியே போய்கிட்டே இருக்கு. எங்கன்னு பார்த்தா எல்லாம் மோட்டர் போட்டு தண்ணி எல்லாம் கீழே வளைஞ்சு போயிட்டு இருந்திருக்கு.
1: கண்டிப்பா, நம்ம பண்றது மட்டும் இல்லாம நம்ம குழந்தைகளுக்கும் சொல்லி கொடுக்கணும். எங்கேயாவது பைப் லைன் ஓடிட்டு இருந்துச்சுன்னா அதையும் அம்மத்த சொல்லி குழந்தைகளுக்கு நம்மளும் சொல்லி கொடுக்கணும்.
0: போற இடங்கள்ல வந்து இங்க நிறைய பாக்குறோம், குட்டீஸ்லாம் ரொம்ப பொறுப்போடு எங்காவது விளையாடிட்டு இருக்காங்க, பைப் டேப்லாம் வந்து ஓப்பன் ஆயிருக்கு இல்லை உடஞ்சிருக்குன்னா அவங்களே வந்துட்டு அந்த பேப்பர்லாம் எடுத்து சுற்றி குச்சியெல்லாம் வச்சு பண்ணுறது எல்லாமே பார்த்துருக்கோம். நம்ம ஊர் குட்டீஸ்லாம் ரொம்ப ஸ்மார்ட்டாக தான் இருக்காங்க. இப்போ பெரியவங்களுமே வந்து அதை கவனம் செலுத்தி கண்டிப்பாக அதை பண்ணால் நல்லாயிருக்கும். இப்போ தொடர்ந்து பேசலாம் ஒரு வெறி விளம்பர இடைவேளைக்கு அப்புறமா.
5: GRT Jewelers வழங்கும் ஆடி தங்க திருவிழா சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள GRT ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். GRT Jewelers, சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.

இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள் மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் வழங்கும் ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை. பாத்திரங்கள், பரிசு பொருட்கள், பிளாஸ்டிக் பொருட்களுக்கு 15% அதிரடி தள்ளுபடி. உலக தரம் வாய்ந்த பர்னிச்சர்களுக்கு 15% அதிரடி தள்ளுபடி. டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என எலக்ட்ரானிக் பொருட்கள் 20,000 ரூபாய்க்கு மேல் பர்ச்சேஸ்.

0: ஒரு தங்க நாணயம் இலவசம். குக்கர், மிக்சி, கிரைண்டர், ஸ்டவ் என அனைத்து வீட்டு உபயோக பொருட்களும் அதிரடி தள்ளுபடி. அத்துடன் அழகிய பரிசு பொருட்களும் இலவசம். வெள்ளி ஜரிகையும் வாங்கப்படும். இலவச டோர் டெலிவரி வசதியுடன் மங்களன் மங்கள் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம், NSB ரோட், திருச்சி.
1: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க கண்ணாடி மாளிகை நிகழ்ச்சி தான். இன்னைக்கு கண்ணாடி மாளிகை நிகழ்ச்சியில நம்ம எதை பத்தி பேசிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா, இன்றைய தேவை எரிபொருள் சிக்கனம் அப்படின்ற ரொம்ப ரொம்ப ரொம்ப முக்கியமான டாபிக் தான் நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். எரிபொருள் அப்படின்னா என்னன்னு நீங்க நினைக்கிறீங்க நிவ்யா?
2: எரிபொருள்னா நம்ம நினைக்கிறதுக்கு என்னமா இருக்கு, எல்லாரும் யூஸ் பண்ணக்கூடியது தானே. ஸோ கச்சா எண்ணெயிலேருந்து நமக்கு மாற்றி வரக்கூடிய எல்லா விஷயங்களும் இல்லையா, நம்ம யூஸ் பண்ணக்கூடிய கேஸ் ஆகட்டும், அதே மாதிரி பெட்ரோல், டீசல், இது எல்லாமே. ஸோ இதுக்குன்னு சொல்லிட்டு நம்ம கவர்மெண்ட் சைட்லேயே வந்துட்டு ஒரு விதமான ஒரு செலவு அப்படிங்கிறது ஆகிட்டு தான் இருக்குது. இது எந்த அளவுக்கு நம்ம ரொம்ப சிக்கனமாக பயன்படுத்துகிறோமோ அந்த அளவுக்கு வந்துட்டு நமக்கும் வந்து அது சேவ் ஆகும், அட் த சேம் டைம் கவர்மெண்ட்டுமே வந்து அது சேவ் ஆகுங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம் தான் இல்லையா. ஸோ அந்த வகையில் தான் நீங்கள் எந்த அளவுக்கு இந்த எரிபொருள் சிக்கனத்தை வந்து பயன்படுத்துகிறீங்க, உங்கள் லைஃப்பில் வந்து அப்ளை பண்ணிட்டு இருக்கீங்க. ஈவன் இப்போ நிறைய பேர் காலர்லாம் வந்து பேசும்போது சொன்னாங்க, நம்ம வந்து வீட்டில் இருக்கக்கூடிய அந்த எலக்ட்ரிசிட்டியை கூட நம்ம வந்து பார்த்து பக்குவமாக தான் பண்ணணும். அட் சேம் டைம் நம்ம வெஹிக்கிள் எடுக்கிறோம்னா அதுக்கேற்ற மாதிரி தான் வந்து நம்ம எரிபொருள் சிக்கனம். இப்போ ஒரு இடத்துக்கு போகிறதாகட்டும் அந்த டைம் கால்குலேட் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி நம்ம வெஹிக்கிள்ஸை யூஸ் பண்ணலாம். இப்போ நிறைய வந்துட்டு நமக்கு டிரான்ஸ்போர்ட் அப்படின்னு பார்க்கும்பொழுது ட்ரெயின், பஸ் அப்படின்லாம் கவர்மெண்ட் சைட்லேருந்து நிறைய ஃபெசிலிட்டிஸோடு கொடுத்துருக்காங்க. ஸோ நம்மளோட வெஹிக்கிளவே நம்ம யூஸ் பண்ணாமல் அந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் யூஸ் பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. அப்படி காலர் என்ன சொல்கிறாங்க அடுத்ததுங்கிறத தெரிஞ்சுக்கலாமா?
1: வணக்கம். வணக்கம் வணக்கம், யார் எங்க இருந்து பேசுறீங்க, கொஞ்சம் சத்தமா பேசலாம்.
3: வணக்கம் இருவருக்கும் வணக்கம். நான் ராமநாதபுரம் சாத்தன்குடியில இருந்து முருகன்.
1: ராமநாதபுரம் முருகன், சொல்லுங்க சார், உங்க அன்றாட வாழ்க்கையில எரிபொருளுக்கு என்னென்ன வகையில எல்லாம் நீங்க சிக்கனமா பயன்படுத்துறீங்க?
3: பெட்ரோல் போடுற காசு வந்து நம்ம ஒரு 100 ரூபாய்க்கு வந்து தூரமா வந்து போயிட்டு வரலாம். பெட்ரோல் போடுறதா இருந்தா நம்ம என்ன பண்ணுவோம், 200 ரூபாய்க்கு 300 ரூபாய்க்கு கிட்ட போடணும். காசு வச்சா நம்ம எரிபொருள் மிச்சம் பாத்தீங்களா, அது வந்து காற்று மாசு விடாம கொண்டு போது சுத்தமா வந்து இருக்கலாம்.
1: கண்டிப்பா கண்டிப்பா.
3: அதே மாதிரி பாத்தீங்கன்னா நம்ம வந்து பக்கத்துல வந்து முக்கியமானதான் மனசுல வச்சுக்கணும்டா, பக்கத்துல எல்லாம் கடைக்கு போறதுக்கு போது எல்லாம் வண்டி எடுத்துட்டு போறதுக்கு நடந்தே நம்ம போனோம் வச்சுக்கலாம், நம்ம உடம்புக்கு ஆரோக்கியம் காற்று மாசு விடாம இருக்கலாம். எரிபொருள் வந்து கூடுதல் நல்லா வந்து இது சற்றாம கொஞ்சம் நல்லா பற்றாக்குறை இல்லாம கொஞ்சம் நல்லா இருக்குங்கிறது என்னுடைய கருத்து.
1: சூப்பர் சூப்பர் சூப்பர், ரொம்ப அழகா சொன்னீங்க. தன்னோட அன்றாட வாழ்க்கையில எந்தெந்த மாதிரி எல்லாம் எரிபொருளோட சிக்கனத்தை பயன்படுத்துறாங்கன்னு சொல்லியிருக்காங்க. நேர் இன்னொரு நேர் இணைந்திருக்காங்க, யார் எங்க இருந்துன்னு கேட்கலாம். வணக்கம் வணக்கம், யார் எங்க இருந்து பேசுறீங்க சார்? முனிச்சாலையிலிருந்து.
2: சரி சொல்லுங்க, நீங்க வந்துட்டு உங்க லைஃப்ல எரிபொருள் சிக்கனத்தை எப்படி அப்ளை பண்ணிருக்கீங்க? சரி,
4: சைக்கிள் தான்
2: ஓட்டுறீங்க?
4: ஆமா, வேலைக்கு எல்லாம் வரும்போது சைக்கிள் தான் வருவேன். ஒரு முக்கியமான வேலைக்கு அவசர வேலை இருக்குன்னா டூ வீலர் எடுத்துட்டேன். அதே மாதிரி நம்ம வாரம் ஒரு முறை 2 மணி 6 to 1 இடையில எடுத்து வட்டி ஏன்னா வட்டி எடுத்துருவோம். மத்த நேரங்கள்ல வந்து சின்ன சின்ன வேலைகளுக்கு எல்லாம் நான் சைக்கிள் தான் போயிட்டு வர்றேன். அப்படி சிக்கனமானதுனால நான் நல்லா இருந்தே இருக்கேன்.
2: ஓகேங்க, வாழ்த்துக்கள், நன்றி அழைத்ததற்கு. ரொம்ப அழகாக சொன்னாங்க, நான் வந்து மேக்ஸிமம் சைக்கிள் தான், என்னைக்காவது ஒரு நாள் வாரத்தில் ஒரு நாள் வந்து நம்ம வாங்கியிருக்கிற வண்டியும் கொஞ்சம் பார்க்கணுங்கிறதுக்காக வண்டியில் ஓட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு.
1: இல்லை, நீங்கள் சைக்கிள்னு சொன்னனால எனக்கு ஒரு விஷயம் ஞாபகத்துக்கு வருது. அந்த காலத்தில் தான் வந்து சைக்கிள் தான் வந்து பிரதானமான வாகனமாக இருந்துச்சு இல்லையா. சொல்லுவாங்க அந்த காலத்தில் கல்யாணம் பண்ணணும்னா அந்த வீட்டில் வந்து மாப்பிள்ளைக்கு சைக்கிள் இருக்கா அப்படின்னு கேட்டுட்டு தான் கல்யாணம் பண்ணுவாங்களாம். சைக்கிள் ஓட்ட ஓட்ட எரிபொருள் சிக்கனம் மட்டும் இல்லை, சுற்றுச்சூழல் பாதுகாப்பு மட்டும் இல்லை, நம்ம உடம்புக்கு ஆரோக்கியமும் கிடைக்குது இல்லையா?
2: எக்ஸாக்ட்லி. ஆனா இன்னொன்னு, நம்ம அந்த காலம் அப்படிங்கறத விட இந்த காலத்துலயுமே நிறைய பேர் வந்து சைக்கிளிங் எல்லாம் போறது, அது ஒரு ரேஸ், அந்த ஒரு காம்படிஷனா இருக்கு, அதுல நிறைய பேர் பங்கேற்றுக்கிறதையும் ஒரு பக்கம் பாக்குறோம். இன்னொரு பக்கம் நீங்க நோட்டீஸ் பண்ணிருக்கீங்களா சிவசங்கரி, நிறைய இடங்கள்ல வாக்கிங் போறோம்னு சொல்லிட்டு வண்டி எடுத்துட்டு போவாங்க. எங்க போறீங்க? வாக்கிங் போற வண்டி இல்லையா? இல்ல, நான் போய் வண்டி அங்க நிறுத்திட்டு வாக்கிங் போயிட்டு திரும்ப வந்து வண்டியில வந்துருவேன்னு சொல்லுவாங்க. இந்த விஷயம் நம்ம நிறைய இடங்கள்ல கேள்விப்படுறது மட்டும் இல்லாம பார்க்கவுமே செஞ்சிருக்கோம். அது எல்லாமே கூட நம்ம ரைட் பண்ணலாம்ல.
1: கண்டிப்பா கண்டிப்பா
2: போறது வாக்கிங் ஆயாச்சு, அதை நடந்தே போனா என்ன அப்படிங்கிற மாதிரி தான். சோ அந்த மாதிரி கூட நம்ம ஃபாலோ பண்ணலாம்.

0: என்னடா நம்ம சமையல் அறையை பத்தி சொல்ல யாரும் வரலையே நினைச்சேன்.
1: சமையலறையில
0: சூப்பரா இருக்கா இல்லையா? இப்ப நீங்க சொல்லுங்க சிக்கனத்தை பத்தி.
1: இல்ல மேடம் நல்லா ஓகே. இன்னொன்னு ரொம்ப சிக்கனம் மேடம். இன்னொன்னு இந்த கிட்டத்துல போறதுக்கு எல்லாம் வண்டி எடுத்துட்டு போவாங்க. அப்படி எல்லாம் போக கூடாது மேடம், நடந்துதான் போகணும்.
0: சரி அது நடந்து போய்க்கலாம், நடந்து போய்க்கலாம். எரிபொருள் சிக்கன் வீட்டுல இப்ப நீங்க சமையல் அறையில எப்படி சிக்கனம் பண்றீங்க? கேஸ் எல்லாம் அதை சொல்லுங்க எங்களுக்கு.
1: கேஸ் சிக்கன் பண்றதுன்னா சிம்ல வச்சுட்டு நான் சாப்பாடு செய்வேன். இந்த துணியை மடிக்கணும், ஒரு பூ கட்டணும் அப்படின்னா சிம்ல வச்சுட்டு தான் செய்வேன்.
0: சரி
1: இன்னொன்னு
2: அதாவது நம்மள நிறைய பேருக்கு என்ன ஒரு பழக்கம் இருக்கு தெரியுமா? கிச்சன்ல சமைச்சிட்டு இருக்கும் போதுதான் போன் பேசுற பழக்கம் இருக்கு. அது ரெண்டு விதத்துல ரொம்ப தப்பு. ஒண்ணு நம்ம எரிபொருளையும் அதிகமா வீணாக்குறோம், இன்னொன்னு கிச்சன்ல நின்றுட்டு போன் பேசுறது ரொம்ப ஆபத்தான விஷயம்ன்றது நம்மள நிறைய பேருக்கு தெரியாம இருக்குது. அந்த வகையில பஞ்சவர்ணம் ரொம்ப அழகா சொன்னாங்க. இணைப்புல இன்னொரு நேயர் இணைந்து இருக்கிறாங்க, யார் எங்க இருந்துன்னு கேட்கலாம். வணக்கம்.
3: வணக்கம் மேடம்.
2: வணக்கம், யார் எங்க இருந்து பேசுறீங்க சார்? சிவகங்கை மாவட்டம். காசிமாயன் சார், வணக்கம். உங்களோட வாழ்க்கையில நீங்க எப்படி எல்லாம் எரிபொருளை சிக்கனமா பயன்படுத்துறீங்க?
3: எனக்கு வந்து ஒரு ஊருக்கு போகணும்டா, இப்ப 100 ரூபா பெட்ரோல் போட்டு போய் வரணும்டா, அந்த 100 ரூபாய காட்டி லாபம் இருந்தாச்சும் அந்த வண்டி எடுத்து போகணும்.
0: சூப்பர்.
3: அதே மாதிரி என் மனைவிட்டு தண்ணி வாய வைக்கிறப்ப உலர் வாய்க்கிறப்ப சொல்லுவேன், இந்த முட்டை சோளம் வைக்கிறீங்களா, அந்த முட்டையை உழைக்கும் போதே முட்டையை கழிஞ்சு அது கூட போட்டு எல்லாத்தையும் ஒன்னா வச்சு அந்த முட்டையை முட்டை எடுத்து.
0: ஓகேங்க, சிறப்பு சிறப்பு, வாழ்த்துக்கள், நன்றி அழைத்ததற்கு. ரொம்ப அழகா சொன்னாங்க. நான் வீட்லயுமே வந்து வேக்கல் அப்படிங்கிறது மட்டும் இல்ல, இந்த சமையல் அறையிலுமே நிறைய டிஷ்ஷஸ் வந்து நம்ம சமைக்கிற மாதிரி இருக்கு ஒரு நாளைக்கு அப்படின்னா, அதையுமே நான் எந்த அளவுக்கு ஷார்ட் பண்ணி ஒன்னோட ஒன்னு போட்டு வேக வச்சு நம்ம அதை எப்படி தனியா எடுத்துக்கலாம் அந்த மாதிரி கூட நாங்க பண்றோம் அப்படின்னு சொல்லிருக்காங்க. அடுத்த நேயர் பேர்லாமா?
2: வணக்கம், யார் எங்க இருந்து பேசுறீங்க?
4: வணக்கம் மேடம்.
2: வணக்கம் சார்.
4: இருவருக்கும் இருவருக்கும் இனிய வணக்கம். வேதாரண்யம் மட்டம் கருப்பம்புளம் தெற்கிலிருந்து சா சிவகுமார். நலமாக்கீங்களா?
2: நலமாக இருக்கிறோம் வேதாரண்யம் மற்றும் சிவகுமார் சார்.
0: சொல்லுங்க, நீங்க எப்படி எரிபொருள் சிக்கனம் பயன்படுத்துறீங்க?
4: எரிபொருள் சிக்கனம் அப்படின்னு சொல்லும் போது மேடம், நாங்க வந்து எங்க போனாலும் பஸ்லதான் போவோம். எங்க பக்கத்துல போனா கூட பஸ் போது போய் அடுத்த ஸ்டாப்ல இருந்து இறங்கிக்குவோம். அதே போல பாத்தீங்கன்னா நடந்து போற தூரம் இருந்துன்னா நடந்து போய் தான் ஆகணும்
2: கண்டிப்பா.
4: அதுக்காக வண்டி எடுத்துட்டு போறது, மத்தவங்க பைக்ல போறதெல்லாம் வேஸ்ட் மேடம். அந்த மாதிரி இருக்கும் போது எரிபொருளை நம்ம வந்து எந்த அளவுக்கு சிக்கனம் பண்றோமோ அந்த அளவுக்கு வந்து இந்த நாட்டினுடைய பொருளாதாரம் உயர்கிறது.
2: ரொம்ப அருமையா சொன்னீங்க.
4: அடுத்தது பாத்தீங்கன்னா இந்த கேஸ் சிலிண்டர் நம்ம பயன்படுத்துகின்ற போது அத வந்து அதை சமைக்கிறதுக்கு முன்னாடியே அதை திட்டமிடணும். இப்ப காய்கறி எல்லாம் நறுக்கி காய்கறி எல்லாம் நறுக்குறாங்க, அது மாதிரி பண்ண கூடாது, பிளான் பண்ணி செய்யணும்.
0: பாத்தீங்கன்னா
4: இந்த தெரு ஓரங்கள்ல பாத்தீங்கன்னா குடிநீர் வந்து தொட்டு விட்டுகிட்டே இருக்கும் அந்த பைப்ல, அத நம்ம போற நம்ம அதை அது கிளம்பிட்டு போகுதுன்னு பார்த்துக்கிட்டு நிறைய பேர் போவாங்க. நம்ம அதை ஆஃப் பண்ணி வச்சுட்டு போகலாம்.
0: சரி, சிறப்புங்க. எதை பண்ணாலும் பிளான் பண்ணி பண்ணணும்னு ரொம்ப அழகா வந்து எங்ககிட்ட சொல்லிருக்கீங்க. நன்றி அழைத்ததற்கு. ஒரு ஒருத்தருமே

0: வந்துட்டு இந்த எரிபொருள் சிக்கனம் அப்படிங்கிறது இன்றைக்கி எவ்வளோ முக்கியம், அது என்னோடய லைஃப் ஸ்டைலில் நான் எந்த மாதிரியெல்லாம் பயன்படுத்திகிட்டு இருக்கேன், கரெக்டாக வந்து நான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேங்கிறத ஷேர் பண்ணிகிட்டே இருக்காங்க. ஈவன் நீங்களுமே நிறையா பேசிகிட்டே இருக்கீங்க இல்லையா சிவசங்கரி, நிறைய விஷயங்கள் அதை
1: பற்றி அப்டேட்
0: நான் வந்து சொல்லிட்டுருக்கேன். அடுத்த நேயர் யார், எங்கேருந்து
1: யார் எங்கேருந்துன்னு கேட்கலாம். வணக்கம்,
0: இனிப்பில் இருக்கீங்க, பேசலாம். ஒரு முடிவுக்கு வரீங்களா, பேசுவோமா வேணாமான்னு? ஹலோ,
1: நாங்கள் பேசுகிறது எங்களுக்கே கேட்குது பாஸ்.
0: ஓகே, ஸோ ரொம்ப கஷ்டப்பட்டு வந்து லைன் கனெக்ட் ஆகி வரீங்க, ஆனால் அதுக்கப்புறம் பேசாமல் அதை வேஸ்ட் பண்ணுறதுங்கிறது எங்களுக்குமே வருத்தமாக இருக்குது. அந்த மாதிரி பண்ணாதீங்க, நீங்கள் கால் பண்ணுங்கள் 2530170 அல்லது 2530171 அப்படிங்கிற நம்பருக்கு. வெளியூர்லேருந்து கூப்பிட்றீங்க, உங்கள் மொபைலேருந்து கூப்பிட்றீங்கன்னா 0452ங்கிற இணைப்பணியும் நீங்கள் சேர்த்து கால் பண்ணலாம். ஸோ இந்த எரிபொருள் சிக்கனம் அப்படிங்கிறது என்றைக்குமே வந்து தேவைப்படக்கூடிய ஒரு விஷயம், கண்டிப்பாக நம்ம எல்லாருமே வந்து அந்த சிக்கனமாக பயன்படுத்துறதுங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன் அப்படின்னா, இது வந்து உங்களுக்கு ரீப்ளேசபிள் அப்படிங்கிறது கிடையாது, அதாவது புதுப்பிக்கக்கூடிய
1: இயற்கை வளங்கள்
0: கிடையாது. அதனால நம்ம இது எந்த அளவுக்கு சிக்கனப்படுத்துறோமோ அந்த அளவுக்கு வந்து நமக்கும் நல்லது, நம்ம வீட்டுக்கு மட்டும் இல்ல, நம்ம நாட்டுக்கும்
1: நல்லது. நல்லது
0: நிகழ்ச்சியில் வந்திருக்க அடுத்த நேயர், வணக்கம்.
1: வணக்கம், யார் எங்க இருந்து? வணக்கம், இணைப்புல இருக்கிறீங்க, பேசலாம். வணக்கம்,
0: சொல்லுங்க உங்க பேரு.
2: ஹலோ,
0: சொல்லுங்க உங்க பேரு.
2: மேடம், எங்க பேர், என் பேர் அங்கம்மை.
0: அங்கம்மை, சொல்லுங்க அங்கம்மை, எங்க இருந்து கால் பண்ணிருக்கீங்க?
2: மதுரையில இருந்து, மதுரை அண்ணா நகர்.
0: சரி, சொல்லுங்க, நீங்க உங்க வீட்ல இந்த எரிபொருள் சிக்கனம் அப்படிங்கறது எந்த அளவுக்கு ஃபாலோ பண்றீங்க, என்னெல்லாம் அப்ளை பண்ணிட்டு இருக்கீங்க அதுல?
2: என்னன்னா, அடுப்பு மூட்டுறதுக்கு முன்னாடி நம்ம வந்து தேவையான பொருள் எல்லாம் எடுத்து தாளிக்கிறோம்னா எல்லாமே எடுத்து வச்சுட்டு தான் அடுப்பை மூட்டணும். எல்லாம் கட் பண்ணி, வெஜிடபிள்ஸ் எல்லாம் கட் பண்ணி ரெடி பண்ணிட்டு தான் அடுப்பை மூட்டணும். அப்புறம் அந்த மாதிரி சாதம் பொங்கினதுக்கு அப்புறம் கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் சிம்ல வச்சுட்டா, சிம்ல வச்சுட்டு அந்த மாதிரி யூஸ் பண்ணலாம். அப்புறம் பால் பொங்கி, பால் பசும்பால் வாங்கி பொங்க வைக்கணும், அதை அந்த ரீஹீட் பண்றதுக்கு திருப்பி அந்த ஓலப்பான மலை வைக்கலாம். மாதிரி சின்ன சின்ன டிப்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி கொஞ்சம் சேவ் பண்ணலாம்.
0: ஒரு மாசத்துக்கு 2 மாசத்துக்கு ஒரு வாட்டி மட்டும் சிலிண்டர் அப்படிங்கிற மாதிரி இருக்கா உங்களுக்கு?
1: விஷயங்கள் இன்னைக்கு மட்டும் இல்ல, ஃபியூச்சர்ல நம்மளோட ஃபியூச்சர் ஜெனரேஷன், ஃபியூச்சர்ல இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கும் பாதிக்காம இருக்கணும். அந்த வகையில பாத்தீங்கன்னா, இன்னைக்கு நம்ம கண்டிப்பா எரிபொருளை வந்து சீக்கிரமா பயன்படுத்தி ஆகணும். சமையல் பத்தி நிறைய விஷயங்கள் சொன்னாங்க, நான் ஒரு சின்ன விஷயம் சொல்றேன் பாத்தீங்களா. எந்த ஒரு விஷயத்தையும் பிளான் பண்ணி பண்ணணும்னு சொல்ற மாதிரி, என்ன சமைக்கிறோம்னு பிளான் பண்றதுக்கு முன்னாடி எப்படி சமைக்கிறோன்றதையும் நம்ம வந்து ப்ராப்பரா பிளான் பண்ணணும். எல்லாரும் சொன்ன மாதிரி ப்ரீ ப்ரிப்பரேஷன் ரொம்ப முக்கியம். உதாரணத்துக்கு, அரிசியை கொஞ்ச நேரம் ஊற வச்சு நம்ம வந்து உலையில போடலாம், காய்கறிகளை முன்னாடியே நறுக்கி வைக்கலாம். இப்பெல்லாம் வந்து ஒரே பாத்திரத்துல வந்து கீழே காய்கறி, மேல பருப்பு, கீழே அரிசி, அந்த மாதிரி வேக வைக்கக்கூடிய பாத்திரங்கள் நவீன காலத்துக்கு ஏத்தாப்புல நிறைய வந்துருச்சு. அந்த மாதிரி பாத்திரங்களை வாங்கி பயன்படுத்தினோம் அப்படின்னா நமக்கு நேரமும் மிச்சமாகும், அதே போல எரிபொருளும் மிச்சமாகும்.
0: சூப்பருங்க, என்ன பயங்கரமா சமைப்பீங்க போலயே.
1: சமைக்கிறதுலாம் இல்ல, சாப்பிடறது மட்டும்தான்.
0: அப்படியா, சாப்பிடறதுக்கே இவ்வளவு சொல்றீங்கன்னா உங்களை சமைக்க விட்டா நிறைய சொல்லுவீங்க போல. சரி, தொடர்ந்து பேசலாம் நம்ம ஒரு விளம்பர இடைவேளுக்கு அப்புறமா. இணைந்திருங்கள் நேர்களே, இது மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 நாம கேட்டுட்டு இருக்கோம் கண்ணாடி மாளிகை.
3: GRT Jewelers வழங்கும் ஆடி தங்க திருவிழா சிறப்பு சலுகையாக, புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள GRT ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். GRT Jewelers, சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க கண்ணாடி மாளிகை நிகழ்ச்சி. இன்னைக்கு கண்ணாடி மாளிகை நிகழ்ச்சியில நாம எதை பத்தி பேசிட்டு இருக்கோம் அப்படின்னா, இன்றைய தேவை எரிபொருள் சீக்கணம் அப்படின்ற தலைப்புல தாங்க பேசிட்டு இருக்கோம். எங்களோட சேர்ந்து பேச விருப்பப்படக்கூடிய நேயர்கள் 0452 என்ற மதுரையோட முன்னிணைப்போடு, 2530-170 என்ற எண்ணிலும், 2530-171 என்ற எண்ணிலும் அழைக்கலாம், பேசலாம், உங்களுக்கு இருக்கக்கூடிய
1: வயசானவங்க நிறைய இடத்துல நம்ம அன்றாடமே பார்த்திருப்போம். வயசானவங்க எல்லாம் வந்துட்டு வண்டியில போறாங்க, அதாவது

0: ஹெவியாக ஏதாவது எடுத்துகிட்டு போகிறாங்க அப்படிங்கும் போது பின்னாடி வரக்கூடிய வெஹிக்கிள்லாம் வந்து கால் வச்சு தள்ளிட்டு போய் சப்போர்ட் கொடுப்பாங்க இல்லையா, டோ பண்ணுறதுன்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி டோ பண்ணி நிறைய பேர் ஹெல்ப் பண்ணுறாங்கல்ல, அதே மூலம் வந்துட்டு நீங்கள் ஏதோ ஒரு விஷயம் பேசிட்டு இருந்தீங்க. அப்படி
1: ஆக்சுவலி நான் சொல்ல வந்த டோ அதை பற்றி கிடையாதுங்க. இப்போ நீங்களும் நானும் ஒரே கம்பெனியில் வேலை பார்க்குறோம் அப்படின்னா, நீங்களும் நானும் ஒரே ஏரியாவில் மீட் பண்ண முடியும் அப்படின்னா, நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து அந்த கம்பெனிக்கு ஒரு வாகனத்தில் வரலாம். இன்னைக்கு என்னோட வண்டியில் வந்தோம் அப்படின்னா நாளைக்கு உங்களோட வண்டியில் வந்தோம் வரலாம். அது மட்டும் ஒரே கம்பெனில தான் வேலை பார்க்கணும் அப்படி இல்ல, ஒரே ஏரியாவில வேலை பார்க்கறதாகவும் இருந்தலாம். இல்ல ரெண்டு பேராலையும் காமனா ஒரு இடத்துக்கு வர முடிஞ்சு அங்க இருந்து பிரிஞ்சு போக முடியுமா அப்படின்ற மாதிரி கூட இருக்கலாம். இப்படி ஒரு வாகனத்தை வந்து ரெண்டு பேர் பகிர்ந்திருக்கிறது மூலமா என்ன நடக்கும் அப்படின்னா, பெட்ரோலோட தேவை வந்து முதல்ல வந்து குறையுது, ரெண்டாவது பணத்தோட தேவையும் குறையுது. இதுதான் நான் சொல்ல வந்த டோ.
0: எஸ், அந்த டோ அப்படிங்கறத பார்த்தா நம்ம டோ பண்றீங்களா, வண்டி வந்து பெட்ரோல் இல்லாம நின்றுச்சு கொஞ்சம் அது வரைக்கும் முடியுங்களா பெட்ரோல் பங்க் வரைக்கும் சொல்லி நிறைய பேர்கிட்ட ஹெல்ப் கேட்போம் இல்லையா, அதுவும் ஒரு டோனா இதுவும் ஒரு டோ தான். எஸ் அப்புறம் இன்னும் ஒன்று குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா, சில நேரங்கள் வந்து நமக்கு டைம் ஆகிடும், அப்படி இருக்கும்போது நம்ம லிஃப்ட்டு கேட்டெல்லாம் போகலாம் அப்படிங்கிறதெல்லாம் சொல்லுவாங்க. லிஃப்ட் தெரிஞ்சவங்க பக்கத்துலையோ நம்ம பார்க்குறோம் அன்றாடம் பார்க்குறோம் அந்த வெளில போகிறாங்கன்னா, ஆனால் அது வரைக்கும் கொஞ்சம் ட்ராப் பண்ணிடுறீங்களா அக்கா, என்ன அது வரைக்கும் விட்டுடுறீங்களான்னு சொல்லிட்டு அந்த மாதிரி கூட போகலாம். இந்த மாதிரி எல்லாமே கூட சேவ் பண்ணலாம். நீங்கள் சொன்ன மாதிரி அந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய நபர்கள் இல்லாமல் இன்றைக்கி நிறைய எல்லாருமே மேல் அண்ட் ஃபீமேலாம் ஒர்க் பண்ணுறாங்க இல்லையா, ஸோ எல்லாருமே வந்து ஒர்க்கிங் ஹோல்ஸாக இருக்கிறதப்போ அவங்களுமே கூட வீட்டுக்கு ஒரு வண்டி வச்சிருக்கிறது அப்படிங்கிறது ஓகே. இன்றைக்கி பெரும்பாலும் பார்த்தா வீட்டில் இருக்கிறது நாலு பேர் தான், ஆனால் நாலு பேருக்கு எட்டு வண்டியெல்லாம் வச்சிருக்கிற வீடுகளை நம்ம பார்க்குறோம்
1: கண்டிப்பாக.
0: ஸோ அது எல்லாமே அவாய்ட் பண்ணுறதுங்கிறது ரொம்பவே முக்கியமான ஒரு
1: முக்கியமான விஷயம்.
0: அதை நம்ம நோட்டீஸ் பண்ணி கொஞ்சம் குறைச்சிக்கலாம் இல்லையா. அடுத்த நேயர் இணைப்பில் இருக்காங்க, பேசிடுவோமா?
1: வணக்கம், யார் எங்கிருந்து பேசுறீங்க? வணக்கம், பேசலாம். ஹலோ, வணக்கம்,
0: இணைப்பில் இருக்கீங்க, யார் எங்கிருந்து பேசுறீங்க? என்ன பண்ணி இந்த எரிபொருள் சிக்கனத்தை நீங்க வந்து இது பண்ணிட்டு இருக்கீங்க?
2: காலையில காற்று வைக்கணும், எல்லாருக்குமே சீக்கிரம் பெறப்படணும். காற்று பாத்திரம் வச்ச உடனே குக்கர்ல பருப்பு ரெடியா வச்சுக்கணும். அது மாதிரி அந்த குக்கரை இறக்கணும்னா சாப்பாடு குக்கரை ஏத்துறப்ப ரெண்டு குக்கர் வைக்கிறதுல தப்பு இல்ல.
0: சரி,
2: மாத்தி மாத்தி உடனே வச்சுக்கலாம். அது மாதிரி காய் எல்லாம் நைட்டு நறுக்கி வச்சுக்கலாம், எல்லாமே ரெடியா வச்சுட்டு அடுப்பு வைக்கிறது ரொம்ப நல்லது.
0: சூப்பர். அதனால நம்ம வந்து
2: அது மாதிரி ஃபேன் லைட் எல்லாம் அனாவசியமா ஓட விடக்கூடாது.
0: சூப்பருங்க, வாழ்த்துக்கள், நன்றி அழைத்ததற்கு. ஸோ ரெண்டு நேரத்துக்காக நான் வந்து ஒரே இதில் ரெண்டு வேலைக்கான சமையலை நான் ஒரு நேரத்துலேயே முடிச்சிடுவேன், அதுவும் ஒன்றரை மணி நேரத்தில் அப்படின்னு இருக்காங்க. சிறப்பு தான். நிறைய பேர் வந்துட்டு இன்னும் சொல்றதுக்காக காத்துட்டு இருக்காங்க. அடுத்த நேயர்
1: வணக்கம், யார் எங்கிருந்து பேசுறீங்க?
3: வணக்கம் மேம், நான் சந்திரசேகர், வேலூர் கட்பாடியிலேருந்து பேசுறேன். நல்லமா இருக்கீங்களா?
1: சந்திரசேகர், நாங்க நல்லா இருக்கோம், நீங்க எல்லாரும் நல்லா இருக்கீங்களா?
3: நானும் ரொம்ப ரொம்ப சூப்பராக ஹாப்பியா இருக்கேன் மேம்.
1: சூப்பர் சூப்பர். சொல்லுங்க, இன்னைக்கு வாழ்க்கையில எரிபொருளை எப்படி எல்லாம் நீங்க சிக்கனப்படுத்துறீங்க?
3: மேம், எலக்ட்ரிசிட்டி அப்படிங்கிற ஒரு விஷயத்த நான் சிக்கனமா யூஸ் பண்றேன்
1: மேம்.
3: வீட்டுல பாத்தீங்கன்னா அந்த சிஎஃப்எல் பல்பா நான் எல்லா பல்ப்ஸையுமே மாத்திட்டேன் மேம். வீட்டுல பாத்தீங்கன்னா இந்த மஞ்சள் விளக்கு அல்லது டியூப் லைட் அப்படிங்கறதே இல்ல. எல்லாத்தையுமே மாத்தினதுனால எனக்கு எலக்ட்ரிசிட்டி அப்படிங்கிற ஒரு விஷயம் மிச்சமா இருக்கு. அப்புறமா நீங்க ரெண்டு பேரும் சூப்பரான ஒரு பாயிண்ட் சொன்னீங்களே, இந்த கார் பூலிங் அப்படின்னு சொல்லுவோம். என்னுடைய கம்பெனிக்கு பாத்தீங்கன்னா நாங்க எல்லாருமே ஒரே அபார்ட்மெண்ட் அப்படிங்கறதுலதான் இருக்கோம். அந்த அபார்ட்மெண்ட்ல இருந்து ஆபீஸ்க்கு போகிறது அப்படிங்கறதுல ஒரு வண்டி காமன் ஆக எடுத்துட்டு அவங்களோட சேர்ந்து போகிறது அப்படிங்கறது தான் வழக்கமா வச்சிருக்கோம். ஃபியூயல் கன்சம்ப்ஷன் அப்படிங்கறது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் நான் இது பண்றேன்னா, இந்த கேஸ் நம்ம யூஸ் பண்றோம் இல்லையா மேம், கொஞ்சம் நடுப்புற ரொம்ப தட்டுப்பாடு ஆச்சு அப்படின்னு சொன்னாங்கல்ல, அந்த சமயங்கள்ல வந்து அந்த பிரஷரைஸ்ட் குக்கர்ல சமைக்கிறது, அதே மாதிரி இந்த பிளேம் அப்படிங்கறத அந்த பாத்திரத்துக்கு ஏத்தார் போல வச்சு குக் பண்ணறது, எல்லாத்த விட அதுல ஏதாவது அடைப்பு மாதிரி எல்லாம் ஏற்பட்டது அப்படின்னா அந்த அடைப்பை சரி செஞ்சுட்டு பயன்படுத்துறதுனால, இந்த சிக்கனமா யூஸ் பண்ணதுனால கேஸ் ஒரு 2-2.5 மந்த்ஸ் கூடவே வந்தது மேம். அந்த
1: கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பா
0: சூப்பருங்க, நல்ல விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க, நன்றி அழைத்ததற்கு. ஸோ ஒரு ஒருத்தரும் வந்துட்டு வித்தியாசமாக நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க, அதுலேயும் அவங்க லைஃப் ஸ்டைலில் வந்து எதெல்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்களோ அது எல்லாத்தையும் நம்ம கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இதுக்கே

0: இருக்கக்கூடிய நேர்களுமே ஆமா இல்ல இதையே நம்ம பண்ணாம விட்டோம் இனி பண்றோம் அப்படின்னு சொல்லி இப்ப இருந்தே கூட நீங்க அதை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிடலாம். அடுத்ததான் வந்திருக்கக்கூடிய நேர் யாருங்கிறது பாக்கலாம். வணக்கம்.
1: மதுரை பண்பலை நேயர்களுக்கும் ராமேஸ்வர பண்பலை நேயர்களுக்கும் அறிவிப்பாளர் லாவண்யாவுக்கும் சிவசங்கரிக்கும் உற்சாகமான முன்பகல் வணக்கங்கள் சகோதரிகளே.
0: லாவண்யா வீட்டுல இருப்பாங்க, நான் நிவ்யா. சரி, எல்லாம் ஆர்ஜே தானே, சொல்லுங்க. வணக்கம், சொல்லுங்க சார்.
1: கண்ணாடி மாளிகை நிகழ்ச்சியில் சர்வதேச இன்னைக்கு எரிபொருள் சிக்கனம் கேட்டிருக்கீங்க.
0: ஆமா, நீங்க என்னெல்லாம் வந்துட்டு சிக்கனப்படுத்துறீங்க, எப்படி எல்லாம் நீங்க எரிபொருள் சிக்கனமா பயன்படுத்திட்டு இருக்கீங்க?
1: எரிபொருள் சிக்கனங்கிறதுமா மிக முக்கியமான ஒரு கருப்பொருள், நம்ம வீட்டுக்கு மட்டும் இல்ல இன்னைக்கு நாட்டுக்கும் ரொம்ப மிக மிக அவசியம்.
0: நீங்க எப்படி பயன்படுத்துறீங்க?
1: நாங்க வந்துமா இன்னைக்கு சிம்பிள்ல வச்சிருப்போம், பர்னர் வந்து அடுப்பு வச்சு சிம்பிள்ல வச்சிருக்கிறதுனால அந்த பர்னர் கொதிச்சு விழுந்து பர்னர் பாதிக்காது, என்ன அந்த தட்டு வந்து துருப்பிடிக்காது. சிம்பிள்ல வச்சிருக்கிறதுனால அந்த பர்னர் ரொம்ப நீண்ட நாளைக்கு உழைக்கும், அந்த பர்னரை சுத்தி உள்ள தட்டு ரொம்ப நாளைக்கு உழைக்கும், அரிக்காது. ரெண்டாவது என்னன்னு கேட்டீங்கன்னா, வெந்நீ போடுவதுன்னா இந்த தேங்காய் வாங்குற சிரட்டையை வச்சு வெளியில அந்த சிரட்டையை எரிச்சு யூஸ் பண்ணி வெந்நீ போட்டுக்கிடுவோம். அதே மாதிரி டூ வீலர்ல போகும்போது பேசு நின்று ஒருத்தர் பேசுறாருன்னா இஞ்சின மோட்டாரை ஆஃப் பண்ணிட்டு தான் பேசுவோம், நின்று மோட்டரை ஓட விட்டு பேசிட்டு இருக்க மாட்டோம்.
0: சரி, சிறப்பு.
1: பெரும்பாலும் நான் சைக்கிள் தான் யூஸ்
0: பண்ணுவேன். வாழ்த்துக்கள்ங்க, நன்றி அழைத்ததற்கு. நிறைய விஷயங்கள் வந்து அவர் பகிர்ந்துகிட்டாரு. அதுல ஒரு விஷயம் சொன்னாரு, பேசும்போது யாராவது கூட பேசிட்டு இருக்கேன் அப்படின்னா நான் டூ வீலர்ல வந்து அதை ஆன் ஆஃப் பண்ணிட்டு தான் பேசுவேன். அது நிறைய இடங்களை நம்ம பார்க்க முடியும். அதுலயும் குறிப்பா போன் பேசணும் அப்படின்னாலே வந்து ஆஃப் பண்ணாம நிறைய நேரம் நின்று பேசி நம்மள மீறி வந்து பேசிக்கிட்டே
2: இருப்போம்.
0: அந்த நாட்களுமே இருக்குதான், நிறைய நம்ம பார்க்கவும் செய்வோம். அந்த மாதிரி எல்லாம்
2: நிறைய விஷயங்கள் சொன்னாங்க இல்லையா. இதுல வந்து எல்லாருமே வந்து கேஸ் பத்தி நிறைய விஷயங்கள் சொல்லும் போது எனக்கு என்ன தோணுச்சு அப்படின்னா, குறிப்பா அந்த கேஸ்ல வந்து நாளாச்சு அப்படின்னா அடைப்புகள் வந்துடும். ஏன்னா நம்ம பாலை பொங்க விடுறோம், சாப்பாட்டை பொங்க விடுறோம், குழம்பு பொங்க விடுறோம் அப்படின்னும் போது அந்த கேஸ்ல வந்து அடைப்புகள் வந்துடும். அந்த அடைப்புகள் மூலமா கூட நம்மளுக்கு வந்து கேஸ் எரிபொருள் வந்து வேஸ்ட் ஆகிறதுக்கான சான்சஸ் அதிகமா இருக்கு. ஸோ அப்பப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்மளோட கேஸ் அடுப்பை வந்து சுத்தம் பண்ணணும், அதுல இருக்கக்கூடிய அடைப்புகளை நீக்கணும் அப்படின்னு பல ஆய்வாளர்கள் சொல்றாங்க. இது மூலமா கூட நம்மளால வந்து கேஸோட பயன்பாட்டை குறைக்க முடியும்னு சொல்றாங்க. நேயர்கள் நிறைய பேர் ரொம்ப அருமையா தன்னுடைய சிக்கனமான வாழ்க்கையை எப்படி எல்லாம் கொண்டாடுறாங்கன்னு சொல்றாங்க. இணைப்பில் இருக்கக்கூடிய அடுத்த நேயர் யார்? வணக்கம். வணக்கம்.
0: வணக்கம். சொல்லுங்க. அப்படியே பிஜிஎம் எல்லாம் போட்டு வரீங்க பேக்ரவுண்ட்ல, யார் இது?
3: அகில இந்திய வானொலிக்கு விராட்டி பத்து பாண்டியராஜன், அன்பான வணக்கமா.
0: சொல்லுங்க பாண்டியராஜன், நீங்க எரிபொருள் எப்படி எல்லாம் சிக்கனமா பயன்படுத்துறீங்க உங்க வீட்டுல?
3: ஆமா, நாங்க வந்து பிற்க வந்து பயன்படுத்த கூடாதுன்ற ஒரு கட்டுப்பாடே வச்சிருக்கோமா.
0: சரி, ஓகே.
3: அதனால வந்து நிறைய கரண்ட் செலவாகுது. அது
0: சரி.
3: ஒரு ஃபேன் வந்து தேவை இல்லாம போட மாட்டோம். தேவை இல்லாமனா நைட்ல மட்டும் போடுவோம், பகல்ல போடுமான அளவுக்கு ஜன்னலை திறந்து வச்சிருவோம், ஃபேன் போட மாட்டோம்.
0: சரி.
3: அதே மாதிரி இந்த சிம்ல வைக்கலாம் வைக்கலாம்னு சொல்றாங்க. அந்த சிம்ல வைக்கிறோம்னு வச்சுட்டு உள்ள பேர் எல்லா வேலையும் பாத்துக்காத டிவியை பாத்துக்கிட்டு இருக்காங்க. சிம் அதுபாட்டுக்கா இருக்கு, சூடு அதுபாட்டுக்கா இருக்கு, அதிக நேரம் அதுல வந்து கேஸ் வந்து வேஸ்ட் ஆகுது. எந்த டைமிங்குள்ள வைக்கிறோமோ அந்த டைமிங்குள்ள முடிச்சுட்டு அடுத்த கட்ட வேலைக்கு போனாக அது கேஸ மிச்சம் பண்ணலாம்.
0: இப்படி
3: ஒவ்வொருத்தவங்களும் தன்னைத்தானே உடம்பு செஞ்சாங்கன்னா மிச்சமாகும். இதை தவிர்த்து நம்ம வந்து 100 யூனிட்டுக்குள்ள எடுத்தோம்னா
0: இன்னும் தொடர்ந்து நம்ம பேசலாம் விளம்பர இடைவேளைக்கு அப்புறமா.
4: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரம், மேலும் பவுனுக்கு 1500 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1500 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில், வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.

0: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 நாம கேட்டுட்டு இருக்கோம் கண்ணாடி மாளிகை நிகழ்ச்சி. இன்னைக்கு கண்ணாடி மாளிகை நிகழ்ச்சியில நாம எதை பத்தி பேசிட்டு இருக்கோம் அப்படின்னா, இன்றைய தேவை எரிபொருள் சிக்கனம் அப்படின்ற விஷயத்தை பத்தி தான் பேசிட்டு இருக்கோம். நிறைய நேயர்கள் வந்து அவங்களுடைய தகவல்களை பரிமாறிட்டு இருக்காங்க. இப்போ நிகழ்ச்சியில இருக்கக்கூடிய அடுத்த நேயர் யார்? வணக்கம், எங்க இருந்து பேசுறீங்க?
1: இருக்கீங்க, பேசலாம், சொல்லுங்க.
0: வணக்கம்
1: வணக்கம், யார் எங்க இருந்து பேசுறீங்க?
0: அவங்க ரேடியோ கேட்டுட்டே பேசுறாங்க. பேசுறவங்க கொஞ்சம் ரேடியோ விட்டு தள்ளி வந்து எங்க கிட்ட பேசுங்க ப்ளீஸ்.
1: ஓகே, எரிபொருள் சிக்கனம் இன்னைக்கு வந்துட்டு இன்னைக்கு தேவையில எப்படியெல்லாம் வந்து அது ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறதையும், அண்ட் வீட்டில் ஒரு ஒருத்தருமே நாங்கள் இதெல்லாம் ஃபாலோ பண்ணுறோம் அப்படிங்கிறதையும்

0: ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க.
1: அந்த வகையில் அடுத்த நேயர் வந்துட்டு ஏதோ நான் வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி வந்திருக்காங்க, பேசுறாங்கன்னு பார்ப்போம். வணக்கம் ரெயின்போ. ஆனந்த்குமார் சொல்லுங்க, நீங்க எப்படி இன்றைய தேவையில் எரிபொருள் வந்து சிக்கனமா பயன்படுத்திட்டு இருக்கீங்க?
2: அதான் மேடம், இப்ப வண்டி இப்ப ஒரு வீட்டுல முடிச்சுங்களேன், ஒரு வண்டியிலே பயன்படலாம். கல்யாணம் எங்க போறதா இருந்தாலும் அந்த ஒரு வண்டியில எல்லாருமே அதுலயே பொது போக்குவரத்து
0: பயன்படுத்தும்.
2: வண்டி சொந்தமா காரு டூ வீலர் எல்லாம் இருந்தா கூட பஸ் ட்ரெயின் அந்த மாதிரி பொது போக்குவரத்து ஆட்டோ பயன்படுத்தணும். அப்படி பண்ணா சீக்கிரமாக. இன்னொன்னு வீட்டுல அப்படியே கரண்ட் பாத்தீங்கன்னா இப்ப தேவையில்லாத ஆஃப் பண்ணி மேடம். இப்ப ஆமா தண்ணீர் கூட அந்த மாதிரி
0: தேவை
2: இல்லங்கிறப்ப
0: வாழ்த்துக்கள். நன்றி அழைத்ததற்கு. ரொம்ப அழகா வந்து அவர் சொன்னாரு இல்லையா?
1: கண்டிப்பா, அவங்க சொன்ன விஷயம் ரொம்ப உண்மையான விஷயம். என்ன தெரியுமா, இன்னைக்கு நம்ம குழந்தைகளுக்கு நம்ம நல்ல எஜுகேஷன் கொடுக்கறத தாண்டி, ப்ராப்பர்ட்டி சேர்த்து வச்சு கொடுக்கறத தாண்டி, இந்த பூமியை அப்படியே கொஞ்சம் மாசுபடாமல் புதுசாக இந்த எரிபொருளெல்லாம் இன்னும் கொஞ்சம் இன்னும் ஒரு 10,000-15,000 வருஷத்துக்கெல்லாம் குழந்தைங்களுக்கு தேவைப்படுற மாதிரி சேர்த்து வச்சு கொடுத்தோம் அப்படின்னா அவங்களுடைய ஜென்ரேஷனில் ரொம்ப ஆரோக்கியமாகவும் ஆனந்தமாகவும் பீஸ்ஃபுல்லான லைஃபாகவும் வாழ்வாங்க அப்படின்னு சொல்லலாம்.
0: கண்டிப்பாக. ஏன்னா நம்ம அதை வந்துட்டு அவங்களுக்கு அப்படி கொடுக்கணும் அப்படிங்கிறத தாண்டி இன்னொன்று அவங்களுக்கு சேர்த்து நம்ம கூடவே அதையும் சொல்லித்தரணும். ஸோ நம்ம வந்து இங்கே இவ்வளோ தான் போகிறோம், பக்கத்தில் தான் போகிறோம், நம்ம நடந்தே போகலாம். ஏன்னா இன்றைக்கி நிறைய இடங்களில் நம்ம பார்க்குறோம் இல்லையா, சில குழந்தைகள்லாம் இல்லை நம்ம வந்து வெஹிக்கிள் இதெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் அவங்களோட ஆப்ஷனுக்கு கேட்குறாங்க பேரண்ட்ஸ். ஸோ அந்த மாதிரியாக இல்லாமல் நம்ம வந்து இதையும் சேர்த்து சிக்கனத்தையும் சேர்த்து சொல்லி கொடுத்தோம்னா லைஃப்ல வந்து அவங்களுடைய அடுத்த கட்டத்துக்கும் அது யூஸ்ஃபுல்லா இருக்கும்ல.
1: கண்டிப்பா. நீங்க சொன்னீங்க மிதிவண்டி அப்படிங்கற விஷயத்தை வந்து வாக்கிங் சைக்கிளிங் தனியே அது பண்ணாம தன்னோட லைஃப்ல வந்து ஒரு பார்ட்டாவே அதை மாத்திக்கிறணும் அப்படிங்கற விஷயம். நேயர் ஒருத்தர் இணைந்து இருக்காங்க, யாரன்னு கேக்கலாம். வணக்கம்.
2: வணக்கம்.
1: வணக்கம் சார், யார் எங்க இருந்து பேசுறீங்க?
2: வண்டியூர்ல இருந்து பேசுறேன்.
1: வண்டியூர்ல இருந்து?
0: சரி சொல்லுங்க, நீங்க எப்படி உங்களுடைய வீட்டுல எரிபொருள் சிக்கனம் அப்படிங்கறத நடைமுறைப்படுத்திட்டு இருக்கீங்க? வாழ்த்துக்கள். நன்றி அழைத்ததற்கு. ஸோ நான் வந்து வேர்க்கிலும் வந்து நான் சிக்கனமாக தான் எங்கே போகிறோமோ தேவையான இடங்களுக்கு மட்டும்தான் நான் பயன்படுத்துகிறேன். அதே போல் நான் வந்து மோட்டர் எல்லாமே கூட கரெக்டாக பார்த்து ஆஃப் பண்ணிடுறேன் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ நிறைய இடங்களில் வந்துட்டு நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் டெய்லியுமே வந்து நம்ம அதை கடந்து தான் வந்திருப்போம். நம்மளுக்கே அது தெரியும், ஆமாம் நான் ஏன் இதை பண்ணாமல் விட்டோம்னு கூட நிறைய யோசிச்சிருப்போம்.
1: கண்டிப்பாக.
0: ஸோ இனி வந்து அது எல்லாத்தையுமே நம்ம சரி செஞ்சுக்கலாம். ஏன்னா ஒரு ஒரு விஷயமும் ஒரு ஒரு நாளுமே நம்ம கற்றுக்கிறது தானே. அப்படி நம்ம வந்துட்டு எங்கேயாவது மிஸ் பண்ணிட்டோம், வேறு ஏதாவது கவனசிதறல் அது முடிஞ்சிடுச்சு அப்படின்னாலுமே கூட இனி எல்லாமே வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கலாம். இது வரைக்கும் நம்ம கடைப்பிடிக்கல அப்படின்னாலும் நிறைய நேயர்கள் வந்து நம்ம கிட்ட ஷேர் பண்ணியிருந்தாங்க, நான் இந்த மாதிரி எல்லாம் வந்துட்டு எங்கள் வீட்டில் எல்லாம் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி இல்லையா.
1: கண்டிப்பாக. நிறைய பேர் ரொம்ப அருமையான விஷயங்கள்லாம் ஷேர் பண்ணாங்க. இதை ஷேர் பண்ணுறதோட மட்டும் இல்லாமல் இதை அவங்கவுங்களோட வாழ்க்கையிலையும் நம்ம பயன்படுத்திக்கிட்டோம் அப்படின்னா எரிபொருள் அப்படின்ற விஷயம் வந்து நம்ம வீட்டுக்கு மட்டுமல்ல நாட்டுக்கும் ரொம்ப பெரிய தேவையா இருக்கும். நேயர் ஒருத்தர் இணைந்து இருக்கிறாங்க, யார்? வணக்கம். வணக்கம் காசிமாயன் சார், சொல்லுங்க உங்க வாழ்க்கையில எப்படியெல்லாம் எரிபொருளோட சிக்கனத்தை நீங்க பயன்படுத்துறீங்க?
3: அதுயா, முதல்ல விறகு எங்க அம்மா பாட்டி எல்லாம் வச்சாங்க.
1: சரி.
3: அடுத்து பம்பு சேவை பண்ணும்போது கேஸ் ஸ்டவ் வந்தா வெடிச்சு போயிடுவாங்க, செத்து போயிடுவாங்க. அதெல்லாம் இல்லம்மான்னு சொல்லி நான் தான் கேஸ் வாங்கி கொடுத்தேன். டபுள் சிலிண்டர்
1: வச்சிருக்கேன்,
3: வச்சிருந்தா கூட 6 மாசத்துக்கு வருது டபுள் சிலிண்டர்.
1: இந்த
3: டிமாண்ட்லயே நான் எக்ஸ்ட்ரா ஒரு சிலிண்டர் வச்சுட்டு
1: இருக்கேன்.
3: நம்மளுடைய அறிவு பூர்வமான சிக்கனமா பயன்படுத்தினா அது எல்லாம் சாத்தியம்தான்.
1: சிக்கனம் சிக்கனம் சிக்கனம் சிக்கனமாக பயன்படுத்தணும்னு காசிமாயன் சார் சொல்லியிருக்கிறாங்க.
0: எஸ் ஒரு ஒருத்தருமே வந்து அவங்களுடைய தனிப்பட்ட லைஃப்பில் வந்து அவங்க எந்த மாதிரியெல்லாம் இதை பயன்படுத்திட்டு இருக்காங்க, எப்படியெல்லாம் சிக்கனமாக வந்து எரிபொருளை வந்து பயன்படுத்துகிறாங்கிறது மட்டும் இல்லாமல் தண்ணீர் சிக்கனம் மின்சார சிக்கனம்னு மொத்தத்தையுமே வந்து இன்றைக்கி நம்ம நேயர்கள் ரொம்ப அழகாக சொல்லிட்டாங்க இல்லையா.
1: கண்டிப்பாக. சிக்கனம் தேவை ஈக்கணம்னு சொல்கிற மாதிரி இன்றைய தேவை எரிபொருள் சிக்கனம்னு சொல்கிறாங்க. இன்னைக்கு நாள் வேர்ல்ட் பயோஃபியூவல் டே, அதாவது உலக எரிபொருள் சிக்கன நாளான இன்னைக்கு எரிபொருளை சிக்கனமாக பயன்படுத்த பயன்படுத்தி வளமான வாழ்க்கைக்கு வழிவகுக்கலாம் அப்படின்னு சொல்லிக்கலாம்.
0: அடுத்த தலைமுறைக்குமே வந்து நம்ம இதை கொண்டு போய் கொடுப்போம். அண்ட் இந்த எரிபொருள் சிக்கனம் மட்டும் இல்லாமல் மற்ற சிக்கனங்களையும் சேர்த்து அவங்களுக்கு சொல்லித்தரலாங்கிற விஷயத்தோட இன்னைக்கு நம்ம கண்ணாடி மாளிகை நிகழ்ச்சியை நிறைவு செய்யலாம். நிகழ்ச்சியில் பங்கேற்ற நிறைய நேர்கள் வந்திருந்தீங்க, எல்லாருக்குமே பெரிய பெரிய வாழ்த்துக்களும் பாராட்டுகளும். நிறைய பேருக்கு

0: கிடைக்கல, டைம் போயிடுச்சு அப்படின்னு நினச்சா வருத்தப்பட வேணாம், இன்னொரு நாள் கண்டிப்பாக பேசலாம். இதுவரை நிகழ்ச்சியில் மகிழ்விப்போம் மகிழ்ச்சியா இருப்போம். தொகுப்பில் நான் நிவ்யா,
1: சிவசங்கரி.
2: GRT ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள GRT ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். GRT ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.

0: நேரம் இனி 12 மணி. கேட்கலாம் சென்னையிலிருந்து அஞ்சல் செய்திட செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். நீட் வினாத்தாள் முறைகேடு தொடர்பாக மாணவர்கள் புதுதில்லியில் நடத்திய போராட்டத்தின் போது காவல்துறையினர் மேற்கொண்ட நடவடிக்கைக்கு எதிர்ப்பு தெரிவித்து காங்கிரஸ் உள்ளிட்ட கட்சிகளின் உறுப்பினர்கள் அமளியில் ஈடுபட்டதால் நாடாளுமன்ற இரு அவைகளும் நண்பகல் 12 மணி வரை ஒத்திவைக்கப்பட்டன. அரசு மின்னணு சந்தையின் வர்த்தகம் கடந்த 10 ஆண்டுகளில் 155,000 கோடி ரூபாயாக அதிகரித்துள்ளதாக மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் சன்னரக நெல்லுக்கான ஊக்கத்தொகையை குவிண்டாலுக்கு 289 ரூபாய் உயர்த்தி 2,750 ரூபாய் வழங்கப்படும் என்று முதலமைச்சர் திரு விஜய் சட்டப்பேரவையில் இன்று அறிவித்துள்ளார். பொது ரக நெல்லுக்கான

ஊக்கத்தொகையை 159 ரூபாய் உயர்த்தி குவிண்டலுக்கு 2600 ரூபாய் வழங்கப்படும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். கரும்புக்கான கொள்முதல் விலையை டன்னுக்கு 709 ரூபாய் 50 காசு உயர்த்தி 4000 ரூபாய் வழங்கப்படும் என்றும் முதலமைச்சர் கூறியுள்ளார். அனைத்து நிகழ்ச்சிகளிலும் தமிழ்த்தாய் வாழ்த்து பாடலை முதலில் பாட வழிவகை செய்யும் தனி தீர்மானம் தமிழக சட்டப்பேரவையில் நிறைவேறியது. தேசிய குடற்புழு நீக்க முகாம்கள் இன்று மாநிலத்தின் பல்வேறு பகுதிகளில் நடைபெறுகின்றன. ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் நீர்வரத்து 6500 கன அடியாக அதிகரித்துள்ளது. மேட்டூர் அணையின் நீர்மட்டம் இன்று காலை நிலவரப்படி 78.69 அடியாக இருந்தது. ஆந்திர அரசால் அறிமுகம் செய்யப்பட்ட விசைப்படகுகளை தமிழக அரசு மீட்டுத்தர வேண்டும் என்று காசிமேடு மீனவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். ஆசிய ஜூனியர் பளுதூக்கும் போட்டியில் இந்திய வீரர் மகராஜன் ஆறுமுக பாண்டியன் வெள்ளிப்பதக்கம் வென்றுள்ளார். தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியில் சேலம் அணி இன்று மதுரை அணியை எதிர்கொள்கிறது. 18 வயதிற்கு உட்பட்டோருக்கான ஆசிய கூடைப்பந்து போட்டி அகமதாபாத்தில் இம்மாதம் 13 தேதி முதல் 23 தேதி வரை நடைபெறவுள்ளது. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9
1: இசையோடு என்றும் நீங்கள்.
2: பன்னிரண்டு மணி 3 நிமிடம் ஆகக்கூடிய வேளையில நாம கேட்க போற இந்த நிகழ்ச்சி சிநேகிதியே. நம்ம மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 நம்ம வந்துட்டு நேயர்கள் எல்லாம் கால் பண்ணி பேச போகிறாங்க. ஸ்நேகிதிகள் எல்லாம் ரெடி ஆயிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். எஸ் ஆ, இன்னைக்கு நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணலாம். நிறைய விஷயங்கள் வந்துட்டு நமக்கு வீட்டில் சொல்லி கொடுத்துருப்பாங்க. நிறைய பேர்கிட்டருந்து நம்ம நிறைய விஷயங்கள் நாமளாகவே கற்றுட்டு இருந்திருப்போம். பட் என்ன சொல்லுங்கள், நமக்கு வந்துட்டு எதுவாக இருந்தாலுமே நம்ம டக்குன்னு நம்மளோட மைண்ட்க்கு வர்றது, ஈவன் நம்மளுக்கு தெரியாமல் எங்காவது ஒரு முள்ளு குத்திருச்சு இல்லை ஒரு கல் பட்டுருச்சு கை தட்டிடுச்சு இப்படி எது பண்ணாலுமே டக்குன்னு நம்மளை மீறி வரக்கூடிய ஒரு வார்த்தை அப்படின்னா அம்மா இல்லையா? அப்படி அம்மா நமக்கு நிறைய விஷயம் சொல்லி கொடுத்துருப்பாங்க, சொல்லியும் இருப்பாங்க இதெல்லாம் பண்ணு அப்படின்னு சொல்லி. நம்மளோட சண்டைக்காரியும் அவங்க தான், நம்மளுடைய உற்றத்தோழியும் அவங்க தான் அப்படின்னு அம்மாவை பற்றி நிறைய விஷயங்கள் பேசினாலும் அவங்க சொல்லி நான் இதை கேட்கலங்க, அப்போ கேட்கல இப்போ புரியுது அப்படின்னு நீங்கள் நினைக்கிற விஷயம் என்னங்கிறதா இன்றைக்கி என் கூட ஷேர் பண்ணிக்க போகிறீங்க. எஸ், அம்மா கொடுத்த அறிவுரையை அப்போ எனக்கு புரியல இப்போ எனக்கு நல்லா புரியுதுமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறதா இருந்ததுன்னா என்ன விஷயம் அது வந்து நீங்கள் கொஞ்சம் ஃபன் அப்படியாக இருக்கும் இல்லையா, நகைச்சுவையாக இருக்கும் இல்லை, அந்த மாதிரி இருக்கக்கூடிய விஷயங்கள் என்கிட்ட பகிர்ந்துக்கிட்டீங்க அப்படின்னாலே நல்லாயிருக்கும் நான் நினைக்கிறேன். ஏன்னா அம்மாக்கள் கொடுக்குற ஒரு ஒரு விஷயமே நமக்கு நல்ல விஷயமாக தான் இருக்கும். ஆனால் அப்போ நம்ம கேட்டிருக்க மாட்டோம்ல. உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா காலையில் நேரத்தில் எந்திரி அப்படின்னு சொல்லி ரெகுலராக எல்லா வீடுகள்லையும் கேட்கக்கூடிய சுப்பிரபாதம் இன்றைக்கு வரைக்குமே அதுதான் அப்படின்னு சொல்லலாம். ஆனாலும் நம்ம அதை மிஸ் பண்ணியிருப்போம். பட் பாருங்கள், அன்றைக்கே வந்து நான் நேரத்தில் எந்திரிச்சு பழகியிருந்தேன்னா இன்றைக்கி எனக்கு ரொம்ப ஈஸியாக இருந்திருக்கும் நான் வந்து ஃபேமிலியை ரன் பண்ணுறதுக்கு. இன்றைக்கி எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது, இன்றைக்கி அம்மா சொல்கிறத நான் நினைக்கிறேன், எந்திரிச்சிட்டாலும் அம்மா இன்றைக்கி சொன்னாங்களே அப்போ நம்ம அதை ஃபாலோ பண்ணியிருக்கலாமே அப்படின்னு நினைக்கிறேன்னு சொல்லுவோம் இல்லையா. அப்படின்னு நீங்கள் வந்து அம்மா கொடுத்த அறிவுரை அப்போ புரியல இப்போ புரியுதுன்னா எது சொல்வீங்கங்கிறத என் கூட ஷேர் பண்ணுங்கள். மகிழ்விப்போம், மகிழ்ச்சியாக இருப்போம். நிகழ்ச்சி தொகுப்பில் உங்களோட நந்திவ்யா.

0: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள ஜிஆர்டி ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 திங்கள் முதல் வெள்ளி வரை தினமும் பிற்பகல் 3 மணிக்கு NCERT வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி.
2: அம்மா
3: வந்து அப்ப கொடுத்த அறிவுரை அப்ப புரியல இப்ப புரியுதுன்னு நீங்க நினைக்கிறது எது?
2: நானே ஸ்கூல் போயிட்டு சமைக்கவே கத்துக்கலிங்கம்மா.
3: சரிங்க.
2: ஜாலியா ஃப்ரெண்ட்ஸ் வரப்படி நல்லா விளையாடி தெரியுமா போமா.

0: விளையாட்டுக்கு போவோமா அப்படின்ட்டு ஜாலியா எதையுமே கண்டுக்க மாட்டேன். நான் சாப்பிடுவேன், ஸ்கூலுக்கு போவேன், ஃப்ரெண்ட்ஸோட விளையாடுவேன், இதுதான் எனக்கு பண்ணிட்டு இருப்பேன். திருமணம் செஞ்சு கொடுத்துட்டு அங்க போனா எதுவுமே சமைக்க தெரியல எனக்கு. அப்புறம் மாமியார் ஓரளவுக்கு கத்து கொடுத்தாங்க, இருந்தாலும் நான் அப்ப ரொம்ப ஃபீல் பண்ணேன், வருத்தப்பட்டேன். அம்மா சொல்லும் பொழுதே நம்ம கேட்டுக்கணும்.
1: இப்ப வந்து நம்ம கஷ்டப்படுறோம் அப்படின்னா,
0: இப்ப வந்து கஷ்டப்படுறோம். மாமியார் மாமியார் எனக்கு நல்லா சொல்லி கொடுத்தாங்க சமைக்க வரலாம்.
1: ஓகே, இருந்தாலும் அந்த இடத்துல ஒரு சின்ன ஒரு வருத்தம்
0: அப்பதான் ஃபீல் பண்ண, ஐயோ நம்ம சரியா அந்தந்த வேலையை செய்ய வேண்டிய நேரத்துல சரியா செய்யணும் கத்துக்கணும்.
1: ஓகே, அதுக்கப்புறமா சமைச்சு எல்லாம் அம்மாக்கு கொடுத்தீங்களா?
0: ஃபீல் பண்ண நானு.
1: ஓகே, அதுக்கப்புறம் சமைச்சு அம்மாக்கு எல்லாம் கொடுத்தீங்களா?
0: அம்மா எல்லாம் வந்தாங்க ஊருக்கு எல்லாம் வரும்பொழுது சமைச்சு கொடுத்து அசத்தி விட்டு நல்லா
1: என்ன பாட்டு கேக்கலாம்?
0: எனக்கு வந்து சொக்கத்தங்கள்ல இருந்து என்ன நினைச்ச நீ என்ன நினைச்ச அந்த பாடல் அனைத்து அன்பு நேயர் உறவுகளுக்காகவும்
1: கண்டிப்பாங்க வழங்கிடலாம். நன்றி அழைத்ததற்கு.

0: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள ஜிஆர்டி ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: எஃப்எம் ரெயின்போ மதுரை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 நாம கேட்டுட்டே இருக்கோம். ஸ்நேகிதியே, இன்னைக்கு நிகழ்ச்சியில் வந்திருக்க அடுத்த நேயர் வணக்கம். மகாலட்சுமி, மகாலட்சுமி சொல்லுங்க, நீங்க அம்மா அப்ப சொல்லி நான் கேட்கல, இப்ப எனக்கு புரியுதுன்னு சொல்ற விஷயம் என்னவா இருக்கு? அதனால அது கேட்கல. சரி, ஓகே, சரி சொல்லுங்க, என்ன பாடல் வழங்கலாம் இன்னைக்கு
2: உங்களுக்கு?
1: ஓகே, கண்டிப்பா அந்த பாடல் வந்துட்டே இருக்கு, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க.

0: இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள் மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் வழங்கும் ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை. டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என எலக்ட்ரானிக் பொருட்கள் 20,000 ரூபாய்க்கு மேல் பர்ச்சேஸ்க்கு ஒரு தங்க நாணயம் இலவசம். இலவச டோர் டெலிவரி வசதியுடன் மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள், பர்னிச்சர்கள், மளிகை மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம், NSB ரோட், திருச்சி.
1: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 திங்கள் முதல் வெள்ளி வரை தினமும் பிற்பகல் 3 மணிக்கு NCERT வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி. பன்னிரண்டு மணி 23 நிமிடம் ஆயிட்டு இருக்க வேலையில் ஸ்நேகிதியை நிகழ்ச்சி கேட்டுகிட்டே இருக்கும். ஒரு ஸ்நேகிதியா கால் பண்ணி ஸோ வீட்டில் வந்துட்டு அம்மா கொடுத்த அட்வைஸ் அப்போ எனக்கு கேட்டேன், அப்போ புரியல இப்போ புரியுது அப்படிங்கறத வந்து ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதோட அவங்களுக்கு விருப்பமான பாடல்களையும் கேட்டுட்டு இருக்காங்க. நாமளும் கேட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்கோம். நிகழ்ச்சியில் வந்திருக்க நேயர் வணக்கம்.
2: ஹலோ, வணக்கம்மா.
1: வணக்கம், யார் எங்கிருந்து பேசுறீங்க? ஓகே கோகிலா, சொல்லுங்க. நீங்க அம்மா கொடுத்த அறிவுரை ஏதோ உங்களுக்கு இப்ப வந்துட்டு ரொம்ப நல்லா புரியுது, அப்ப நான் அதை கண்டுக்காம விட்டுட்டேனா?
2: எவ்வளவோ நம்ம சின்னதுல இருக்கும் போது அம்மா சொல்றது எதுவும் பிடிக்காது, இதுதான் உங்களுக்கு வேலை அப்படின்னு.
1: சரி,
2: ஆனா இப்ப நம்ம வந்து ஒன்னொன்னு இல்லையோ, அதாவது ஒரு திரும்ப நகட்டி போடுறது முதற்கொண்டு அம்மா ஞாபகம் தான். வந்துருச்சனும், குளிச்சனும், துவைக்கணும், சுத்தமா வைக்கணும், சமைச்சு. நல்ல நாள் ஒரு செவ்வாய் வெள்ளி நாளும் பூ வச்சு பட்டு புடவை கட்டுன்னு சொல்லுவாங்க. பூ வச்சு பட்டு புடவை கட்டுமா? சுத்தமா சாரி கட்டுறதே எனக்கு பிடிக்காது.
1: சரி, இப்ப நினைக்கிறோம்ல, அப்பெல்லாம் சொல்லும் போது கேக்கல, இப்ப பாரு நமக்கு நம்மளா பண்றோம்.
2: அப்ப இருந்தே சாரி கட்டி பழகி இருந்தா இப்ப நம்ம திட்டு வாங்க வேண்டியது இல்ல. இல்ல பொம்பளை பிள்ளையா,
1: என்ன விருப்ப பாடல்
2: இன்னைக்கு?
1: நன்றி அழைத்ததற்கு.

0: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள், நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள ஜிஆர்டி ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 திங்கள் முதல் வெள்ளி வரை தினமும் பிற்பகல் 3 மணிக்கு NCERT வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி.
2: என்னது
3: சாமி சொல்லுவாங்க, அப்புறம் போய் அங்க போய் இது பண்ணுவேன் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம அப்ப கண்டுபிட மாட்டோம், நம்மளாட்டவே

0: ஆனா இதுமே நேரம் சரியா போயிடும் நம்மளுக்கு.
1: அப்படியா? இப்ப நீங்க அம்மாவா உங்க பசங்களுக்கு என்ன சொல்றீங்க? இப்ப உங்க அம்மா உங்களுக்கு சொல்லிருப்பாங்க, இப்ப நீங்க அம்மாவாயிட்டு உங்க பசங்களுக்கு நான் இந்த விஷயம் சொல்றேன் என்ன மாதிரியே இதுவும் கேட்கவே மாட்டாங்க அப்படின்னா?
0: ஆமா ஆமா பாப்பா சரியா கேட்கவே கேட்க.
1: என்ன விஷயம் சொல்லி கேட்கல?
0: என்ன
1: பாட்டு வேணும் உங்களுக்கு?
0: மனசே மனசே குழப்பம்.
1: கண்டிப்பா பாடல் வழங்கிடலாம். அழைத்ததற்கு நன்றி.

0: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள ஜிஆர்டி ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 நாம கேட்டுக்கிட்டே இருக்கோம். ஸ்நேகிதியே நிகழ்ச்சியில வந்திருக்கக்கூடிய நேயர் வணக்கம்.
2: வணக்கம்மா, நான் பரமக்குடில இருந்து ராஜேஸ்வரி பேசுறேங்கம்மா.
1: ராஜேஸ்வரி, ராஜேஸ்வரி சொல்லுங்க, அம்மா கொடுத்த அறிவுரையில அப்ப புரியல இப்ப புரியுதுன்னா என்ன சொல்வீங்க?
2: அப்ப புரியுது இப்ப புரியுதுன்னா அம்மா என்ன சொல்லுவாங்கன்னா, யாராவது நம்மள பேசுனா நம்ம உடம்புல ஒண்ணு காத்து தொங்க போறது இல்ல, அதனால யாரு என்ன பேசினாலும் நம்ம அமைதியான முறையில இருந்துட்டோம்னா அதுவே நம்மளுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு பிடிச்சமா மாறும்னு அடிக்கடி சொல்லுவாங்க. அத வந்து இப்ப நான் உணர்றேன். ஏன்னா யாரு என்ன பேசினாலும் நான் பேசாம அமைதியான இருக்கும்போது எனக்குள்ளே வந்து ஒரு பழி உணர்ச்சியோ ஒரு தீய எண்ணம் கூட உருவாகுறது கிடையாது. சரி, அவ்வளவுதான் அவங்களுக்கு தெரிஞ்சது. அதாவது ஒருத்தாரை ஒன்றாக வைப்பார், பொறுத்தாரை பொன்றும் துணையும் பொறிந்துன்னு வள்ளுவம் சொல்லுது இல்லையா?
1: அந்த மாதிரி
2: ஆமா, ஒருத்தவங்க பேசுறப்ப நம்மளுக்கு அந்த நேரம் கோபம் வரலாம், அந்த கோபத்தினால நம்ம அவங்களுக்கு தீங்கி வைக்கலாம். ஆனா அது அன்னைக்கோட முடிஞ்சிடும், ஆனா அது வந்து தொடர்ந்து பழி உணர்ச்சி ஏற்படுத்திடும். அதுவே அந்த இடத்துல மன்னிச்சுட்டு விட்டுட்டோம்னா நம்மளும் நம்ம சரியாகும், அவங்களுமே நம்ம பேசினாலும் அவங்க பொறுத்துக்கிறாங்களே அப்படின்னு அவங்களும் சரியாவாங்க.
1: அம்மா சொல்லிக் கொடுத்துருக்கேன். சூப்பர் சூப்பர், நல்ல விஷயங்கள். இப்ப உங்களுக்கு என்ன பாட்டு வேணும்?
2: எனக்கு வந்து இது வறுமை நிறம் சிவப்பு, இப்படி இருக்குது முத்து மிருகம், உற்சாகமான பாட்டு உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும்.
1: ஓகேங்க, நன்றி அழைத்ததற்கு. எல்லாருக்காகவும் பாடல் வந்துட்டு இருக்கு, கேட்டு இணைந்திருங்கள். இது மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9.

0: ನೋಡಿಯೋ. ஹ்ரதயம் நாடும் அழகிலாடும் கண்கள்
1: சபாஷ்
0: கவிதை.

0: 12:45 ஆகக்கூடிய வெளியில நாம கேட்டுட்டே இருக்கோம் ஸ்நேகிதியே நிகழ்ச்சியில. ஒருத்தரும் கால் பண்ணி அம்மா சொன்ன அறிவுரை அப்படிங்கிறது என்றைக்குமே பெஸ்ட்டாக தான் அம்மா சொல்லுவாங்க. நான் அப்போதைக்கு கேட்க மாட்டோம், என்றைக்காவது ஒரு இடத்துல வந்து அது நமக்கு ஆஹா நம்ம ஏன் அன்றைக்கி அதை கேட்கல, இப்போ ஈஸியாக இருந்திருக்குமேங்கிற மாதிரி யோசிப்போம் அப்படின்னு யோசிக்க தோணும் இல்லையா. அந்த விஷயம் தான் டிஸ்கஸ் பண்ணிகிட்டே இருக்கோம். அப்படி நிகழ்ச்சியில் வந்திருக்க நேயர் வணக்கம்.
1: வணக்கம் தோனிக்கு.
0: வணக்கம். யார் எங்கேருந்து? நல்லா இருக்கோங்க ராணி. ராணி சொல்லுங்க, அம்மா கொடுத்த அறிவுரையில் அப்போ புரியாம இப்போ உங்களுக்கு லேட்டராக புரிஞ்ச விஷயம் தான் என்னது?
1: அம்மா வந்து தொலைதல பிடக்க சொல்லி தருவாங்க.
0: சரி,
1: பிடக்க சொல்லி தருவாங்க. கட்டை மட்டும் தெரியும், கோழிக்கு தெரியாது. இப்படி கோழி அப்படி கோழின்னு சொல்லி தருவாங்க, கத்துக்கவே முடியல. இப்பயும் கோழிச்சு பாக்குறேன், கோழிக்க வரல, தட்டை மட்டும்தான் தெரியுது.
0: அப்படிங்களா? சரி ஓகே. அம்மா கிட்ட இருந்து சரியா வந்து கத்துக்காம விட்டுட்டோங்கிற வருத்தம் இருக்கா?
1: என்ன
0: பாடல் வேணும்
1: எனக்கு? நல்லவனுக்கு நல்லவன் நல்ல மோதல்.

0: உள்ள முதலாளி, நல்ல மனம் உள்ள குணம் உள்ள முதலாளி,
1: நம்ம முதலாளி நல்ல முதலாளி.

0: 50 நிமிடம் ஆயிற்றுக்கு வேலையில சிநேகிதிய நிகழ்ச்சியில வந்திருக்கக்கூடிய நிறைவு நேயர் யாருன்னு பாத்துருவோமா? வணக்கம் எஃப்எம் ரெயின்போ. என்ன விஷயம் சொல்லுவீங்க
1: மேடம்? அது வந்து எங்க அம்மாக்கு இந்த திதிங் மேடம், 4 வருஷம் முடிஞ்ச 5வது வருஷம். இந்த நேரத்துக்கு எங்க அம்மாவை பத்தி நான் சொல்றதுல ரொம்ப பெருமைப்படுறேங்க மேடம்.
0: சொல்லுங்க.
1: எங்க அம்மா வந்து வெளுத்ததெல்லாம் பால் நினைக்க கூடாதுப்பா, சுண்ணாம்பு வெளுத்துதான் இருக்கும், அதனால யார்கிட்ட பழகும் போது ஜாக்கிரதையா இருக்கணும் அப்படின்னு அப்பா சொன்னாங்க. புரியுது.
0: சரி சரி சொல்லுங்க, என்ன பாடல் வாழுங்களா? மனிக்கு வாழ்த்துக்கள், நன்றி அழைத்ததற்கு. நல்லா பாடிட்டீங்க. அடுத்ததான் நீயர் வந்துட்டு ரொம்ப அழகா பாடினாங்களே, அதனால அவங்களுக்காகவே அந்த பாடல் வழங்கிடலாம், எல்லாரும் கேட்டும் ரசிக்கலாம். மறுபடியும் நம்ம சிநேகிதியை நிகழ்ச்சி நாளைக்கு மதியம் 12 மணிக்கு கேட்கலாம். மகிழ்விப்போம், மகிழ்ச்சியாயிருப்போம். நிகழ்ச்சி தொகுப்பு இதுவரை உங்களோடு நான் நிவ்யா.

காந்த கண்ணழகி, உனக்கு நான் மினிஸ்ட்ரியில இடம் பாக்குறேன். த பேக்ல புஷ்.

வெண்ணிலவில் லண்டு வாங்கி மச்ச

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9. இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் ஒரு மணி, நீங்கள் இணைந்திருப்பது நம் இதயங்களோடு உறவாடும் இசைவாணி ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9. காலத்தின் கல்வெட்டுகளில் பொன் எழுத்தால் பொறிக்கப்பட்ட பொற்கால காவிய கானங்களின் தொகுப்பாய் கேட்டிருக்கும் வசந்த கானங்கள். இன்னைக்கு வசந்த கானங்கள் நிகழ்ச்சியில தோழிகள் இணைந்து மகிழ்ந்திருப்பது மாதிரியான உல்லாசமான பாடல்கள் தான் கேட்க போகிறோம். நிகழ்ச்சியில் முதல் பாடல் 1964 கர்ணன் திரைப்படத்திலிருந்து, இசை விஸ்வநாதன் ராமமூர்த்தி அவர்கள், கண்ணதாசன் வரிகளில். கேட்கலாம் இதோ காற்ற.

ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 ஓல்ட் இஸ் கோல்ட் அப்படின்னு சொல்லப்படுற தங்கமான பாடல்களோட வரிசை தான் கேட்டுட்டு இருக்கோம். இன்னைக்கு நிகழ்ச்சி தோழிகள் பற்றிய சிறப்பு நிகழ்ச்சியா போயிட்டு இருக்குங்க. அதாவது ஒரு பெண்ணோட மனசு பெண்ணுக்கு தான் தெரியும்னு சொல்லுவாங்க. தலைவியின் கண்கள் சொல்லும் ரகசியம் தலைவன் வேணும்னா அறியாமல் இருக்கலாம், ஆனால் தோழிக்கு தெரியாமல் இருக்குமா? அப்படி தலைவியின் ரகசியம் என்ன என கேட்கலாம் இந்த பாடலில். 1963 வெளிவந்த இதயத்தில் நீ திரைப்படத்தில் மாயவநாதன் வரிகளில் விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசையில் கேட்கலாம் தோழியின் ரகசியத்தை.

0: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அங்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள ஜிஆர்டி ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 திங்கள் முதல் வெள்ளி வரை தினமும் பிற்பகல் 3 மணிக்கு NCERT வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி.
2: நேரம் 1:10 ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க வசந்த கானங்கள். இது காலத்தால் அழியாத காவிய கானங்களின் தொகுப்பு. இன்னைக்கு வசந்த கானங்கள்ல தோழிகள் பாடக்கூடிய பாடல் தான் கேட்டுட்டு இருக்கோம். அந்த வரிசையில வேற வேற இடத்தில் பிறந்த பெண்கள் ஒரே இடத்தில் வாழ வந்து அந்த இடத்தில் சகோதரிகளாக வாழும் பொழுது பாடல் வராமல் இருக்குமா என்ன? அந்த வரிசையில் கேட்கலாம். 1967 வெளிவந்த பாமா விஜயம் திரைப்படத்திலிருந்து கண்ணதாசன் வரிகளில், MS விஸ்வநாதன் இசையில் பி சுஷிலா, சூலமங்கலம் ராஜலட்சுமி, LR ஈஸ்வரி ஆகியோர் இணைந்து குரல் கொடுத்த பாடல் உங்களுக்காக காற்றலைகளில்.

ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 வசந்த கானங்கள் நிகழ்ச்சி தான் கேட்டுட்டு இருக்கோம். இது காலத்தால் அழியாத காவிய கானங்களின் தொகுப்பு. தோழிகளின் மனம் கவர்ந்த பாடல்களோட வரிசையில அடுத்த பாடல் என்னவாக இருக்கும்? பாட்டு வந்த திசை நோக்கி செல்லும் கன்னியின் மனம் எப்படி குரலாக ஒலிக்கிறது என்பதை கேட்கலாம். பாசமலர் திரைப்படத்திலிருந்து கண்ணதாசன் வரிகளில், விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசையில், ஜமுனா ராணி குரலில்.

உங்களோடு இன்பமாய் உரை உறவாடும் இசைவாணினம் ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9. நீங்கள் இணைந்திருப்பது காலத்தால் அழியாத காவிய கானங்களின் தொகுப்பாய் வசந்த கானங்கள் நிகழ்ச்சி. இன்னைக்கு வசந்த கானங்கள்ல மங்கையரின் மனம் கவர்ந்த பாடல்கள் தான் கேட்டுட்டு இருக்கும். அந்த வரிசையில தலைவி மனதில் உள்ள தலைவன் யார் என்று தோழி கேட்க பதில் கூறுவாளா தலைவி? நாமளும் கேட்கலாம். 1962 வெளிவந்த சுமைதாங்கி திரைப்படத்திலிருந்து விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசையில், டி ஜி லிங்கப்பா வரிகளில், எஸ் ஜானகி குரலில், உங்களுக்காக காற்றலைகளில்

ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 நீங்கள் கேட்டுட்ருக்கீங்க வசந்த கானங்கள் நிகழ்ச்சி. இது காலத்தால் அழியாத காவிய கானங்களின் தொகுப்பு. பெண்கள் பேசினாலே இனிமைதான். அதிலும் பெண்கள் தன்னுடைய தோழிகளோடு சேர்ந்து குதூகலமாக ஆடி பாடினால் எப்படி இருக்கும்? மூவா சிலைகளின் அழகை கண்டு வியக்கும் இளம் பதுமைகளின் குதூகல மொழியை கேட்கலாம். 1964 வெளிவந்த சர்வர் சுந்தரம் திரைப்படத்திலிருந்து MS விஸ்வநாதன் இசையில் கண்ணதாசன் வரிகளில்

0: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கீங்க?
1: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுன்னே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
0: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
1: சூப்பர்ண்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்கறேன்.
2: 103.3 மதுரை எஃப்எம் இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.
3: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க வசந்த கானங்கள் நிகழ்ச்சி. இது காலத்தால் அழியாத காவிய கானங்களின் தொகுப்பு. அந்த காலத்துலேருந்து இந்த காலம் வரைக்கும் பெண்களுக்கு தோழிகள் தாங்க தூது. அப்படி தூது போக தோழி இல்லை அப்படின்னு தலைவி கவலைப்பட்டால் எப்படி இருக்கும் அப்படின்றதுக்கான பாடலை பச்சை விளக்கு திரைப்படத்திலிருந்து பி. சுசிலா, எல். ஆர். ஈஸ்வரி குரலில், கண்ணதாசன் வரிகளில், விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசையில் கேட்கலாம் பாடலாக. இது உங்களுக்காக.

வளைஞ்சி வளவில் தந்தி வந்து வேசுதுல வானொலி ஸ்டேஷனில் வந்தாலும் வாங்க மதுரை சின்னாம்புந்தாங்க. நான் வடவழிஞ்சி பஞ்சவர்ணம் பேசுறேன். எல்லாம் பேரன் பேத்தி மயம் மருமக எல்லாரும் ஆகாசவாணி ரேடியோ கேளுங்க. தன்ன நானே

மதுரை ஆகாச ரேடியாவை கேளுங்க மக்கா, முடிச்சுக்கிச்சா முடித்தேன்.

நம் இதய வானில் இன்பமாய் உலாவரும் இசைவாணி நம் ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9. நேரம் 1:35 நீங்கள் கேட்டுட்ருக்கீங்க வசந்த கானங்கள் நிகழ்ச்சி. இது காலத்தால் அழியாத காவிய கானங்களின் தொகுப்பு. இன்னைக்கு வசந்த கானங்கள் நிகழ்ச்சியில் தோழிகள் இணைந்து மகிழ்ந்திருக்க மாதிரியான பாடல்கள் தான் கேட்டுட்ருக்கோம். அந்த வரிசையில் கிராமத்து கிளி ஒன்று காதலில் விழுந்தால் அந்த கிராமத்தின் காதலின் அழகை சொல்லும் விதமான ஒரு பாடல். கிராமத்து காதலில் தோழிகள் அதை அறிய கிண்டலும் கேலியுமாக செல்கிறது பாடல். கேட்கலாம் காற்றலைகளில்.

வசந்த கானங்கள் நிகழ்ச்சியில தோழிகள் இணைந்து மகிழ்ந்திருக்க மாதிரியான பாடல்கள் தான் கேட்டுட்ருக்கோம். அந்த வரிசையில் அடுத்த பாடல் 1967 வெளிவந்த அதே கண்கள் திரைப்படத்திலிருந்து வாலி வரிகளில் எம் எஸ் விஸ்வநாதன் இசையில் பி. சுசிலா குரலில் கேட்கலாம் பாடல் உங்களுக்காக.

மாமா சொன்ன பேச்சுக்கெல்லாம் ஆமா போட்டாண்டி, மாமா சொன்ன பேச்சுக்கெல்லாம் ஆமா.

பேசினாலே இனிமைதான். அதிலும் தன் தோழிகளோடு இணைந்து ரகசியம் பேசி ஆடி பாடினால் கேட்போருக்கும் இன்னும் மகிழ்ச்சியாகத்தானே இருக்கும். அப்படி மகிழ்ச்சி தரும் தோழிகள் பேசும் விளையாடும் பாடல்கள் தான் கேட்டுட்ருக்கும் இன்றைக்கு வசந்த கானங்கள் நிகழ்ச்சியில். அந்த வரிசையில் நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் மணியோசை திரைப்படத்திலிருந்து. விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசையில், கண்ணதாசன் வரிகளில், பி. சுசிலா, எல். ஆர். ஈஸ்வரி அவர்கள் குரல் கொடுக்க கேட்கலாம் பாடலை காற்றலைகளில்.

0: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 வசந்த கானங்கள் நிகழ்ச்சி தான் கேட்டுட்ருக்கோம். இது காலத்தால் அழியாத காவிய கானங்களின் தொகுப்பு. என்னதான் தோழிகள் ஒத்துமையாக இருந்தாலும், ஒருவர் ரகசியத்தை இன்னொருவர் அறிந்திருந்தாலும், போட்டின்னு வந்துட்டா ஒருத்தர் ஒருத்தர் என்றைக்குமே விட்டு கொடுக்க மாட்டாங்க. அந்த வகையில் அடுத்த பாடல் இடம்பெற்றிருக்கக்கூடிய படம் பணக்கார குடும்பம். விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசையில் பி சுசிலா, எல்ஆர் அஞ்சலி மற்றும் எல்ஆர் ஈஸ்வரி ஆகியோர் குரல் கொடுக்க, கண்ணதாசன் வரிகளில் கேட்கலாம் பாடல் உங்களுக்காக.
1: Oh, my God.

காத்திருக்கே வாடி தடுபுடு தடுபுடு.

ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 வசந்த கானங்கள் நிகழ்ச்சி தான் கேட்டுட்டு இருக்கோம். இது காலத்தால் அழியாத காவிய கானங்களின் தொகுப்பு. இன்னைக்கு நிகழ்ச்சியில தோழிகளின் தோழிகளின் உள்ளம் கவரக்கூடிய பாடல்கள் தான் கேட்டோம். தோழிகள் ஆடி பாடி மகிழ்ந்திருக்கிறது மாதிரியான

பாடல்கள் தான் இன்றைய நிகழ்ச்சியில வளம் வந்துட்டு. அந்த வரிசையில நிகழ்ச்சியின் நிறைவு பாடலாக வருவது புதிய பூமி திரைப்படத்திலிருந்து பாடல் உங்களுக்காக காற்றலைகளில்.

காத்தி சல்லம்மாக்கு பேர்.

இம்போ 103.3 அண்ட் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 துள்ளல் தாளம். நிகழ்ச்சி தரும் முதல் பாடலாக கேட்கலாம் அவள் வருவாளா திரைப்படத்திலிருந்து பாடல்.

நேரம் 2:06 ஆயிட்டிருக்க இந்த நேரத்தில் கேட்டுட்டே இருக்கும் துள்ளல் தாளம். ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 நல்ல பீட்டான சாங்ஸா கேட்டுட்டே இருக்கும் இல்லையா? அந்த வகையில் நிகழ்ச்சி தரக்கூடிய அடுத்த பாடல் பூவே உனக்காக திரைப்படத்திலிருந்து கேட்கலாம்.

நேரம் 2:10 துள்ளல் தாளம் நிகழ்ச்சியில ஒவ்வொரு பாடலுமே உங்களோட மதிய நேரத்துக்கு ஃப்ரெஷ் எனர்ஜியோட கேட்டுட்டே இருக்கும். இதே எனர்ஜியோட அடுத்த பாடலையும் கேட்டலாம். ஹலோ திரைப்படத்திலிருந்து பாடல், பாடலை கேட்டு இணைந்தே இருங்கள். ஆகாஷ்வாணி மதுரை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் 100.9 உடன்

நேயர்களை ஆட்டம் போட வைக்கும் அசத்தல் தாளமா கேட்டுட்டே இருக்கும் ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 துள்ளல் தாளம். நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடலாக கேட்கலாம் யூத் திரைப்படத்திலிருந்து பாடல்.

0: அடி 1 inch 2 inch 3 inch கேப் எண்டியம்மா
1: அண்டு 4 inch 5 inch 6 inch டேப் காட்டிடுமா
0: என்ன குத்தம் சின்ன மொத்தம் ஒன்று இச்சுன்னு வச்சாலே
1: உடல் மொத்தம் உள்ள ரத்தம் ஏறும் குப்பல் உச்சியில
0: அடி 1 inch 2 inch 3 inch

0: வழங்கும் ஆடி தங்க திருவிழா சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அங்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள GRT ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். GRT ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: நேரம் 2:21 கேட்டுட்டே இருக்கும் பாடல்களோட வேகத்தோடும் தாளங்களோட துள்ளலோடும் ஆகாஷ்வாணி மதுரை FM ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் FM 100.9 துள்ளல் தாளம் நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடலாக கேட்கலாம். ஜனா திரைப்படத்திலிருந்து பாடல். பாடலை கேட்டு இணைந்தே இருங்கள் ஆகாஷ்வாணி மதுரை வானொலியோடு.

நேரம் 2:26 கேட்டுட்டே இருக்கும் வீட்டான சாங்ஸா. ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 துள்ளல் தாளம் நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடலாக கேட்கலாம் விண்ணுக்கும் மண்ணுக்கும் திரைப்படத்திலிருந்து பாடல்.

0: இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள் மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் வழங்கும் ஆதி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை. பாத்திரங்கள், பரிசு பொருட்கள், பிளாஸ்டிக் பொருட்களுக்கு 15% அதிரடி தள்ளுபடி. உலக தரம் வாய்ந்த பர்னிச்சர்களுக்கு 15% அதிரடி தள்ளுபடி. மங்களன் மங்கள் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம், NSB ரோட், திருச்சி.
1: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 திங்கள் முதல் வெள்ளி வரை தினமும் பிற்பகல் 3 மணிக்கு NCERT வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி.
2: ஆகாஷ்வாணி மதுரை FM ரெயின்போ. ஆகாஷ்வாணி மதுரை FM ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் FM 100.9 கேட்டுட்டே இருக்கும் துள்ளலான பாடல்களா. துள்ளல் தாளம் நிகழ்ச்சியில நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடலாக கேட்கலாம் கிங் திரைப்படத்திலிருந்து.

0: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கிறீங்க?
1: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுனே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
0: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்டம்.

0: மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா ரெண்டு விளம்பரம் போனஸா தர்றாங்க.
1: சூப்பர்னே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்கறேன்.
2: 103.3 மதுரை எஃப்எம்இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.
3: GRT Jewelers வழங்கும் ஆடி தங்க திருவிழா சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அங்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள GRT ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். GRT Jewelers, சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
4: நேரம் 2:39 கேட்டுட்டே இருக்கும் நல்ல துள்ளலான பாடல்களோட தொகுப்பா துள்ளல் தாளம். நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடலாக கேட்கலாம் மேட்டுக்குடி திரைப்படத்திலிருந்து பாடல்.

ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 நல்ல பீட்டான சாங்ஸா கேட்டுட்டே இருக்கும் இல்லையா? அந்த வகையில நிகழ்ச்சி தரக்கூடிய அடுத்த பாடல் மழை திரைப்படத்திலிருந்து கேட்கலாம். கேட்டு இணைந்தே இருங்கள் ஆகாஷ்வாணி மதுரை வானொலியோடு.

0: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 திங்கள் முதல் வெள்ளி வரை தினமும் பிற்பகல் 3 மணிக்கு NCERT வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி.
1: துள்ளல் தாளம் நிகழ்ச்சியின் நிறைவான பாடலாக கேட்கலாம் ஆதி திரைப்படத்திலிருந்து பாடல்.

நிறைவு பெற்றது துள்ளல் தாளம். நிகழ்ச்சியை கேட்டு ரசித்தா துணை நேயர்களுக்கும் நன்றிகளை கூறி நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுவது சுபத்ரா தேவி. நன்றி நேயர்களே. தொடர்வது வானிலை அறிக்கை சென்னை அஞ்சலாக. இன்னும் சில நொடிகளில்

நேரம் 2:55. ஆகாஷ்வாணி வானொலி அறிக்கை. தமிழ்நாடு புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளின் ஓரிரு இடங்களில் மழை பெய்துள்ளது. மழை பெய்துள்ள இடங்களும் பதிவாகியுள்ள அளவுகளும். சிவகங்கை மாவட்டம் வேதியன்றல் 5 சென்டிமீட்டர். தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர், விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை, மதுரை மாவட்டம் சோழவந்தான், விருதுநகர் மாவட்டம் சேதுபுரம் ஆகிய இடங்களில் 4 சென்டிமீட்டர். இளையான்குடி, அரியலூர் வட்டாட்சியர் அலுவலகம், அரியலூர், காரைக்கால், திருமனூர், வாடிப்பட்டி, பெரம்பலூர், சின்னக்கல்லாறு, பேசின்பாலம், காரைக்குடி ஆகிய இடங்களில் 3 சென்டிமீட்டர். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல், படகு குழாம், கோயம்புத்தூர் மாவட்டம் உப்பாசி, கொடைக்கானல், பெரம்பூர், புதுக்கோட்டை, வால்பாறை, சென்னை சென்ட்ரல், சின்கொனா, சோலையாறு, சோத்துப்பாறை, சிவகங்கை, தரங்கம்பாடி, செம்பனார் கோவில், சென்னை பாரிமுனை, ஹைசவுஸ், தீர்த்தாண்டநத்தம், சென்னை, சிதம்பரம், மணலி, ஆயன்குடி, கமுதி, வால்பாறை பரம்பிக்குளம் ஆழியார் திட்டப்பகுதி, திருவையாறு, கடலூர், அண்ணாமலை நகர், வளசரவாக்கம், பேராபூரணி, ஸ்ரீமுஷ்ணம், மஞ்சளாறு, வட்டானம், நெற்குன்றம், மாதவரம் ஆகிய இடங்களில் 2 சென்டிமீட்டர் அளவு மழை பதிவாகியுள்ளது. நத்தம், வால்பாறை வட்டாட்சியர் அலுவலகம், மலையூர், திருவாடானை, பள்ளிக்கரணை, முதுகலத்தூர், செம்பரம்பாக்கம், அமைந்தகரை, அயனாவரம் வட்டாட்சியர் அலுவலகம், திருச்சுழி, ஷாலிகிராமம், கரம்பக்குடி, மணலி, புதுநகரம், மதுரை, மதுரை வடக்கு, மேட்டூர், தேவக்கோட்டை, ஹவுசூர், செங்குன்றம், பள்ளிக்கரணை, மேட்டுப்பள்ளி, நுங்கம்பாக்கம், கடலாடி, நீடாமங்கலம், கொளத்தூர், வந்தவாசி, குடுமியான்மலை, வடபழனி, கொள்ளிடம், தல்லாக்குளம், மடிப்பாக்கம், பெரம்பூர், செங்கம், விம்கோ நகர், கோலியனூர், சோழவரம், மேட்டூர், கும்பகோணம், எண்ணூர் ஆகிய இடங்களில் 1 சென்டிமீட்டர் அளவு மழை பதிவானது. தமிழ்நாடு புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் குறிப்பிடத்தகுந்த மாறுதல் ஏதும் அதிகள வெப்பநிலையில் இல்லை. அதிகள வெப்பநிலை தமிழ்நாட்டின் சில இடங்களில் இயல்புக்கு 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் அதிகரித்து காணப்பட்டது. தமிழ்நாட்டின் மற்ற இடங்கள் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் இயல்பை ஒட்டியிருந்தது. மிக அதிகள வெப்பநிலையான 40.2 டிகிரி செல்சியஸ் மதுரை விமான நிலையத்தில் பதிவானது. மிக குறைந்தள வெப்பநிலையான 22.6 டிகிரி செல்சியஸ் கோயம்புத்தூர் விமான நிலையத்தில் பதிவாகியிருந்தது. கொடைக்கானலில் பதிவான மிக குறைந்தள வெப்பநிலை

0: 12 டிகிரி செல்சியஸ். அதிகளவு வெப்பநிலை மதுரை திருச்சிராப்பள்ளி மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் 2.1 முதல் 4 டிகிரி செல்சியஸ் உணரத்தக்க அளவு உயர்ந்திருந்தது. ஈரோடு, கரூர், மதுரை, திருச்சிராப்பள்ளி மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் 3.1 முதல் 5 டிகிரி செல்சியஸ் உணரத்தக்க அளவு இயல்புக்கு அதிகரித்து காணப்பட்டது. கோயம்புத்தூர், தருமபுரி, திண்டுக்கல், நாகப்பட்டினம், திருவள்ளூர் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் 1.6 முதல் 3 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு அதிகரித்து காணப்பட்டது. மற்ற இடங்களில் 1.5 டிகிரி செல்சியஸ் குறைந்திருந்தது தொடர்ந்து வேறுபட்டு 1.5 டிகிரி செல்சியஸ் அதிகரித்தும் காணப்பட்டது. வானிலை முன்னறிவிப்பு. மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளை ஒட்டியுள்ள மாவட்டங்கள் செங்கல்பட்டு, திருவண்ணாமலை, விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, கடலூர், சிவகங்கை, புதுக்கோட்டை மாவட்டங்களிலும் புதுச்சேரி பகுதிகளிலும் பலத்த காற்றுடன் மிதமான மழை இடிமின்னலுடன் பெய்யக்கூடும். தமிழ்நாட்டின் மற்ற இடங்கள் காரைக்கால் பகுதிகளில் பலத்த காற்றுடன் லேசானது முதல் மிதமான மழை இடிமின்னலுடன் பெய்யும் வாய்ப்பு உண்டு. நாளை மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளை ஒட்டியுள்ள மாவட்டங்கள் வடகடலோர தமிழ்நாடு, புதுச்சேரி பகுதிகளில் ஓரிரு இடங்களில் மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்துடன் கூடிய காற்றுடன் மிதமான மழை பொழிவு இடிமின்னலுடன் இருக்கக்கூடும். மற்ற இடங்களில் லேசான மழைக்கு வாய்ப்பு உண்டு. 12ஆம் தேதியன்றும் 13ஆம் தேதியன்றும் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளை ஒட்டியுள்ள மாவட்டங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். மற்ற இடங்களில் லேசான மழை. 14ஆம் தேதியன்றும் இதே வானிலை நிலவக்கூடும். 15ஆம் தேதியன்றும் 16ஆம் தேதியன்றும் இதே வானிலைக்கு வாய்ப்புண்டு. வெப்ப வேறுபாடு பற்றிய எச்சரிக்கை. இன்று தொடங்கி இம்மாதம் 14ஆம் தேதி வரை அதிகளவு வெப்பநிலையில் குறிப்பிடத்தகுந்த மாறுதல் ஏதும் இராது, சற்று உயர்ந்திருக்கும் வாய்ப்புண்டு. வட தமிழகத்தில் அதிகளவு வெப்பநிலை சற்று உயர்ந்திருக்கும், மற்ற இடங்களில் இயல்பை ஒட்டியே காணப்படும். சென்னைக்கும் அதன் சுற்றுப்புறங்களுக்குமான வானிலை முன்னறிவிப்பு. வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். வெப்பநிலை அதிகளவு 37 முதல் 38 டிகிரி செல்சியஸ் ஆகும். குறைந்தளவு 26 முதல் 27 டிகிரி செல்சியஸ் ஆகும் இருக்கக்கூடும். இடிமின்னலுடன் லேசானது முதல் மிதமான மழை பெய்யும் வாய்ப்பு உண்டு. நாளையும் இதே வானிலை தொடரக்கூடும். கொடைக்கானலில் அடுத்த 24 மணி நேரத்தில் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். சில இடங்களில் இடிமின்னலுடன் மிதமான மழை பொழிவுக்கு வாய்ப்பு உண்டு. வெப்பநிலை அதிகளவு 21 டிகிரி செல்சியஸ் ஆகும். குறைந்தளவு 12 டிகிரி செல்சியஸ் ஆகவும் இருக்கக்கூடும். கன்னியாகுமரியில் பதிவான அதிகளவு வெப்பநிலை 31.7 டிகிரி செல்சியஸ். குறைந்தளவு வெப்பநிலை 24.4 டிகிரி செல்சியஸ். மீனவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு. தென் தமிழகத்தின் கடலோர பகுதிகள் மற்றும் குமரி கடற்பரப்பை ஒட்டியுள்ள பகுதிகளில் பலத்த காற்று. இன்று தொடங்கி இம்மாதம் 14ஆம் தேதி வரை மணிக்கு 45 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும் வலுத்து 65 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். இக்கடற்பரப்புகளுக்கு மீனவர்கள் செல்ல வேண்டாம் என்று எச்சரிக்கப்படுகிறார்கள். வானிலை அறிக்கை கேட்டீர்கள். அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது.
1: துறையில் மகளிரின் பங்களிப்பை அதிகரிக்க தேவையான நடவடிக்கைகளை மத்திய அரசு மேற்கொண்டுள்ளதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு ராம்மோகன் நாயுடு கூறியுள்ளார். மலைவாழ் மக்களின் மேம்பாட்டிற்காக பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. நாடு முழுவதும் நடைபெற்று வரும் இல்லந்தோறும் தேசிய கொடி ஏற்றும் இயக்கத்தில் மக்கள் ஆர்வத்துடன் பங்கேற்று வருகின்றனர். விவசாயிகளுக்கு தமது அரசு எப்போதும் உறுதுணையாக இருக்கும் என்று முதலமைச்சர் திரு விஜய் கூறியுள்ளார். தமிழ்தாய் வாழ்த்து பாடலை முதலில் பாட வேண்டும் என்று சட்டப்பேரவையில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது வரவேற்கத்தக்கது என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி கூறியுள்ளது. ஆவின் பால் தடையின்றி விநியோகம் செய்யப்படுவதை தாவேக அரசு உறுதி செய்ய வேண்டும் என்று பாமக வலியுறுத்தியுள்ளது. நெல் மற்றும் கரும்புக்கு தமிழக அரசு ஊக்கத்தொகை அறிவித்துள்ளதற்கு தமிழ்நாடு விவசாயிகள் சங்கம் வரவேற்பு தெரிவித்துள்ளது. தமிழகத்தின் ஒரு சில பகுதிகளில் அடுத்த 6 தினங்களுக்கு மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. நைஜீரியாவின் லாகோஸில் நடைபெற்ற 23 வயதுக்குட்பட்டோருக்கான காமன்வெல்த் வாள்வீச்சு போட்டியில் இந்தியா 4 தங்கம் உட்பட 17 பதக்கங்களை வென்றது. ஜமைக்கா சர்வதேச பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ரூபன் சாய் பிரதீக் இணை பட்டம் வென்றது. பெரு பாரா பேட்மிண்டன் போட்டியில் இந்தியா 3 தங்கம் உட்பட 8 பதக்கங்களை வென்றது. ஹாங்காங் ஓபன் ஜூனியர் ஸ்குவாஷ் போட்டியில் இந்தியாவின் ஆத்யா புதியா தங்கப்பதக்கம் வென்றார். மலேசியாவுக்கு எதிரான 21 வயதுக்குட்பட்டோருக்கான 3வது ஹாக்கி போட்டியில் இந்தியா 5-3 என்ற கோல் கணக்கில் வெற்றி பெற்று தொடரை கைப்பற்றியது. யூரோப் ஸ்மாஷ் டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் தியா சித்தாலே பிரதான சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.
2: மதுரை FM 103.3 மற்றும் ராமேஸ்வரம் FM 100.9 FM ரெயின்போ, இசையோடு என்றும் நீங்கள்.
3: நேரம் 3:02. இனி தொடர்வது NCERT விளம்பரதாரர் நிகழ்ச்சி.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9. இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 3:32. இது ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9. தேனிசை தென்றலாய் காற்றின் விரல்களாய் உங்கள் தலைகோத வருகிறது மெல்ல வரும் பாட்டு. இது மெல்லிசை பாடல்களின் தொகுப்பு. நிகழ்ச்சியின் முதல் பாடலை கேட்கலாம். மௌனம் பேசிய திரைப்படத்திலிருந்து உங்களுக்காக.

இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள் மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் வழங்கும் ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை. பாத்திரங்கள், பரிசு பொருட்கள், பிளாஸ்டிக் பொருட்களுக்கு 15

0: 15% ஆதிரடி தள்ளுபடி. உலகத்தரம் வாய்ந்த பர்னிச்சர்களுக்கு 15% ஆதிரடி தள்ளுபடி. டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என எலக்ட்ரானிக் பொருட்கள் 20,000 ரூபாய்க்கு மேல் பர்ச்சேஸ்க்கு ஒரு தங்க நாணயம் இலவசம். குக்கர், மிக்சி, கிரைண்டர், ஸ்டவ் என அனைத்து வீட்டு உபயோக பொருட்களும் ஆதிரடி தள்ளுபடி. அத்துடன் அழகிய பரிசு பொருட்களும் இலவசம். வெள்ளி ஜரிகையும் வாங்கப்படும். இலவச டோர் டெலிவரி வசதியுடன் மங்களன் மங்கள் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம், NSB ரோட், திருச்சி.
1: GRT ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள், நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள GRT ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். GRT ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
2: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 மெல்ல வரும் பாடல் நிகழ்ச்சி தான் கேட்டுட்டு இருக்கீங்க. இது மனதிற்கு இதம் தரும் மெல்லிசை பாடல்களின் தொகுப்பு. நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் கேட்கலாம், தீனா திரைப்படத்திலிருந்து காற்றலைகளில்.

ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 மெல்ல வரும் பாடல் தான் கேட்டுட்டு இருக்கீங்க. இது மெல்லிசை பாடல்களின் தொகுப்பு. நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் கேட்கலாம், சேது திரைப்படத்திலிருந்து உங்களுக்காக.

0: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி July 17 to August 17 வரை. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரம். மேலும் பவுனுக்கு 1500 ரூபாய் ஆதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1500 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில். வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி, மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
1: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க மெல்ல வரும் பாட்டு. இது தேனிசை தென்றலாய். உங்கள் காற்றின் விரல்களோடு உங்கள் தலைக்கோத வருகிறது மெல்லிசை பாடல்களின் தொகுப்பு. நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் கேட்கலாம். ஷாஜஹான் திரைப்படத்திலிருந்து உங்களுக்காக.

0: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள ஜிஆர்டி ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கீங்க?
2: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுன்னே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
1: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
2: சூப்பர்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்கறேன்.
3: 103.3 மதுரை எஃப்எம்இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253166.

இணைந்திருப்பது மெல்ல வரும் பாட்டு. நிகழ்ச்சியின் நிறைவு பாடலாக கேட்கலாம் தங்கமகன் திரைப்படத்திலிருந்து.

செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ஷியாம்லா. எஃகு துறை சீரான வளர்ச்சி கண்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். இல்லந்தோறும் தேசிய கொடியேற்றும் இயக்கத்தில் நாட்டு மக்கள் அனைவரும் பங்கேற்க வேண்டும் என்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கேட்டுக் கொண்டுள்ளார். தீர்ப்பாயங்கள் சீர்திருத்த மசோதா மக்களவையில் இன்று நிறைவேறியது. மாணவர்கள் போராட்டம் தொடர்பான பிரச்சினை குறித்து விவாதிக்க மத்திய அரசு தயாராக உள்ளதாகவும் எதிர்க்கட்சிகள் அவை நடவடிக்கைகள் சுமூகமாக நடைபெற ஒத்துழைப்பு அளிக்க வேண்டும் என்றும் மத்திய அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜு கேட்டுக் கொண்டுள்ளார். சிவில் விமான போக்குவரத்து துறையில் மகளிரின் பங்களிப்பை அதிகரிக்க தேவையான நடவடிக்கைகளை மத்திய அரசு மேற்கொண்டுள்ளதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு ராம்மோகன் நாயுடு கூறியுள்ளார். மலைவாழ் மக்களின் மேம்பாட்டிற்காக பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் நடைபெறும் அனைத்து நிகழ்ச்சிகளிலும் முதலில் தமிழ்தாய் வாழ்த்தை கட்டாயம் பாட வேண்டும் என்ற அரசினர் தனி தீர்மானத்தை பேரவையில் ஒருமனதாக நிறைவேற்றி தந்ததற்காக அனைத்து கட்சிகளுக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்வதாக முதலமைச்சர் திரு விஜய் கூறியுள்ளார். ஆவின் பால் தடையின்றி விநியோகம் செய்யப்படுவதை தாவேக அரசு உறுதி செய்ய வேண்டும் என்று பாமக வலியுறுத்தியுள்ளது. நெல் மற்றும் கரும்புக்கு தமிழக அரசு ஊக்கத்தொகை அறிவித்துள்ளதற்கு தமிழ்நாடு விவசாயிகள் சங்கம் வரவேற்பு தெரிவித்துள்ளது. தமிழகத்தின் ஒரு சில பகுதிகளில் அடுத்த 6 தினங்களுக்கு மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. நைஜீரியாவின் லாகோஸில் நடைபெற்ற 23 வயதுக்குட்பட்டோருக்கான காமன்வெல்த் வாள்வீச்சு போட்டியில் இந்தியா 4 தங்கம் உட்பட 17 பதக்கங்களை வென்றது. ஜமைக்கா சர்வதேச பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ரூபன் சாய் பிரதீக் இணை பட்டம் வென்றது. பெரு பாரா பேட்மிண்டன் போட்டியில் இந்தியா 3 தங்கம் உட்பட 8 பதக்கங்களை வென்றது. ஹாங்காங் ஓபன் ஜூனியர் ஸ்குவாஷ் போட்டியில் இந்தியாவின் ஆத்யா புதியா தங்கப்பதக்கம் வென்றார். மலேசியாவுக்கு எதிரான 21 வயதுக்குட்பட்டோருக்கான 3வது நட்புணர்வு ஹாக்கி போட்டியில் இந்தியா 5-3 என்ற கோல் கணக்கில் வெற்றி பெற்று தொடரை கைப்பற்றியது. யூரோப் ஸ்மாஷ் டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் தியா சித்தாலே பிரதான சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். பிலிப்பைன்ஸில் நடைபெற்ற சர்வதேச ஜூனியர் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் கைரா ரெய்னா பட்டம் வென்றார். செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: இசையோடு என்றும் நீங்கள்.
1: இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள் மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் வழங்கும் ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை. டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என எலக்ட்ரானிக் பொருட்கள் 20,000 ரூபாய்க்கு மேல் பர்ச்சேஸ்க்கு ஒரு தங்க நாணயம் இலவசம். இலவச டோர் டெலிவரி வசதியுடன் மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள், பர்னிச்சர்கள், மளிகை மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம், NSB ரோட், திருச்சி.
2: ஆகாஷ்வாணி எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இன்னைக்கு நம்ம வந்து அட்டகாசமா அமர்க்களமா ஆட்டக்கலம் நிகழ்ச்சிக்குள்ள வந்தாச்சுங்க. இன்னைக்கு ஆட்டக்கலம் நிகழ்ச்சியிலையும் ஒரு சுவாரஸ்யமான கேம் வச்சிருக்கோம். அதுக்கு முன்னாடி நிகழ்ச்சியில இணைந்திருக்கிறது நான் ஹரிணி மற்றும்
3: சுபத்ரா தேவி.
2: இன்னைக்கு நம்ம என்ன கேம் விளையாட போறோம்,
3: என்ன கேம் விளையாட போறோம் நீங்களே சொல்லுங்களே ஹரிணி.
2: இன்னைக்கு வந்து பாட்டு பாடவா அப்படின்னு தாங்க விளையாட போறோம்.
3: சொல்லிடலாமே நம்பர் சொல்லிடுவோம், 0452 என்ற மதுரை முன்னணி பெற்றுட்டு 2530-170 அறிமுக நேயர்களும், 2530-171 மற்ற எல்லா நேயர்களுமே வரலாம். நேயர் வந்துட்டாங்க.
2: வணக்கம். வணக்கம்.
4: வணக்கம் மேடம்.
2: யார், எங்கிருந்து பேசுறீங்க?
4: நான் ஐஸ்வர்யா, மதுரையில இருந்து பேசுறேன்.
2: ஓகே, ஃபர்ஸ்ட் நேயர் வந்திருக்கீங்க, உங்களுக்கான வார்த்தை கொடுத்துடலாமா?
4: இந்த கேமோட ரூல்ஸ் இன்னொரு சொல்ல முடியுமா? அதாவது அந்த வார்த்தை சொன்னா,
2: ஒரு வார்த்தை சொல்லுவோமா நாங்க, அந்த வார்த்தையில தொடங்குற மாதிரி நீங்க மூணு பாட்டை பாடணும்.
4: மூணு பாட்டு அந்த வார்த்தையில தொடங்குற மாதிரி.
2: ஆமாமா.
3: இப்ப புரிஞ்சிருச்சுங்களா?
4: ஆ, புரிஞ்சு.
3: சரி, உங்களுக்கு அந்த வார்த்தையை சொல்லிடலாமா? விழி.
4: என்னது?
2: விழி. விழி.
4: விழி. கண் விழி தானே?
3: ஆமா ஆமா, கரெக்ட் கரெக்ட்.
2: நிறைய
3: பாட்டு இருக்கு, ஒரு பழைய பாடல் கூட இருக்கு. பாடுறீங்களா, முயற்சி பண்றீங்களா?
4: என்னது?
3: பழைய பாடல் கூட இருக்கு, முயற்சி
4: பண்றீங்களான்னு
3: கேட்டேன். பழைய பாட்டு இருக்கா? இந்த பாட்டு இல்ல. அழகா முயற்சி பண்ணீங்கம்மா, இனிப்பில் வந்தமைக்கு நன்றி. ரெண்டு பாட்டு அழகா பாடினாங்க இல்லையா ஹரிணி?
2: ஆமா, ரொம்பவே அழகா பாடினாங்க. சொன்ன உடனே
3: ஒரு பாடலை தொடர்ந்து மீண்டும் இணைவோம்.

0: நேரம் மாலை 4:11 இணைஞ்சிருக்கோம். ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 ரொம்பவே சுறுசுறுப்பான, விறுவிறுப்பான, பரபரப்பான, சரவடியான, அதிரடியான ஆட்டக்களம் நிகழ்ச்சி தாங்க. ஆட்டக்களம் நிகழ்ச்சியில இன்னைக்கு என்ன விளையாடு விளையாடிட்டு இருக்கோம், இன்னைக்கோட களம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா பாட்டு பாடவா தான் விளையாடிட்டே இருக்கும். ஸோ நேயர்களுமே ரொம்ப அழகா வந்து பாடிட்டே இருக்காங்க. அடுத்து வர்ற நேயர் பாடுறாங்களான்னு கேட்டலாமா? வருக, வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
2: வணக்கம், யார் எங்கன்னு பேசுறீங்க
1: மேடம்? வணக்கம், அசோக்குமார், புதுக்கடை மாவட்டம் பொன்னமுரா சங்க கீரவுடி கிராமத்திலிருந்து அசோக்குமார் பேசுறேன்
2: மேடம்.
1: ஆமா மேடம், நான் இணையத்துல கேட்டுக்கிட்டு
2: இருக்கேன் மேடம். தெரியுமா உங்களுக்கு?
1: சொல்லுங்க மேடம். நான் சொல்றேன்,
0: என்ன
1: பாட்டு
2: பாடுறேன்
0: மேடம்.
1: என்ன பாட்டு மேடம்? அம்மா நான் சும்மா இல்லடா, அவ இல்லன்னா யாரு இல்லடா.
0: பாட்டு
1: மேடம்,
0: நிறைய பாடல்கள் இருக்கு.
1: டக்குன்னு வரல மேடம்,
0: டக்குன்னு வரல. இருந்தாலும் அருமையா முயற்சி பண்ணீங்க, வாழ்த்துக்கள். இரண்டு
1: வாய்ப்பு. நன்றி மேடம். வாய்ப்பு மேடம். நன்றி மேடம்.
0: இணைப்பில் வந்தமைக்கு நன்றி. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 ஆட்டக்களம் நிகழ்ச்சியில் இணையக்கூடிய அடுத்த நேயர்
3: மூவருக்கும் மாலை வணக்கம். ஜெயந்த் புரத்தூர் பாலசுமணி மேடம்.
2: வணக்கம் ஐயா, நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்களா
3: நீங்க? கேட்டுட்டு இருக்கேன்.
0: பாட தயாரா வந்திருக்காங்க இல்லையா? சரி, உங்களுக்கான வார்த்தை சொல்லிரலாமா?
3: சொல்லுங்க.
2: நிலா.
3: நிலவு ஒரு பெண்ணாகி நிலாவே வா.
2: இன்னும் ஒரே ஒரு பாட்டு.
3: நிலவு தூங்கும் நேரம் நினைவு தூங்கிடாது.
0: அருமை அருமை, மூன்று பாடல்கள் சூப்பரா பாடிட்டாங்க இல்லையா?
2: வார்த்தை சொன்னோன்னு பாடிட்டாரு. இதே ஸ்பீட்ல தான் வந்து அடுத்து வரக்கூடிய நேர் கண்டுபிடிப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன். வருக, வணக்கம். வணக்கம்.
0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 அண்ட் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 விளையாடிட்டே இருக்கும் ஆட்டக்களம்.
2: வணக்கம்.
4: வணக்கம் வணக்கம் மேடம். வணக்கம், ஆனந்தகுமார். ஆனந்தகுமார்
0: ஐயா, எங்க இருந்து பேசுறீங்க? உங்க ஊர் சொல்லவே இல்ல. உங்களுக்கான வார்த்தை கொடுத்துடலாமா? மனசு.
4: மனசு. ஓகே, பாருங்க மேடம்.
0: பாடுங்க பாடுங்க.
4: மனசு. ஓகே,

0: பாடுங்க சீக்கிரம்.
1: பழைய பாட்டு பாடலாம்ல, ஏதோ
0: எந்த பாட்டுனாலும்.
1: மனம் மனம் ஒரு குரங்கு, மனித மனம் ஒரு குரங்கு.
0: ஓகே சரி, அடுத்த பாடல் இந்த பாடல்கள் நீங்களே ஏதோ மெட்ட அமைச்சு பாடுற மாதிரியே எனக்கு ஒரு சந்தேகம் வருது.
1: பழைய
0: பாட்டு பாட்டு ஓகே, ரெண்டாவது பாட்டு என்ன பாடிங்க, நல்லா பாடி காட்டுங்க.
1: இது மனசே மனசே
2: நன்றி.
0: ஒரு சிறிய விளம்பர இடைவெளியை தொடர்ந்து மீண்டும் இணைவோம் நிகழ்ச்சியில்.
3: ராணி விசேஷத்தை கிளம்பலையா?
4: நான் வரலங்க, காலையில எந்திரிச்சாலே கைகள்லாம் நீட்டி மடக்க முடியல, வலிக்குதுங்க.
3: ராணி இது சாதாரண வழியா இருக்கலாம், இல்ல முடக்குவாதமா கூட இருக்கலாம், எதுவா இருந்தாலும் தீர்வு இருக்குல்ல. அண்ணா நகர் நலன் மருத்துவமனைக்கு ஒரு 8 போயிட்டு வந்துருவோம்.
4: நலன் கை மற்றும் எலும்பு சிறப்பு மருத்துவமனை, வேளாங்கண்ணி சர்ச்சை அருகில், அண்ணா நகர், மதுரை.

வம்பு பண்ணுலன்ட்ட.

வந்த இடம் ஏற்காடு, வந்த இடம் ஏற்காடு நீ.

0: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள், நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள ஜிஆர்டி ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: அகாஷ்வாணி எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 அட்டகாசமான ஆட்டக்களம் நாங்க விளையாண்டு இருக்கோம். இன்னைக்கு ஆட்டக்களமோட களம் என்ன?
2: பாட்டு பாடவா, அதுதான் இன்னைக்கோட களம். நேயர்கள் வந்து ரொம்பவே அழகா பாடிட்டே இருக்காங்க இல்லையா ஹரிணி?
1: ஆமா, நிறைய பேர் வந்து வந்தோடனே வார்த்தை கேட்டா அடுத்த செகண்ட் அவங்க பாட்டு
2: சூப்பரா பாடுறாங்க. சரி, அடுத்தடுத்து வர்ற நேயர்களுமே பாடுறாங்களான்னு கேப்போம். அதுக்கு முன்னாடி அவங்க அழைக்க வேண்டிய எண்களை ஒரு முறை சொல்லிடலாமா? 25 30 170 அறிமுக நேயர்களும், 25 30 171 மற்ற எல்லா நேயர்களுமே வரலாம். 0452 என்ற மதுரையோட முன்னிணைப்பை தொட்டு இணைப்பு தொட்டு நேயர் இணைப்புல வந்துட்டாங்க. வருக, வணக்கம்.
3: வணக்கம்.
1: வணக்கம்.
3: இன்னொரு
1: பாட்டு.
3: ஆசை ஆசையா இருக்கிறது,
1: அருமையா. இன்னும் ஒரே ஒரு பாட்டு.
3: நேரம் 4:22
2: இணைப்பில் இணையக்கூடிய அடுத்த நேயர், வருக, வணக்கம்.
1: வணக்கம்.
4: இனிய மாலை வணக்கம். நான் ராமசுந்தரன், தத்தனிலிருந்து.
1: சரிங்க, உங்களுக்கான வார்த்தை கொடுக்கலாமா?
4: கொடுக்கலாம்.
1: உங்களுக்கான வார்த்தை வந்து குயில்.
4: குயில் பாட்டு வந்தது என்ன இளமானே.
1: அப்புறம் நெக்ஸ்ட் சாங்.
4: குயிலுக்கு போம் குயிலுக்கு போம் கோபுரமானது என்ன.
1: ஒரே ஒரு பாட்டு.
2: நன்றி இணைப்பில் வந்தமைக்கு. 4:23 பாட்டு பாடவா நிகழ்ச்சியில பாட்டு பாட காத்திருக்கக்கூடிய அடுத்த நேயர், வருக, வணக்கம்.
5: வணக்கம்.
2: வணக்கம் சொல்றது யாருங்கய்யா?
5: ராமநாதபுரம் சாத்தன்குடியில இருந்து முருகன்.
2: முருகனையா, உங்களுக்கான வார்த்தை சொல்லிடலாமா?
5: சொல்லுங்க.
2: புதுசு கட்டி வந்து
1: நிகழ்ச்சியில வெற்றி பெற்றதா சொல்லி நம்ம அடுத்த நேருக்கு வழிவிட்டலாம். வருக, வணக்கம். வணக்கம். சரி, ஓகே, அடுத்த நேரம் வரதுக்கு முன்னாடி நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கவா?
2: கேள்வி கேட்க போறீங்க என்கிட்டயா? கண்டிப்பா கேட்கணுமா?
1: கண்டிப்பா கேட்போம்.
2: சரி, கேளுங்க. ஆனா அதுக்கு முன்னாடி இணைப்புல நேயர் வந்துட்டாங்க, அவங்களை சந்திச்சிடலாமா?
1: அவங்களே நம்ம பார்த்தலாம். வருக, வணக்கம்.
6: இரு சகோதரிகளுக்கு இனிய மாலை வணக்கம். அன்பான சகோதரிகளுக்கு அன்பு வணக்கம்.
1: அன்பு வணக்கம் சொல்வது யார்?
6: மதுரை ஜவஹர்புரத்துல இருந்து உங்கள் அன்பு சொன்னீங்கப்பா. எப்படி இருக்கீங்க?
1: எல்லாரும் நிலையத்துல எல்லாரும் நலம். உங்களுக்கு
6: ஒரு 3 பாடல் பழைய பாடல் மாதிரி சொல்லுங்க அண்ணாவுக்கு. அதனால
2: வார்த்தை சொல்றோம், அதுல இருந்து நீங்க பழைய பாடலா பாடுங்க. சரிங்களா?
6: பாட்டு
2: 3 பாட்டு

0: பாடிடுங்க சரிங்களா.
1: ஆ சரி சார், சொல்லுங்க.
0: உங்களுக்கான வார்த்தை சொல்லிடலாமா?
1: ஆ சொல்லுங்களேன்.
0: உங்களுக்கான வார்த்தை வந்து அழகு.
1: அழகு மலராட அபிநயங்கள் கூட சிலம்பொலியும் புலம்புவதைக்கு, என் சிலம்பொலியும் புலம்புவதைக்கு.
0: அடுத்தடுத்து இன்னும் டக்கு டக்குனு ரெண்டு பாட்டு.
1: அழகு சிரிக்கின்றது ஆசை சிரிக்கின்றது, அப்புறம் அழகிய கண்ணே
0: உறவுகளே.
1: பாடல்
0: நன்றி நன்றி. இணைப்பில் வந்தவருக்கு சூப்பரா பாடுவீங்க, ஜெயிச்சிட்டீங்க, வாழ்த்துக்கள். இப்ப ஒரு பாடலை தொடர்ந்து மீண்டும் நிகழ்ச்சியில் இணைவோம்.
2: ரெடியா மாமே?

நேரம் 4:29 ஆயிற்றுக்க இந்த நேரத்தில் இணைஞ்சிருக்கோம் ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 ஆட்டக்களம்.

0: இன்னைக்கு ஆட்டுக்கிழமை வந்து நம்ம பாட்டு பாடவா அதுதான் விளையாண்டுட்டு இருக்கோம் இல்லையா. நிறைய நேயர் வராங்க, கரெக்டாக கண்டுபிடிக்கவும் செய்கிறாங்க. அந்த வகையில் நிகழ்ச்சியில் இணையக்கூடிய அடுத்த நேயர் வருக வணக்கம்.
1: வருக வணக்கம்.
2: வானம்னு
0: தொடங்குற பாடல் இல்ல அந்த பாடல் வரிகள்ல வானம் வரணும்.
2: வானத்தை பார்த்தேன், பூமிய பார்த்தேன், மனுஷனை இன்னும் பார்க்கலையே.
1: நன்றி. நேரம் 4:30 ஆட்டக்களம் நிகழ்ச்சியில இணையக்கூடிய அடுத்த நேயர் வருக வணக்கம்.
0: வணக்கம்.
1: விஜயலட்சுமி அம்மா, உங்களுக்கான வார்த்தை கொடுத்துடலாமா? விஜயலட்சுமி அம்மா சூப்பரா பாடுவாங்க அப்படின்னு நான் ரொம்ப ஆர்வமா காத்துட்டே இருந்தேன். ஒரு பாட்டாச்சும்
2: பாட்டு
0: பாட்டா நீங்க வந்து வெற்றியாளர்.
1: ரெண்டு பாட்டு சூப்பரா பாடிட்டீங்க. ஒன்னே ஒண்ணு டக்குனு சரிங்கம்மா, அழகா முயற்சி பண்ணீங்க. இனிப்பில் வந்தமைக்கு நன்றி. ஒரு பாடலை தொடர்ந்து மீண்டும் நிகழ்ச்சியில் இணைவோம் நேயர்களே.

0: ஆகாஷ்வாணி எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 அட்டகாசமான ஆட்டக்கலம் தாங்க விளையாண்டுட்டு இருக்கோம். இன்னைக்கு ஆட்டக்கலம்ல வந்து பாட்டு பாடவா அப்படின்ற கேம் தான் விளையாண்டுட்டு இருக்கோம். ரொம்பவே சுலபமான கேம் தான். நாங்கள் ஒரு வார்த்தை சொல்லுவோம், அந்த வார்த்தையில தொடங்குற மாதிரி மூணு பாடல்களை நீங்க டக்கு டக்கு டக்குன்னு சொல்லணும், சரிதானே?
1: தொடங்குற மாதிரி மட்டும் பாடினா போதுமா இல்ல இடையில அந்த வரி வந்தாலும் ஓகே?
0: இடையில வந்தா கூட ஓகே, ஆனா வந்து
1: பாடிருங்க மூணு பாட்டு.
0: அதேதான் பாடணும், வாசிக்காம பாடுங்க, அதான் ஜாலியா இருக்கும்.
1: சரி, அடுத்து வர நேயர் என்ன செய்றாங்கன்னு கேட்டுலாமா? வருக. வணக்கம். வணக்கம். ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 அண்ட் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 கேட்டுட்டே இருக்கீங்க ஆட்டக்கலம். நேயர் வந்துட்டாங்க. வருக. வணக்கம். நலமா இருக்கோம்மா. நீங்க எங்க இருந்து பேசுறீங்க? சரிங்கம்மா, நீங்க நலமா இருக்கீங்களா? உங்களுக்கான வார்த்தை கேட்டுலாமா?
2: நான்
1: ரொம்ப ஆர்வமா வேகமா
2: நான் போகிறேன்.
0: ஓகே, நெக்ஸ்ட்.
2: நானே நானா
1: பாடிட்டே இருக்கீங்க. அவ்வளவுதான் இல்ல, சூப்பரா பாடிட்டீங்க மூணு பாட்டுமே. சரிங்களா,
0: பாட்டு பாடி நீங்க ஜெயிக்கவும் செஞ்சிட்டீங்க, அவ்வளவுதான் சொல்றீங்க. சூப்பரா பாடி, சூப்பரா
1: பாடுனீங்க. சரிங்களா, மூணு பாட்டுமே டக்கு டக்கு டக்குன்னு சூப்பரா பாடிட்டீங்க, நீங்க ஜெயிச்சீங்கன்னு அறிவிச்சிடலாம். சரிங்களா, நன்றி இணைப்பில் வந்தமைக்கு நன்றி. நேரம் 4:37 ஆயிட்டு இருக்க நேரத்துல இணைப்பில் இணையக்கூடிய அடுத்த நேயர் வருக. வணக்கம்.
0: வணக்கம். வணக்கம்.
1: இணைப்புல இருக்கீங்க, பேசலாம். வருக. வணக்கம்.
3: வணக்கம் மேம், கோயம்புத்தூர்ல இருந்து ரம்யா பேசுறேன் மேம்.
1: ரம்யாமா, உங்களுக்கான வார்த்தை கொடுத்துடலாமா?
3: சொல்லுங்க.
0: உங்களுக்கான வார்த்தை வந்து ராசாத்தி.
1: இப்ப வந்து ரம்யா வந்து சந்தோஷமா பாடணும், சோகமா பாடக்கூடாது. சரிங்களா? இது சோகம் பாட்டுதான் இல்ல. சரி, பாடுங்க பாடுங்க
0: பாடுங்க.
1: அடுத்து வருது ராசாத்தி. இருக்கே ஒரு பழைய பாட்டு, அதே பாட்டு மிட்ல வந்த சாங்லாம் இருக்கே நிறைய.
0: ராசாத்தினா ராஜாத்தி, நம்ம அப்படியே போய்க்கலாம், பிரச்சனை இல்ல, பாடலாமே பாடுங்க.
1: சரிங்கம்மா, தெரியலையா? அழகா முயற்சி பண்ணிக்கமா, ஒரு பாட்டா இருந்தாலும் சூப்பரா பாடுனீங்க. சரிங்களா, அடுத்தடுத்து வந்து முயற்சி பண்ணுங்க. நன்றிமா இணைப்பில் வந்தமைக்கு.
0: ஆகாஷ்வாணி எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 ஆட்டுக்கலம் தாங்க விளையாண்டு இருக்கோம். ஆட்டுக்கலம் இணையக்கூடிய அடுத்த நேயர்
1: விடுபட்டுட்டாங்க.
0: சரி ஓகே, அப்ப அடுத்த நேயர் யார் வருவாங்க? வருக. வணக்கம்.
1: சரி ஹரிணி, எனக்கு ஒரு கேள்வி கேக்குறேன் அப்படின்னு நீங்க சொன்னீங்க, ஆனா மறந்துட்டீங்க.
0: கேட்கலாம்னு நினைச்சேன். உங்களுக்கான சுலபமான கேள்வி, அழகு சுலபமான கேள்விதான்.
1: நேயர்

0: பாடினாங்களே சூப்பரா மூணு பாட்டு.
1: சரி நீங்களும் முயற்சி
0: பாருங்க. நேயர் வந்துட்டாங்க, நம்ம பேசிட்டே இருக்கேன். நேயர்
1: சரி ஓகே,
0: இணைப்புல இருந்து விடுபட்டுட்டாங்க இல்லையா? ஒரு பாடலை தொடர்ந்து மீண்டும் நிகழ்ச்சியில் இணைவோமா?
1: கண்டிப்பா ஒரு பாடல் கேட்கலாம்.
2: GRT Jewelers வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள GRT ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். GRT Jewelers, சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.

0: இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள் மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் வழங்கும் ஆடி அதிரடி தள்ளுபடி July 17 முதல் August 17 வரை. பாத்திரங்கள், பரிசு பொருட்கள், பிளாஸ்டிக் பொருட்களுக்கு 15% அதிரடி தள்ளுபடி. உலக தரம் வாய்ந்த பர்னிச்சர்களுக்கு 15% அதிரடி தள்ளுபடி. மங்களன் மங்கள் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம், NSB ரோட், திருச்சி.
1: என்னக்குமாரு ஒரே யோசனையா இருக்க?
2: இல்லனே, கையில் அடிபட்டு மணலாச்சு, என்ன பண்றதுன்னே தெரியல.
1: இதுக்கா யோசிச்சுட்டு இருக்க? அண்ணா நகர் நலன் மருத்துவமனைக்கு போப்பா. அடிபட்ட உடனே சரி, இல்ல ரொம்ப நாள் ஆகி வைத்தியம் பாக்கலனாலும் சரி, அங்க போய் ஒரு தடவை பார்த்தா சரியாயிருப்பா.
3: நலன் கை மற்றும் எலும்பு சிறப்பு மருத்துவமனை, வேளாங்கண்ணி சர்ச் அருகில், அண்ணா நகர், மதுரை.
4: நேரம் 4:45 ஆயிட்டு இருக்க இந்த நேரத்துல நேயர்கள் ரொம்பவே உற்சாகமா விளையாடிக்கிட்டே இருக்காங்க. ஆட்டக்களம், ஆட்டக்களம் நிகழ்ச்சியில நேயர்கள் வந்து நானும் சூப்பரா பாட்டு பாடுவேன் அப்படின்னு சொல்றதுக்கு அழைக்க வேண்டிய எண்கள் 25:30 அறிமுக நேயர்களும், 25:30 மற்ற எல்லா நேயர்களுமே வரலாம். 04-52 என்ற மதுரையோட முன்னிணைப்பை தொட்டு இப்ப இணைப்பு தொட்டு நேயர் வந்துட்டாங்க. வருக, வணக்கம்.
5: வணக்கம்.
6: வணக்கம் மேடம்.
5: வணக்கம். யார், எங்க இருந்து பேசுறீங்க?
6: மதுரை பாலரங்கபுரத்துல இருந்து உக்கரபாண்டியன் பேசுறேன்.
5: சரிங்க ஐயா, நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்களா?
6: கேட்டுட்டு இருக்கேன், சொல்லுங்க. வார்த்தையில சொல்லுங்க.
5: உங்களுக்கான வார்த்தை மீன்.
6: மீனா?
5: மீன். ஆ, பாடுங்க.
6: மீனம்மா மீனம்மா கண்கள் மீனம்மா.
5: சூப்பர் சூப்பர். இன்னும் ரெண்டு பாட்டு.
6: மீனா மீனா பொண்ணு வர.
5: பாடலாம் பாடலாம், பாடுங்க.
6: நா பொண்ணு மீனா பொண்ணு மாட்டி மாம்.
5: என்ன ஆச்சு? இன்னும் ஒரு பாட்டு.
6: ஒரு பாட்டு.
5: அருமையா ரெண்டு பாட்டு பாடுனீங்க.
7: ஒரே ஒரு பாட்டு தான், அதையும் அப்படியே பாடிட்டீங்கன்னா நீங்க தான் வெற்றியாளர்.
5: மீனம்மாலே இன்னொரு பாட்டும் இருக்கு, உங்களுக்காக ஒரு க்ளூ வேற கொடுத்தாச்சு.
6: மீனம்மா மீனம்மா
7: கண்டுபிடிக்க முடியுதா?
5: சரிங்கய்யா, அழகா முயற்சி பண்ணீங்க, சரிங்களா? நேயர்கள் ரொம்பவே உற்சாகமா அழகா பாடுறாங்க, சில நேயர்கள் ரொம்ப இனிமையாவே பாடுறாங்க. இப்ப பாட ஒரு நேயர் காத்துட்டே இருக்காங்க. வருக, வணக்கம்.
8: வணக்கம்.
7: சொல்வது யார்?
8: வம்சாபுரம் மீனா.
5: மீனாமா, உங்களுக்கும் மாலை வணக்கம்.
8: மாலை வணக்கம்மா.
7: உங்களுக்கான வார்த்தை கொடுக்கலாமா?
8: கொடுங்க.
7: நீங்க வந்து நிறங்கள்ல தொடங்குற மாதிரி பாடல் பாடணும். இந்த நிறங்களோட பெயர் இருக்கும்ல, அதுல தொடங்குற மாதிரி பாடல் பாடணும்.
5: மஞ்சள், சிவப்பு, அந்த மாதிரி. சரிங்களா? மூணு பாட்டு.
8: கருப்பு தான் எனக்கு பிடிச்ச கலர்.
7: அடுத்து
8: மஞ்சள் முகமே வருகே.
5: பழைய பாடல், அருமையா பாடுறீங்க. இன்னும் ஒரு பாட்டு.
7: ஆனா இந்த பாட்டு வந்து ஒரு ரெண்டு வரியாச்சும் நீங்க அப்படியே பாடணும். எல்லாத்துலயும் வந்து முதல் வரி மட்டும் சொல்லிட்டீங்க. இந்த பாட்டுல, இந்த பாடல வந்து கண்டிப்பா ரெண்டு வரி பாடணும். நீங்க
5: மீனா அழகா பேசுறதுனால பாடுவீங்க அப்படின்னு ஹரிணி கேக்குறேன், சரிங்களா?
7: பாடு சொல்றேன், பாடுங்க, கேப்போம் எல்லாரும் அப்படின்னு.
8: வெள்ளை புற ஒன்று கையில் வரவனே.
5: பாடிட்டாங்க, சூப்பரா பாடுறாங்க. கருப்பு மஞ்சள் வெள்ளை அப்படின்னு சொல்லி நிறங்கள் அழகா பாடுனாங்க. நன்றிமா இணைப்பில் வந்து நீங்க ஜெயிச்சிங்கன்னு சொல்லிட்டு இணைப்பில் இணையக்கூடிய அடுத்த நேயரை சந்திக்கலாம். வருக, வணக்கம்.
7: வணக்கம்.
5: வணக்கம். இணைப்பில இருக்கீங்க. நேரம் 4:48 ஆயிடுச்சு இருக்கு. நேயர் வந்துட்டாங்க. வருக, வணக்கம்.
9: வணக்கம் மேடம்.
7: வணக்கம்.
9: திருமங்கலம் மட்டம் ஆலமட்டில இருந்து எஸ் ராமர்.
7: ஐயா, நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்களா?
9: கேட்டுக்கிட்டு தான் மேடம் இருக்கேன்.
7: கேட்டுட்டு இருக்கீங்களா? உங்களுக்கான வார்த்தை சொல்லலாமா?
9: சொல்லுங்க மேடம்.
7: காற்று.
9: காற்றில் காணாத ஒன்றை காற்று வாங்க போனேன், ஒரு கவிதை வாங்கி வந்தேன். பொங்கும் போது அடங்கி
5: விடாது காற்று அப்படின்னு சொல்லி வாயை கூட மூடல, டக்கு டக்கு டக்குன்னு சூப்பரா மூணு பாட்டு பாடி ஜெயிச்சிங்க. சூப்பர்,
7: ரொம்பவே சிறப்பா பாடினீங்க. வாழ்த்துக்கள் இணைப்பில் வந்தமைக்கு நன்றி. மற்றும் அடுத்து இணையக்கூடிய நேயர் வணக்கம். வணக்கம்.
5: நேரம் 4:49 ஆக போகுது இல்லையா ஹரிணி? நீங்க எனக்காக ஒரு கேள்வி வச்சிருக்கேன் வச்சிருக்கேன்னு சொல்லி
7: நான் கேள்வி க்வெஸ்சன் பேப்பரே ரிலீஸ் பண்ணிட்டேங்க. அதுக்குள்ள அடுத்த நேயர் வந்துட்டாங்க. வணக்கம்.
5: வணக்கம்.

0: இணைப்புல இருக்கீங்க, பேசலாம்.
1: வணக்கம்மா, நான் காரைக்குடி சாமிநாதன் பேசுறேன்மா.
0: சாமிநாதன் ஐயா, உங்களுக்கான வார்த்தையை சொல்லிடலாமா? ஐயா இணைப்புல இருக்கீங்களா? கேக்குதுங்களா?
2: உங்க இணைப்பு வந்து கரெக்டா இல்ல, விட்டு விட்டு கேக்குது. ஐயா இணைப்புல இருக்கீங்களா?
1: ஆமா இருக்குமா, இருக்கேன்.
0: சரி, உங்களுக்கான வார்த்தையை சொல்லிடலாமா? வா, சொல்லியாச்சு. அதாவது டவர் சரியா கிடைக்கிற இடத்துக்கு கொஞ்சம் வந்தீங்கன்னா நல்லா கேக்குங்க. யா
1: சொல்லுங்க, சொல்லுங்க.
0: வா வா, இவரோட இணைப்பு வந்து சரியா கிடைக்கல இல்லீங்களா? இணைப்பில் வந்தமைக்கு நன்றிங்கய்யா. இணைப்பில் இணையக்கூடிய அடுத்த நேயரை சந்திக்கலாம். வருக, வணக்கம்.
2: வணக்கம், யார் எங்க இருந்து பேசுறீங்க? வணக்கம்.
3: வணக்கம்மா, அனைவருக்கும் வணக்கம்.
2: வணக்கம், சொல்வது யார்?
3: கொத்தகடையிலிருந்து புஷ்பலதா பேசுறேன்.
2: சரிங்கம்மா, உங்களுக்கு ஆனா வார்த்தை கொடுத்துடலாமாம்மா?
3: சொல்லுங்க.
2: வா
3: அடுத்து
2: வாழ்த்துக்கள்.
0: இப்ப ஒரு சிறிய விளம்பர இடைவெளி, தொடர்ந்து மீண்டும் நிகழ்ச்சியில் இணைவோம்.
4: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அங்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள், நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள ஜிஆர்டி ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.

0: ஏய் என்னடா கண்ணு கலங்குது ஆனா வாய் சிரிக்குது.
1: லவ் ஃபெயிலியர் மச்சான்.
0: அச்சச்சா
1: பைலா, இப்ப நான் சோகமா தானடா பாடணும்.
0: சோகம் உனக்கு மட்டும்தான், எங்களுக்கு இல்ல. நீ நல்லா வைபப்படு.

0: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள ஜிஆர்டி ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: நேரம் 4:55 ஆயிடுச்சு. இந்த நேரத்தில் கிட்டத்தட்ட நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம் அப்படின்னே சொல்லலாம். இப்ப இணைப்பில் இணையக்கூடிய நேயரை சந்திச்சுட்டு
2: அப்படியே கண்டினியூ பண்ணுவோம். வருக வணக்கம்.
3: வணக்கம்.
1: உற்சாகமா வணக்கம் சொல்றது யாரு?
2: உங்களுக்கான வார்த்தை,
3: ஹலோ,
2: உங்களுக்கான வார்த்தை சொல்லவாமா?
3: ரோஜா. ரோஜா, ரோஜாப்பு தின்ன ரோஜாப்பு, ரோஜா மலரே ராஜகுமாரி, ஆசை கிளியே அழகிய ராணி.
1: அழகா ரெண்டு பாட்டு பாடுனாங்களே, சரிங்க, அழகா முயற்சி பண்ணீங்க. நன்றி, நன்றி.
2: அடுத்து நேயக்கூடிய நேயர் யாரு, இங்கிருந்து பேசுறாங்கன்னு கேட்கலாம். வருக வணக்கம்.
1: வணக்கம். நேரம் 4:56 ஆயிருச்சு. நேயர் இணைச்சிட்டாங்க. வணக்கம்.
4: அழகர்.
1: அழகர் ஐயா, உங்களுக்கான வார்த்தை கொடுக்கலாமா?
2: பாடலாம்.
4: அதோ அந்த பறவை போல வாழ வேண்டும்.
1: ஒண்ணு
4: பந்திந்தவர மயிலாடும் பாதையில நாங்க ஆடி
1: இருக்கா,
4: பாடும் பாட்டு பஞ்சு மத்த புள்ள பாரு, மஞ்சளாறு பாயி எங்க ஊரு.
1: சூப்பரியா, சூப்பரியா, அருமையா பாடிட்டீங்க. மூணு பாட்டுமே சூப்பரா பாடி நிகழ்ச்சியில ஜெயிச்சிட்டீங்கன்னு சொல்லிட்டு உங்களுக்கு வாழ்த்துக்கள் சொல்லிடலாம். கிட்டத்தட்ட நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம்.
2: ஆமா,
1: சரி, நிகழ்ச்சியில வந்து பங்கேற்ற, பங்கு பெற முயற்சித்த மற்றும் கேட்டு ரசித்த அத்தனை நேயர்களுக்குமே நன்றிகளை கூறி விடைபெறுவது நான் சுபத்ரா தேவி
2: மற்றும் ஹரிணி.
1: சரி, நம்மளுக்கு அழைப்புல ஒருங்கிணைப்புல உதவி செஞ்சது யாரு அப்படின்னா வந்துட்டு சிவசங்கரி, தொழில்நுட்ப உதவி எஸ் கருப்பணன் அவர்கள், கேட்டு ரசித்த அத்துணை நேயர்களுக்குமே நன்றி நேயர்களே.

வாசிப்பவர் ஷியாமளா. எஃகு துறை சீரான வளர்ச்சி கண்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். இல்லந்தோறும் தேசிய கொடி ஏற்றும் இயக்கத்தில் நாட்டு மக்கள் அனைவரும் பங்கேற்க வேண்டும் என்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கேட்டுக் கொண்டுள்ளார். தீர்ப்பாயங்கள் சீர்திருத்த மசோதா மக்களவையில் இன்று நிறைவேறியது. மாணவர்கள் போராட்டம் தொடர்பான பிரச்சினை குறித்து விவாதிக்க மத்திய அரசு தயாராக உள்ளதாகவும் எதிர்க்கட்சிகள் அவை நடவடிக்கைகள் சுமூகமாக நடைபெற ஒத்துழைப்பு அளிக்க வேண்டும் என்றும் மத்திய அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜு கேட்டுக் கொண்டுள்ளார். சிவில் விமான போக்குவரத்து துறையில் மகளிரின் பங்களிப்பை அதிகரிக்க தேவையான நடவடிக்கைகளை மத்திய அரசு மேற்கொண்டுள்ளதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு ராம்மோகன் நாயுடு கூறியுள்ளார். மலைவாழ் மக்களின் மேம்பாட்டிற்காக பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் நடைபெறும் அனைத்து நிகழ்ச்சிகளிலும் முதலில் தமிழ்தாய் வாழ்த்தை கட்டாயம் பாட வேண்டும் என்ற அரசினர் தனி தீர்மானத்தை பேரவையில் ஒருமனதாக நிறைவேற்றி தந்ததற்காக அனைத்து கட்சிகளுக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்வதாக முதலமைச்சர் திரு விஜய் கூறியுள்ளார். இளநிலை மருத்துவ படிப்பு மாணவர் சேர்க்கைக்கான தரவரிசை பட்டியலை மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் சென்னையில் இன்று வெளியிட்டார். ஆவின் பால் தடையின்றி விநியோகம் செய்யப்படுவதை தாவேக அரசு உறுதி செய்ய வேண்டும் என்று பாமக வலியுறுத்தியுள்ளது. நெல் மற்றும் கரும்புக்கு தமிழக அரசு ஊக்கத்தொகை அறிவித்துள்ளதற்கு தமிழ்நாடு விவசாயிகள் சங்கம் வரவேற்பு தெரிவித்துள்ளது. தமிழகத்தின் ஒரு சில பகுதிகளில் அடுத்த 6 தினங்களுக்கு மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. நைஜீரியாவின் லாகோஸில் நடைபெற்ற 23 வயதுக்குட்பட்டோருக்கான காமன்வெல்த் வாள்வீச்சு போட்டியில் இந்தியா 4 தங்கம் உட்பட 17 பதக்கங்களை வென்றது. ஜமைக்கா சர்வதேச பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ரூபன் சாய் பிரதீக் இணை பட்டம் வென்றது. பெரு பாரா பேட்மிண்டன் போட்டியில் இந்தியா 3 தங்கம் உட்பட 8 பதக்கங்களை வென்றது. ஹாங்காங் ஓபன் ஜூனியர் ஸ்குவாஷ் போட்டியில் இந்தியாவின் ஆத்யா புதியா தங்கப்பதக்கம் வென்றார். மலேசியாவுக்கு எதிரான 21 வயதுக்குட்பட்டோருக்கான 3வது நட்புணர்வு ஹாக்கி போட்டியில் இந்தியா 5-3 என்ற கோல் கணக்கில் வெற்றி பெற்று தொடரை கைப்பற்றியது. யூரோப் ஸ்மாஷ் டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் தியா சிதாலே பிரதான சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். பிலிப்பைன்ஸில் நடைபெற்ற சர்வதேச ஜூனியர் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் கைரா ரெய்னா பட்டம் வென்றார். செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.

ஆகாஷ்வாணி எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இனி கேட்கலாம் மாலை தென்றல். மாலை தென்றல் நிகழ்ச்சியின் முதல் பாடலாக இசைக்கே இருக்கும் பாடல் ஜானி திரைப்படத்திலிருந்து, இளையராஜா இசையில்.

ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 இந்த இனிமையான மாலை நேரத்தை சிறப்பிக்க காற்றலைகளில் நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது மாலை தென்றல்.

0: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கிறீங்க?
1: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுனே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
0: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
1: சூப்பர்ண்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்குறேன்.
2: 103.3 மதுரை எஃப்எம்இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.
3: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 நாம் கேட்டு இணைந்திருப்பது மாலை தென்றல். மாலை தென்றல் நிகழ்ச்சியில இதமான சுகமான பாடல்கள் தான் கேட்டுட்டு இருக்கோம். அந்த வரிசையில அடுத்த பாடல் கேட்கலாம், உதயகீதம் திரைப்படத்திலிருந்து.

மிதமான மாலை வேளையில் இனிமையான பாடல்கள் தான் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். இது ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 மாலை தென்றல். நிகழ்ச்சியில் அடுத்த பாடலாக கேட்கலாம் மூடுபனி திரைப்படத்திலிருந்து.

மாலை 5:26. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 நாம் கேட்டு இணைந்திருப்பது மாலை தென்றல். மாலை தென்றல் நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் அலைகள் ஓய்வதில்லை திரைப்படத்திலிருந்து.

0: ட்ரெயின்ல டெல்லி வரைக்கும் போற, பேசாம இங்கே இரு. அங்கெல்லாம் போய் நீ ஒன்னும் இன்டர்வியூ அட்டென்ட் பண்ண வேணாம்மா.
1: புரியாம பேசாதீங்கம்மா. இது எவ்வளவு முக்கியமான இன்டர்வியூன்னு உங்களுக்கு தெரியுமா? பா, நீங்களாச்சும் சொல்லுங்களேன்.
2: நீ சொல்றதெல்லாம் சரிதாம்மா, ஆனா ட்ரெயின்ல அதுவும் பொம்பளை பிள்ளைய தனியா.
3: என்ன என்ன இங்க டிபேட் நடந்துட்டு இருக்கு?
0: அது வந்துனே,
3: நான் எல்லாத்தையும் கேட்டுட்டு தாமா இருந்தேன். ஏன் தங்கச்சி நீ இவ்வளவு பயப்படுற? நம்ம இந்தியன் ரயில்வேயோட ஹெல்ப்லைன் நம்பர் 139 தெரியாத உனக்கு இந்த ஒரே எண்ல பிஎன்ஆர் ஸ்டேட்டஸ், ட்ரெயின் எங்க இருக்கு, டிக்கெட் ரிசர்வேஷன், நைட் நம்ம இறங்க வேண்டிய ஸ்டேஷன் வந்துட்டா அதுக்கு அலாரம், சாப்பாடு, புகார் அப்படின்னு எல்லாத்தையும் இதுலயே நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதனால பயப்படாம நீ அனுப்பி வைமா. இந்தியன் ரயில்வேயோட ஹெல்ப்லைன் நம்பர் 139, அதுவும் 12 மொழிகள்ல. மச்சான், யோசிக்காதீங்க, ரயில் பயணத்துல எல்லா வித பாதுகாப்பும் இப்ப நமக்கு கிடைச்சிருச்சு.
1: ரயில்வே ஹெல்ப்லைன் நம்பர் 139. உங்கள் ரயில் பயணங்கள் இனிமையாகட்டும்.
4: பொது நலனில் அக்கறையுடன் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி.

0: இந்த இனிமையான மாலை பொழுதை மேலும் சிறப்பிக்கிற வகையில் இன்னும் சுகமான இதமான பாடல்கள் தான் கேட்டு ரசிச்சிட்ருக்கோம் மாலை தென்றல் நிகழ்ச்சியில். இது ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9. நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் பயணங்கள் முடிவதில்லை திரைப்படத்திலிருந்து.
1: இளைய நிலா பொழிகிறதே

ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 நாம் கேட்டு இணைந்திருப்பது மாலை தென்றல். இதமான மாலை பொழுதை மேலும் சிறப்பிக்கும் மாலை தென்றல் நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் தம்பிக்கு எந்த ஊர் திரைப்படத்திலிருந்து?

தந்தி வந்து வேசுதுல வானொலி ஸ்டேஷனில் வந்தாலும் வாங்க மதுரை சின்னாம்பும் தாங்க. நான் வடவழிஞ்சி பஞ்சவர்ணம் பேசுறேன். எல்லாம் பேரன் பேத்தி மயம் மருமக எல்லாரும் ஆகாசவாணி ரேடியோ கேளுங்க. தன்னா

நேரம் மாலை 5:44. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 நாம் கேட்டு இணைந்திருப்பது மாலை தென்றல். மாலை தென்றல் நிகழ்ச்சியின் அடுத்த பாடலாக கேட்கலாம் மண்வாசனை திரைப்படத்திலிருந்து.

சுகமான ராகங்களோடு மென்மையான மனதை மெல்லிசையால் மெய்மறக்க செய்து கொண்டிருக்கிறது ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3.

0: என்னன்னே மணி என்னாச்சு, இன்னும் எந்திரிக்கலையா?
1: நைட்டு வேலையை முடிச்சுட்டு வரதுக்கு லேட் ஆயிருச்சுமா.
0: அதுக்காக 8 மணி வரைக்குமா, இன்னும் ஏசிய கூட ஆஃப் பண்ணல.
1: அதுக்கு என்னமா பண்றது?
0: என்னவா எல்நினோ கேள்விப்பட்டிருக்கியா?
1: என்னது எல்நினோவா? ஸ்வீட் எதுவும் செஞ்சு வச்சிருக்கியா?
0: வெப்ப அல வீச போகுது, ஒண்ணு நிக்காம மழை பெய்யும் இல்ல வெயில் வாட்டி வதைக்கும்.
1: சரிமா, அதுக்கு என்னதான் பண்றது?
0: இனி வரக்கூடிய காலங்கள்ல இது மாதிரி ஆகாம இருக்கு.

0: பண்ணணும்னா நீர் வளத்தை பாதுகாக்கணும், மலையை பெருக்கணும்.
1: அதுக்கு
0: அதுக்கு ஆளுக்கு ஒரு மரக்கன்னு நடணும்.
1: சூப்பர் தங்கச்சி, மரம் வளர்ப்போம் மலை பெருவோம்.
2: பொது நலன் கருதி வெளியிடுவோர், ஆகாஷ்வாணி மதுரை.

ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 நிறைவு பாடலோடு நிறைவு பெறுகிறது மாலை தென்றல்.

0: என் கைகளில் சிந்தித்தேன் செந்தூர இதழ்களில் சிந்தித்தேன் பாய்கின்ற உறவை
1: சிந்தித்தேன் பாய்கின்ற உறவை

0: வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். எஃகு துறை சீரான வளர்ச்சி கண்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். இல்லந்தோறும் தேசிய கொடி ஏற்றும் இயக்கத்தில் நாட்டு மக்கள் அனைவரும் பங்கேற்க வேண்டும் என்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கேட்டுக் கொண்டுள்ளார். தீர்ப்பாயங்கள் சீர்திருத்த மசோதா மக்களவையில் இன்று நிறைவேறியது. மாணவர்கள் போராட்டம் தொடர்பான பிரச்சினை குறித்து விவாதிக்க மத்திய அரசு தயாராக உள்ளதாகவும் எதிர்க்கட்சிகள் அவை நடவடிக்கைகள் சுமூகமாக நடைபெற ஒத்துழைப்பு அளிக்க வேண்டும் என்றும் மத்திய அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜு கேட்டுக் கொண்டுள்ளார். சிவில் விமான போக்குவரத்து துறையில் மகளிரின் பங்களிப்பை அதிகரிக்க தேவையான நடவடிக்கைகளை மத்திய அரசு மேற்கொண்டுள்ளதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு ராம்மோகன் நாயுடு கூறியுள்ளார். மலைவாழ் மக்களின் மேம்பாட்டிற்காக பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் நடைபெறும் அனைத்து நிகழ்ச்சிகளிலும் முதலில் தமிழ்தாய் வாழ்த்தை கட்டாயம் பாட வேண்டும் என்ற அரசினர் தனி தீர்மானத்தை பேரவையில் ஒருமனதாக நிறைவேற்றி தந்த அனைத்து கட்சிகளுக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்வதாக முதலமைச்சர் திரு விஜய் கூறியுள்ளார். இளநிலை மருத்துவ படிப்பு மாணவர் சேர்க்கைக்கான தரவரிசை பட்டியலை மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் சென்னையில் இன்று வெளியிட்டார். ஆவின் பால் தடையின்றி விநியோகம் செய்யப்படுவதை தாவேக அரசு உறுதி செய்ய வேண்டும் என்று பாமக வலியுறுத்தியுள்ளது. நெல் மற்றும் கரும்புக்கு தமிழக அரசு ஊக்கத்தொகை அறிவித்துள்ளதற்கு தமிழ்நாடு விவசாயிகள் சங்கம் வரவேற்பு தெரிவித்துள்ளது. தமிழகத்தின் ஒருசில பகுதிகளில் அடுத்த 6 தினங்களுக்கு மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. நைஜீரியாவின் லாகோஸில் நடைபெற்ற 23 வயதுக்குட்பட்டோருக்கான காமன்வெல்த் வாள்வீச்சு போட்டியில் இந்தியா 4 தங்கம் உள்பட 17 பதக்கங்களை வென்றது. ஜமைக்கா சர்வதேச பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ரூபன் சாய் பிரதீக் இணை பட்டம் வென்றது. பெரு பாரா பேட்மிண்டன் போட்டியில் இந்தியா 3 தங்கம் உள்பட 8 பதக்கங்களை வென்றது. ஹாங்காங் ஓபன் ஜூனியர் ஸ்குவாஷ் போட்டியில் இந்தியாவின் ஆதியா புதியா தங்கப்பதக்கம் வென்றார். மலேசியாவுக்கு எதிரான 21 வயதுக்குட்பட்டோருக்கான 3வது நட்புணர்வு ஹாக்கி போட்டியில் இந்தியா 5-3 என்ற கோல் கணக்கில் வெற்றி பெற்று தொடரை கைப்பற்றியது. யூரோப் ஸ்மாஷ் டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் தியா சிட்டாலே பிரதான சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். பிலிப்பைன்ஸில் நடைபெற்ற சர்வதேச ஜூனியர் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் கைரா ரெய்னா பட்டம் வென்றார். செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது.
1: மதுரை FM 103.3 மற்றும் ராமேஸ்வரம் FM 100.9
2: FM ரெயின்போ இசையோடு என்றும் நீங்கள்.
3: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 நேயர்கள் கேட்கவிருப்பது சேவை செய்திகள். விவசாயிகள் குறை தீர்க்கும் நாள் கூட்டம் நடைபெற உள்ளது பற்றி விருதுநகர் மாவட்டத்திலிருந்து வந்துள்ள அறிவிப்பு கேட்கலாம். விருதுநகர் மாவட்டத்தில் சிவகாசி, அருப்புக்கோட்டை மற்றும் சாத்தூர் வருவாய் கோட்டங்களில் 18/8/2026 அன்று முற்பகல் 11 மணி அளவில் கோட்ட அளவிலான விவசாயிகள் குறை தீர்க்கும் நாள் கூட்டம் சிவகாசி, அருப்புக்கோட்டை மற்றும் சாத்தூர் வருவாய் கோட்டாட்சியர் அவர்களின் தலைமையில் கோட்டாட்சியர் அலுவலகத்தில் நடைபெறவுள்ளது. கோட்ட அளவிலான கூட்டத்தில் விவசாய பெருமக்கள் கலந்து கொள்வதுடன் விவசாயம் மற்றும் தனிநபர் தொடர்பான மனுக்களை வருவாய் கோட்டாட்சியர்களிடம் நேரடியாக அளித்து தீர்வு காணவும், வட்டார அளவிலான விவசாயம் மற்றும் விவசாயம் சாராத மனுக்களுக்கு விரைந்து தீர்வு காணப்பட்டு அந்த மனு மீதான நடவடிக்கை விவரத்தினை மனுதாரருக்கு தெரிவித்திடவும் அனைத்து துறை அலுவலர்களை மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் தெரிவித்துள்ளார்கள். அடுத்த அறிவிப்பாக கேட்கலாம். திருவில்லிபுத்தூர் ஸ்ரீ அருள்மிகு நாச்சியார், அதாவது ஆண்டாள் திருக்கோவிலிலிருந்து வந்துள்ள அறிவிப்பு. விருதுநகர் மாவட்டம் திருவில்லிபுத்தூர் வட்டம் மற்றும் நகரில் அமைந்துள்ள ஸ்ரீ அருள்மிகு நாச்சியார் ஆண்டாள் திருக்கோவிலில் ஆடிப்பூர திருவிழா மிகவும் பிரசித்தி பெற்ற திருவிழாவாகும். இத்திருவிழா 6/8/2026 அன்று முதல் 14/8/2026 வரை நடைபெறுகிறது. 14/8/2026 வெள்ளிக்கிழமை அன்று திருத்தேரோட்டம் நடைபெறவுள்ளது. அதனை முன்னிட்டு விருதுநகர் மாவட்ட ஆட்சியர் அவர்களின் உத்தரவின் பேரில் 14/8/2026 அதாவது வெள்ளிக்கிழமை அன்று விருதுநகர் மாவட்டம் முழுமைக்கும் உள்ளூர் விடுமுறை அறிவிக்கப்படுகிறது. அதனை ஈடு செய்யும் விதமாக ஆகஸ்ட் மாதத்தின் 5வது

சனிக்கிழமை 29/8/2026 அன்று பணி நாளாக அறிவிக்கப்பட்டுள்ளது என மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் தெரிவித்துள்ளார்கள். நேயர்கள் இதுவரை சேவை செய்திகள் கேட்டீர்கள்.

0: சேவை செய்திகள். உங்க ஊர் கோவில்கள், தேவாலயங்கள், மசூதிகளில் நடைபெறும் சிறப்பு நிகழ்வுகளை மதுரை வானொலியின் சேவை செய்திகள் பகுதிக்கு அனுப்பலாம். நிலைய இயக்குனர், ஆல் இண்டியா ரேடியோ மதுரை வானொலி நிலையம், சேவை செய்திகள் பகுதி, சின்ன சொக்கிக்குளம், மதுரை 2 என்ற முகவரிக்கு உங்கள் ஊரில் நடைபெறும் சிறப்பு முகாம் மற்றும் நிகழ்வுகளை அனுப்பலாம்.
1: மதுரை FM 103.3 மற்றும் ராமேஸ்வரம் FM 100.9
2: FM ரெயின்போ, இசையோடு என்றும் நீங்கள்.
3: நேரமாலை 6:05. இனிய மாலை வணக்கம் நேர்களே. அழகான இந்த மாலை வேளையில் ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 விளக்கேற்றும் வேளை நிகழ்ச்சியில் பக்தி பாடல்கள் கேட்க இருக்கிறோம். நிகழ்ச்சி தரும் முதல் பாடலாக கேட்கலாம்

ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள், நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள ஜிஆர்டி ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.

ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள ஜிஆர்டி ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.

0: நேயர்கள் இதுவரை விளக்கேற்றும் வேளை நிகழ்ச்சியில் பக்தி பாடல்கள் கேட்டு இணைந்திருந்தீர்கள். அடுத்ததாக நிகழ்ச்சியும் நேரமும். நேரமாலை 6:25. நேயர்கள் கேட்கவிருப்பது நிகழ்ச்சியும் நேரமும். இன்று தொடரவிருக்கும் நிகழ்ச்சியும் அதன் நேரமும் குறித்து தெரிந்து கொள்வோம். 6:30 அந்திப்பூக்கள், 7:00 பாட்டு இது ஹிட், 8:00 செய்தி அறிக்கை சென்னை அஞ்சலாக, 8:05 செல்ல குழந்தைகள் பங்கு பெறும் நேரமாய் பட்டாம்பூச்சிகள் நேரலை நிகழ்ச்சி காத்துக்கிட்டே இருக்கு, 8:30 அறிவியல் மின்னல், கவனிக்க வேண்டிய காலநிலை மாற்றம், சூழலியல் ஆர்வலர் எஸ் கண்ணன் அவர்களுடன் நேர்முகம், உடன் உரையாடுகிறார் LNG ரவிசங்கர், 9:00 காற்றில் விரியும் கடிதமலர்கள், 10:00 பட்டுச்சிறகு. இரவு 11:00 நிகழ்ச்சியும் நேரமும், 11:05 தேனும் பாலும், 12:00 காலை 4:45 வரை சென்னை விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 நிகழ்ச்சிகள் சென்னை அஞ்சலாக கேட்கலாம். நேயர்கள் இதுவரை கேட்டது நிகழ்ச்சியும் நேரமும்.
1: Akashvani, that's lit. Madras.

0: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கிறீங்க?
1: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுனே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
0: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
1: சூப்பர்ண்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்குறேன்.
2: 103.3 மதுரை எஃப்எம்இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.
3: வணக்கம் பாட்டி, நல்லா இருக்கீங்களா?
4: நல்லா இருக்கேன் டீச்சர் அம்மா.
3: உங்க பேரை நல்லா படிப்பாங்களே, இப்ப என்ன பண்ணிட்டு இருக்காங்க?
4: அவன் பள்ளிக்கூடம் படிச்சுட்டு இப்ப அவங்க அப்பாவுக்கு உதவியா இருக்கேன் டீச்சர்.
3: ஏன் காலேஜுக்கு போடலையா அவங்க?
4: எங்க டீச்சர் படிக்க வைக்க முடியுது, அப்படியே படிச்சாலும் வேலை வெட்டியா கிடைக்குது.
3: அப்படி எல்லாம் சொல்லாதீங்க பாட்டி. கல்வின்றது அல்ல அல்ல குறையாத ஒரு செல்வம். காசு பணம் இதெல்லாம் மத்தவங்களுக்கு இப்ப நீங்க கொடுக்கறீங்க அப்படின்னா கொடுக்க கொடுக்க குறைஞ்சு போயிடும். ஆனா படிப்புன்றது சொல்லி கொடுக்க கொடுக்க வளரக்கூடியது. மம்மர் அப்படின்னு சொல்லக்கூடிய அறியாமைய நீக்கக்கூடிய மருந்து தான் கல்வின்ற ஒண்ணு பாட்டி.
5: படிப்பில் சூரன் என்று பேரை வாங்கு.
4: அடியாத்தி இம்புட்டு சொல்றீங்களே, நாளைக்கே என் பேரை காலேஜ்ல சேர்த்து போறேன்.
3: கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு.
4: எடுத்தால் குறைவது செல்வம், கொடுத்தால் வளர்வது கல்வி.
5: போதாமல் ஒரு நாளும் இருக்க வேண்டாம்.
6: பொது நலனில் அக்கறையுடன் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி.
0: ஆகாஷ்வாணி இசை

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9. இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரமாலை 6:30. வாழ்க்கையில் வேகம் முக்கியமே இல்லைங்க. நம்மளோட பயணம் நிக்காம இருக்கிறதா முக்கியம். மெதுவா நடந்தாலும் பரவாயில்ல. ஒவ்வொரு நாளுமே ஒவ்வொரு அடி முன்னேறிக்கிட்டே இருங்க. ஒரு நாள் நாம எடுத்து வைக்கிற அந்த சின்ன சின்ன அடிகள் தான் பெரிய வெற்றிக்கான பாதையா மாறும் அப்படின்னு சொல்லிட்டு நிகழ்ச்சியில்

இணைவது சுபத்ரா தேவி. நிகழ்ச்சி அப்படின்னு சொன்ன என்ன நிகழ்ச்சின்னு சொல்லலை இல்லையா, அந்திப்பூக்கள் நிகழ்ச்சி தாங்க. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 நிகழ்ச்சி தரும் முதல் பாடலாக கேட்கலாம்

ஆனந்த பூங்காற்றிய திரைப்படத்தில் இருந்து பாடல் கேட்டு முடித்த நேரம் மாலை 6:36. அந்தி சாயும் இனிய நேரத்தில் காற்றில் கலக்கும் ஒரு மெல்லிய மனம் போல செவிகளில் விழும் இனிய பாடல்களாய் காற்றலைகளில் இசைத்துக் கொண்டிருப்பது அந்திப்பூக்கள். நிகழ்ச்சி தரக்கூடிய அடுத்த பாடலாக கேட்கலாம் காதலுக்கு மரியாதை திரைப்படத்திலிருந்து பாடல்.

ஒரு பட்டாம்பூச்சி நெஞ்சுக்குள்ளே சுற்றுகின்றதே, அது சுற்றி சுற்றி ஆசை நெஞ்சை தட்டுகின்றதே. ஒரு பட்டாம்பூச்சி நெஞ்சுக்குள்ளே சுற்றுகின்றதே, அது சுற்றி சுற்றி ஆசை நெஞ்சை தட்டு

0: சுற்றி நெஞ்சுக்குள்ளே சுற்றுகின்றதே, அது சுற்றி சுற்றி ஆசை நெஞ்சு தட்டுகின்றதே.
1: ஒரு வட்டம் பூச்சி நெஞ்சுக்குள்ளே சுற்றுகின்றதே, அது சுற்றி சுற்றி ஆசை நெஞ்சு தட்டுகின்றதே.
2: நேரமாலை 6:41 மனதை வருடும் இசையும் மாலையை ரசிக்க வைக்கும் இனிய பாடல்களுமாய் நேயர்கள் கேட்டு இணைந்திருப்பது அந்திப்பூக்கள். ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடலாக கேட்கலாம் தென்னவன் திரைப்படத்திலிருந்து பாடல்.

இன்று இரவு 8:05 உங்கள் வீட்டு செல்ல குழந்தைகளுக்கான நேரமாய் பட்டாம்பூச்சிகள் நிகழ்ச்சி வளமுற காத்துட்டே இருக்கு. குழந்தைகள் நிகழ்ச்சியில பங்கு பெற்று உங்களோட தனித்திறமைகளை வெளிப்படுத்தலாம். அதற்கு அழைக்க வேண்டிய எண்கள் 25 30 170 அறிமுக குழந்தைகளும் 25 30 171 மற்ற எல்லா குழந்தைகளுமே வரலாம். 0452 என்ற மதுரையோட முன்னணிப்பை தொட்டு நேரமாலை 6:47 கேட்டுட்டே இருக்கும் அந்திப்பூக்கள் நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடலாக கேட்கலாம் சார்லி சாப்ளின் திரைப்படத்திலிருந்து பாடல். பாடலை கேட்டு இணைந்தே இருங்கள். ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 உடன்

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9
1: இசையோடு என்றும் நீங்கள்.
2: ஆகாஷ்வாணி எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இல் இனி கேட்கலாம் பாட்டு இது ஹிட்டு. நிகழ்ச்சியின் முதல் பாடலாக இசைக்கு இருக்கும் பாடல் மெட்ராஸ் திரைப்படத்திலிருந்து.

நேரம் 7:12. ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 நாம் கேட்டு இணைந்திருப்பது பாட்டு இது ஹிட்டு. நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் முதல் நீ முடிவும் நீ திரைப்படத்திலிருந்து.

பாட்டு இது ஹிட்டர் நிகழ்ச்சி தான் கேட்டு நினைந்திருக்கும். இது ஆகாஷ்வாணி எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9. நிகழ்ச்சியின் அடுத்த பாடலாக கேட்கலாம் ஏ ஆர் ரஹ்மான் இசையில் தேரே இஷ்குமேன் திரைப்படத்திலிருந்து.

0: அதாவது அவர் என்ன சொல்ல வர்றார்னா, இந்த ஊர்ல அழகான ஆறு, ஏரி, குளம், நதி, காடு, மலைகள் சூழ்ந்து ரொம்ப அழகா இருக்கான். அது அவரை பிரமிக்க வைக்குதுன்னு சொல்றாரு.
1: டேய், அந்த காலக்கைய ஏதோ சொல்றேன், ஆனா இந்த புள்ள வேற ஏதோ சொல்லுதுன்னு
2: நினைக்கிறேன்டா. ஆனா
0: அவருக்கு ஒரே ஒரு மனக்குறை இருக்குதான். அது என்னன்னா, சாலைகள்ல நீர்நிலைகளோட ஓரத்துல மக்கள் குப்பைகளை கொட்டுறாங்களாம். குப்பை தொட்டி இருந்தும் அங்க போய் கொட்டுறாங்க, அதுதான் ரொம்ப மோசமா இருக்குன்னு சொல்றாரு. அதனால மக்களே, குப்பைகளை இயற்கை சார்ந்த இடங்களுக்கு மற்றும் பொது இடங்களுக்கு போகிறப்ப குப்பைகளை குப்பை தொட்டில தான் போடணும்னு சொல்றாரு. நன்றின்னு சொல்றாராமா. அதாவது ஆகாஷ்வாணி மதுரை மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் எப்பவும் கேளுங்க, சந்தோஷமா இருங்க.
2: ஆமாங்க.
3: நேரம் 7:25.

இது ஹிட் நிகழ்ச்சி தான் கேட்டு இணைந்திருக்கும். இது ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9. நிகழ்ச்சியின் அடுத்த பாடலாக கேட்கலாம் நிவாஸ் கே பிரசனா இசையில் ஷிட் ஸ்ரீராம், கௌதம் வாசுதேவ் மேனன் மற்றும் மால்வி சுந்தரேஷன் குரல்களில் டக்கர் திரைப்படத்திலிருந்து பாடல்.

வணக்கம், நான் உங்க நடிகர் பரணி பேசுறேன். நீங்க கேட்டுக்கிட்டு இருக்குது 103.3 மதுரை வானவில் பண்பலை. நல்ல தகவல்களை கேளுங்க, ரசிச்சு கேளுங்க, மனசோட ஒட்டி உறவாட இனிமையான பாடல்களை கேளுங்க, மகிழ்ச்சியா இருங்க. உங்கள் 103.3 மதுரை வானவில் பண்பலை. அன்புடன் பரணி.

0: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள ஜிஆர்டி ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 நாம் கேட்டு இணைந்திருப்பது பாட்டு இது ஹிட்டு. நிகழ்ச்சியின் அடுத்த பாடலாக கேட்கலாம் காலா திரைப்படத்திலிருந்து பாடல்.

நேரம் 7:40. ஆகாஷ்வாணி எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 நாம் கேட்டு இணைந்திருப்பது பாட்டு இது ஹிட்டு. நிகழ்ச்சி தரக்கூடிய அடுத்த பாடல் சாய் அபியங்கர் இசையில், சாய் அபியங்கர் மற்றும் ஜொனிட்டா குரல்களில், டியூட் திரைப்படத்திலிருந்து.

இது ஹிட்டர் நிகழ்ச்சி தான் கேட்டினிருக்கோம். இது ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9. நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் சந்தோஷ் நாராயணன் இசையில், சந்தோஷ் நாராயணன் குரலில், விவேக் வரிகளில், ரெட்ரோ திரைப்படத்திலிருந்து.

0: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள ஜிஆர்டி ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 நாம் கேட்டு இணைந்திருப்பது பாட்டு இது ஹிட்டு. நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் ஷான் ரால்டன் இசையில் சக்திஸ்ரீ கோபாலன், குரலில் மோகன் ராஜா, வரிகளில் பாடல். லவ் திரைப்படத்திலிருந்து

ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 நாம் கேட்டு இணைந்திருப்பது பாட்டு இது ஹிட்டு. டிராகன் திரைப்படத்திலிருந்து சிலம்பரசன் குரலில் பாடலோடு நிறைவு பெறுகிறது பாட்டு இது ஹிட்டு.

இரவு 8 5 கேட்கலாம் பட்டாம்பூச்சிகள். செல்ல குழந்தைகளுக்கான நேரமாய் பட்டாம்பூச்சிகள் நிகழ்ச்சி கேட்கலாம். அதற்கும் முன்னதாக கேட்டுவிடலாம் செய்தி அறிக்கை சென்னை அஞ்சலாக.

0: அதாவது செய்தி அறிக்கை.
1: வணக்கம். செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். எஃகுத்துறை சீரான வளர்ச்சியை கண்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர் இதுதொடர்பாக நாளிதழில் வெளியான கட்டுரையை பகிர்ந்துள்ளார். நடப்பு நிதியாண்டில் இதுவரை எஃகு உற்பத்தி 2.6% அதிகரித்துள்ளதாக அந்த கட்டுரையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இல்லந்தோறும் தேசிய கொடி ஏற்றும் இயக்கத்தில் நாட்டு மக்கள் அனைவரும் பங்கேற்க வேண்டும் என்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கேட்டுக் கொண்டுள்ளார்.

சமூக வலைதளத்தில் இக்கோரிக்கையை விடுத்துள்ள அவர், நாட்டின் ஒற்றுமைக்கான வலிமையை இந்த இயக்கம் எடுத்துரைப்பதாக குறிப்பிட்டுள்ளார். இந்த இயக்கத்தின் கீழ் நடைபெறும் பேரணியில் பங்கேற்பதோடு வந்தே மாதரம் பாடலையும் பாட வேண்டும் என்றும் திரு அமித்ஷா வலியுறுத்தியுள்ளார். வரி விதிப்பு மற்றும் அது தொடர்பான சட்டத்திருத்த மசோதா நாடாளுமன்றத்தில் நிறைவேறியது. மக்களவையில் ஏற்கனவே நிறைவேற்றப்பட்ட இந்த மசோதாவிற்கு மாநிலங்களவை ஒப்புதல் அளித்தது. முன்னதாக இந்த மசோதா மீதான விவாதத்திற்கு பதிலளித்து பேசிய மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன், உற்பத்தி துறையை வலுப்படுத்தும் நோக்கில் இந்த மசோதா கொண்டுவரப்பட்டிருப்பதாக கூறினார். டிஜிட்டல் பண பரிவர்த்தனைக்கு கட்டணங்கள் வசூலிப்பதற்கான அம்சங்கள் எதுவும் இந்த மசோதாவில் இடம்பெறவில்லை என்றும் திருமதி நிர்மலா சீதாராமன் திட்டவட்டமாக கூறினார். பெட்ரோலுடன் 20% கூடுதலாக எத்தனாலை கலப்பது குறித்து எந்தவொரு முடிவும் எட்டப்படவில்லை என்று பெட்ரோலியத்துறை இணையமைச்சர் திரு சுரேஷ் கோபி கூறியுள்ளார். மாநிலங்களவையில் கேள்வி நேரத்தின் போது இதனை தெரிவித்த அவர், அறிவியல் பூர்வமாக ஆய்வு மேற்கொண்ட பிறகே இது தொடர்பாக முடிவெடுக்கப்படும் என்று கூறினார். எண்ணெய் நிறுவனங்கள், வாகன உற்பத்தி நிறுவனங்கள் மற்றும் சம்பந்தப்பட்ட துறையைச் சேர்ந்தவர்களுடன் விரிவாக ஆலோசனை நடத்தப்பட்ட பின்னரே உரிய நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்றும் அமைச்சர் தெளிவுபடுத்தினார். தமிழகத்தில் நடைபெறும் அனைத்து நிகழ்ச்சிகளிலும் முதலில் தமிழ்தாய் வாழ்த்தை கட்டாயம் பாட வேண்டும் என்ற அரசினர் தனி தீர்மானத்தை பேரவையில் ஒருமனதாக நிறைவேற்றி தந்த அனைத்து கட்சிகளுக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்வதாக முதலமைச்சர் திரு விஜய் கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், தமிழ் மொழியின் தொன்மை, தனித்தன்மை, பெருமை மற்றும் தமிழர்களின் உணர்வை போற்றி பாதுகாக்கும் வகையிலான இந்த வரலாற்று சிறப்புமிக்க தீர்மானம் தமிழ்தாய்க்கு செலுத்தப்படும் உயரிய மரியாதையாகும் என்றும் குறிப்பிட்டுள்ளார். இந்த தீர்மானம் நிறைவேறிய இந்நாள் வரலாற்றில் என்றென்றும் நிலைத்திருக்கும் என்றும் திரு விஜய் தெரிவித்துள்ளார். அரசு நிகழ்ச்சிகளில் முதலில் வந்தே மாதரமும் அதைத் தொடர்ந்து தேசிய கீதமும் பாட வேண்டும் என்றும் பின்னர் தமிழ்தாய் வாழ்த்து பாட வேண்டும் என்றும் மத்திய அரசின் அறிவிப்பாணையில் வற்புறுத்தவில்லை என்று சென்னை உயர்நீதிமன்றத்தில் மத்திய அரசு தெரிவித்துள்ளது. இது தொடர்பான வழக்கு தலைமை நீதிபதி திரு எஸ் ஏ தர்மாதிகாரி, நீதிபதி திரு அருள்முருகன் அமர்வு முன்பு விசாரணைக்கு வந்தபோது மத்திய அரசு சார்பில் ஆஜரான கூடுதல் சொலிசிட்டர் ஜெனரல் திரு ஏ ஆர் எல் சுந்தரேசன், தமிழ்தாய் வாழ்த்தை கடைசியில் பாட வேண்டும் என்று அந்த ஆணையில் தெரிவிக்கப்படவில்லை என்றார். இவ்வழக்கின் விசாரணை அடுத்த வாரத்திற்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. ஆவின் பால் தட்டுப்பாடின்றி விநியோகம் செய்யப்படுவதை தவிக அரசு உறுதி செய்ய வேண்டும் என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். இதுதொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், மாநிலம் முழுவதும் கடந்த சில நாட்களாக ஆவின் பாலுக்கு தட்டுப்பாடு ஏற்பட்டிருப்பதாக குறிப்பிட்டுள்ளார். இதனை களைய உறுதியான நடவடிக்கைகளை தவிக அரசு மேற்கொள்ள வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டுள்ளார். ஆவின் பால் கொள்முதல் விலையை லிட்டருக்கு 10 ரூபாய் உயர்த்தி கொள்முதலை அதிகரிக்க வேண்டும் என்றும் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் கூறியுள்ளார். கோவை மற்றும் மதுரையில் மெட்ரோ ரயில் திட்டங்களுக்கு மத்திய அரசு ஒப்புதல் அளிக்க வேண்டும் என்று தேமுதிக வலியுறுத்தியுள்ளது. இது தொடர்பாக அக்கட்சியின் பொருளாளர் திரு எல் கே சுதீஷ் இன்று புதுதில்லியில் மத்திய அமைச்சர் திரு மனோகர்லாலை சந்தித்து கோரிக்கை மனுவை அளித்தார். தமிழகத்தின் பொருளாதார வளர்ச்சிக்கு இந்த திட்டங்கள் உதவிடும் என்றும் திரு சுதீஷ் அந்த மனுவில் குறிப்பிட்டுள்ளார். தொகுதி மறுவரையறை தொடர்பான பிரச்சினையில் காங்கிரஸ் நிலைப்பாட்டில் தெளிவில்லை என்று திமுக குற்றம் சாட்டியுள்ளது. இது தொடர்பாக அக்கட்சியைச் சேர்ந்த முன்னாள் மத்திய அமைச்சர் திரு தயாநிதிமாறன் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், இப்பிரச்சினையில் காங்கிரஸ் கட்சியின் இருவேறு நிலைப்பாட்டினை மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் என்று குறிப்பிட்டுள்ளார். தமிழகத்தில் தொகுதி மறுவரையறையே கூடாது என்று காங்கிரஸ் மற்றும் அதன் கூட்டணியான தவிக அரசு கூறியிருப்பதை சுட்டிக்காட்டியுள்ளார். இது இதர மாநிலங்களுக்கு பொருந்துமா என்றும் அவர் கேள்வி எழுப்பியுள்ளார். தொகுதி மறுவரையறையின் மூலம் தெலங்கானா மாநிலத்தின் பிரதிநிதித்துவம் அதிகரிக்கும் என்று காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த அம்மாநில முதலமைச்சர் திரு ரேவந்த் ரெட்டி கருத்து தெரிவித்துள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். இப்பிரச்சினையை வைத்து காங்கிரஸ் தமிழகத்தில் அற்ப அரசியல் புரிவதாகவும் திரு தயாநிதிமாறன் தெரிவித்துள்ளார். மும்பையில் நடைபெற்று வரும் சர்வதேச சேலஞ்சர் ஸ்குவாஷ் போட்டியில் இந்தியாவின் அரிஹன், பூஜா, ரகு மற்றும் பழனிவேல் ரவிக்குமார் இரண்டாவது சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். பிலிப்பைன்ஸில் நடைபெற்ற சர்வதேச ஜூனியர் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் கைரா ரெய்னா பட்டம் வென்றார். யூரோப் ஸ்மாஷ் டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் தியா சிட்டாலே பிரதான சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். கொரியாவுக்கு எதிரான டேவிஸ் கோப்பை டென்னிஸ் போட்டியில் பங்கேற்பதற்கான இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. சுமித் நாகல், தக்ஷினேஸ்வர் சுரேஷ், மனஸ் தாம்னே உள்ளிட்டோர் இதில் இடம்பெற்றுள்ளனர். செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 8:06. இனிய இரவு வணக்கம் நேயர்களே. சின்ன சின்ன முயற்சிகள் தான் பெரிய பெரிய வெற்றிகளுக்கான முதல் படி. தவறுகள் வந்துருச்சா பயப்படவே வேண்டாம், மறுபடியும் ட்ரை பண்ணுங்க. ஏன்னா முயற்சி செய்கிற ஒவ்வொரு குழந்தையும் ஒரு நாள் தன்னோட சிறகுகளை விரிச்சு ஒரு அழகான பட்டாம்பூச்சி மாதிரி தன்னோட கனவுகளோட உயரமாக பறக்கும்னு சொல்லிட்டு ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 உங்கள் வீட்டு செல்ல குழந்தைகளுக்கான நேரமாய் பட்டாம்பூச்சிகள் நிகழ்ச்சியில் குழந்தைகள் பங்கு பெற்று அவங்களோட திறமைகளை வெளிப்படுத்தலாம். குட்டி குட்டி கதைகள் சொல்லலாம், திருக்குறள் சொல்லலாம், ரைம்ஸ் எல்லாமே சொல்லலாம். கேட்கறதுக்காக நான் காத்துட்டே இருக்கேன். அதற்கு குழந்தைகள் அழைக்க வேண்டிய எண்கள் 25-30-170 அறிமுக குழந்தைகளும், 25-30-171 மற்ற அறிமுகமான குழந்தைகளும் வரலாம். 04-5-2 என்ற மதுரையோட முன்னிணைப்பை தொட்டு

நேரம் 8:13 இணைஞ்சிருக்கும் ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 செல்ல குழந்தைகளுக்கான நேரமாய் பட்டாம்பூச்சிகள். குழந்தைகளோட மழலை மொழியை கேட்கறதுனாலே ஒரு சந்தோஷமான விஷயம் இல்லையா? அதுவுமே அவங்க வந்து பாடி கதைகள் சொல்லி திருக்குறள் சொல்லி இந்த மாதிரிலாம் வானொலியில் கேட்கும்போது இன்னுமே ஒரு மகிழ்ச்சியாக இருக்கும் இல்லையா? அந்த மாதிரி உங்கள் குழந்தைகளும் நிகழ்ச்சியில் பேசணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா குழந்தைகள் அழைக்க வேண்டிய எண்கள் 25 30 170 அறிமுக குழந்தைகளும் 25 30 171 மற்ற எல்லா குழந்தைகளுமே வரலாம். 0452 என்ற மதுரையோட முன்னணிப்பை தொட்டு குழந்தைகள் வர காத்துட்டே இருக்காங்க. அதுக்கு முன்னாடி நாம கேட்டுட்டு வந்துடலாம் ஒரு பாடல்.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 நேயர்கள் கேட்டுட்டே இருக்கீங்க. செல்ல குழந்தைகளுக்கான நேரமாய் பட்டாம்பூச்சிகள். பட்டாம்பூச்சிகள் நிகழ்ச்சியில பேசுறதுக்காக ஒரு பட்டாம்பூச்சி காத்துட்டே இருக்காங்க. யார் எங்கிருந்து பேசுறாங்க, என்ன பாட்டு கேக்குறாங்க அப்படின்னு கேட்டலாம். வணக்கம். வணக்கம் சொல்றது யாருமா? சீக்கிரமா சொல்லுங்க, கேட்டுருவோம்.
1: உள்ளாரும் ஆறாது, நாவினால் சுட்டவடு பொருள், தீனா சுட்டப்புண் புறத்தே விடு இருந்தாலும் உள்ளே ஆறிவிடும், ஆனா தீனா சொல்குறி சுடுவது என்றும் ஆறாது. இன்னொரு குரல் இருக்கா?
0: சொல்லுங்க, விளக்கத்தோட அழகா சொல்றீங்க, சொல்லுங்கம்மா.
1: அகர முகர எழுத்தெல்லாம் ஆதி பகவான் முதற்றே உலக பொருள், அகரமே எழுத்திற்கு தொடக்கம், அதுபோல ஆதி பகவான் உலகத்திற்கே தொடக்கம்.
0: அருமை அருமை அருமையா சொன்னீங்க. இவ்வளவு அருமையா திருக்குறள் சொன்ன அஜித் பாண்டிக்காக என்ன பாட்டு கொடுக்கலாம் உங்களுக்கு?
1: கூலி படத்துல இருந்து மோனிகா பாட்டு கொடுங்கக்கா. நன்றி.
0: நன்றிமா இணைப்பில் வந்ததுக்கு. ரொம்பவே அழகா பேசினாங்க இல்லையா அஜித் பாண்டி, அவங்களுக்காக பாட்டு வந்துட்டே இருக்கு காற்றலைகள்ல.

0: நேரம் 8:25 இணைஞ்சிருக்கோம். ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 உங்கள் வீட்டு செல்ல குழந்தைகளுக்கான நேரமாய் பட்டாம்பூச்சிகள். பட்டாம்பூச்சிகள் நிகழ்ச்சியில நிறைவாக பேசுறதுக்காக ஒரு குழந்தை காத்துட்டே இருக்காங்க. யார் எங்கிருந்து பேசுறாங்க, நேயர்களுக்காக என்ன சொல்ல போறாங்க கேட்கலாம். வருக, வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம் சொல்றது யாருமா?
1: சத்யஸ்ரீ, திருப்போணத்திலிருந்து பேசுறேன்.
0: என்ன கிளாஸ் படிக்கிறீங்க சத்யஸ்ரீ? என்ன சொல்ல விரும்புறீங்க? சீக்கிரம் சொல்லுங்க, கேட்டுவோம்.
1: மிகுதியான் மிக்கவை செய்தார்க்கு தாம்தன் தகுதியான் வென்று விடல், எனைத்தானும் நல்லவை கேட்க அனைத்தானும் மாண்ட பெருமை தரும்.
0: அருமையா சொன்னீங்கம்மா, சரி சூப்பரா சொன்னீங்க. உங்களுக்காக என்ன பாட்டு கொடுக்கலாம் சத்யஸ்ரீ?
1: எனக்கு விடாமுயற்சி படத்துல இருந்து பாடல்.
0: நன்றிமா இணைப்பில் வந்தமைக்கு. அழகா திருக்குறள் சொன்ன சத்யஸ்ரீக்காக பாடல் வந்துட்டே இருக்கு, விடாமுயற்சி திரைப்படத்திலிருந்து.

0: இருந்தாள்.
1: பட்டாம்பூச்சிகள் நிகழ்ச்சியில் பங்கு பெற முயற்சித்த கேட்டு ரசித்த அத்துணை நேயர்களுக்கும் நன்றிகளை கூறிட்டு அழகா பேசின குழந்தைகளுக்கும் நன்றிகளை சொல்லிட்டு நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுவது சுபத்ரா தேவி. நன்றி நேயர்களே.
2: மதுரை FM 103.3 மற்றும் ராமேஸ்வரம் FM 100.9 FM ரெயின்போ, இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் இரவு 8:30.
3: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 MHz. அறிவியல் மின்னல். இன்றைய நிகழ்ச்சியில் கவனிக்க வேண்டிய காலநிலை மாற்றம், சூழலியல் ஆர்வலர் எஸ் கண்ணன் அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம். உடன் உரையாடுகிறார் LNG ரவிசங்கர்.
4: வணக்கம் நேயர்களே. பொதுவா ஒரு சொலவடை சொல்லுவாங்க, இந்த மழை பெய்ஞ்சும் கெடுக்கும் காஞ்சும் கெடுக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. உரிய நேரத்துல வந்து மழை பெய்யறதுல ஏன் அப்படின்னா வந்து பருவநிலை மாற்றம் அப்படின்னு ஒரு காரணம் சொல்றாங்க. திடீர்னு வந்து மழை கொட்டி தீர்த்துறது பாருங்க. இந்த ஆடி மாசம் ஆடி காத்துல அம்மியே நகரும் சொல்லுவாங்க, ஆனா கொஞ்சம் கூட வந்து காத்தே அடிக்கல, ஒரே வெக்கையா இருக்கு அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து அங்கலாய்க்கிறத நம்ம கேட்டிருப்போம். எப்பவுமே வந்து இந்த கோடை காலத்துல பயங்கர அனலா இருக்கு, வெக்க தாங்க முடியல, எப்பவுமே அனலாவே இருக்கு, ஃபேன் போட்டாலுமே வந்து வேர்த்துக்கிட்டே தான் இருக்கு அப்படி நிறைய பேர் சொல்ல நம்ம கேட்டிருப்போம். நம்ம அனுபவத்திலயும் பாத்திருப்போம். இப்படி சரியான நேரத்துல மழை பெய்யறது இல்ல, அதிகமான வந்து உஷ்ணமும் இருக்கு. இப்ப இதெல்லாம் வந்து எதனால நிகழுது,

0: சூழலியல் ஆய்வாளர்கள் அறிவியல் அறிஞர்கள் என்ன சொல்றாங்களா, இதெல்லாம் பருவநிலை மாற்றம் காலநிலை வந்து நிறைய மாற்றங்கள் நிகழ்ந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இதெல்லாம் வந்து ஏன் நிகழுது, இதை பத்தி நம்ம நிறைய ஆய்வுகள்லாம் செஞ்சுக்கிட்டே தான் இருக்கிறாங்க. இதை பத்தி நிறைய தகவல்கள் நமக்கு வந்து சொல்ல வந்திருக்கிறாங்க சூழலியல் ஆர்வலர் எஸ் கண்ணன் அவர்கள். இந்த கவனிக்க வேண்டிய காலநிலை மாற்றம் பத்தி நம்ம ஒரு சில தகவல்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் சார்.
1: வணக்கம்.
0: இந்த காலநிலை மாற்றம் அப்படின்னா என்னங்க சார்?
1: காலநிலை மாற்றம் அப்படிங்கிறது இப்ப நம்ம ரெண்டு விஷயம் சொல்லுவோம், வானிலை காலநிலை அப்படின்னு சொல்லுவோம். வானிலை அப்படிங்கிறது டே டு டே லைஃப், நம்ம டெய்லி தினந்தோறும் நடக்கக்கூடிய வானிலையில நிகழக்கூடிய மாற்றங்களை சொல்லுவோம் வெதர். காலநிலை அப்படிங்கிறப்போ இந்த வானிலையுடைய ஒரு லாங் டேர்ம் ஆவரேஜ், ஒரு நீண்டகால போக்கில் இருக்கக்கூடிய ஒரு சராசரி வானிலை எப்படி இருக்கு அப்படிங்கறத காலநிலைன்னு சொல்லுவோம்,
0: கிளைமேட் அப்படின்னு சொல்லி
1: கிளைமேட். அப்போ இதுல இந்த காலநிலைகள்ல வரக்கூடிய மிகப்பெரும் மாற்றங்கள் நடக்கிறது வந்து காலநிலை மாற்றம்னு சொல்றோம். இப்போ புவி வெப்பமடைதலாக இருக்கலாம், இல்லை ஒரு பருவமழை பொய்த்து போறதா இருக்கலாம், இந்த மாதிரி நிறைய மாற்றங்கள் நடந்துகிட்டு இருக்குது. சமீப காலமா பார்த்தோம் அப்படின்னா நிறைய இடங்களில் வெள்ளப்பெருக்கு பாக்குறோம், வறட்சியை பாக்குறோம், இந்த மாதிரியான
0: ஒரு பக்கம் வந்து வறட்சி இருந்துகிட்டே தான் இருக்கு, இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா அப்படியே வந்து நிறைய வெள்ளப்பெருக்க ஏற்படுது, திடீர்னு வந்து மழை கொட்டி தீர்த்துருது.
1: ரெண்டு வகையான எக்ஸ்ட்ரீம் எண்ட்ஸ் நடந்துகிட்டு இருக்குது.
0: ஆமா,
1: இதை நம்ம காலநிலை மாற்றம்னு சொல்றோம்.
0: இது ஏன் நிகழுது சார், முதல்ல அதுக்கான காரணம் சொல்லுங்க.
1: காலநிலை மாற்றம் அப்படிங்கிறது ஏன் நிகழுது அப்படின்னா, இப்ப இது மனிதர்களால நிகழுது அப்படின்னு விஞ்ஞானிகள் எல்லாருமே சொல்றாங்க. ஒரு பிரிவினர் வந்து இதற்கு முன்னாடி மனிதர்கள் தோன்றதுக்கு முன்னாடி கூட வந்து நிறைய சேஞ்சஸ் எல்லாம் நடந்திருக்குது. இதுக்கு முன்னாடி நம்ம பனியுகம் சொல்லுவோம், ஐஸ் ஏஜ் இருந்தது, இப்ப பனியுகம் இல்ல, இந்த மாதிரியான சேஞ்சஸ் நடந்துகிட்டே தான் இருக்குது இயற்கையாகவும் அப்படின்னு சொல்லக்கூடியவங்களும் இருக்கிறாங்க. இல்ல இப்ப சமீப காலமா, அதுவும் கடந்த ஒரு 200 வருட காலங்கள் தொழிற்புரட்சி வந்ததுக்கு அப்புறம் நடக்கக்கூடிய சில விஷயங்களால, தொழிற்சாலைகள் அதிகப்படுத்தினதுனால நிறைய பசுமை குடில் வாயுக்கள்னு சொல்லுவோம், கிரீன் ஹவுஸ் கேசஸ், இது நம்ம அதிகமாக ரிலீஸ் ஆகுறதுனால வளிமண்டலத்தில் ஏற்படக்கூடிய மாற்றங்களால இந்த புவி வெப்பமடைதலும் காலநிலை மாற்றங்களும் நிகழுது அப்படின்னு ஒரு கருத்து இருக்குது.
0: பேச்சுவாக்கில் சொன்னீங்க, இப்ப மட்டும் இல்ல முன்பே இது வந்து நடந்திருக்கிற மாதிரி ஒரு ஒரு லேசா சொன்னீங்க, அதை பத்தி சொல்லுங்க சார். இந்த முன்னாடியுமே நடந்திருக்கு,
1: முன்னாடியே அப்படிங்கறது நான் சொல்றது வெகு காலத்துக்கு முன்னாடி, அதாவது ஒரு
0: சுமார் எத்தனை ஆண்டுகள் முன்னாடி நடந்தது,
1: அது ஒரு இப்ப பனியுகம் அப்படின்னு சொன்னோம்னா நம்ம 2.5 மில்லியன் இயர்ஸ் முன்னாடி இருந்து 12,000 வருடம் முன்னாடி வரைக்கும் உள்ள இதை வந்து பனியுகம்னு சொல்றோம். அதுக்கப்புறம் அந்த பனியுகம் முடிஞ்சிருச்சு, ஒரு வார்ம் ஃபேஸ் அதுல நம்ம இருந்துகிட்டு இருக்கிறோம் இப்போ. இது மாதிரி இது அதுக்கு முன்னாடி ஒரு பனியுகம் இருந்திருக்கு. அப்போ இந்த மாதிரியான மாற்றங்கள் இதெல்லாம் நம்ம மனிதர்களால கட்டுப்படுத்த முடியாத விஷயங்கள், இயற்கையா நடந்துகிட்டு இருக்குது அப்படிங்கிறப்போ இந்த மாதிரியான மாற்றங்கள்லாம் பார்த்தோம் அப்படின்னா, இப்ப நமக்கு தெரியும் பூமி வந்து தன்னுடைய அச்சில வந்து 23 டிகிரி சாஞ்சி சுழந்துகிட்டு இருக்குது அப்படின்னு தெரியும். பூமி ஒரு காந்தம், நமக்கு வந்து ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டு காந்த புலம் இருக்கு பூமியை சுத்தி. இந்த காந்த புலங்கள்ல வந்து சில சேஞ்சஸ் வரும், அதாவது நம்ம வடதுருவம் தென் துருவம் சொல்றோம் இல்லையா, இந்த காந்த புலத்துல ஒரு சின்ன மாற்றம் நிகழுது அப்படிங்கிறப்போ
0: இயற்கையாகவே நிகழுது,
1: இயற்கையாகவே நிகழுது. அப்போ இந்த காந்த புலங்கள்ல வரக்கூடிய மாற்றங்கள்னால பூமி வந்து தன்னுடைய அச்சில கொஞ்சம் மாறு படுதலும், சூரியனை சுற்றி வரக்கூடிய பாதை அந்த ஆர்பிட் அதுல ஒரு சின்ன மைனர் சேஞ்சஸும் நடக்கிறது அப்படிங்கிறது இயற்கையா நடக்கும். ஆனா அது வந்து நம்ம கற்பனை செய்ய முடியாத அளவுக்கு ரொம்ப ரொம்ப ரொம்ப ஸ்லோ ப்ராசஸ், அது ஒரு மில்லியன்ஸ் ஆஃப் இயர்ஸ் ஒன்ஸ் அந்த மாதிரி ஒரு மேஜர் சேஞ்சஸ் பாக்குற மாதிரி இருக்கும். ஸோ இதை வந்து மிலன்கோவிக் ஆசிலேஷன் அப்படின்னு விஞ்ஞானிகள் சொல்லுவாங்க. ஸோ இந்த மாற்றங்கள்னால புவியுடைய வெப்பநிலை இதெல்லாம் மேஜர் சேஞ்சஸ் வரும், அந்த மாதிரி பல பனியுகங்கள் வந்திருக்குது, இப்போ ஒரு வார்ம் ஃபேஸ்ல இருக்கிறோம். ஸோ இதெல்லாம் இயற்கையா நடந்துட்டு இருக்கிறது, இது மனித கட்டுப்பாட்டில் இல்லாத ஒரு விஷயம்.
0: சரி,
1: இதுக்கு முன்னாடி நடந்ததுன்னா இதை தான் சொல்லலாம். அது போக சமீப காலமா நடக்கக்கூடிய காலநிலை மாற்றங்களை தான் நாம இப்போ பேச வேண்டியிருக்குது. ஏன்னா இயற்கையா நடக்கிறது அப்படிங்கிறது ஒரு உடனடி சேஞ்சஸையோ ஒரு எக்ஸ்ட்ரீம் ஈவென்ட்ஸையோ உடனடியாக காமிக்காது,
0: திடீர்னு ஒன்று காட்டிடாது.
1: அது ரொம்ப ஸ்லோவா அந்த ப்ராசஸ் நடந்து முடியும்,
0: ஆனா மெதுவா ரொம்ப மெதுவா தான் வந்து அந்த மாற்றம் நிகழுது. அப்படின்னீங்க சின்ன அளவு மாற்றம் தான் சொன்னீங்க, ஆனா வந்து பாத்தீங்கன்னா அதோட விளைவுகள் பெரிய அளவுல இருக்கு. ஏன்னா நீங்க ஐஸ் யுகம் மாதிரி சொன்னீங்க, ஆனா இப்ப நடக்கிறது வந்து கொஞ்சம் வெப்பமா தான் இருக்கு. அப்ப அந்த சின்ன மாற்றத்தினால வந்து பெரிய விளைவுகளா இருக்கு.
1: ஆமா, இப்ப இயற்கையா நடந்தது வந்து பாத்தீங்கன்னா அந்த பனியுகம் அப்படிங்கிறது கொஞ்சம் மில்லியன் இயர்ஸ் இருந்திருக்குது, ஆனா இந்த இப்ப நடந்துட்டு இருக்கக்கூடிய இந்த காலநிலை மாற்றம் அப்படிங்கிறது ஒரு 30 வருஷத்துக்குள்ளேயே ஒரு தலைமுறையிலேயே நாம மிகப்பெரிய மாற்றங்களை பார்த்துட்டு இருக்கிறோம். அப்படிங்கிறப்போ அது இயற்கையா நடக்குது அப்படிங்கறத நம்ம ஏத்துக்க முடியாது. இது வந்து மனிதர்களுடைய நடவடிக்கைகளால ஏற்படக்கூடிய ஒரு விஷயமா தான் பார்க்கப்படுது.
0: மனிதனோட இந்த செயல்பாடுகள் நடவடிக்கைகள்னால சூழல்ல என்னென்ன மாதிரியான விளைவுகளை ஏற்படுத்துது, பாதிப்புகளை ஏற்படுத்துது,
1: இப்ப நம்ம நேரடியாவே நிறைய விஷயங்களை பார்த்துட்டு இருக்கிறோம். கிட்டத்தட்ட 1990 இருந்து இது சம்பந்தமா உலக அளவுல வந்து எல்லாரும் சேர்ந்து ஒரு நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு அக்ரிமெண்ட்ஸ் எல்லாம் நிறைய

0: பண்ணிட்டு இருக்கிறோம். அந்த வகையில்
1: சர்வதேச அளவில் வந்து நிறைய நடவடிக்கைகள் உடன்படிக்கைகள்
0: ஏற்பட்டு இருக்கு. அந்த அடிப்படையில் பார்த்தோம் அப்படின்னா அப்ப நடந்துகிட்டு இருக்கக்கூடிய இப்ப நடந்துகிட்டு இருக்கக்கூடிய மாற்றங்களுக்கும் இதற்கு அப்புறம் புவியோட வெப்பநிலை எவ்வளவு டிகிரி செல்சியஸ் அதிகமானா என்ன நடக்கும் அப்படிங்கிற ப்ரெடிக்ஷன்ஸுமே சயின்டிஸ்ட் பண்ணி வச்சிருக்கிறாங்க. அதற்கான நடவடிக்கைகள் இப்போ எடுத்துட்டு இருக்கிறோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா என்னென்ன மாதிரி நடந்துட்டு இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, போன வருஷம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா உலக அளவுலையும் சொல்லலாம் இந்தியாலையும் சொல்லலாம் எங்கேயுமே வந்து ஒரு நார்மல் ரெயின்ஃபால் அப்படிங்கிறது இல்லை. எல்லாமே பெருமழை பொழிவாக தான் இருந்திருக்குது, வெள்ளப்பெருக்காக தான் இருந்திருக்குது. நாலஞ்சு இடங்கள்ல வெள்ளப்பெருக்கு பருவமழை பெய்யக்கூடிய இடங்கள்ல. அப்போ ஒரு மழை அப்படிங்கிறது நார்மல் ரெயின்ஃபாலா இல்லை, வந்தாலே ஒரு பெருமழையா தான் வந்துட்டு இருக்குது. சரி, ஆனா இன்னொரு மூலையில பார்த்தோம் அப்படின்னா சவுத் அமெரிக்கால அதே வருஷம் பெரிய வறட்சி இருந்தது. பில்கமயோ ரிவர் அந்த ரிவர் பக்கம், அர்ஜென்டினா பிரேசில் பக்கம் பார்த்தீங்கன்னா பெரும் வறட்சியே இருந்தது. அப்போ ரெண்டு எக்ஸ்ட்ரீம் ஈவெண்ட் ஒரே சமயத்தில் நடக்கக்கூடிய அளவுக்கு ஒரு பெரும் மாற்றங்களை நம்ம பார்த்துட்டு இருக்கோம். போன வருடம் மழை பெய்த நிறைய இடங்கள்ல 90% இடங்கள்ல வெள்ளப்பெருக்கு தான் ஏற்பட்டிருக்கு. அப்போ இந்த மாதிரியான மாற்றங்கள் இப்ப நிகழ்ந்துட்டு இருக்குங்கிறத பாக்குறோம்.
1: அதிகமான மழையினாலுமே பேரிடர் வந்து நிகழுது, அப்படியே மாற்றமா வந்து வறட்சி ஏற்பட்டும் பேரிடர் ஏற்படுது, பஞ்சம் ஏற்படுது.
0: ஆமா,
1: இதை தடுக்கிறதுக்கான நடவடிக்கைகள் சர்வதேச அளவுல என்னென்ன மாதிரியான நடவடிக்கைகள் மேற்கொள்றாங்க?
0: இது நம்ம 1987 இருந்தே மான்ட்ரியல் புரோட்டோகால் அப்படின்னு ஓசோன் ஹோல் ரிலேட்டடா இந்த ஓசோனை பாதுகாக்கணும் அப்படிங்கிற ரிலேட்டடா ஒரு உடன்படிக்கை மேற்கொண்டோம். அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா 1992 ரியோ எர்த் சமிட் அப்படிங்கிற இதுல இருந்து நம்ம உலக அளவில் எல்லா யூஎன் மெம்பர் கண்ட்ரிஸும் உறுப்பினர்களும் சேர்ந்து சில உடன்படிக்கைகளை பேசிக்கிட்டு இருக்கிறோம். அதுல வந்து சில சரத்துக்கள் வந்து சில நாடுகளுக்கு ஒப்புதல் இல்லாததுனால சில விஷயங்கள் வந்து அது உடன்படிக்கைக்கு வராமலே இருந்துகிட்டு இருக்குது. இப்ப வரைக்கும் நம்ம வருஷம் உலக அளவுல கான்பரன்ஸ் ஆஃப் பார்ட்டிஸ் COP மீட்டிங் சொல்லுவோம், அது நடத்தப்பட்டு அதுல என்னென்ன வகையான நடவடிக்கைகள் மேற்கொள்ளணும், ஒவ்வொரு கண்ட்ரியுடைய பொறுப்பு என்ன அப்படிங்கறத நம்ம டிஸ்கஸ் பண்ணி அதுல சில விஷயங்களை அச்சீவ் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கிறோம்.
1: இந்த தொழில் புரட்சிக்கு அப்புறம் தான் அதிகமான மாசுபாடு, இந்த பூமி வெப்பமடைதல் இதெல்லாம் வந்து நிகழ்ந்தது அப்படின்னு சொன்னீங்க, அதோட விளைவு என்னென்ன மாதிரியான இது நடந்திருக்குங்க சார்?
0: அதாவது தொழிற்புரட்சிக்கு அப்புறம் அப்படின்னு ஏன் சொல்றோம் அப்படின்னா, தொழிற்புரட்சிக்கு அப்புறம் தான் நம்ம நிலக்கரி இரும்பு இதெல்லாம் பயன்படுத்த ஆரம்பிச்சோம். அதிகமா நிலக்கரியை எரிக்க ஆரம்பிச்சது, அது போக ஃபாசில் ஃபியூவல்ஸ் பெட்ரோலியம் கேஸ் இதெல்லாம் எரிக்க ஆரம்பிச்சது. ஸோ இதன் மூலமா வந்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு தெர்மல் பவர் பிளான்ட் மின் உற்பத்தி நிலையங்கள்ல இருந்தும் வாகன புகைகள்ல இருந்தும் கார்பன் டை ஆக்சைடு, நைட்ரஸ் ஆக்சைடு, சல்ஃபர் டை ஆக்சைடு இந்த மாதிரியான வாயுக்கள் நிறைய ரிலீஸ் ஆகுது. அது போக நம்மளுடைய விவசாயத்துல இருந்து பார்த்தோம் அப்படின்னா மீத்தேன் வாயுவும் ரிலீஸ் ஆகுது. ஸோ அந்த மீத்தேன், கார்பன் டை ஆக்சைடு, நைட்ரஸ் ஆக்சைடு இதெல்லாம் நம்ம கிரீன் ஹவுஸ் கேசஸ் பசுமை குடில் வாயுக்கள்னு சொல்லுவோம். இதனுடைய பண்பு என்ன அப்படின்னா, இது சூரிய ஒளியை வந்து உள்ள அனுமதிக்கும், ஆனா சூரிய ஒளி பூமியில பட்டு எதிரொலிக்கக்கூடிய டெரஸ்ட்ரியல் ரேடியேஷன் சொல்லுவோம், ஸோ இந்த எதிர் கதிர்வீச்சை வந்து வெளியே போக அனுமதிக்காது. அப்படிங்கிறப்போ நம்மளுடைய கீழ் வளிமண்டலம், நாம இருக்கக்கூடிய கீழ் வளிமண்டல அடுக்கில் பார்த்தோம் அப்படின்னா இந்த கேசஸ் எல்லாம் அதிகமாகிறப்போ சோலார் ரேடியேஷனை உள்ள அதிகமாக அலோவ் பண்ணி அது ரெஃப்ளெக்ட் ஆகி வெளியே போகும். அந்த வெளியே போகிறது ஸ்பேஸுக்கு எஸ்கேப் ஆகுறப்ப தான் நம்மளுடைய டெம்பரேச்சர் பேலன்ஸ் ஆகும். ஆனால் அப்போ அது வெளியே போகாம கீழ் வளிமண்டல அடுக்கிலேயே தங்குறப்போ நமக்கு ஹீட் டெம்பரேச்சர் அதிகமாகுது. ஸோ இதுதான் இப்போ நிகழ்ந்துட்டு இருக்குது. அப்போ இதுக்கு ஒரு பெரிய காரணம் அப்படின்னு சொன்னால் நம்ம தொழில் புரட்சிக்கு அப்புறம் நாம இந்த ஃபாசில் ஃபியூவல்ஸ் எரிக்க ஆரம்பிச்சதுதான் பெரிய காரணம்னே சொல்லலாம்.
1: இது போக வேற என்னென்ன காரணங்கள் சொல்லலாம் சார்? இப்ப நம்ம விவசாயத்தினால வந்து மீத்தேன் அதிகமாகிறது அப்படின்லாம் சொன்னோம். இப்ப அதிகமான மக்கள் தொகையும் இருக்கு, அவங்களுக்கு வந்து நம்ம உணவளிக்க வேண்டியது வந்து அத்தியாவசியம். அப்ப உணவு கொடுக்கணும் அப்படிங்கறப்ப விவசாயம் செஞ்சுதான் ஆகணும். அப்ப இதுக்கான மாற்று வழி ஏதாவது இருக்கா?
0: கண்டிப்பா இருக்கு. என்னன்னா எல்லாத்துக்குமே வந்து ஒரு மாற்று வழி இருக்கதான் செய்யுது. அதுக்கான தொழில்நுட்ப வளர்ச்சி எல்லாமே நம்ம அடைஞ்சிட்டோம்னு தான் சொல்லணும். இப்போ எல்லாவற்றுக்கும் இப்போ கார்பன் டை ஆக்சைடு எமிஷன்ஸ் எல்லாம் அதிகமாக இருக்குது அப்படின்னா அதுக்கு வந்து நம்ம புதுப்பிக்க தகுந்த எரிவாயுவை வந்து பயன்படுத்த முடியும். இப்ப விவசாயத்துல மீத்தேன் கேஸ் அதிகமாகுது அப்படின்னா சில முன்னாடி வந்து விவசாயிகள் செய்து கொண்டிருந்த விவசாய முறைக்கும் இப்போ இருக்கக்கூடிய விவசாய முறைக்கும் நிறைய மாற்றங்கள் இருக்குது. ஒரு ஆக்சிஜன் இல்லாத இப்போ அறுவடைக்கு அப்புறம் வந்து நம்ம வைக்கோல் அப்படியே போட்டு வைக்கிறோம் அப்படின்னா அது ஆக்சிஜன் இல்லாத தன்மையில் அதுலேருந்து மீத்தேன் கேஸ் வெளியாக ஆரம்பிக்கும். அப்போ இது மாதிரியான நடவடிக்கைகளை வந்து குறைக்க முடியும். இப்போ பஞ்சாப்ல நம்ம போன வருஷம் சுப்ரீம் கோர்ட்டே தலையிட்டு சில விஷயங்களை வந்து பண்ணாங்க. அறுவடைக்கு அப்புறம் வந்து பெரிய அளவில் வந்து அவங்க பயிர்களை வந்து எரிச்சிருவாங்க. இதனால டெல்லி முழுக்க மாசாகுது அப்படின்னு சொல்லி அதில் நடவடிக்கை எடுக்க சொல்லிட்டு இருந்தாங்க. அப்போ இந்த மாதிரியான நடவடிக்கைகளை வந்து நம்மளால கண்டிப்பாக குறைக்க முடியும். அதுக்கு வந்து ஒரு மாற்று வழி வந்து நிறைய இருக்குது. நம்ம தொழில்நுட்பத்தில் எவ்வளோ முன்னேறி இருக்கிறோம் அதற்கான மாற்று வழியில் ஈடுபடணும். அதுதான் ஒரே வழி. நமக்கு தாவரங்கள் தான் வந்து கார்பன் டை ஆக்சைடை உறிஞ்சி நமக்கு தேவையான ஆக்சைடு

0: ஆக்சிஜனை கொடுக்கறதுல இந்த கார்பன் சுழற்சியிலையும் இந்த ஆக்சிஜன் சுழற்சியிலையும் பெரும்பங்கு வகிக்குது அப்படின்னா நம்ம காடுகளை தான் சொல்ல முடியும். அதுவும் நம்ம வெப்பமண்டல காடுகள் அதில் பெரும்பங்கு வகிச்சுட்டு இருக்குது. இந்த காடுகள் பார்த்தோம் அப்படின்னா 1900 2000 ஒரு 100 வருஷ இடைவெளிகளில் காடுகள் இருந்த அளவை பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப ரொம்ப குறைஞ்சிருக்குதுன்னே சொல்லலாம். இப்போ இந்தியாவில் காடுகள் அழிப்பு அப்படிங்கிறது பிரிட்டிஷ் காலத்திலேயே ஆரம்பிச்சிருச்சு. எவ்வளவோ இந்திய காடுகளை அழிச்சு தான் டீ எஸ்டேட், காஃபி எஸ்டேட், ரப்பர் தோட்டங்கள் இதெல்லாம் நிறுவியிருக்கிறோம். தேக்குக்காக காடுகள் அழிச்சிருக்காங்க மத்திய இந்தியா ஃபுல்லாக. ஸோ இந்த அழிப்புங்கிறது கிட்டத்தட்ட ஒரு 200 வருட காலம் நடந்திருக்கு இந்தியாவில். அப்போ நம்ம இருந்த காடுகளில் வந்து எவ்வளவோ காடுகளை இழந்துட்டோம். இன்னைக்கு வந்து காடுகளுடைய பரப்பு வந்து வெறும் 21% தான் இருக்குது இந்தியாவில் மொத்த நிலப்பரப்பில். அப்போ கிட்டத்தட்ட ஒரு 60-70% மேல இருந்த காடுகளை வந்து நம்ம அழிச்சிருக்கிறோம். அப்போ இது ஒரு பெரிய பாதிப்பை உருவாக்கத்தான் செய்யும். அந்த பாதிப்பில் தான் நம்ம இப்போ இருந்துகிட்டு இருக்கணும்னு சொல்லலாம். இது இந்தியாவில் மட்டும் இல்லை, உலக அளவில் நடந்திருக்குது. ஆப்பிரிக்காவாக இருக்கட்டும், பிரேசில் அமேசான் காடுகளாக இருக்கட்டும், எல்லா இந்தோனேஷியாவில் இப்பவும் நடந்துகிட்டு இருக்குது. இந்த மாதிரியான காடுகள் அழிப்பு அப்படிங்கிறது இந்த கார்பன் சுழற்சியில் ஒரு பெரும் மாற்றத்தை கொண்டு வரும். அது கார்பன் டை ஆக்சைடு அப்சார்ப் பண்ணுறதுல தாவரங்களுடைய மிகப்பெரிய பங்கு இருக்குது, அது குறைய ஆரம்பிக்குது. இதெல்லாம் ஒரு பெரிய பாதிப்புகளை உருவாக்கலாம் சார்.
1: இந்த காலநிலை மாற்றத்தில் காடுகளும் வந்து பாதிப்படையுது அப்படிங்கிற மாதிரி எதுவும் இருக்காங்க சார்?
0: இப்போ இந்த காலநிலை மாற்றம் அப்படிங்கிறது யாரோ ஒரு இடத்துல செய்யக்கூடிய தவறு அப்படிங்கிறது அந்த இடத்தை பாதிக்கக்கூடிய விஷயமா மட்டும் இருக்கிறது இல்லை. இப்போ ஆட்டோமொபைல் வாகனங்கள் அதிகமாக இருக்கிறது அப்படின்னு பார்த்தோம்னா நகர்ப்புறங்கள்ல தான் அதிகமா இருக்குது. ஆனா இந்த நகர்ப்புறத்துல வெளியாகக்கூடிய கார்பன் டை ஆக்சைடு இந்த மாதிரி கேஸ்கள் இது எல்லாமே வாயுக்கள் எல்லாமே வந்து நேரடியாக அந்த இடத்த மட்டும்தான் பாதிக்க போகுதானா இல்லை, அது வளிமண்டலத்தில் எங்கேயோ போக போகுது. ஏன் எங்கேயோ இருக்கக்கூடிய சென்னையில் ரிலீஸ் பண்ணக்கூடிய வாயுக்கள் வந்து மத்திய பிரதேசத்தில் இருக்கக்கூடிய காடுகளில் வசிக்கக்கூடிய பழங்குடி மக்களை கண்டிப்பாக பாதிக்கலாம். அப்போ இதுதான் காமன் பட் டிஃபரன்சியேட்டட் ரெஸ்பான்சிபிலிட்டின்னு சொன்னாங்க. அதாவது இந்த பாதிப்பு என்பது பொதுவானது, ஆனால் பொறுப்பு என்பது வேறுபட்ட விஷயமாக இருக்க வேண்டியது அப்படின்னு. அப்போ எங்கேயோ செய்யக்கூடிய விஷயம் நகர்ப்புறத்தில் செய்யக்கூடிய விஷயம் காடுகளில் இருக்கக்கூடிய மக்களை பாதிக்குது. காடுகளில் இருக்கக்கூடிய மக்கள் மட்டும் இல்லை, காடுகளில் இருக்கக்கூடிய அனைத்து உயிர்களையுமே பாதிக்குதுன்னு சொல்லலாம். இங்கே செய்யக்கூடிய விஷயம் அங்கே நார்மலாக மழை வரக்கூடிய சமயத்தில் மழை வராமல் போகுது, இங்கே இருக்கக்கூடிய மாசு அங்கே போய் அஃபெக்ட் பண்ணுது. இந்த மாதிரியான பாதிப்புகள் இருக்க தான் செய்யுது.
1: காலநிலை மாற்றம் சூழலில் பிற உயிரினங்களில் இப்படிப்பட்ட ஒரு மாற்றத்தை பாதிப்ப விளைவுகளை ஏற்படுத்துதுங்க சார்?
0: இப்போ இந்த காலநிலை மாற்றங்களால் வந்து பார்த்தோம் அப்படின்னா மாசுகளாலையும் சரி காலநிலை மாற்றத்தாலையும் சரி சில உயிரினங்கள் வந்து எக்ஸ்டிங்க்ட் ஆயிருக்குன்னு சொல்லலாம். ஆஸ்திரேலியாவில் வந்து 2018 முதல் தடவையா ஒரு உயிர் வந்து கம்ப்ளீட்டா அழிந்து போச்சு. அது வந்து கிளைமேட் சேஞ்சில் அழிந்த முதல் உயிரினமாக பார்க்கப்படுது. அந்த உயிரினம் இப்போ அழிஞ்சு போச்சு, கேங்குரூ ரேட்னு சொல்லுவோம், அது அழிஞ்சு போயிருக்குது. அதுதான் வந்து காலநிலை மாற்றத்தில் அழிந்த முதல் உயிர் அப்படின்னு சொல்லலாம். இது நமக்கு தெரிஞ்ச ஒரு பெரிய ஸ்பீசிஸ். ஆனால் இந்த சூழலியல்ல இண்டிகேட்டர் ஸ்பீசிஸ்னு சொல்லக்கூடிய மிகுந்த எவ்வளவு சிறு சிறு உயிரினங்கள் எவ்வளவு இருக்குது, அது எல்லாமே நம்மளுடைய வாழ்வியலுக்கும் அதற்கும் தொடர்பு இருக்கும் கண்டிப்பாக. அந்த மாதிரி இன்னும் எத்தனை இழந்திருக்கும் அப்படின்னு தெரியாமல் கூட இருக்கலாம். இன்னும் இழக்கக்கூடிய நிலைமையில் இருக்கக்கூடிய அழியக்கூடிய விளிம்பில் இருக்கக்கூடிய உயிரினங்களும் எவ்வளவோ இருக்குது இந்த காலநிலை மாற்றத்தால.
1: இந்த காலநிலை மாற்றத்தினால உயிரினங்கள்லாம் மடியுது, அழிந்து போகக்கூடிய சூழல்லாம் இருக்கு அப்படின்னு, இது காலநிலை மாற்றத்தினாலதான் இதெல்லாம் நிகழுது அப்படிங்கறதுக்கான ஏதாவது அறிகுறிகள் அதெல்லாம் நமக்கு தெரியப்படுது.
0: இப்போ காலநிலை மாற்றத்தினால் நிகழுது அப்படிங்கிறப்போ சில உயிர்கள் வந்து இப்போ வெட் சர்ஃபேஸ்ல தான் இருக்கும்,
1: சரி,
0: மலைக்காடுகள்ல தான் இருக்க முடியும், அதுக்கு அடாப்ட் ஆன ஸ்பீசிஸ் தான் இருக்கும். இப்போ நம்ம வெஸ்டர்ன் காட்ஸ் மேற்கு தொடர்ச்சி மலை அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா வெஸ்டர்ன் காட்ஸ்ல மட்டுமே இருக்கக்கூடிய உயிரினங்கள் அப்படின்னு சொல்லி நிறைய இருக்குது, எண்டமிக் ஸ்பீசிஸ். அதுலயும் நீலகிரியில மட்டுமே இருக்கக்கூடிய உயிரினங்கள்னு நிறைய இருக்கு. அப்போ அது பார்த்தீங்கன்னா அந்த நீலகிரியில் இருக்கக்கூடிய அந்த வானிலை காலநிலை அந்த சூழலுக்கு தகுந்தாற் போல அது வந்து எவால்வ் ஆகிருக்கும், அடாப்ட் ஆகிருக்கும். அப்போ அதில் ஒரு சின்ன மாற்றம் ஏற்பட்டால் கூட அதை வந்து நம்ம அதுகளால் வந்து அடாப்ட் ஆக முடியாது அந்த ஸ்பீசிஸால. ஸோ அப்படி இருக்கிற பட்சத்தில் நம்ம எவ்வளோ இதை இழந்துகிட்டு இருக்கோம். இப்போ அண்டார்டிகா ஆர்டிக் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பெங்குவின்ஸ் சொல்லலாம். அப்போ அங்கே வந்து பனி நிறைய உருகுது அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா பெங்குவினுடைய உயிரினம் கண்டிப்பாக பாதிக்கப்படும், அதில் பாதிக்கப்பட்டுக்கிட்டு தான் இருக்குது, பெங்குவினுடைய உயிர் குறைஞ்சிக்கிட்டு தான் இருக்குது. அதே மாதிரி ஆர்டிக் எடுத்துக்கிட்டோம்னா பனிக்கரடியை சொல்லலாம். அப்போ அங்கே வந்து பனிகள் உருக உருக இந்த உயிரினங்கள் கண்டிப்பாக குறைஞ்சிட்டு இருக்குது. இப்போ அது குறைஞ்சிட்டு இருக்குது அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அது ஒரு அழிவின் விளிம்பை நோக்கி போயிட்டு இருக்குன்னு தான் சொல்லணும்.
1: கடல்ல அதோட விளைவுகள் எப்படி இருக்கும்?
0: கண்டிப்பாக இருக்குதுன்னு சொல்லலாம். இப்போ கடல்லையுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம நிறைய மாசுகளை கலந்துக்கிட்டு தான் இருக்கிறோம். அதனால வந்து பவளப்பாறைகள் இதெல்லாம் பெரிய அளவில் பாதிக்கப்படுது. பவளங்களை வந்து ரெயின் ஃபாரஸ்ட் ஆஃப் த ஓஷன் சொல்லுவோம், கடலுக்குள் இருக்கக்கூடிய மலைக்காடுகள் அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா அந்த அளவுக்கு அளவுக்கு அது வந்து உயிரினங்களை வந்து சப்போர்ட் பண்ணுது. பவளங்கள் இருக்கக்கூடிய இடங்களில் பார்த்தீங்கன்னா நிறைய உயிரினங்கள் இருக்கும் அதை சார்ந்து. இந்த பவளப்பாறைகள் நிறைய அழிஞ்சு போகிறது, கோரல் ப்ளீச்சிங்னு சொல்லுவோம். டெம்பரேச்சர் கொஞ்சம் சேஞ்ச் ஆனாலோ, கடல் தண்ணியில் உப்பில் ஒரு சின்ன மாற்றம் வந்தாலோ, இல்லை கடலில் ஒரு மாசுபாடு ஏற்பட்டாலோ, அது ரொம்ப சென்சிட்டிவான ஒரு ஸ்பீசிஸ். அப்போ அது ஒரு சின்ன மாற்றத்தை கூட அது வந்து தாங்க முடியாததால் அப்போ அது அழிஞ்சு போகுது. நிறைய இடங்களில்

0: இப்போ கோரல் ப்ளீச்சிங் வந்து எத்தனை இடங்களில் நடந்துகிட்டு இருக்குது. இந்த கோரல் ப்ளீச்சிங் நடக்கிறதுனால பார்த்தோம் அப்படின்னா கடல்வாழ் உயிரினங்கள் நிறைய பாதிக்கப்பட்டுகிட்டு இருக்கு. ஏன்னா அதை சார்ந்து வாழக்கூடிய உயிரினங்கள் நிறைய அதிகம், அப்போ அது பாதிக்கப்படுது. அப்போ அந்த உயிரினங்கள் பாதிக்கப்படுது அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம கடல் வளங்களை சார்ந்து மனிதர்களாகிய நாமளும் இருக்கிறோம். அப்போ இந்த கடல் வளங்கள் குறையிறப்போ அது நம்மையும் பாதிக்க தான் செய்யும். நம்மளுடைய உணவுலேயே எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம புரோட்டீனுக்காகவும் நிறைய சத்துக்களுக்காக மீன் உணவை நம்பி இருக்கிறோம். அப்போ இந்த கடல் உணவு அப்படிங்கிறது நிலத்தில் நம்ம ப்ரொடியூஸ் பண்ணுறோம், ஆனால் அதை விட கடல் உணவு இயற்கையாக கிடைக்கக்கூடிய ஒன்றா இருக்குது, அது எல்லாருக்குமே கிடைக்குது. அப்போ இந்த கடல் உணவு குறையுது அப்படிங்கிறப்போ நமக்கு வந்து ஃபுட் ரிசோர்ஸ் அப்படிங்கிறது ஒரு குறைய ஆரம்பிக்குது. அப்போ இது நம்மளை கொஞ்சம் பாதிக்க தான் செய்யும்.
1: இந்த காலநிலை மாற்றத்துக்கும் அதோட விளைவுகளை வந்து குறைக்கிறதுக்கும் உலக அளவில் இல்லை நம்ம தேசிய அளவில் என்னென்ன நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருது?
0: நிறைய நடவடிக்கைகள் எடுத்துட்டு இருக்கிறாங்க. இப்போ உலக அளவில் பார்த்தோம் அப்படின்னா இந்த ஒப்பந்தங்கள்லாம் போடப்பட்டு இருந்த நிலையில ரெண்டு வகையான கருத்துக்கள் வந்தது. அதாவது வளர்ந்த நாடுகளுக்கும் வளர்ந்து கொண்டிருக்கிற வளராத நாடுகளுக்கும் இடையில இருக்கக்கூடிய ஒரு கான்ட்ரடிக்ஷன் சொல்லலாம். என்ன ஆச்சு அப்படின்னா வளர்ந்து கொண்டிருக்கிற நாடுகள் எல்லாருமே என்ன சொன்னாங்க அப்படின்னா இந்த காலநிலை மாற்றத்துக்கும் இவ்வளவு பசுமை குடில் வாயுக்கள் வெளியேறினதுக்கும் காரணமா இருக்கிறது இந்த காடுகள் அழிப்பு ஒரு பெரிய காரணம், அது போக தொழிற்புரட்சி, இந்த ரெண்டையுமே மிகப்பெரிய அளவில் செய்து வந்தது அப்படின்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய வளர்ந்த நாடுகள் தான். அப்போ வளர்ந்த நாடுகள் தான் இதுக்கு பொறுப்பேற்கணும் அப்படின்னு சொல்லி உலக அளவில் வளர்ந்து கொண்டிருக்கிற நாடுகள் எல்லாமே வந்து அவங்கள பிளேம் பண்ணாங்க. இந்த வளர்ந்த நாடுகள் வளர்ந்து கொண்டிருக்கக்கூடிய நாடுகளுக்கு ஒரு ஃபினான்ஸ் பண்ணணும், இவங்க டெக்னாலஜிக்கலாக தொழில்நுட்பத்தில் வளர்றதுக்கும் இந்த ஃபாசில் ஃபியூல்ஸை யூஸ் பண்ணிட்டு இருக்கிறதுலேருந்து இவங்க மாற்றம் வர்றதுக்கும் வளர்ந்த நாடுகள் உதவி செய்யணும், அதுக்கு அவங்க ஃபினான்ஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சில உடன்படிக்கைகள் வந்து ஏற்படுத்தினாங்க. ஆனால் ஒரு காலகட்டத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2010 அப்புறம் இந்த வளர்ந்த நாடுகள் வந்து இதை ஏற்றுக்கல. இல்லை இப்போ இருக்கக்கூடிய இந்தியா சீனாலாம் எடுத்தோம் அப்படின்னா எங்களை விட அதிகமான கார்பன் டை ஆக்சைடு அண்ட் நைட்ரஸ் ஆக்சைடு வெளியிட்டு இருக்கிறாங்க, அப்போ இதுக்கு அவங்களும் பொறுப்பேற்று தான் ஆகணும் அப்படின்னு சொல்லி நாங்கள் பெரிய அளவில் ஃபைனான்ஸ் பண்ண முடியாது அப்படிங்கிற ஒரு நிலைக்கெல்லாம் வந்தாங்க. இப்போ அதில் சில முன்னேற்றங்கள் ஏற்பட்டு இருக்குது. அதாவது வருஷத்துக்கு கிட்டத்தட்ட $1.3 trillion வளர்ந்த நாடுகள் வந்து ப்ரொவைட் பண்ணணும் கிளைமேட் ஃபைனான்ஸ் ஃபண்டா அப்படின்னு சொல்லி ஒரு எதிர்பார்ப்பு வச்சிருக்கிறாங்க. அதில் கிட்டத்தட்ட வந்து ஒரு $100 billion அளவுக்கு வளர்ந்த நாடுகள் கொடுத்துருக்கிறாங்க. இது போக இப்போ இந்தியா மாதிரியான நாடுகள் நம்ம நாடு என்னென்ன முயற்சிகள்லாம் எடுத்திருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஃபாரஸ்ட் கவர் காடுகளுடைய அளவு குறிப்பாக வந்து சதுப்பு நிலக்காடுகள்லாம் சொல்லலாம், மேங்க்ரூவ் ஃபாரஸ்ட், அப்புறம் கோஸ்டல் ஈகோசிஸ்டம், ஃபாரஸ்ட் கவர், இதெல்லாம் வந்து ஒரு கொஞ்சம் பெர்சன்டேஜ் வந்து அதிகப்படுத்தியிருக்காங்க இந்திய அரசு. மேற்கு கடற்கரை பகுதிகளில் மேங்க்ரூவ் ஃபாரஸ்ட் சதுப்பு நிலக்காடுகளுடைய பரப்பை வந்து அதிகரிச்சிருக்காங்க. இப்போது இது வந்து கார்பன் கிரெடிட்டுக்குள்ளே வரும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து 1 hectare மேங்க்ரூவ் ஃபாரஸ்ட்டை உருவாக்கியிருக்கிறோம் புதுசாக அப்படின்னா அது இவ்வளோ டன்ஸ் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடை வளிமண்டலத்திலிருந்து அப்சார்வ் பண்ணிக்கும் அப்படின்னு இருக்குது அப்படின்னா அந்த அளவை இன்னொரு நாடு வளர்ந்த நாடு அந்த வாய்வு ரிலீஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அதற்கான பணத்தை அவங்க இந்தியாவுக்கு கொடுக்கலாம், இந்தியா வந்து அதில் வாங்கலாம். இதை வந்து கார்பன் ட்ரேடு அப்படின்னு சொல்லுவோம். அப்போது இந்தியா வந்து பார்த்தீங்கன்னா இந்த முன்னெடுப்புகள்லாம் எடுத்திருக்குது, காடுகளை அதிகப்படுத்தியிருக்குது. அது போக கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய மின் உற்பத்தியில் நிலக்கரியை அதிகமாக எரிச்சு 70% நிலக்கரியை எரிக்கிறது மூலமாக தான் நம்ம மின் உற்பத்தி செய்துக்கிட்டு இருந்தோம். இதை வந்து படிப்படியாகவே இந்திய அரசு வந்து குறைச்சிட்டு வந்திருக்குது. கிட்டத்தட்ட அதை வந்து ஒரு 47% அளவுக்கு குறைச்சிருக்காங்க 70%. அது போக புதுப்பிக்கக்கூடிய எரிசக்தி அப்படின்னு சொல்லக்கூடிய சோலார் பவர், விண்ட் பவர், ஹைட்ரோ பவர், இதிலெல்லாம் வந்து மின் உற்பத்தி அதிகப்படுத்தியிருக்காங்க. அது ரொம்ப கம்மியாக இருந்த இதில் நான் ஃபாசில் ஃபியூவல் இதில் 52% மாற்றியிருக்கிறாங்க கிட்டத்தட்ட. இதில் சூரிய சக்தி வந்து 27% இந்தியாவில் வந்து இப்போ இருக்குது. சூரிய கர் ப்ரோக்ராம்லாம் கேள்விப்பட்டிருப்போம், பிரைம் மினிஸ்டருடைய ப்ரோக்ராம், வீடு வீடுக்கு சோலார் பவர் மூலமாக மின் உற்பத்தி செய்கிறது. காற்று மூலமாக இருக்கக்கூடிய சக்தியில் 11% அளவுக்கு நம்ம அதிகரிச்சிருக்கிறோம். அண்ட் ஹைட்ரோவில் பார்த்தோம்னா 10% வந்திருக்கிறோம், நியூக்ளியரில் 2% வந்திருக்கிறோம். அப்போ இந்த ஃபாசில் ஃபியூவல் இல்லாத நான் ஃபாசில் ஃபியூவல் இதில் கிட்டத்தட்ட 52% மின் உற்பத்தி செய்கிற அளவுக்கு நாம் உயர்ந்திருக்கிறோம்னு சொல்லலாம். இந்த பெரும் மாற்றங்களை இந்திய அரசு பண்ணியிருக்குது.
1: காலநிலை மாற்றத்தினால ஏற்படக்கூடிய அந்த விளைவுகள்ல இருந்து தப்பிக்கிறதுக்கும் அதை பத்தின மேலான ஒரு நடவடிக்கை இந்த மாதிரி உலக அளவில் தேசிய அளவில் எடுத்திருக்கிறாங்க. நம்ம பொதுமக்களாகிய நாம இந்த காலநிலை மாற்றத்தை சமாளிக்கிறதுக்கு நம்ம என்ன செய்யறோம் சார்?
0: இது குளோபல் லெவலில் கவர்மெண்ட் எடுக்கக்கூடிய பாலிசிஸ் ரிலேட்டடான விஷயம் என்றாலும் கூட தனி மனிதனுக்கும் இதில் கண்டிப்பாக வந்து பொறுப்பு இருக்குன்னு தான் சொல்லணும். இப்போது நாம் பயன்படுத்தக்கூடிய ஒரு நியூஸ் பேப்பர் கூட எடுத்துக்கலாம். இப்போ இந்த ஒரு நியூஸ் பேப்பர் ஒரு 20 பக்கங்கள் கொண்ட ஒரு நியூஸ் பேப்பர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதை உருவாக்குறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு குறைஞ்ச டயமீட்டர் இருக்கக்கூடிய ஒரு 10 அடி உரிய ஒரு மரம் தேவைப்படுது. அதை அழிச்சா தான் ஒரு 20 பக்க நியூஸ் பேப்பர் நம்மளால் ப்ரொடியூஸ் பண்ண முடியும் அப்படிங்கிற சூழ்நிலை இருக்குது.

0: அப்போது ரீசைக்ளிங், மறுசுழற்சி அப்படிங்கிறத நாம் கடைபிடிக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். முடிஞ்ச அளவுக்கு எல்லா பொருட்களையுமே நாம் மறுசுழற்சிக்கு அனுப்பணும் அப்படின்னா நாம் இந்த காலநிலை மாற்றத்துக்கு காரணமாக இருக்கக்கூடிய காடுகள் அழிப்பு இதை எவ்வளோ குறைக்க முடியும். ஒரு பேப்பர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதை அப்படியே டஸ்ட்பினில் போட்டு முனிசிபாலிட்டி வேஸ்ட்டுக்கு அனுப்பாமல் அதை நியூஸ் பேப்பரில் ஒரு பழைய பேப்பர் கடைக்கு அனுப்புகிற ஒரு பழக்கம் இருந்தது அப்படின்னா அது வந்து பேப்பர் இண்டஸ்ட்ரிக்கு போகும், மறுபடியும் அதை ரீசைக்கிள் ஆகி பேப்பராகவே வரும். அப்போ புதுசாக நம்ம ஒரு பேப்பர் உருவாக்குறதுக்கு ஒரு மரத்தை வெட்ட வேண்டிய அவசியம் இருக்காது. இது பேப்பர் மட்டும் இல்லை, நம்ம பயன்படுத்தக்கூடிய எவ்வளோ பொருட்களை சொல்லலாம். இது நம்மளால முடிஞ்ச விஷயம் தான், நம்மளால முடியாத விஷயம் இல்லை.
1: பேப்பர் பார்க்குறப்ப அதை வெறும் ஒரு காகிதமாக பார்க்காம ஒரு பெரிய மரமாகவே நம்ம அதை நினைக்கணும்.
0: கண்டிப்பாக கண்டிப்பாக. அது மாதிரி நம்ம உபயோகப்படுத்தக்கூடிய எத்தனையோ பொருட்கள் இருக்குது, எத்தனையோ பொருட்கள் மறுசுழற்சிக்கு உட்பட்ட பொருட்கள் தான் கண்டிப்பாக பண்ண முடியும். அந்த பழக்கத்தை நம்ம ஏற்படுத்திக்கிட்டு மறுசுழற்சிக்காக எடுத்து வச்சோம் அப்படின்னா எவ்வளவோ வளங்களை வந்து நம்ம இழக்காமல் இருக்க முடியும்.
1: இந்த காலநிலை மாற்றத்தினால ஏற்படக்கூடிய விளைவுகளை தடுக்கிறதுக்கு மக்கள் மத்தியில் என்னென்ன மாதிரியான விழிப்புணர்வு நிகழ்வுகள் அரசாங்கத்தாலேயோ சூழலியல் ஆர்வலர்கள் மூலமாக நடந்துகிட்டு?
0: இப்போ காடுகள் அழிப்பு சம்பந்தமாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய என்ஜிஓஸ் எல்லாம் வந்து ஆக்ட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ரீஜினல் லெவலில் மண்டல அளவுகளில் இருக்கக்கூடிய சதுப்பு நிலங்கள், ஒரு நம்ம காடுகள் அப்படின்னாலே வந்து பெருங்காடுகள் அப்படின்னு தான் நினைக்கிறோம், அப்படின்னு இல்லை. ஒரு கிராமத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஏக்கர் ரெண்டு ஏக்கர் ஒரு 10 ஹெக்டேரில் கூட ஒரு சின்ன காடு இருக்கலாம். அந்த காடுகளை நம்பி வாழக்கூடிய சின்ன சின்ன உயிரினங்கள் இருக்கலாம். நம்ம சிங்கமும் புலியும் யானையும் இருக்கிறது மட்டும்தான் காடுன்னு இல்லை, கீரிப்பிள்ளையும் பாம்புகளும் அணில்களும் குருவிகளும் சில பறவைகளும் இருக்கக்கூடிய காடுகள் கூட உண்டு, குள்ளநரிகள் இந்த லெவலில். அப்போ அந்த காடுகளை கூட பாதுகாக்கணும் அப்படிங்கிற நடவடிக்கைகள் சில விழிப்புணர்வுகளை வந்து கிராமங்கள் தோறும் நிறைய என்ஜிஓஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. மக்களை பொறுத்த வரைக்கும் நகர்ப்புறத்தில் வாழ்கிறவங்களுக்கு விழிப்புணர்வு அப்படிங்கிறது ஏதாச்சும் ஒரு பனிஷ்மெண்ட் மூலமாக தான் கவர்மெண்ட் செய்யணும்னு அவசியம் இல்லை. அவங்களை என்கரேஜ் பண்ணுறதுக்கு இப்போ பிளாஸ்டிக்கை வந்து ரீசைக்கிள் பண்ணுறோம் அப்படின்னா, இப்போது வீடுகளில் குப்பைகள் இருக்குது அப்படின்னா நம்ம உணவு குப்பைகள் பிளாஸ்டிக் குப்பைகள் ரெண்டாக வச்சு முனிசிபாலிட்டிலேருந்து வரக்கூடியவர்கிட்ட ரெண்டாக பிரித்து கூட கொடுக்கலாம்.
1: மக்கும் குப்பையும் மக்காத குப்பையும் தனித்தனி
0: அதுக்கான இனிஷியேட்டிவ் இருக்குது, ஆனாலும் நம்ம வந்து பிரித்து கொடுக்கறதில்ல, ஒன்றா தான் கொடுத்துட்டு இருக்கிறாங்க. அது கவர்மெண்ட் இருக்கக்கூடிய பிளான்ஸில் போய் தான் அது பிரிக்கப்படுது. அதை வீட்லயே பிரிச்சு கொடுத்தோம் அப்படின்னா அது வந்து இன்னும் எஃபிஷியன்டா மாறும்,
1: அவங்களுக்கு வேலை மிச்சம்,
0: வேலை மிச்சம் இன்னும் எஃபிஷியன்டா நிறைய விஷயங்கள் மாறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து மக்களுக்கு விழிப்புணர்வு நிறைய பேர் கொடுத்துட்டு இருக்கிறாங்க, ஆனாலும் மக்கள் இதை தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம்.
1: சார், பொதுவா வந்து இந்த காலநிலை மாற்றத்தினால போதிய அளவு வந்து மழை இல்லை, இல்லைன்னா வந்து அதிகமாகவும் பெஞ்சிருது அப்படின்னு சொல்லி நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். அப்ப அந்த நீரோட முக்கியத்துவம் அப்படிங்கறத வந்து அதிகமா நம்ம உணர வேண்டியதா இருக்கு, அதை பத்தி சொல்லுங்க சார்.
0: கண்டிப்பாக நீர் மேலாண்மை வந்து கடைபிடிக்க வேண்டிய ஒரு விஷயம். இன்னைக்கு வந்து விஞ்ஞானத்துல வந்து என்னதான் நம்ம சில விஷயங்களை வந்து ப்ரெடிக்ட் பண்ணாலுமே மழை இவ்வளவு பெய்யும் இவ்வளவு பெய்யாது அப்படின்னு சொன்னாலும் கூட, இப்ப இந்த வருஷம் கூட பாத்துக்கிட்டோம் அப்படின்னா பெரிய அளவுல பாதிப்பு இருக்குன்னு சொன்னாங்க, ஆனா ஜூலைல பெஞ்ச மழைப்பொழிவு வந்து அதிகமாயிருக்குது. இது நம்ம எதிர்பார்க்காத ஒரு விஷயமா இருக்குது. அப்போ எந்த நேரத்திலும் எதுவும் நிகழலாம் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. அப்போ நம்ம எதிர்பார்த்துட்டு இருக்கக்கூடிய நிலையில மழை பொழியாமலும் போகலாம். அப்போ நீரை சேமிக்க வேண்டிய கட்டாயம் நமக்கு இருக்குது. இப்போ வீடுதோறும் வந்து பார்த்தீங்கன்னா மழை நீர் சேகரிப்பு தொட்டிகள்லாம் இருக்குது. அப்படி இருந்தாலும் நீரை பயன்படுத்தும் முறையிலையும் நாம சில விஷயங்களை கண்டிப்பா கடைபிடிக்கணும். இப்போ நமக்கு நீர் வந்து தாராளமாக கிடைக்கிது அப்படிங்கிறதுனால ரொம்ப அதிகமாக பயன்படுத்துற பழக்கத்தையும் வந்து குறைக்கலாம். இப்போ ராஜஸ்தான் ரீஜியன்ல நீரை பயன்படுத்துற முறைக்கும், தமிழ்நாட்டில் நீரை பயன்படுத்துற முறைக்கும், கேரளாவில் நீரை பயன்படுத்துற முறைக்கும் மக்கள்கிட்ட எவ்வளவு வித்தியாசத்தை பார்க்க முடியும். அது நீரின் இருப்பை மாத்திக்கிறாங்க. அப்போ இது வந்து இயற்கை நம்மளை கட்டாயப்படுத்தி பணிக்கிறதுக்கு முன்னாடியே நாமே நீரை எவ்வளவு பயன்படுத்தணும் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்டு அளவா பயன்படுத்தி சிக்கனமா பயன்படுத்தி கடமையா இதை நினைச்சு செய்யக்கூடிய பழக்கத்தை ஏற்படுத்திக்கிட்டோம் அப்படின்னா இயற்கை பணிக்கிறதுக்கு முன்னாடியே நாம இதை செய்ய ஆரம்பிக்கணும். அப்படி செஞ்சோம்னா நம்மளுடைய எதிர்கால தலைமுறையை பாதுகாக்கலாம்.
1: பணத்தை வந்து தண்ணியா செலவழிக்கிறான் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க, இப்ப தண்ணிய வந்து பணம் மாதிரி செலவழிக்கணும் சொல்ல வரீங்க.
0: கண்டிப்பா கண்டிப்பா.
1: காலநிலை மாற்றத்தினால வந்து நிறைய விளைவுகள் ஏற்படுது. பொதுவா மக்கள் வந்து என்ன மாதிரியான நடவடிக்கைகள் மேற்கொள்ளணும், பொதுவான ஆலோசனைகள், ஒரு சூழலியல் ஆர்வலரா பொதுமக்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க?
0: முடிஞ்ச அளவுக்கு நம்ம பயன்படுத்தக்கூடிய பொருட்களை மறுசுழற்சிக்கு அனுப்புறதுக்கு நம்ம பழகிக்கணும் ஒண்ணு. அது போக முடிந்தவரை நம்மளுடைய பழைய வாழ்க்கை முறைன்னு சொல்வதற்கு இல்லை, இப்போ நம்ம ஒரு 1.5 கிலோமீட்டர் போகணும் அப்படின்னாலுமே நம்ம 2-வீலர் எடுத்துட்டு தான் போறோம். கண்டிப்பா நம்ம அது நடந்து போக முடியும். பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு அடுத்த தெருவில் இருக்கக்கூடிய ஒரு கடைக்கு செல்லணும் அப்படின்னா நம்ம 2-வீலர் எடுத்து போற ஒரு நிலைமை தான் இருக்குது. இப்போ பேட்டரி வெஹிக்கிள் எலக்ட்ரிக் வெஹிக்கிள் எல்லாம் வந்திருக்குது, ஆனாலும் நாம வாழ்க்கை முறையில வந்து சில விஷயங்களை வந்து பின்தொடர பழகிக்கணும். அதாவது முடிஞ்ச அளவு இந்த காலநிலை மாற்றத்திற்கு கார்பன் டை ஆக்சைடு, சல்பர் டை ஆக்சைடு இது மாதிரியான வாயுக்கள் தான் பெருமளவு பங்கு இருந்தாலும் இதனுடைய இதெல்லாம் தொழிற்சாலைகள் மின் உற்பத்தி நிலையங்கள் பெரும்பங்கு வகிக்குது. ஒரு தனி மனிதனுடைய பங்கு எந்த அளவுக்கு இருக்குது?

0: இது எல்லாமே அந்த தொழிற்சாலைகளும் அந்த மின் உற்பத்தி நிலையம் எதற்காக இயங்கிக்கிட்டு இருக்கு அப்படின்னு ஒரு தனி மனிதனுடைய பயன்பாட்டுக்காக தான் இயங்கிட்டு இருக்கு. அப்ப நம்மளுடைய பயன்பாட்டுல சில விஷயங்களை குறைத்தும் சிக்கனமாகவும் மறுசுழற்சிக்கு அனுப்புவதற்கும் பழகி கொண்டோமானால் இந்த காலநிலை மாற்றத்திற்கு தனி மனிதனாக நாம் செய்யக்கூடிய ஒரு கடமையாக இருக்கும்.
1: தனி மனிதன் ஒரு நல்ல விதமான ஒரு செயல்பாட்டுல நடவடிக்கையை வந்து மேற்கொண்டா காலநிலையில நல்ல ஒரு மாற்றத்தை வந்து நாமளே மேற்கொள்ளலாம், நிகழ்த்தலாம் அப்படின்னு சொல்ல வரீங்க.
0: கண்டிப்பாக, ஏன்னா எல்லா வளர்ச்சி பணிகளுமே வந்து ஒரு தனி மனித தேவைக்காக தான் நடந்துகிட்டு இருக்குது. அப்ப இதுல தனி மனித ஒழுக்கம் அவங்களுடைய பின்பற்றும் செயல்கள் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம்.
1: ரொம்ப நன்றி சார். கவனிக்க வேண்டிய காலநிலை மாற்றம் அப்படிங்கறதுல நிறையவே வந்து நம்ம கவனிக்க வேண்டியவை இருக்கு அப்படிங்கறத வந்து நேயர்களோட மத்தியில கொஞ்சம் நேரம் எங்களை கவனத்துக்கு கொண்டு வந்தீங்க. அரங்கத்துக்கு வந்து நிறைய தகவல்கள் சொன்னதுக்கு நன்றி சார்.
0: நன்றி.
2: அறிவியல் மின்னல் நிகழ்ச்சியில் இதுவரை கவனிக்க வேண்டிய காலநிலை மாற்றம் சூழலியல் ஆர்வலர் எஸ் கண்ணன் அவர்களுடன் நேர்முகம் கேட்டோம். உடன் உரையாடினார் எல்என்ஜி ரவிசங்கர்.

0: என்னன்னே, மணி என்னாச்சு? இன்னும் எந்திரிக்கலையா?
1: நைட்டு வேலையை முடிச்சுட்டு வரதுக்கு லேட் ஆயிருச்சுமா.
0: அதுக்காக 8 மணி வரைக்குமா? இன்னும் ஏசிய கூட ஆஃப் பண்ணல.
1: அதுக்கு என்னமா பண்றது?
0: என்னவா எல்நினோ கேள்விப்பட்டிருக்கியா?
1: என்னது எல்நினோவா? ஸ்வீட் எதுவும் செஞ்சு வச்சிருக்கியா?
0: வெப்ப அல வீச போகுது. ஒண்ணு நிக்காம மழை பெய்யும், இல்ல வெயில் வாட்டி வதைக்கும்.
1: சரிமா, அதுக்கு என்னதான் பண்றது?
0: இனி வரக்கூடிய காலங்கள்ல இது மாதிரி ஆகாம இருக்கணும்னா நீர் வளத்தை பாதுகாக்கணும், மழைய பெருக்கணும்.
1: அதுக்கு
0: அதுக்கு ஆளுக்கு ஒரு மரக்கண்ண நடணும்.
1: சூப்பர் தங்கச்சி. மரம் வளர்ப்போம், மழை பெறுவோம்.
2: பொது நலன் கருதி வெளியிடுவோம். ஆகாஷ்வாணி, மதுரை.

ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் பார்த்திபனுடைய போதை கலந்த வணக்கம். நான் எப்பவும் போதையோடு தான் இருப்பேன், யாருக்கும் தெரியவே தெரியாது. எல்லாருமே நம்ம போதையோடு தான் இருக்கணும். போதை தப்புங்கிறது மிகப்பெரிய தப்பான ஒரு விஷயம். நான் சொல்கிற போதைங்கிறது என்னை பொறுத்த வரைக்கும் பார்த்திபன்னா ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு கிரியேட்டர், புதுசாக தான் கிரியேட் பண்ணுவார். வித்தியாசம்னா பார்த்திபன் தான் சொல்கிறதே எனக்கு ஒரு பெரிய போதை. அந்த மாதிரி நம்ம எல்லாருக்கும் ஒரு விதமான போதை தேவைப்படும். நான் ரொம்ப நல்ல மனுஷங்க, நான் இந்த மாதிரியான ஒரு நல்ல விஷயங்களை மட்டுமே பண்ணியிருக்கேன்னு சொல்கிறது ஒரு போதை. நீங்கள் வேணால் பண்ணி பாருங்கள், யாருக்கா உதவி செஞ்சு பார்த்தீங்கன்னா அவர் கையெடுத்து கும்பிடும்போது நமக்கு ஒரு போதை உள்ளுக்குள்ளே வெறியாக கிளம்பும். இதை விட பெரிய போதை வேறு எந்த போதையிலையும் உங்களுக்கு கிடைக்காது. அதனால் போதைன்னு சொல்லப்போகிற இந்த ட்ரக்ஸை எந்த காரணத்துக்காகவும், அது நல்லதோ கெட்டதோ எதுக்காகவும் யூஸ் பண்ண வேண்டாம். சே நோ டு ட்ரக்ஸ்.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இசையோடு என்றும் நீங்கள்.
1: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 இனி கேட்கலாம் காற்றில் விரியும் கடித மலர்கள். இந்நிகழ்ச்சியில் நேயர்கள் பண்பலை நிகழ்ச்சிகள் குறித்த விமர்சனங்கள் மற்றும் தங்களது

விருப்ப பாடல்களை கேட்கலாம். எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி: நிலைய இயக்குனர், காற்றல் விரியும் கடிதமலர்கள் பிரிவு, அகில இந்திய வானொலி, சின்னச்சுக்கிக்குளம், மதுரை 2. நிகழ்ச்சியில் முதலாவதாக குண்டேந்தல் பட்டியிலிருந்து மா தவமணி அவர்கள் வந்து தன்னோட விருப்ப பாடல் கேட்டிருக்காங்க. இது கதிர்வேலன் காதல் திரைப்படத்திலிருந்து. அவர்கள் கேட்ட பாடலை நாமும் கேட்டு ரசிப்போம் நேர்களே.

ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 நாம் கேட்டு இணைந்திருப்பது காற்றில் விரியும் கடித மலர்கள். தூத்துக்குடி மாவட்டம் முல்லைக்காடிலிருந்து எஸ்பி பாபு அவர்கள் 16/7/2026 அன்னைக்கு மாலை தென்றல் நிகழ்ச்சியில் வழங்கின பாடல்கள் எல்லாமே வந்து தனக்கு ரொம்ப பிடிச்சதா இருந்துச்சுன்னு சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் பாடல்கள் வழங்கிய பண்பலைக்கும் தொகுத்து வழங்கின தொகுப்பாளர்களுக்கும் வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காரு. அடுத்ததாக ஒரு விருப்ப பாடல் ஒரு நேயர் கேட்டிருக்காரு. தேனி மாவட்டம் எல்வி மணி அவர்கள் தலைவன் படத்திலிருந்து விருப்ப பாடல் கேட்டிருக்காரு. அவர் கேட்ட விருப்ப பாடலை நாமும் கேட்டு மகிழ்வோம்.

கோட்டையை கட்டி வைத்தான். அந்த கோட்டைக்கு விளக்காக அரிதனும் தீபத்தை ஏற்றி வைத்தான்.

ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 நாம் கேட்டு இணைந்திருப்பது காற்றல் விரியும் கடித மலர்கள். நிகழ்ச்சியில் அடுத்ததாக சந்தப்பேட்டையைச் சேர்ந்த ஓ கே சிவா அவர்கள் ஒரு விமர்சனம் சொல்லியிருக்காரு. 14/7/2026 அன்று மாலை தின்றல் நிகழ்ச்சி கேட்கறதுக்கான அவருக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. அந்த சமயத்தில் ஒளிபரப்பப்பட்ட பாடல்கள் எல்லாமே வந்து தனக்கு ரொம்பவும் பிடிச்சிருக்கு, பிடித்த பாடல்களாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லி கடிதம் எழுதியிருக்காரு. அடுத்ததாக மதுரை முனிச்சாலையிலிருந்து அமலாகிருஷ்ணன் அவர்கள் பிரியசகி திரைப்படத்திலிருந்து தன்னோட விருப்ப பாடலை கேட்டிருக்காங்க. அவர்கள் கேட்ட விருப்ப பாடலை நாமும் கேட்டு ரசிப்போம் நேர்களே.

நேரம் 9:19. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 நாம் கேட்டு இணைந்திருப்பது காற்றில் விரியும் கடித மலர்கள். தேனி மாவட்டத்திலிருந்து ஏ. மாடசாமி அவர்கள் தன்னோட விமர்சனம் சொல்லியிருக்காரு. மன்னார் திருமலை நாயக்கர் கல்லூரியில் நடைபெற்ற கல்லூரி கலாட்டா நிகழ்ச்சி ரொம்பவும் சிறப்பாக இருந்துச்சுன்னும், அந்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கின வேல்முருகன் அவர்கள், பிரகாஷ் ராஜ், அஜிதா மற்றும் தீபக் ஆகிய எல்லோருக்கும் வாழ்த்துக்களும் பாராட்டுகளும் சொல்லியிருக்காரு. அதே நேயர் தன்னோட விருப்ப பாடலும் கேட்டிருக்காரு. நேற்று இன்று நாளை திரைப்படத்திலிருந்து அவர் கேட்ட பாடல் இதோ காற்றலைகளில்.

0: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கிறீங்க?
1: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுன்னே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
0: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
1: சூப்பர்ண்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்கறேன்.
2: 103.3 மதுரை எஃப்எம் இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.
3: காய்ச்சல் வெறியும் கடிதமலர்கள் நிகழ்ச்சி தான் கேட்டிணைந்திருக்கும். இது ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9. நிகழ்ச்சியில் அடுத்ததாக வில்லிவாக்கம் பகுதியிலிருந்து குபேந்திரன், அழகர்சாமி மற்றும் அவரின் சகோதரர்கள் ராமன் எத்தனை ராமனடி திரைப்படத்திலிருந்து தன்னோட விருப்ப பாடலை கேட்டிருக்காங்க. அவர்கள் கேட்ட விருப்ப பாடலை நாம் அனைவரும் கேட்டு ரசிப்போம். நேர்களே,

ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 நாம் கேட்டு இணைந்திருப்பது காய்ச்சல் விரியும் கடித மலர்கள். நிகழ்ச்சியில் அடுத்ததாக பெரிய குளத்தை சேர்ந்த இ நாகலட்சுமி அவர்கள் தன்னோட விருப்ப பாடல் கேட்டிருக்காங்க. அன்னக்கிளி திரைப்படத்திலிருந்து அவர்கள் கேட்ட பாடலை நாமும் கேட்டு ரசிப்போம் நேயர்களே.

ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 நாம் கேட்டு இணைந்திருப்பது காற்றில் விரியும் கடித மலர்கள். நிகழ்ச்சியில் அடுத்ததாக தேனி மாவட்டத்தை சேர்ந்த செந்தில் குமரன் அவர்கள் தன்னோட விருப்பப்பாடல் கேட்டிருக்காரு. உயிருள்ளவரை உஷா திரைப்படத்திலிருந்து அவர் கேட்ட பாடலை அனைவரும் கேட்டு ரசிப்போம் நேர்களே.

ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 நாம் கேட்டு இணைந்திருப்பது காற்றில் விரியும் கடித மலர்கள். அடுத்ததாக ஒரு நேயர் தன்னோட விருப்ப பாடல் கேட்டிருக்காங்க. தேனி மாவட்டத்திலிருந்து சக்தி மணிகண்டன், மேனகா ஆகியோர் பிரியா திரைப்படத்திலிருந்து ஒரு பாடல் கேட்டிருக்காங்க. அவர்கள் கேட்ட பாடல் இதோ காற்றலைகளில்.

0: என்னடாமா, எந்த ஒரு ஃப்ளைட்டை பிடிக்க போறீங்க? சாப்பாடு சாப்பிட சொன்னா முழுங்கிக்கிட்டு இருக்கீங்க.
1: அக்கா ஸ்கூலுக்கு லேட் ஆச்சு.
2: சாப்பாடு தானக்கா, அதை எப்படி சாப்பிட்டா என்னக்கா?
0: டேமா, எதையுமே செய்யறதுக்கு ஒரு வரைமுறை இருக்கு, அது உணவுக்கும் பொருந்தும். உணவை நல்லா மென்று ருசிச்சு உமிழ்நீரோட கலந்து அப்புறம் தான் விழுங்கணும். உணவு செரிமானம்ங்கிறது முக்கால் பங்கு நம்ம உமிழ்நீரோட கலந்து சாப்பிட்றதுல தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. உமிழ்நீர் தான் மிகப்பெரிய மருந்து. அது மட்டும் இல்லாமல் இவ்வளோ வேகமாக சாப்பிட்டா தேவைக்கு அதிகமான உணவு தானே நம்ம வயிற்றுக்குள்ளே போகும். அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சு. இது உனக்கே தெரியும் தானடாமா?
2: நீ சொல்கிறதெல்லாம் சரிதான். நீ சொல்ற மாதிரி சாப்பிடுறதுக்கு டைம் எங்கக்கா இருக்கு?
0: ஆஹா, இது நல்லா இருக்கே. லேட்டா எந்திரிச்சு அரக்க பறக்க கிளம்புறதுக்கு அதிகாலையில எழுந்து உன்னுடைய வேலைகளை நிதானமா செஞ்சு நிதானமா கிளம்பி நிதானமா சாப்பிட்டுட்டு போனேன்னா உன் உடம்புக்கு தானே நல்லது.
2: சரிக்கா, இனிமே நீ சொல்றத நான் அப்படியே ஃபாலோ பண்றேன்.
3: பொது நலனில் அக்கறையுடன் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி.

வணக்கம், நான் பாடலாசிரியர் முத்தமிழ் பேசுகிறேன். எஃப்எம் ரெயின்போ 103.3 எப்போதும் நீங்க இனிமையா கேட்டுக்கொண்டிருக்கிற ஒரு எஃப்எம். இந்த எஃப்எம்ல வந்து பலவிதமான நிகழ்ச்சிகளை மக்களுக்காக தொகுத்து வழங்கிட்டு இருக்காங்க. அது கேட்டு மக்கள் இன்னும் மேலாக பயன்பெற வேண்டும் என்று நான் வாழ்த்துகிறேன், வணங்குகிறேன். நன்றி.

காற்றில் விரியும் கடித மலர்கள் நிகழ்ச்சி தான் கேட்டிணைந்திருக்கும். இது ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9. அடுத்ததாக வண்டி உரை சார்ந்த ஜே ஜே சக்தி ஜனார்த்தனன் அவர்கள் பாண்டி நாட்டை தங்கம் திரைப்படத்திலிருந்து தன்னோட விருப்ப பாடல் கேட்டிருக்காங்க. அவர்கள் கேட்ட பாடல் இதோ காற்றலைகளில்.

ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 நாம் கேட்டு இணைந்திருப்பது காஷல் விரியும் கடித மலர்கள். நிகழ்ச்சியில் அடுத்ததாக திருச்சி பகுதியை சார்ந்த வி வேலாயுதம், திரவிய மலர், விஸ்வா, துர்காதேவி, தன்விக், சந்துரு ஆகியோர் மஞ்சள் நிலா திரைப்படத்திலிருந்து தன்னோட விருப்ப பாடல் கேட்டிருக்காங்க. அவர்கள் கேட்ட பாடல் இதோ காற்றாலைகளில்.

ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 நேயர்கள் இதுவரை கேட்டு ரசித்தது காய்ச்சல் விரியும் கடித மலர்கள். இந்நிகழ்ச்சியில் நேயர்கள் பண்பலை நிகழ்ச்சிகள் குறித்த விமர்சனங்கள் மற்றும் தங்களது விருப்ப பாடல்களை கேட்கலாம். எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி: நிலைய இயக்குனர், காய்ச்சல் விரியும் கடித மலர்கள் பிரிவு, அகில இந்திய வானொலி, சின்னச்சுக்கிக்குளம், மதுரை 2. நன்றி நேயர்களே.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 10 மணி.
2: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 இல் இது பட்டுச் சிறகு.

இசை ஜாலமாய் பட்டுச்சிறையில் வருகின்ற பாடல் கிழக்கு வாசல் திரைப்படத்திலிருந்து.

இன்னிசை கானங்களாக நீங்கள் கேட்டு இணைந்திருப்பது ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 இல். இது பட்டுச்சிறகு.

இன்னிசை கானங்களாக நீங்கள் கேட்டு இணைந்திருப்பது ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 இல். இது பட்டுச்சிறகு.

ஆகாஷவாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100. இதுவரை நீங்கள் கேட்டு ரசித்த பட்டு சிறகு இத்துடன் நிறைவு பெறுகிறது. நிறைவு செய்வது நான் ஸ்ரீநாத்.

சுகமான ராகங்களோடு மென்மையான மனதை மெல்லிசையால் மெய்மறக்கச் செய்து கொண்டிருக்கிறது ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3.

0: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3
1: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 103.3
0: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 103.3

ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரசிச்சு விரும்பி மகிழ்ச்சியோட கேளுங்க, மகிழ்ச்சியோட கேளுங்க.

0: மகிழ்ச்சியோட கேளுங்க. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3.
1: என்னடாமா, எந்த ஒரு ஃப்ளைட்டை பிடிக்க போறீங்க? சாப்பாடை சாப்பிட சொன்னா முழுங்கிக்கிட்டு இருக்கீங்க.
2: அக்கா ஸ்கூலுக்கு லேட் ஆச்சு.
1: சாப்பாடு தானக்கா, அதை எப்படி சாப்பிட்டா என்னக்கா? டேமா, எதையுமே செய்யறதுக்கு ஒரு வரைமுறை இருக்கு, அது உணவுக்கும் பொருந்தும். உணவை நல்லா மென்று ருசிச்சு உமிழ்நீரோட கலந்து அப்புறம் தான் விழுங்கணும். உணவு செரிமானம்ங்கிறது முக்கால் பங்கு நம்ம உமிழ்நீரோட கலந்து சாப்பிட்றதுல தான் இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. உமிழ்நீர் தான் மிகப்பெரிய மருந்து. அது மட்டும் இல்லாமல் இவ்வளோ வேகமாக சாப்பிட்டா தேவைக்கு அதிகமான உணவு தானே நம்ம வயிற்றுக்குள்ளே போகும். அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சு. இது உனக்கே தெரியும் தானடாமா.
2: நீ சொல்கிறதெல்லாம் சரிதான். நீ சொல்ற மாதிரி சாப்பிடுறதுக்கு டைம் எங்கக்கா இருக்கு?
1: ஆஹா, இது நல்லா இருக்கே. லேட்டா எந்திரிச்சு அரக்க பறக்க கிளம்புறதுக்கு அதிகாலையில எழுந்து உன்னுடைய வேலைகளை நிதானமா செஞ்சு நிதானமா கிளம்பி நிதானமா சாப்பிட்டுட்டு போனேன்னா உன் உடம்புக்கு தானே நல்லது.
2: சரிக்கா, இனிமே நீ சொல்றத நான் அப்படியே ஃபாலோ பண்றேன்.
3: பொது நலனில் அக்கறையுடன் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி.
4: நேரம் 10:59. ராமேஸ்வரம் பண்பரை 100.9 MHz அலைவரிசையில் எமது இன்றைய ஒலிபரப்பு நிறைவு பெறுகிறது. மீண்டும் நாளை காலை 4:45 ஆரம்பமாகும்.

நேரம் இரவு 11 மணி. இனி தொடர்வது நிகழ்ச்சியும் நேரமும். நாளை காலை 4:45 மங்கள இசை, அதனைத் தொடர்ந்து நாளொரு குரல். 5 மணிக்கு பக்தி மாலை, 5:30 இசை அமுதம், 6 மணிக்கு செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சலாக, 6:02 புதிய காலை. முதலாவதாக சேவை செய்திகள் கேட்கலாம். அதனைத் தொடர்ந்து 6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்குபவர் முனைவர் மு. கற்பகம் அவர்கள். 6:15 இந்நாளின் சிறப்பு. 6:30 இயற்கை இன்பம் சூழல் சிந்தனைகள் வழங்குகிறார் எம். கே. மணிமேகலை அவர்கள். 6:35 ஒரு சொல் கேளீர், இதில் அறிவிப்புகள் இடம்பெறும். அதனைத் தொடர்ந்து இன்று ஒரு செய்தியில், நன்மை செய்யும் பூச்சி இனங்கள் குறித்து விருதுநகர் உயிரியல் கட்டுப்பாட்டு ஆய்வக வேளாண் அலுவலர் க. அறிவுத்திறன் அவர்கள் தரும் தகவல்கள் இடம்பெறும். காலை 6:55 பூந்தளிர், 7 மணிக்கு பிரேக்ஃபாஸ்ட் ஷோ பொய்கை பூக்கள், 7:25 ஸ்ரீ பாலகோபாலன் ஜுவல்லரி மார்ட் வழங்கும் ஆலய அற்புதங்கள், இதில் சந்தவாசல் ஸ்ரீ கங்கையம்மன் திருக்கோவில் பற்றிய தொகுப்பு இடம்பெறும். இதனை வழங்குபவர் பரமக்குடி மீ. சீனிவாசன் அவர்கள். ஏழு 7:30 பிரேக்ஃபாஸ்ட் ஷோ பொய்கை பூக்கள் தொடரும். 8 மணிக்கு செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சலாக கேட்கலாம். 8:02 பாட்டு வேணுமா நிகழ்ச்சியில் சிவகங்கை மாவட்ட நேயர்களின் விருப்ப பாடல் ஒலிக்கும். காலை 8:50 சைப்பாரின் என்று ஒரு தகவல் வழங்கியவர் தென்கட்சி கௌசுவாமிநாதன் அவர்கள். 8:55 திரை இசை. 9 மணிக்கு செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சலாக கேட்கலாம். 9:02 டிரை டைம் பீட்ஸ் காத்திருக்க நேரமில்லை. 10 மணிக்கு செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சலாக கேட்கலாம். 10:02 விருப்ப கானங்கள் விருந்தினர் விருப்பமாக, இதில் பங்கேற்கிறார் அம்பிகா. காலை 10:30 ஒருபட பாடல்கள் கேட்கலாம். 11 மணிக்கு செய்தி

சுருக்கம் சென்னை கேட்கலாம். 11:02 கண்ணாடி மாளிகையில் கனவு மெய்ப்பட வேண்டும் என்ற தலைப்பில் நேர்முகத்தில் பங்கேற்கிறார் சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி அமராவதி புதூர் ஸ்ரீ ராஜராஜன் கல்வி குழுமத்தின் நிறுவனர் மற்றும் நிர்வாக இயக்குனர் முனைவர் எஸ் சுப்பையா அவர்கள். உடன் உரையாடுபவர் ஏ விக்னேஷ். நண்பகல் 12 மணிக்கு செய்தி சுருக்கம் கேட்கலாம். சென்னையாக 12:02 சிநேகிதியே. பிற்பகல் 1 மணிக்கு வசந்த காலங்கள். 1:55 மெல்லிசை. மதியம் 2 மணிக்கு தெம்மாங்கு பாடல்கள் கேட்கலாம். 2:55 வானிலை அறிக்கை சென்னை அஞ்சலாக கேட்கலாம். 3 மணிக்கு செய்திச் சுருக்கம் சென்னை அஞ்சலாக. 3:02 NCERT விளம்பரதார நிகழ்ச்சி கேட்கலாம். 3:32 மெல்ல வரும் பாட்டு. மாலை 4 மணிக்கு செய்திச் சுருக்கம் சென்னை அஞ்சலாக கேட்கலாம். 4:02 ஆட்டக்களம். 5 மணிக்கு செய்திச் சுருக்கம் சென்னை அஞ்சலாக. 5:02 மாலை தென்றல். மாலை 6 மணிக்கு செய்திச் சுருக்கம் சென்னை அஞ்சலாக. 6:02 சேவை செய்திகள். 6:05 விளக்கேற்றும் வேளை. 6:25 நிகழ்ச்சியும் நேரமும். 6:30 அந்திப்பூக்கள் கேட்கலாம். இரவு 7 மணிக்கு பாட்டு இது ஹிட்டு. 8 மணிக்கு செய்தி அறிக்கை கேட்கலாம் சென்னை அஞ்சலாக. 8:05 பட்டாம்பூச்சிகள். 8:30 இளையோ உலகம் நிகழ்ச்சியில் தியாகராஜர் பொறியியல் கல்லூரி மாணவர்கள் வழங்கும் பல்சுவை நிகழ்ச்சியை கேட்கலாம். இதில் இணையம் இல்லாத ஒரு வாரம் கலந்துரையாடல் கேட்கலாம். இதில் பங்கேற்கிறார்கள் மாணவிகள் கே சிந்துஜா மற்றும் எம் லேகா. அதனைத் தொடர்ந்து செமிகண்டக்டர் பற்றிய கலந்துரையாடல் கேட்கலாம். இதில் பங்கேற்கிறார்கள் மாணவிகள் கேஜி பிரீத்தி மற்றும் கே சிந்துஜா. தொடர்ந்து ஃபாஸ்ட் ஃபுட்டா ஃபேக் ஃபுட்டா என்ற கலந்துரையாடல் கேட்கலாம். இதில் பங்கேற்கிறார்கள் மாணவிகள் ஆர் கமலி மற்றும் ஏ எவாஞ்சலின் க்ளோரி. தொடர்ந்து இளைஞர்களுக்கான வேலைவாய்ப்பு செய்திகள் மற்றும் இளைஞர்களுக்கான முன்னேற்ற சிந்தனை வழங்குகிறார் எஸ் ராதா. இரவு 9 மணிக்கு காற்றில் விரியும் கடிதமலர்கள். 10 மணிக்கு பட்டுச்சிறகு கேட்கலாம். வழங்க காத்திருக்கிறார் ஆர் சாந்தினி. 10:59 ராமேஸ்வரம் பண்பலை ஒலிபரப்பு நிறைவுபெறும். 11 மணிக்கு நிகழ்ச்சியும் நேரமும் கேட்கலாம். 11:55 தேனும் பாலும். நள்ளிரவு 12 மணி முதல் அதிகாலை 4:45 வரை விவத் பாரதி தமிழகம் 102.3 நிகழ்ச்சிகளை சென்னையிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். நேர்கள் இதுவரை கேட்டது நிகழ்ச்சியும் நேரமும். நேரம் 11:00 மணி 5 நிமிடம்.

நேயர்கள் இணைந்திருப்பது ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3. இந்த இனிய இரவு வேளையில் காற்றின் நினைவலைகளாய் ஒலிக்க காத்திருக்கிறது தேனும் பாலும். நிகழ்ச்சியின் முதல் பாடல் ஒலிக்க காத்திருக்கிறது கொஞ்சம் சலங்கை திரைப்படத்திற்காக எம் சுப்பையா நாயுடு அவர்கள் இசையில். பாடல் வரிகளை எழுதியிருக்கிறார் வி சீதாராமன். சூலமங்கலம் ராஜலட்சுமி அவர்கள் பாடிய அந்த பாடல் இதோ.

0: வணக்கம், நான் பின்னணி பாடகி எம் ஆர் விஜயா
1: பேசுறேன்.
0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மதுரை வானவில் பண்பலை 103.3. தொடர்ந்து கேளுங்கள்.

நேரம் இரவு 11:13 நேர்கள் இணைந்திருப்பது ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3. இனிக்கும் இரவை இனிதாக்கும் பாடல்களோடு இது தேனும் பாலும்.

நேரம் இரவு 11:13 நேயர்கள் இணைந்திருப்பது ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3. இனிக்கும் இரவை இனிதாக்கும் பாடல்களோடு இது தேனும் பாலும். நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் திருவருட்செல்வர் திரைப்படத்திற்காக கே வி மகாதேவன் இசையில் ஒலிக்க காத்திருக்கிறது. பாடல் வரிகளை எழுதியிருக்கிறார் கண்ணதாசன். பி. சுசீலாவின் குரலில் பாடல் இதோ.

வணக்கம், நான் பாடலாசிரியர் முத்தமிழ் பேசுகிறேன். எஃப்எம் ரெயின்போ 103.3 எப்போதும் நீங்க இனிமையா கேட்டுக்கொண்டிருக்கிற ஒரு எஃப்எம். இந்த எஃப்எம்ல வந்து பலவிதமான நிகழ்ச்சிகளை மக்களுக்காக தொகுத்து வழங்கிட்டு இருக்காங்க. அது கேட்டு மக்கள் இன்னும் மேலாக பயன்பெற வேண்டும் என்று நான் வாழ்த்துகிறேன், வணங்குகிறேன். நன்றி.

நேரம் இரவு 11:22. இணைந்திருக்கிறீர்கள், இது உங்கள் ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3. காலத்தை வென்ற காவிய கானங்களை இசைத்துக் கொண்டிருக்கிறது தேனும் பாலும். நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் மன்னாதி மன்னன் திரைப்படத்திற்காக விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசையில் ஒலிக்க காத்திருக்கிறது. பாடல் வரிகளை எழுதியிருக்கிறார் மருதகாசி. பாடல் இதோ ஒலிக்கின்றது டி எம் சவுந்தரராஜன் மற்றும் எம் எல் வசந்தகுமாரியின் குரல்களில்.

0: மதுரை பண்பலை 103.3 கேட்டுக்கிட்டு இருக்கீங்க.
1: வசந்த காலம் தேடி வந்தது.
2: ஒரு நிமிஷம்
3: தயவு செஞ்சு கை விடுங்க.
2: நான் உங்ககிட்ட ஒண்ணு சொல்லணும்.
3: கை விட்டுட்டு சொல்லுங்களேன் ப்ளீஸ். எனக்கு பிடிக்கல.
2: என்ன பிடிக்கல? நான் தொடர்ந்து உங்களுக்கு பிடிக்கலையா?
0: உங்க எஸ் என் சுரேந்தர்
1: பேசுறேன்.
0: தொடர்ந்து கேளுங்க மதுரை பண்பலை 103.3.

நேரம் இரவு 11:27. நேயர்கள் இணைந்திருப்பது ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 MHz. காற்றின் நினைவலைகளாய் ஒலித்துக் கொண்டிருக்கிறது தேனும் பாலும். நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் தில்லானா மோகனாம்பாள் திரைப்படத்திற்காக ஒலிக்க காத்திருக்கிறது கே.வி. மகாதேவன் இசையில். பாடல் வரிகளை எழுதியிருக்கிறார் கண்ணதாசன். பி. சுசீலாவின் குரலில் பாடல் இதோ.

தாத்தா தாட்டு, தஜொன்னு தாத்தா ஜொன்னு, தத்தீமி தாத்தா தீமி, தக்கட்ட தரகட தரகடதான். தாத்தா தாட்டு, தாத்தா ஜொன்னு, தரக

இசையோடு இணைந்த இனிய கீதங்களால் நேயர்களின் மனதை மகிழ்வித்துக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3.

நேரம் இரவு 11:34. நேர்கள் இணைந்திருப்பது ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 MHz. நள்ளிரவின் இசை பேரூற்றாய் இது தேனும் பாலும். நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் இருமலர்கள் திரைப்படத்திற்காக MS விஸ்வநாதன் இசையில் ஒலிக்க காத்திருக்கிறது. பாடல் வரிகளை எழுதியிருக்கிறார் வாலி. டி எம் சௌந்தரராஜன் குரலில் பாடல் இதோ.

சரிகதானி சரிபாதமா பபகரி சரிக மணிக்கு சரிக மபதமா பதனி சரிகரி மாபதனி தகரி மாதவி

பதனி சனித தன தஜம் தப ஜோத தஜம் ஜம் பதனி பத பஜம் தஜம் பவதன குஜம் ஜம் சமபதிம் தகிட நிதம ஜம் தரித சனித குக்கும் தகிட கரிணி தஜம் பதனி சதஜம் தரிகம தகிட ஜம் கரிணி கதரி தஜம் ரிகம ப பத தஜம் தணம் சகரி நிரித தன தாப ஜனும் தரிகம பதனி சாரிகதி தீத சதிகிணத்து சரிகம பதனி தடித நீத சதிகிணத்தும் திகசாரி நீ தடி கரி நீத சதிகிணத்தும் சதிகிணத்தும் சதிகிண

மதுரை பண்பலை 103.3 நேயர்கள் அனைவருக்கும் என்னோட அன்பான வணக்கம். நான் உங்க இயக்குனர் சீனு ராமசாமி பேசுறேன். எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா? என்னுடைய படங்களுடைய பாடல்களை தொடர்ந்து வழங்கி என்னை ஊக்கப்படுத்திக்கிட்டு இருக்கிற மதுரை பண்பலைக்கு என்னுடைய அன்பு, நன்றி, வாழ்த்து.

நேரம் இரவு 11:42. இணைந்திருக்கிறீர்கள், இது உங்கள் ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3. மனம் சொல்லும் பாடல்களின் தொகுப்பாய் ஒலித்துக் கொண்டிருக்கிறது தேனும் பாலும். நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் குழந்தையும் தெய்வமும் திரைப்படத்திற்காக M.S. விஸ்வநாதன் இசையில் ஒலிக்க காத்திருக்கிறது. பாடல் வரிகளை எழுதியிருக்கிறார் வாலி. பி. சுசீலா பாடிய அந்த பாடல் இதோ

நேரம் 11:47. நேர்கள் இணைந்திருப்பது ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3. எட்டு திக்கும் இசைமனம் பரப்பிக் கொண்டிருக்கிறது தேனும் பாலும். நிகழ்ச்சியில் இனி மதுரை வீரன் திரைப்படத்திற்காக ஜி ராமநாதன் இசையில் பாடல் வர காத்திருக்கிறது. பாடல் வரிகளை எழுதியிருக்கிறார் உடுமறை நாராயண கவி. எம் எல் வசந்தகுமாரியின் குரலில் பாடல் இதோ.

0: வணக்கம்.
1: நான் வந்து நந்தினி ரமணி, பரதநாட்டிய கலைஞர். அனைவரும் கேளுங்கோ, மதுரை எஃப்எம் 103.3 மறக்காதீங்க. நமக்கு நல்ல ஒரு சந்தோஷத்தையும் ஆனந்தத்தையும் அளிக்கக்கூடிய சேனல் எஃப்எம் மதுரை 103.3.

நேரம் இரவு 11:54. இணைந்திருக்கிறீர்கள், இது உங்கள் ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3. காற்றின் நினைவலைகளாய் ஒலித்துக் கொண்டிருக்கிறது தேனும் பாலும். நிகழ்ச்சியின் நிறைவு பாடல் மரகதம் திரைப்படத்திற்காக எஸ்எம் சுபையா நாயுடு இசையில் ஒலிக்க காத்திருக்கிறது. பாடல் வரிகளை எழுதியிருக்கிறார் சுத்தானந்த பாரதியார். ராதாள ஜெயலட்சுமி குரலில் பாடல் இதோ.

ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 நேயர்கள் இதுவரை கேட்டு ரசித்தது தேனும் பாலும். மீண்டும் தேனும் பாலும் நிகழ்ச்சி கேட்கலாம் நாளை இரவு 11:05.

இனி நள்ளிரவு 12 மணி முதல் அதிகாலை 4:45 வரை விவித் பாரதி தமிழ் FM 102.3 நிகழ்ச்சிகளை சென்னையிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். இணைந்திருங்கள் நேயர்களே.

0: மற்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: வணக்கம் நேர்கே. நிலையத்தில் நேரம் நள்ளிரவு 12:10. இது 102.3 விவித் பாரதி தமிழ். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். 101.4 சென்னை ரெயின்போ பண்பலை, 102.1 திருச்சி எஃப்எம், 101 குமரி பண்பலை, 103 கோயம்புத்தூர் பண்பலை, 103.3 மதுரை பண்பலை, 100.4 வேலூர் பண்பலை, 101.6 கும்பகோணம் பண்பலை, 100.1 திருப்பத்தூர் பண்பலை ஆகிய அலைவரிசைகளில் நாம் இணைந்திருக்கின்றோம் நேயர்களே. நேயர்களே, இப்போது முதல் 1 மணி வரை காற்றின் மொழி நிகழ்ச்சியிலும், 1 மணி முதல் 2 மணி வரை நீங்காத ரிங்காரம் நிகழ்ச்சியிலும், 2 மணி முதல் 3 மணி வரை தூங்காத விழிகள் நிகழ்ச்சியிலும், 3 மணி முதல் 4 மணி வரை இன்னிசை இரவு நிகழ்ச்சியிலும் இடைவிடாத இனிமையான பாடல்களை கேட்டு மகிழலாம்.
2: காற்றின் மொழி.

0: மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நீங்காத ரீங்காரம்

0: அந்த பாட்டு
1: அதுவா ரேடியோகிராம் பாடுதுன்னு நினைக்கிறேன். சந்தர்ப்பம் தெரியாம வேலைக்காரன் இதே மாதிரி ஒரு பாட்டை போட்டு தான் போட்டுருக்கேன். நான் போய் நிறுத்திட்டு வந்துடுறேன்.
0: வேண்டாம் அந்த பாட்டு.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: தூங்காத விழிகள்.
2: உயிலுக்கு ஒரு நிறம் இருக்கு,

நெஞ்சுக்குள்ள பண்ணா வச்சு கீரட்டா.

0: மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: இன்னிசை இரவு

0: கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: வணக்கம் நேர்களே, நிலையத்தில் நேரம் 4:40. இது 102.3 விவித் பாரதி தமிழ், மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

101.4 சென்னை ரெயின்போ பண்பலை, 102.1 திருச்சி எஃப்எம், 101 குமரி பண்பலை, 103 கோயம்புத்தூர் பண்பலை, 103.3 மதுரை பண்பலை, 100.4 வேலூர் பண்பலை, 101.6 கும்பகோணம் பண்பலை, 100.1 திருப்பத்தூர் பண்பலை ஆகிய அலைவரிசைகளில் நாம் இணைந்திருக்கின்றோம். நேர்களே, இப்போது கேட்கலாம் திரை இசையில் பக்தி பாடல்கள். ஒலிக்க வருவது ராஜகாளி அம்மன் திரைப்படத்திலிருந்து எஸ் ஏ ராஜ்குமார் இசையில் சித்ரா பாடியது.

அடுத்து பொட்டு அம்மன் திரைப்படத்திலிருந்து எஸ் டி சாந்தகுமார் இசையில் பிரைசூடன் இயற்றி சித்ரா, சொர்ணலதா, ஜெயஸ்ரீ பாடியது.

திரையிசையில் பக்தி பாடல்கள் கேட்டோம். நிலையத்தில் நேரம் 4:10. கேட்கலாம் பொங்கும் மங்கலம். இன்றைய பொங்கும் மங்கலம் நிகழ்ச்சியில் சூளகிரி எஸ் நந்தீஷ் அவர்கள் நாகஸ்வரம், திருவல்லிக்கேணி எஸ் சாந்தகுமார் அவர்கள் தவில். நிகழ்ச்சியின் தொடக்கமாக ஸ்ரீமன் நாராயணா என தொடங்கும் அன்னமாச்சாரியா கீர்த்தனை, ராகம் பௌலி, ஆதி தாளம்.

0: அடுத்து
1: சாதிஞ்சனே என தொடங்கும் தியாகராஜர் கீர்த்தனை. ராகம் ஆரபி ஆதிதாளம்.

பொங்கும் மங்களம் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். சூளகிரி எஸ் நந்தீஷ் அவர்கள் நாகசுரம், திருவள்ளிக்கேணி எஸ் சாந்தகுமார் அவர்கள் தவில். நிகழ்ச்சியில் அடுத்து ஒலிக்க வருவது வரலட்சுமி நமோஸ்துதே, மைசூர் வாசுதேவாச்சார் கீர்த்தனை, ராகம் கௌரி மனோகரி, ரூபகதாளம்.

இனிய காலை வணக்கம் நேர்களே. இன்று சக ஆண்டு 1948 ஸ்ரவண மாதம் 20ஆம் நாள், பராபவ வருடம் ஆடி மாதம் 26ஆம் நாள், 2026ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 11ஆம் நாள் செவ்வாய்க்கிழமை. ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 MHz அலைவரிசை மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 MHz அலைவரிசையிலும் எமது காலை ஒலிபரப்பு இனிதே ஆரம்பமாகின்றது. மங்கள இசை.

நிலையற்ற பொருள்களை நிலையான மெய்ப்பொருள்கள் எனக் கருதும் மயக்க அறிவினால்தான் மாண்பில்லாத துன்பப் பிறவிகள் உண்டாகின்றன. குறள் எண் 351 அதிகாரம் மெய்

0: நிலையற்ற பொருள்களை நிலையான மெய்ப்பொருள்கள் என கருதும் மயக்க அறிவினால்தான் மாண்பில்லாத துன்பப் பிறவிகள் உண்டாகின்றன. குறள் எண் 351, அதிகாரம் மெய் உணர்தல்.
1: நேரம் காலை 4:54. இனி தொடர்வது நிகழ்ச்சியும் நேரமும். இன்று காலை 5 மணிக்கு பக்தி மாலை கேட்கலாம். 5:30 இசை அமுதம். 6 மணிக்கு செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சலாக. 6:02 புதிய காலை நிகழ்ச்சியின் முதல் பகுதியாக சேவை செய்திகள் கேட்கலாம். 6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்குபவர் முனைவர் மு கற்பகம் அவர்கள். 6:15 இந்நாளின் சிறப்பு வழங்குகிறார் எஸ் ஆர் கலா. 6:30 இயற்கை இன்பம் சூழல் சிந்தனைகள் வழங்குகிறார் எம் கே மணிமேகலை அவர்கள். 6:35 ஒரு சொல் கேளீர், இதில் அறிவிப்புகள் இடம்பெறும். அதனைத் தொடர்ந்து இன்று ஒரு செய்தியில் நன்மை செய்யும் பூச்சி இனங்கள் குறித்து விருதுநகர் உயிரியல் கட்டுப்பாட்டு ஆய்வக வேளாண் அலுவலர் அ கரு க அறிவுத்திறன் அவர்கள் தரும் தகவல்கள் கேட்கலாம். 6:55 பூந்தளிர். காலை 7 மணிக்கு பிரேக்ஃபாஸ்ட் ஷோ பொய்கை பூக்கள். ஏழு ஸ்ரீ பாலகோபாலன் ஜுவல்லரி மார்ட் வழங்கும் ஆலய அற்புதங்கள். இதில் சந்தவாசல் ஸ்ரீ கங்கையம்மன் திருக்கோவில் பற்றிய தொகுப்பு கேட்கலாம். இதனை வழங்குபவர் பரமக்குடி நீ சீனிவாசன் அவர்கள். 7:30 பிரேக்ஃபாஸ்ட் ஷோ பொய்கை பூக்கள் தொடரும். 8 மணிக்கு செய்தி சுருக்கம் கேட்கலாம் சென்னை அஞ்சலாக. 8:02 பாட்டு வேணுமா, சிவகங்கை மாவட்ட நேயர்களின் விருப்ப பாடல் இன்று உரைக்கும். காலை 8:50 சைப்பாலின் என்று ஒரு தகவல் வழங்கியவர் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். 8:55 திரை இசை. 9:00 செய்தி

இருக்கும் சென்னையஞ்சலாக கேட்கலாம். 9:02 டிரைவ் டைம் பீட்ஸ் காத்திருக்க நேரமில்லை. 10 மணிக்கு செய்தி சுருக்கம் சென்னையஞ்சலாக கேட்கலாம். 10:02 விருப்பகானங்கள் விருந்தினர் விருப்பமாக இதில் பங்கேற்கிறார் அம்பிகா. 10:30 ஒருபட பாடல்கள் கேட்கலாம். 11 மணிக்கு செய்தி சுருக்கம் சென்னையஞ்சலாக. 11:02 கண்ணாடி மாளிகையில் தலைப்பு கனவு மெய்ப்பட வேண்டும். நேர்முகத்தில் பங்கேற்கிறார் சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி அமராவதி புதூர் ஸ்ரீ ராஜராஜன் கல்விக் குழுமத்தின் நிறுவனர் மற்றும் நிர்வாக இயக்குனர் முனைவர் எஸ் சுப்பையா அவர்கள். உடன் உரையாடுபவர் ஏ விக்னேஷ். நண்பகல் 12 மணிக்கு செய்திச் சுருக்கம் கேட்கலாம் சென்னையஞ்சலாக. 12:02 சிநேகிதியே. பிற்பகல் 1 மணிக்கு வசந்த கானங்கள். 1:55 மில்லிசை. மதியம் 2 மணிக்கு தெம்மாங்கு பாடல்கள் கேட்கலாம். 2:55 வானிலை அறிக்கை சென்னையஞ்சலாக. 3 மணிக்கு செய்திச் சுருக்கம் சென்னையஞ்சலாக கேட்கலாம். 3:02 NCERT விளம்பரதார நிகழ்ச்சி. 3:32 மெல்ல வரும் பாட்டு கேட்கலாம். மாலை 4 மணிக்கு செய்திச் சுருக்கம் கேட்கலாம் சென்னையஞ்சலாக. நான்கு 2:00 ஆட்டக்களம். 5 மணிக்கு செய்திச் சுருக்கம் சென்னையஞ்சலாக கேட்கலாம். 5:02 மாலை தென்றல். மாலை 6 மணிக்கு செய்திச் சுருக்கம் சென்னையஞ்சலாக. 6:02 சேவை செய்திகள். 6:05 விளக்கேற்றும் வேளை. 6:25 நிகழ்ச்சியும் நேரமும். 6:30 அந்திப்பூக்கள். 7:00 பாட்டு இது ஹிட்டு. 8:00 செய்தி அறிக்கை சென்னையஞ்சலாக. 8:05 பட்டாம்பூச்சிகள் கேட்கலாம். 8:30 இளையோர் உலகம். இதில் தியாகராஜர் பொறியியல் கல்லூரி மாணவர்கள் வழங்கும் பல்சுவை நிகழ்ச்சி இடம்பெறும். முதல் பகுதியாக இணையம் இல்லாத ஒரு வாரம் கலந்துரையாடல் கேட்கலாம். இதில் பங்கேற்கிறார்கள் மாணவிகள் கே சிந்துஜா மற்றும் எம் லேகா. அதனைத் தொடர்ந்து செமிகண்டக்டர் பற்றிய கலந்துரையாடல் நிகழ்ச்சி. இதில் பங்கேற்கிறார்கள் மாணவிகள் கேஜி பிரீத்தி மற்றும் கே சிந்துஜா. அதனைத் தொடர்ந்து ஃபாஸ்ட் ஃபுட்டா ஃபேக் ஃபுட்டா கலந்துரையாடல் கேட்கலாம். இதில் பங்கேற்கிறார்கள் மாணவிகள் ஆர் கமலி மற்றும் ஏ எவாஞ்சலின் குளோரி. தொடர்ந்து இளைஞர்களுக்கான வேலைவாய்ப்பு செய்திகள் கேட்கலாம். நிறைவு பகுதியாக இளைஞர்களுக்கான முன்னேற்ற சிந்தனைகள் வழங்குகிறார் எஸ் ராதா அவர்கள். இரவு 9 மணிக்கு காற்றில் விரியும் கடிதமலர்கள். 10 மணிக்கு பட்டு சிறகு கேட்கலாம். வழங்குகிறார் ஆர் சாந்தினி. 10:59 ராமேஸ்வரம் பண்பலை ஒலிபரப்பு நிறைவு பெறும். 11 மணிக்கு நிகழ்ச்சியும் நேரமும். 11:05 தேனும் பாலும். நள்ளிரவு 12 மணி முதல் அதிகாலை 4:45 வரை விவத் பாரதி தமிழ் FM 102.3 நிகழ்ச்சிகளை சென்னை அஞ்சலாக கேட்கலாம்.

நேயர்கள் இதுவரை கேட்டீர்கள் நிகழ்ச்சியும் நேரமும். அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு இன்னும் சில நொடிகளில்.

நேரம் காலை 5 மணி. நேயர்கள் இணைந்திருப்பது ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9. ஒலிக்கவிருக்கும் இந்த நிகழ்ச்சி பக்தி மாலை. நிகழ்ச்சியின் முதல் பாடல் இதோ.

நேரம் காலை 5:10. நேர்கள் இணைந்திருப்பது ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9. ஒலித்துக் கொண்டிருக்கிறது பக்தி மாலை. நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் இதோ.

நேரம் காலை 5:18. இணைந்திருக்கிறீர்கள், இது உங்கள் ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9. ஒலித்துக் கொண்டிருக்கிறது பக்தி மாலை நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் இதோ.

நேரம் காலை 5:23 நேர்கள் இணைந்திருப்பது ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9. ஒலித்துக் கொண்டிருக்கிறது பக்தி மாலை நிகழ்ச்சியின் நிறைவு பாடல் இதோ.

மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9. நேரம் காலை 5:31. 6 இசை அமுதம். எண்ணங்கள் அழகானால் எல்லாம் அழகாக மாறும், நீ எண்ணியது உன்னை வந்து சேரும் என்ற சிந்தனை வரிகளுடன் இந்த இனிய காலை நேரத்தை வரவேற்று இன்றைய நாளை இசை அமுதம் நிகழ்ச்சியுடன் தொடங்கலாம் இப்போது. வணக்கம் நேயர்களே, இசையமுதத்தில் தொடக்கமாக நாம் கேட்கலாம் திருமலை தென்குமரி என்ற படத்திலிருந்து. சீர்காழி எஸ் கோவிந்தராஜன் பாடியது. பாடலோடு இணைந்திருக்கலாம் இசையோடு என்றும் நீங்கள்.